நேரம் இப்பொழுது காலை 5:37. இது 100.5 அருள் மழை நிகழ்ச்சி. கடவுளை சத்தியமாக நடங்க தொடங்கினால், கடவுளை சத்தியமாக நம்ப தொடங்கினால் நீ செல்லும் இடத்திற்கெல்லாம் சொர்க்கம் தேடி வரும். சாந்தானந்தர் வாக்கு இது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்புடைய 100.5 அருள் மாலை நிகழ்ச்சி. பற்றற்றவனாகிய கடவுளுடைய பற்றை மட்டும் பற்றி கொள்ள வேண்டும். பற்றற்றவனாகிய கடவுளுடைய பற்றை மட்டும் பற்றி கொள்ள வேண்டும். உள்ள பற்றுக்களை எல்லாம் துறந்து விடுவதற்கு அப்பற்றை பற்ற வேண்டும். உள்ள பற்றுக்களை எல்லாம் துறந்து விடுவதற்கு அப்பற்றை பற்ற வேண்டும். இது வினோபா பாஜியின் வாக்கு.

அத்திப்பாக்களால் ஆராதித்துக் கொண்டிருப்பது இன்னொரு புள்ளியந்தின் அருள் மாலை நிகழ்ச்சி. உடல் வலிமை மிக்கவனாக இருந்தாலும் மனதை அடக்குவது கடினம். உடல் வலிமை மிக்கவனாக இருந்தாலும் மனதை அடக்குவது கடினம். அதற்கு விடாமுயற்சியும் பயிற்சியும் அவசியம். மனதை அடக்கும் ரகசியத்தை கற்றுக்கொண்டால் எதில் ஈடுபட்டாலும் சாதனை படைக்க முடியும். சுவாமி சிவானந்தர் வாக்கு இது.

பற்று ஆசை யாரிடம் உள்ளதோ அவர் மீண்டும் மீண்டும் பிறப்பு எடுப்பார். பற்று என்பது தன் பொருளை விரும்புதல், பற்று என்பது தன் பொருளை விரும்புதல், ஆசை என்பது பிறர் பொருளை விரும்புதல். கிருபானந்த சுவாமிகளுடைய வாக்கு இது.

0: இனித நிறைவு பெறுகிறது கோடை பண்பலை 100.5 அருள் மாலை நிகழ்ச்சி.
1: கோடை பண்பலை 100.5 இன்று மலரவிருக்கும் நிகழ்ச்சிகள். இந்த அறிவிப்பை தொடர்ந்து காலை 6:03 வசந்த விடியல், அதில் 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா கேட்கலாம். 6:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வசந்த விடியல், அதில் சேவை செய்திகள் கரூர் தைலா சில்க் சென்றின் பூந்தளிர் நேரம் இடம்பெறும். காலை 7:00 சுகமான காலை நம் பண்பலையில் புலரும், அதில் 7:20 பாட்டும் பதமும் கேட்கலாம். காலை 7:35 போமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் தக்குமுக்கு தர்பார் இடம்பெறும். 7:45 பிருத்வி விமன்ஸ் இன்னர்வியரின் இன்று அன்று இடம்பெறும். காலை 8:03 மங்களன் மங்கள திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம் நாளை திண்டுக்கல் மாவட்ட நண்பர்களுக்காக வளம் வர காத்திருக்கிறது. அதில் 8:05 போமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள் கேட்கலாம். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம், அதில் 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் இடம்பெறும். காலை 9:03 உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில், 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வானவில், வானவில்லின் இன்றைய வண்ணம் குரலின் குரல், குரலின் குரல் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் குமரி எஸ் நீலகண்டன் அவர்கள். காலை 10:03 கலையும் கானமும் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் சென்னை அன்பரசு அவர்கள். முற்பகல் 11:02 சிறப்பு

அடி வரும் பண்பலை. இன்று ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் விஜயமங்கலம் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து வளம் வர காத்திருக்கிறது. நண்பகல் 12 மணிக்கு வளம் வரும் மகளிர் நேரம் இன்று படித்ததில் பிடித்ததாக வளம் வர காத்திருக்கிறது. அதில் 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மேலவழி கேட்கலாம். பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. பிற்பகல் 2:15 பொன்னியின் செல்வங்கள் கேட்கலாம். 2:30 கேட்கலாம் வென்றார் வந்தார். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஈரோடு மாவட்டம் கோவிந்தசாமி அவர்கள். பிற்பகல் 3:00 நேயர்களின் பெயரோடு விருப்ப பால்களும் அரங்கேறும் உயிரெழுத்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறார் கோட்டனத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன் அவர்கள். 3:40 பாட்டும் பதமும் இடம்பெறும். மாலை 4:00 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் சினிமா கொட்டகை. 4:30 கேட்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் மங்களன்மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் சினிமா கொட்டகை. மாலை 5:30 இடைக்கால வசந்தங்கள் வான்வழியே வரிடும் சித்திர செவ்வானம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். அதில் 5:40 நாவல் நேரம் இடம்பெறும். 5:55 ஆலய தரிசனம் இடம்பெறும். மாலை 6:00 கதம மலர்கள். அதில் 6:05 பூமெக்ஸ் படியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பண்ணையும் பசுமையும். அதில் இன்று கொடுக்கா புலி சாகுபடி முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் பெரியகுளம் வேளாண்மை பல்கலைக்கழக இணை பேராசிரியர் முனைவர் கோ சதீஷ் அவர்கள். 7:00 அடுத்தது என்ன உயிரி தொழில்நுட்பவியல் படிப்பு மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் இணை பேராசிரியர் முனைவர் சி ஜெயஸ்ரீ அவர்கள். 8:05 பள்ளி வெயிலும் கல்லூரி கற்கும் மாணாக்கரின் பங்களிப்பில் வளம் வரும் இளமை பேசுகிறது நிகழ்ச்சி. அதில் இன்று இடம்பெறும் விளையாட்டுக்கள் நாணயில் சிக்கு புக்கு. 8:50 சேவை செய்திகள் இடம்பெறும். 9:00 வளம் வரும் கொடைத்தென்றல் இன்று விருந்தினர் விருப்பமாக வளம் வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க இருக்கிறார் மதுரை RVR ராஜம் அவர்கள். 10:00 தொலைபேசி வழி விருப்ப பாடல் நிகழ்ச்சியான நினைவே சுகம் புதுக்கோட்டை மாவட்ட அன்பர்களுக்காக வளம் வர காத்திருக்கிறது. 11:00 இடைநில்லா சந்தங்கள் அரங்கேறும் இரவு சிறகு. இணைந்தே இருங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசியுங்கள் நிகழ்ச்சிகளை நள்ளிரவு 12 மணி வரை. இனி தொடரவிருப்பது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல் நிகழ்ச்சி. அதற்கு முன்பாக செவிமடுக்கலாம் செய்தி சுருக்கத்திற்கு.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் தேவையான மின் விளக்குகள் அமைத்தல் மற்றும் பாதுகாப்பு

நடவடிக்கைகள் தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து இன்று முதல் 36 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என நீர்வளத்துறை கூறியுள்ளது. விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க்கையில முன்னேற குன்றாத உழைப்பு, குறையாத முயற்சி, வெற்றி பெறுவோங்கிற தன்னம்பிக்கை, இந்த மூணும் இருந்தா போதும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வரிகளோட உங்களை மகிழ்விக்க வளம் வர இருக்குது 100.5 வசந்த விடியல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பொய்யா மொழி புலவர் வாக்கு.
2: பொதுமறை பொழிவு அதிகாரம் கயமை குரல் எண் 1073.

0: நினைத்ததையெல்லாம் மனம் போனபடி செய்து முடிக்கின்றனர் என்பதால் கயவர்கள் விண்ணுலக தேவர்களுக்கு இணையானவர்கள். குறள் எண் 1073 அதிகாரம் கயமை.
1: தேவரணையர் கயவர் அவருந்தாமேவன செய்தொழுகளான்.
0: நினைத்ததையெல்லாம் மனம் போனபடி செய்து முடிக்கின்றனர் என்பதால் கயவர்கள் விண்ணுலக தேவர்களுக்கு இணையானவர்கள். குறள் எண் 1073 அதிகாரம் கயமை.

0: கொடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள் கோபிச்செட்டிப்பாளையம்,
1: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
2: அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக்
1: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.

நேரம் இப்பொழுது காலை 6:16 ஆகுதுங்க. இறை கீதங்களால் மனதை ஒருமுகப்படுத்திக் கொண்டிருப்பது உங்கள் விமான கோடை பண்பலை 100.5 இன் வசந்த விடியல் நிகழ்ச்சி.

0: கொடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள் கோபிச்செட்டிப்பாளையம்,
1: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
2: அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக்
1: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
3: ராமநாதபுரம் மாவட்டம் திருமருதூர் என்ற நயினார் கோவில் ஒன்றியம், தாளையடிக்கோட்டை ஊராட்சி மீமங்கலம், அருள்மிகு ஸ்ரீ சிவகாளி பத்திரகாளி நவக்கிரக நூதன ஆலய விழாவில் இன்று மாலை 4 மணிக்கு பொங்கல் விழா, திருவிளக்கு வழிபாடு.

கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: இன்று திருச்சி மாவட்டம் திருக்கர்குடி உய்யக்குண்டான் திருமலை உஜ்ஜீவநாதர் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.

பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் ஒன்றானது திருக்கற்குடி. தேவாரத்தில் கற்குடி என்று பெயர் பெற்ற இத்தலம் இப்பொழுது உய்யக்கொண்டான் திருமலை என்று அழைக்கப்படுகிறது. இங்கு அருள் புரியும் ஈசனுக்கு உஜ்ஜீவனநாதர், உஜ்ஜீவனேஸ்வரர் என்ற திருநாமங்கள் உண்டு. மூத்தவடை வானவர்க்கு மூவாமேனி, முதலவனை திருவரையின் மூர்க்க பாம்பொன்று, ஆர்த்தவனை அக்காரவம் ஆரமாக, அணிந்தவனை பணிந்தடியார் அடைந்த வன்போடு, ஏத்தவனை இருவரையில் ஏனை ஏனையோர்க்கு, இன்னமுதம் அளித்தவனை இடரை எல்லாம், காத்தவனை கற்குடியில் விழுமி யானை, கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே என்று இந்த ஆலயம் பற்றி திருநாவுக்கரசர் பதிகத்தில் பாடியுள்ளார். இந்த ஆலயம் திருச்சியிலிருந்து குமார வயலூர் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு செல்லும் வழியில் ஒரு சிறிய குன்றின் மேல் அமைந்துள்ளது. கிழக்கு நோக்கிய ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் மூன்று வாயில்களை கொண்ட இவ்வாலயத்தின் இரண்டு வாயில்கள் தெற்கு நோக்கியும் ஒன்று கிழக்கு நோக்கியும் அமைந்துள்ளன. குன்றின் மேல் வாயில் வழியே உள்ளே நுழைந்தால் எதிரே கொடிமரம், பலிபீடம், நந்தி மண்டபம் உள்ளது. கொடிமரம் முன்பு மார்க்கண்டனை காக்க, யமனை தடுப்பதற்காக கருவறை விட்டு நீங்கி வந்து நின்ற சுவாமியின் பாதம் உள்ளதை நாம் காணலாம். இதற்கு ஒரு தல வரலாறும் உண்டு. மிருகண்ட முனிவர் தனக்கு குழந்தை வேண்டி ஈசனிடம் தவமிருந்தார். அவரின் தவத்துக்கு இறங்கிய சிவபெருமான் அவர் முன்னே வந்து, உனக்கு உபயோகம் இல்லாத 100 குழந்தைகள் வேண்டுமா, அல்லது 16 வயது மட்டுமே வாழக்கூடிய அறிவும் இறை வழிபாட்டில் சிறந்தும் விளங்கும் ஒரு மகன் வேண்டுமா என்று கேட்டபோது, அறிவில் சிறந்த ஒரு மகன் போதும் என்று வரம் பெற்றார். அப்படி பிறந்த குழந்தைக்கு மார்க்கண்டேயன் என்று பெயர் சூட்டினார். சிவபெருமான் கூறியபடி 16 வயது நெருங்கும் போது மிருகண்ட முனிவர் அவனுடைய ஆயுள் விவரத்தை கூறி சிவபெருமானை பூஜிக்கும்படி கூறினார். அதன்படியே மார்க்கண்டேயன் பல சிவ ஆலயங்களுக்கு சென்று ஈசனை வழிபட்டு இந்த கற்குடி தலத்தில் ஈசன் உஜ்ஜீவனேஸ்வரர் காட்சி கொடுத்து என்றும் 16 வயதுடன் சிரஞ்சீவியாக வாழ வரம் கொடுத்தார் என்று கூறுகிறது வரலாறு.

ஆடி பௌர்ணமி அன்று இரவில் மார்க்கண்டேயருக்கு சிவன் காட்சி தந்ததாக ஐதீகம். எனவே அந்நாளில் சிவனுக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கும். அதோடு ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. மூலவர் உஜ்ஜீவனேஸ்வரர் மேற்கு பார்த்த சன்னதியில் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். இங்கு அஞ்சனாட்சி அம்பாள் சன்னதி உள்ளது. மேற்கு நோக்கிய சன்னதியில் காட்சி தரும் இவர்

0: பழைய அம்பாள். ஆயினும் இந்த அம்பாளை அப்புறப்படுத்தாது அப்படியே விட்டிருக்கிறார்கள். ஆனாலும் புதிய அம்பாள் பாலாம்பிகை பிரதிஷ்டை செய்துள்ளனர். அபயவரத முத்திரையுடன் இரு கரங்களில் தாமரை மலர்களை தாங்கி நின்ற திருக்கோலத்தில் தரிசனம் தருகிறார். கோபுரவாசலின் உள்ளே சென்றால் நேராக ஆறுமுக பெருமானின் சன்னதி அமைந்துள்ளது. இத்தலத்தில் முருகப்பெருமான் ஒரு திருமுகத்துடனும் நான்கு திருக்கரங்களுடனும் தனது தேவியர் இருவருடன் கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். இத்தலம் ஒரு திருப்புகழ் தலம். இத்தலத்து முருகப்பெருமானை அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் பாடியுள்ளார். திருப்புகழில் இத்தலத்து முருகன் மீது இரு பாடல்கள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தென்புறம் ஞானவாவி தீர்த்தம் உள்ளது. பங்குனியில் பிரம்மோற்சவம் வெகு சிறப்பாக நடைபெறும். அது மட்டுமல்லாது விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, திருக்கார்த்திகை, தைப்பூசம் என எல்லா விழாக்களும் வெகு விமரிசையாக நடைபெறும். இன்று திருச்சி குமார வயலூர் உயகுண்டான் திருமலை உஜ்ஜீவிநாதர் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: கோடை பண்பலை நூறுபுள்ளி 5 இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வசந்த விடியல்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: கோடை பண்பலை 100.5 பிஞ்சு மொழியில் நம் நெஞ்சம் மகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
4: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர்.

0: எனக்கு பூந்தல் இரு நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான குட்டி செல்லம் ரொம்ப அழகாக இருக்காங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்கள் பேர் என்ன சொல்லும்?
1: ஹர்ஷிதா.
0: ஹர்ஷிதா பாப்பாவா நீங்கள்? ஹர்ஷிதா பாப்பா அழகாக கம்மல் போட்டிருக்கீங்களே, இது யார் வாங்கி கொடுத்தது?
1: மம்மி.
0: சரி, இந்த குடுமையெல்லாம் யார் போட்டு விட்டாங்க? அம்மா தானா? நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? அந்த ஸ்கூல் எந்த ஊரில் இருக்குது?
1: நாமக்கல்.
0: நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: தேர்ட்.
0: ஒன்றாம் வகுப்பு. உங்களுக்கு மேம் என்னெல்லாம் சொல்லி தருவாங்க?
1: பாடல், கதைகள்.
0: கதைகள், அப்புறம்
1: லெசன்ஸ், நிறைய.
0: எல்லா சப்ஜெக்டும் உங்களுக்கு பிடிக்குமா? என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
1: தமிழ்.
0: தமிழா? வா, என்ன சொல்ல போகிறீங்க எங்களுக்கு?
1: ட்ரெயின்ஸ்.
0: எங்க சொல்லுங்க.
1: Over the mountain, over the plains, over the ravines. Here comes a train, carrying the passengers, carrying the mails, carrying the bags. Thousand fire cars all rushing up through days darkness, through days dawn and dawn. Over the mountains, over the plains, over the rivers. Here comes a train.
0: ரொம்ப அழகாக சொன்னீங்க. சரி சரி, தமிழ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க, எனக்கு ஒரு பாட்டு பாடுறீங்களா தமிழில்?
1: கல்கட்டை கல்கட்டை ஏன் வேகலை, அடிப்பை எரியலை நான் வேகலை, அடிப்பை அடிப்பை ஏன் எரியலை, மழை பெய்ந்தது நான் எரியலை, மழையே மழையே ஏன் பெய்ந்த, புல்லு வளர நான் பெய்ந்தேன்,

0: பிள்ளையே வளர்ந்த மாடு திங்க, நான் வளர்ந்த மாடே மாடே ஏன் தின்ன, பால் சுருக்க நான் தின்ன, பாலே பாலே ஏன் சிறந்த, குழந்தைகளுக்கு தான் நான் சிறந்த, குழந்தையே குழந்தையே ஏன் நல்லது, எறும்பு கடிச்சது நான் நல்லதேன், எறும்பே எறும்பே ஏன் கடித்தேன், என் புத்துக்களை கைவிட்டால் நான் சும்மா இருப்பேனா.
1: ஆஹா, இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது? எந்த மேம் சொல்லிக் கொடுத்தா?
0: சோலை மேம்.
1: ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அவங்க வேற என்னெல்லாம் சொல்லி தருவாங்க, என்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க?
0: நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் சொல்லு.
1: உங்களுக்கு தெரியுமா? சாரி சொல்ல குட்டி, நீங்க எங்களுக்கு இங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் என்ன வைப்பீங்க?
0: கலெக்டர்.
1: கலெக்டர் என்ன செய்வீங்க?
0: மக்களுக்கு தேஸ்.
1: உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
0: அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா, சித்தி, மாமா
1: எல்லாம் இருக்காங்க. உங்க சித்தி பேர் என்ன?
0: சரண்யா.
1: பாட்டி பேர்?
0: லதா.
1: தாத்தா பேர் என்ன சொல்லும்?
0: விஜயன்.
1: அப்பா பேர் என்ன?
0: வேதீஸ்வரன்.
1: அம்மா?
0: தமிழ் இலக்கியா.
1: அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க?
0: டெய்லர். ஒன்று,
1: நீங்கள் படித்து பெரிய ஆளானதுக்கப்புறம் ஒரு சிறந்த ஆட்சியாளர் ஆகிறதுக்கு கொடைப்பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
2: கோடை பந்தரின் நெருப்புள்ளியாய்தல் இதுவரை பிஞ்சு மொழியில் நெஞ்சம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: UGC அங்கீகாரம் பெற்று PhD மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, PhD College of Education சங்ககிரி, BA, BCom, MA, MCom, MSc போன்ற பட்டப்படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தகுதியான மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை உள்ளிட்ட பல்வேறு வசதிகள். ஸ்ரீ PhD மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சங்ககிரி. தொடர்புக்கு 9842949255, 9865885530.
3: கொடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம்.
4: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
5: அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக்
4: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
4: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
5: கொடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம்.
6: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
7: அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக்
6: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
1: நேரலை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல் நிகழ்ச்சி. இனி தொடர்வதற்பது கோடை பண்பலை 100.5 தமிழ் செய்தி அறிக்கை. சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலக்கரி உற்பத்தி 1 பில்லியன் டன்னை எட்டியுள்ளதாக தெரிவித்தார். உலகின் 2வது பெரிய நிலக்கரி உற்பத்தி நாடாக இந்தியா மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் தற்போது 5 லட்சம் பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பையும் 25 லட்சம் பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பையும் இத்துறை வழங்கி வருவதாக அவர் கூறினார். கடந்த சில ஆண்டுகளில் நிலக்கரி இறக்குமதி குறைந்துள்ளதாகவும் இதனால் 60,000 கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நிலக்கரித்துறையில் தொடர்ந்து சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார். தற்போது போதுமான அளவு நிலக்கரி கையிருப்பில் உள்ளதாகவும் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மருந்து உற்பத்தியாளர்கள் மாநாட்டில் பேசிய அவர், இத்துறையின் உற்பத்தி தற்போது 60 பில்லியன் டாலராக உள்ளது என்றும் அடுத்த 5 ஆண்டுகளில் இது 2 மடங்காக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறினார். உயர்தரத்திலான மருந்துகளை இந்தியா தொடர்ந்து உற்பத்தி செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 12 ஆண்டுகளில் இத்துறை பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியா மேற்கொள்ளும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களின் மூலம் உலகளாவிய சந்தைகளில் இந்திய மருந்துகள் முக்கிய இடம் பிடிக்கும் என்று அவர் தெரிவித்தார். தடுப்பூசி உற்பத்தியில்

0: இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் அவர் கூறினார். கோவிட் பெருந்தொற்றின் போது பல்வேறு நாடுகளுக்கு இந்தியா தடுப்பூசி வழங்கியதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவில் மருந்து உற்பத்தி துறையில் உள்ள வாய்ப்புகளை சர்வதேச மருந்து நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து திட்டங்களும் குறித்த காலக்கெடுவுக்குள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கூறினார். மாநிலத்தில் உள்ள 25 மாநகராட்சிகளிலும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். 146 நகராட்சிகள் மற்றும் 479 பேரூராட்சிகளிலும் குடிநீர் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார். சென்னை, மதுரை, கோவை, திருச்சி போன்ற முக்கிய நகரங்களில் பூங்காக்கள் மற்றும் பொழுதுபோக்கு இடங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கூறினார். 100,000-க்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் பல்லுயிர் மற்றும் சூழலியல் பூங்காக்களை நிறுவ நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு திரு விஜய் வலியுறுத்தினார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், பேருந்துகளை குறித்த நேரத்தில் இயக்குதல், தூய்மையாக பராமரித்தல், பயணிகளிடம் கனிவாக நடந்து கொள்ளுதல், மாணவர்கள், முதியோர், மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களுக்கு முன்னுரிமை அளித்தல் ஆகியவற்றை உறுதி செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். பண்டிகை நாட்கள் மற்றும் வார விடுமுறை நாட்களில் பேருந்துகளின் சீரான இயக்கத்தை உறுதி செய்யுமாறும் அவர் உத்தரவிட்டார். போக்குவரத்து ஊழியர்களின் நலன், பணி பாதுகாப்பு, உட்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றில் கவனம் செலுத்துமாறும் அவர் அறிவுறுத்தினார். 1499 என்ற போக்குவரத்துத்துறையின் கட்டணமில்லா தொலைபேசி எண் மூலம் பயணிகளிடமிருந்து பெறப்படும் புகார்கள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
2: உலகளாவிய லெவல்ல பாத்தீங்கன்னா பெருந்தொற்று நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. கொரோனாக்கு அப்புறம் வெளிநாட்டில இருந்து வர பயணிகள், குறிப்பா எவ்வளவு பாதிக்கப்பட்ட நாடுகள் இருந்து வந்த பயணிகளை நாங்க ஒரு 3 விதமா பிரிச்சு, சிம்டம்ஸ் இருந்தா அவங்க அங்கேயே ஏர்போர்ட்லயே அங்க குவாரண்டைன் பண்ற பெசிலிட்டிஸ், சப்போஸ் அவங்க சிம்டம்ஸ் இல்ல பட் கான்டாக்ட் இருந்தா ஹோம் குவாரண்டைன் அந்த மாதிரி ஏற்பாடு எல்லாம் பண்ணிருக்கோம். நாங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க அனைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் பண்ணிருக்கோம்.
0: தமிழகத்தில் வரவிருக்கும் உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபி சார்பில் போட்டியிட இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திருச்சியில் அக்கட்சியின் இளையோர் மற்றும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இளையோருக்கு முன்னுரிமை அளிப்பதில் பிஜேபி உறுதியாக உள்ளது என்றும் அவர்களுக்கு உரிய வாய்ப்புகளும் பிரதிநிதித்துவமும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருநெல்வேலி உள்ளிட்ட 10 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக வடகொரியா சென்றுள்ளார். அர்மேனியா நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திரு நிக்கோல் பாஷினியானுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நில எல்லைப் பகுதிகளில் அண்டை நாடுகளுடனான

0: சரக்கு போக்குவரத்து மேலாண்மை தொடர்பான சிறப்பு தளத்தை தில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். பாதுகாப்பான தாய்மை இயக்கம் தொடர்பான திட்டத்தின் 10ஆம் ஆண்டு நிறைவு கொண்டாட்டங்களை புதுதில்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா இன்று தொடங்கி வைத்து சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தை வெளியிடவுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து இன்று முதல் 36 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என நீர்வளத்துறை கூறியுள்ளது. திண்டுக்கல்லில் அரசு திட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தலைமையில் நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் பக்தர்களுக்கான வசதிகள் குறித்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூரில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துதல் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு வீரப்பன் வழங்கினார். காஞ்சிபுரத்தில் இலவச வீட்டுமனை பட்டாக்களை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பயனாளிகளுக்கு வழங்கினார். சென்னை மெரினா கடற்கரையில் தேவையான மின் விளக்குகள் அமைத்தல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டி நேற்று நிறைவடைந்தது. இதில் இந்தியா 102 தங்கம், 9 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று முதலிடத்தை பிடித்தது. ஜப்பான் 2வது இடத்தையும் அர்ஜென்டினா 3வது இடத்தையும் பிடித்தன. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டி பனாஜியில் இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தித் துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: கொடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள் கோபிச்செட்டிப்பாளையம்,
2: JKKM அக்ரிகல்ச்சுரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
3: அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக்
2: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய வசந்த விடியல்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: சுறுசுறுப்பாய் உள்ள மனிதன் எப்போதும் மகிழ்ச்சியோடு இருப்பான். சுறுசுறுப்பாய் உள்ள மனிதன் எப்போதும் மகிழ்ச்சியாய் இருப்பான் என்ற சிந்தனையோடு நிறைவு பெறுகிறது 100.5 வசந்த விடியல். இனி 100.5 சுகமான காலை உங்களுக்காக மலரவிருக்கிறது.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு வாய்ப்பு வரும்போது அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால் இப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லாம சொல்லி இருக்கிறார் மானவ் சுதார். இந்தியாவிற்காக கிரிக்கெட் போட்டியில விளையாட முதல் முறை வாய்ப்பு வழங்கப்படுது. ஆப்கானுக்கு எதிரான அறிமுக டெஸ்ட் போட்டி சுழற்பந்து வீச்சில 6 விக்கெட்டை வீழ்த்தி எதிரணிய திக்கும்காட வச்சிருக்கிறார். பதற்றம் பயம் எதுவும் இல்லாம கிடைத்த வாய்ப்புல சரித்திர சாதனை படைச்ச மானவ் சுதார் போல நாமும் வரும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வெற்றி பெறுவோம், இல்ல புதிய வாய்ப்புகளை உருவாக்கி உயர்வோம் என சொல்லி கொடை பண்பலை 100.5 MHz சுகமான காலை நிகழ்ச்சியை தொடங்குகிறது.

மழைச்சாரலோடு இசைத்தூரல் பொழிந்து கொண்டிருக்கும் கொடை பண்பலை 100.5 MHz-இல் சுகமான காலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேயர்களே, இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் RKG நெய்யின் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களை நிகழ்ச்சியில் பங்கேற்க அன்போடு அழைக்கிறது. 9:00 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவேல், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவேல். இன்றைய வானவேல் குரலின் குரலாக சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பிக்கிறார் குமரி எஸ். நீலகண்டன் அவர்கள்.

0: கொடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள் கோபிச்செட்டிப்பாளையம்,
1: JKKM அக்ரிகல்ச்சுரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
2: அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
3: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.
1: நேரம் காலை 7:14, கொடை பண்பலை 100.5 MHz சுகமான காலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

0: ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளுக்கான அறிவிப்பு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி மற்றும் கடலாடி வட்டாரங்களில் கடந்த வருடம் மக்காச்சோள படைப்புழு தாக்குதல் காணப்பட்டது. இந்த வருடமும் படைப்புழு தாக்குதல் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் வருமுன் தடுக்கும் நடவடிக்கையாக ஏக்கருக்கு 100 கிலோ வேப்பம் புண்ணாக்கு இட்டு கோடை உழவு செய்து மக்காச்சோள படைப்புழுவின் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் அறிவித்துள்ளார்.
1: கோடை பண்பலை 100.5

0: கடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகம்.
3: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.

0: இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கொடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகம்.
3: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
4: ஆர்கேஜி நெய்
0: இன்று காலை 8:30க்கு வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம். தரமான கல்விக்கு JKKM கல்வி நிறுவனங்கள், TN பாளையம், கோபிச்செட்டிப்பாளையம்.
1: JKKM இன்ஜினியரிங் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம். AICTE ஐடியா லேப், ARVR லேப், ட்ரோன் லேப் அண்ட் கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் போன்ற நவீன ஆய்வக செய்முறை கற்றல் மற்றும் தொழில்துறையை மையமாக கொண்ட a leading autonomous institution.
2: அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம். JKK முனிராஜா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோபிச்செட்டிப்பாளையம்.
1: கவுன்சிலிங் கோட் 2758.
3: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் விஜயமங்கலம் பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து வலமர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் கொடுமுடி ரகுநாதன்.
4: நேரம் காலை 7:32.

0: மழைச்சாரலோடு இசைத்தூரல் பொழிந்து கொண்டிருக்கும் கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் சுகமான காலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேர்களை இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் திண்டுக்கல் மாவட்ட நேர்களை நிகழ்ச்சியில் பங்கேற்க அன்போடு அழைக்கிறது. 9:00 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவேல், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவேல். இன்றைய வானவேல் குரலின் குரலாக சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பிக்கிறார் குமரி எஸ். நீலகண்டன் அவர்கள்.
1: JKKM Engineering College கோபிச்செட்டிப்பாளையம், AICTE Idea Lab, ARVR Lab, Drone Lab and Community Radio Station போன்ற நவீன ஆய்வக செய்முறை கற்றல் மற்றும் தொழில்துறையை மையமாக கொண்ட A Leading Autonomous Institution.
2: அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம். JKK முனிராஜா College of Technology கோபிச்செட்டிப்பாளையம்.
1: Counseling Code 2758.
3: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகம்.
6: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
7: ஆர்கேஜி நெய்
3: இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
8: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு.
10: அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
11: வணக்கம் அண்ணா.
12: வணக்கம்.

0: அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். இன்று என்ன அமைச்சரே?
1: இன்று என்னன்னா ஜூன் 9ஆம் தேதி.
0: அமைச்சரே, இன்று என்ன சிறப்பு என்று கேட்க வந்தேன் ஐயா. ஒரு நிமிடம், இன்று என்ன தேதி என்று சொன்னீர்கள்?
1: ஜூன் 9ஆம் தேதி என்று சொன்னேன்.
0: அமைச்சரே, எந்த ஊரில் இருக்கிறீர்கள் நீங்கள்? இன்று ஜூன் 8ஆம் தேதி ஐயா.
1: மன்னா, இன்று 9ஆம் தேதி.
0: இல்லை அமைச்சரே, 8ஆம் தேதி. நேற்று 7ஆம் தேதி என்றால் இன்றைக்கு 8ஆம் தேதியாகத்தான் இருக்க வேண்டும்.
1: நாளை ஜூன் 10 மன்னா.
0: அமைச்சரே, எதற்கும் கேலண்டரை பார்ப்போம். ஆமாம், இன்றைக்கு 9ஆம் தேதிதான். இதை எப்படி சமாளிப்பது? அமைச்சரே, நீங்கள் சொன்னதை போல நாளை 10ஆம் தேதியாக கூட இருந்து விட்டு போகட்டும், ஆனால் இன்று 8ஆம் தேதி தான் ஐயா.
1: என்னமண்ணா, இன்டர்நேஷனல் டேட்லைன், சர்வதேச தேதி கோட்டை கடந்தவர் போல பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்.
0: அமைச்சரே, அந்த கோட்டை கடப்பதற்கும் நான் தேதியை மாற்றி சொன்னதற்கும் என்னையா தொடர்பு?
1: மன்னா, சர்வதேச தேதி கோடு என்பது உலகின் வட துருவத்திற்கும் தென் துருவத்திற்கும் இடையில், அதாவது பசிபிக் பெருங்கடலின் இடையில் செல்கிறது. இந்த பூமியின் புவியியல் அமைப்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அந்த கோட்டின் இப்பக்கத்திற்கும் அப்பக்கத்திற்கும் இடையில் 24 மணி நேர இடைவெளி.
0: ஓ, அதனடிப்படையில் தான் உலகில் ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் இடையிலான நேர வேறுபாடு அமைகிறதா அமைச்சரே?
1: ஆமாம்னா, சரியாக புரிந்து கொண்டீர்கள். அந்த இன்டர்நேஷனல் டேட் லைனிற்கு இந்த பக்கம் இன்று ஜூன் 9ஆம் தேதி என்றால், அந்த பக்கம் இதே நேரத்தில் ஜூன் 10ஆம் தேதி. சில நேரங்களில் அதை கடக்கும் போது ஒரு தேதியே இல்லாமல் கூட போகும். எப்படி என்றால், ஒரு உதாரணம் மூலம் சொல்கிறேன். சர்வதேச தேதி கோட்டின் இந்த பக்கம் ஜூன் 8ஆம் தேதி இரவு 11:59 ஒரு கப்பல் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் அந்த சர்வதேச தேதி கோட்டிற்கு அப்பக்கம் நேரமும் தேதியும் என்னவாக இருக்கும்? ஜூன் 9ஆம் தேதி இரவு 11:59. ஜூன் 8ஆம் தேதி அந்த சர்வதேச தேதி கோட்டை கடக்கும் ஒரு கப்பல் அதை கடப்பதற்கு ஒரு நிமிடம் எடுத்துக் கொள்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பக்கம் செல்லும் பொழுது ஜூன் 9ஆம் தேதி இல்லாமல் போய் ஜூன் 10ஆம் தேதியாக மாறிவிடுமண்ணா. இப்போது புரிகிறதா உங்களுக்கு?
0: புரிகிறது, புரிகிறது அமைச்சரே. உலகின் விந்தையான கோடாக இருக்கிறதே, மிகவும் ஆச்சரியமானதாகவும் இருக்கிறதே அமைச்சரே.
1: இது போன்று நம்முடைய பொன்னான உலகில் எத்தனையோ வியப்புகளும் ஆச்சரியங்களும் இருக்கின்றன. இதை கேளுங்கள் என்மண்ணா.
0: சொல்லுங்கள் அமைச்சரே, வேற என்ன செய்தி?
1: மண்ணா, உலகம் முழுக்க 3000 வகையான தேங்காய், 4500 வகையான உருளைக்கிழங்கு, 25,000 வகைகளில் சோளம், லட்சக்கணக்கான வகைகளில் அரிசி, கோதுமை ஆகியவை விளைகின்றன. சொன்ன இந்த அத்தனை வகைகளின் விதைகளும் உலகின் ஒரே ஒரு விதை கிடங்கில் தான் சேமிக்கப்பட்டு வருகின்றனவாமண்ணா.
0: அப்படியா? எங்க அமைச்சரே?
1: நார்வே நாட்டில் இருக்கும் சியால்பாட் என்ற பகுதியில் அமைந்துள்ள ஒரு மிகப்பெரிய விதை வங்கியில் தான் மண்ணா. அதை குளோபல் சீட் வால்ட் அல்லது சியால்பாட் குளோபல் சீட் வால்ட் என்று சொல்கிறார்கள். உலகின் வட துருவத்தில் மனிதர்கள் வாழும் கடைசி பகுதியில் இந்த விதை வங்கி அமைக்கப்பட்டிருக்கிறதாம். ஏனென்றால் மனிதர்கள் அதிகம் இருக்கும் இடம் என்றால் மனிதர்களால் அந்த விதை வங்கிக்கு ஆபத்து ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது.
0: அதுவும் சரிதான் அமைச்சரே.
1: மிகப்பெரிய மலையை ஒட்டி 427 அடி உட்புறமாக கட்டப்பட்டிருக்கும் இந்த விதை வங்கியை உலகம் ஒரு நாள் பேரழிவை சந்திக்கும் காலத்தில் எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று சொல்கிறார்கள். உலகம் முழுவதும் இருக்கும் பல வகையான விதைகள் இங்கே சேமிக்கப்பட்டு வருகின்றன. அங்கே சேமிக்கப்பட்டிருக்கும் விதைகளின் மாதிரிகளின் எண்ணிக்கை 12 லட்சத்தையும் கடந்திருக்கிறதாமண்ணா.
0: அடே அப்பா,
1: அந்த விதை வங்கியின் சராசரி வெப்பநிலை -18°C அம்மண்ணா. அப்போதுதான் அங்கிருக்கும் அத்தனை விதைகளையும் பாதுகாக்க முடியும் என்கிறார்கள். 130 நாடுகளின் பண உதவியுடன் 9,000 மில்லியன் டாலர் செலவில் இந்த மிகப்பெரிய விதை வங்கியை கட்டியிருக்கிறது நார்வே அரசாங்கம். உலகம் முழுக்க எத்தனையோ விதை வங்கிகள் இருந்தாலும் நார்வேயில் இருக்கும் இந்த சியால்பாட் குளோபல் விதை வங்கி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பிரம்மாண்டமானதாகவும் பார்க்கப்படுகிறது. உலக நாடுகளிடையே நடைபெறும் மிகப்பெரிய போரினால் ஏற்படும் சேதங்களுக்கு பிறகும், மிகப்பெரிய இயற்கை பேரழிவுகளுக்கு பிறகும் மனிதர்கள் அதிலிருந்து மீண்டெழுந்து உயிருடன் தொடர்ந்து வாழ இந்த விதை வங்கியில் இருக்கும் விதைகளே உதவும் என்று சொல்லப்படுகிறது மன்னா.
0: ஷபாஷ், அருமை அருமை அமைச்சரே. அமைச்சரே, இயற்கை பேரிடரில் அந்த விதை வங்கியே காணாமல் போய்விட்டால்?
1: ஏன் மன்னா, உங்கள் வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராதா?
0: என்ன
1: நல்ல கேள்வி, நாளை பதில் சொல்கிறேன் என்று சொன்னேன் மன்னா.
2: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்
5: 350 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வளாகத்தில் நேரடி வயல்வெளி பயிற்சிகள், மாணவர்களை எதிர்கால அக்ரி என்டர்பிரைனராக உருவாக்கும் முன்னணி கல்வி நிறுவனம்,
4: BSc ஹானர் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர் ஆர்டிகல்

0: கல்ச்சர் படிப்புகள் வழங்கப்படுகின்றன. ஐகேர் நியூ டெல்லி அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனம். JKK முனிராஜா அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ், கோபிச்செட்டிப்பாளையம்.
1: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: RKG நெய் வழங்கும் மனதோடு ராகம்.
4: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
5: RKG நெய்
1: இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
6: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
8: இசை தேன் சிந்தும் பூஞ்சோலை கோடை பண்பலையின் ஒரு பிள்ளையாய்ந்தில் இன்று மலரவிருக்கின்ற நமது நிகழ்ச்சிகள். 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை. ஈரோடு மாவட்டம் பேருந்துறை வட்டம் விஜயமங்கலம் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து. நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது. பிற்பகல் 2:30 வென்றார் வந்தார். சிறப்பு விருந்தினர் ஈரோடு மாவட்டம் கோவிந்தசாமி அவர்கள். நெறியாளுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன் அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறார் கோட்டநத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன் அவர்கள். மாலை 4 மணிக்கு வண்ணதூரிகையில் சினிமா கொட்டகை. இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன? 8 மணிக்கு இளமை பேசுகிறது நாணைகள் சிக்கு புக்கு விளையாட்டுகளோடு. இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களுக்காக. அவையாவும் கோடை பண்பலையின் ஒரு பிள்ளையாய்ந்தில் இன்று நாம் ரசிக்கவிருக்கின்ற நிகழ்ச்சிகள்.
9: கோடை பண்பலை 100.5 நேர்கள் இணைந்திருப்பது சுகமான காலை. வழங்கிக் கொண்டிருப்போர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம்.
0: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
10: 350 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வளாகத்தில் நேரடி வயல்வெளி பயிற்சிகள். மாணவர்களை எதிர்கால அக்ரி என்டர்பிரைனராக உருவாக்கும் முன்னணி கல்வி நிறுவனம்.
0: BSc ஹானர் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர் ஹார்டிகல்ச்சர் படிப்புகள் வழங்கப்படுகின்றன. ஐகேர் நியூ டெல்லி அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனம். JKK முனிராஜா அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ், கோபிச்செட்டிப்பாளையம்.
11: நேரம் காலை 7:46. கொடை பண்பலை 100.5 MHz.

0: 52 ஆண்டுகள் பாரம்பரியத்துடன் மாணவர்களின் நம்பிக்கையை பெற்ற கல்வி நிறுவனம் அன்னை ஜே கே கே சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ்.
1: நவீன ஆய்வகங்கள், AICTE ஐடியா லேபில் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சி வகுப்புகள், அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கின்றோம். அன்னை ஜே கே கே சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம்.
2: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
3: மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகம்.
5: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
6: ஆர்கேஜி நெய்
2: இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
7: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஸ்.
8: கொடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸில் சுகமான காலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சீனாவும் இந்தியாவும் பரஸ்பரம் மற்றொரு நாட்டுக்கு அச்சுறுத்தல் இல்லை என சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஈரானில் உள்ள இந்தியர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தி உள்ளது. இப்படி நம்மை சுற்றி பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் இன்றைய சூழலில் என்ன நடந்தது இதே தினத்தில் அன்று தொகுத்து வழங்குகிறது கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸின் இன்று அன்று.

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமென்ஸ் இனவர்
1: பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி
0: இன்று
2: ஜூன் 9
0: கார்ட்டூன் வரலாற்றில்
2: தவிர்க்க முடியாத நட்சத்திரம்
0: மிக்கி மவுஸுக்கு எதிராக உருவான
2: கதாபாத்திரம்
0: கோபக்கார வாத்தின் வடிவமே
2: இதன் சூத்திரம்
0: பேசுவது பல நேரம் புரியாது
2: முக்கியமாக கொண்டால் அது ஆத்திரம்

0: கதாபாத்திரத்திற்கு காரண கர்த்தா பிராட்மேன்
1: என்ற கிரிக்கெட் வீரர்
0: 1932
1: மட்டை பந்தாட அமெரிக்கா சென்றிருந்தார்.
0: அங்கு நடந்த காட்சி கிரிக்கெட்டில் கலந்து கொண்டார்.
1: ரன் ஏதும் எடுக்காமல் அவுட் ஆனார்.
0: டொனால்ட் டக் அவுட் என்று செய்தித்தாள்களில் எழுதினர்.
1: தன் கதாபாத்திரத்திற்கு அப்பெயரையே
0: வால்ட் டிஸ்னி சூட்டினார்.
1: 1934
0: டொனால்ட் டக்
1: வரைகதை வெளிவந்த நாள்
0: இன்று. நீராவியின் உதவியால்
1: நீண்ட தூர பயணத்திற்கு வழி செய்தார்.
0: நாட்டில் தொழிற்புரட்சிக்கு
1: அன்றே வித்திட்டார்.
0: இவரின் தந்தை
1: நிலக்கரி சுரங்கத்தில் பணியாற்றினார்.
0: அவரின் வேலை பொழுவை குறைக்க கண்டுபிடிப்பில் உந்துதல் பெற்றார்.
1: வளர்ச்சியோடு வந்தது
0: நீராவி எந்திரங்களை கண்காணிக்கும் பொறுப்பு.
1: வடிவமைத்தது சுரங்க பாதுகாப்பு விளக்கின் அமைப்பு.
0: அத்தோடு உருவானது
1: நீராவி எந்திரம் எனும்
0: அற்புதம் கிடைப்பு.
1: கண்டுபிடிப்புகளுக்கு தடையாக இருந்ததில்லை
0: படிப்பு.
1: 1825
0: ஸ்டாக்கனில் இருந்து டார்லிங்டன் தொடங்கினது
1: முதல் பயணமாம்.
0: ராக்கெட் என்பதே
1: அப்புகை வண்டியின் பெயராம்.
0: வெற்றிக்கு கிடைத்தது
1: தொடர்வண்டி பாதையின் தந்தை என்ற பட்டமாம்.
0: தொடரும் பெட்டிகளோடு தொடரும் இவர் புகழாம்.
1: 1781
0: நீராவி எந்திரத்தை கண்டுபிடித்த ஜார்ஜ் ஸ்டீபன்சனின் பிறந்த நாள்
1: என்று.
0: இரும்பு பெண் என்பது
1: இவரின் அடைமொழி.
0: இந்தியாவில் முதல் பெண்
1: காவலாளி.
0: பல சீர்திருத்தங்களை செய்தார்.
1: திகார் சிறை கைதிகளுக்கு சொல்லி
0: பல சேவைகளை செய்து
1: மக்கள் மனதில் ஆனார்.
0: பள்ளி
1: சிறந்து நின்றது
0: காவல்துறையில் மட்டுமல்ல,
1: காரணமாக இருந்தது
0: 1971
1: ஆசிய பெண்கள் டென்னிஸ் போட்டியை வெல்ல,
0: பெண்களின் மத்தியில் எடுத்துக்காட்டாய் சொல்ல.
1: 1949
0: இந்தியாவின் முதல் பெண் காவல்துறை அதிகாரி.
2: 100 things happen in your life, good or bad. Out of 100, 90 are your creation. They're good, they're your creation. Enjoy it. If they're bad, they're your creation. Learn from it.
1: கிரண் பேடியின் பிறந்த நாள்
0: இன்று. கடவுள்களின் உணவு என்று
1: காளானை அழைத்தார்.
0: ரோம் எரிந்து பலர் காலனை அடைந்த போது
1: பிடில் வாசித்தார்.
0: ஹிட்லரோடும்
1: ஸ்டாலினோடும்
0: ஒப்பிடுகின்றனர்.
1: ஆனாலும் ஆட்சி காலத்தில்
0: ரோமில் நாடக மாளிகைகளை கட்டுவித்தார்.
1: விளையாட்டு போட்டிகளுக்கு முன்னுரிமை அளித்தார்.
0: வர்த்தகத்தையும்
1: கலாச்சாரத்தையும் விரிவுபடுத்தினார்.
0: கிபி 68
1: ரோம பேரரசன் நீரோ மறைந்த நாள்
0: இன்று. மிகவும் வறுமையான வாழ்க்கையே தொடங்கியது.
1: அதுவும் அவர் எழுத்துக்களில் எதிரொலித்தது.
0: டேவிட் காப்பர்ஃபீல்ட்
1: ஆலிவர் ட்விஸ்ட்
0: இவர் சிறப்பாக படைத்தது.
1: உரைநடை திறன் பொதிந்திருந்தது.
0: ஆளுமை கொண்ட கதாபாத்திரங்களே இடம்பெற்றிருந்தது.
1: புத்தக வாசிப்பினை ஊக்குவிப்போம்.
0: பொதிந்து கிடக்கும் அறிவினை வெளிக்கொணர்வோம்.
1: புத்தக வாசிப்பினை ஊக்குவிப்போம்.
0: பொதிந்து கிடக்கும் அறிவினை வெளிக்கொணர்வோம்.
1: 1870
0: ஆங்கில எழுத்தாள
1: சார்லஸ் டிக்கின்ஸ் நினைவு நாள்
0: இன்று. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டுச்சு வைத்தோம். பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
3: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
4: பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகம்.
7: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
8: ஆர்கேஜி நெய்
4: இன்று காலை 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
9: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
10: நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன.

0: அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் உயிரி தொழில்நுட்பவியல் படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் இணை பேராசிரியர் முனைவர் சி ஜெயஸ்ரீ அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா, தெளிவு பெறணுமா? அப்ப அழையுங்க 24 24 24, மற்றொருன் 24 24 26 மற்றும் 24 24 29 290 333. கொடைக்கானலின் முன்னெடுப்பிற்கு சுழி 4542 இணைச்சு. அடுத்தது என்ன மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி அடுத்தது என்ன கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 சுகமான காலை வழங்கியோர் JKKM கல்வி நிறுவனங்கள் கோபிச்செட்டிப்பாளையம். தரமான கல்விக்கு JKKM கல்வி நிறுவனங்கள் TN பாளையம் கோபிச்செட்டிப்பாளையம்.
2: 52 ஆண்டுகள் பாரம்பரியத்துடன் மாணவர்களின் நம்பிக்கையை பெற்ற கல்வி நிறுவனம் அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ்.
3: நவீன ஆய்வகங்கள், AICTE ஐடியா லேபில் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சி வகுப்புகள், அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கின்றோம். அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
4: நிறைவுக்கு வருகிறது கொடை பண்பலை 100.5 MHz-இல் சுகமான காலை. இனி மனதோடு ராகம் நிகழ்ச்சியின் முகப்பில் செய்தி சுருக்கம்.
5: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் தேவையான மின் விளக்குகள் அமைத்தல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு மேற்கொண்டார். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
6: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க
7: ஒரு புள்ள கேக்குது,

0: அதேதான் அதேதான்.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகம்.
2: ஆர்கேஜி நெய்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: நேயர்கள் அனைவருக்கும் ஈரோடு கைலாசத்தின் இனிய வணக்கங்கள். மனித இனம் தோன்றிய காலத்தில் எல்லோருக்குமே எல்லாமே கிடைக்கல. அதுக்கப்பிறகு பார்த்திங்கன்னா வணிகங்கிற கூட்டமைப்பை மனிதர்கள் உருவாக்குனாங்க. அந்த வணிகம் வந்த பிறகு தான் மனிதனுக்கு தேவையானது ஒருத்தர்கிட்டருந்து மற்றொருத்தர்கிட்ட கிடைச்சது, எல்லோருக்கும் எல்லாமே கிடைச்சது. இதையும் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி வந்து உலக அங்கீகார தினம், அதாவது வணிகத்திற்கு வந்து உலகம் பூரா வணிகம் பண்ணிக்கலாங்கிற அந்த அங்கீகார உரிமை கிடைத்த தினம், வேர்ல்டு அக்ரிடேஷன் டேன்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா அந்த வணிக பாதுகாப்புக்கு பொருட்களோட தரத்துக்காக கொண்டாடப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பு தினமும் இருக்குது. உலகத்தில் நடந்த விஷயங்களை, அது முன்னாடி நடந்த கடந்த கால விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவணங்கள் மிக முக்கியமானதானே. அப்படிப்பட்ட ஆவணங்களை பாதுகாக்கக்கூடிய நிறுவனங்களையும் தொழில்நுட்ப வல்லுநர்களையும் கொண்டாடக்கூடிய சர்வதேச ஆவண காப்பக தினம், இன்டர்நேஷ்னல் அச்சீவர்ஸ் டே இன்றைக்கி கொண்டாடப்படுங்கிற தகவலோடு உங்களுக்காக வளம் வர காத்திருக்கிறது 100.5 மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய புராண காலத்து பெயர் திண்டீஸ்வரம். இங்கு பூக்கள் வணிகம் அதிகம் நடக்கும், தோல் தொழிற்சாலைகள் இருக்குது. அதற்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்தலமான கொடைக்கானல் இந்த மாவட்டம் தான் அமைஞ்சிருக்கு. கண்டுபிடிச்சிருப்பீங்க, இன்றைய மனதோடு ராகம் திண்டுக்கல் மாவட்ட நண்பர்களுக்காக தாங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற திண்டுக்கல் மாவட்ட நண்பர்கள் மட்டும் அழைக்கலாம். பொதுவான நேயர்கள் 24 24 26, மற்றொரு எண் 290 333, மகளிர் 24 24 29, அறிமுக நேயர்கள் 24 24 24 இணையலாம். முன் இணைப்பிற்கு சுழி 4542 இணைச்சு. இப்போ நிகழ்ச்சியில் முத முதலாக யார் பேச போகிறாங்க? வணக்கம். வணக்கம், யாருங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
2: திண்டுக்கல்ல இருந்து ஹை ஜோசப் பேசுறேன் சார்.
1: என்ன பேருங்க ஐயா?
2: ஹை ஜோசப்.
1: ஜோசப்,
2: ஆமாங்க ஐயா.
1: என்ன செய்றீங்க ஐயா?
2: நான் ஓய்வுக்கு ஆசிரியர் ஐயா.
1: அப்படிங்க, என்ன பாடம் எடுத்தீங்க?
2: நான் சோசியல் ஐயா.
1: அப்படியா, மகிழ்ச்சி. இப்போ பொதுவாக வந்து இந்த வரலாறு அப்படின்னாவே கதை கேட்கறது எல்லாத்துக்கும் பிடிச்ச விஷயம்.
2: ஆமாங்க ஐயா.
1: ஆனால் இப்போ கதை சொல்கிறதுக்கு ஆள் இல்லையே, என்ன பண்ணுறது?
2: ஆமாம் ஆமாம், சொன்னாலும் கேட்க மாட்டாங்க.
1: அது வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வந்து படங்களாக கொடுத்தா பார்க்குற தயாராக இருக்கிறாங்க.
2: அதுவும்
1: படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் படங்களாக இருந்தால் பார்க்குறாங்க, தொடர்ந்து 3 மணி நேரம்லாம் கொடுத்தீங்கன்னா பார்க்க தயாராக இல்லை,
2: பார்க்க மாட்டாங்க.
1: என்ன செய்யலாம் இப்படி பார்க்க வைக்கிறதுக்கு மாணவர்களை?
2: அதுக்கு ஒன்றும் எனக்கு ஐடியா.
1: சரிங்க, சொல்லுங்கள், வீட்டில் யாராலாம் இருக்கீங்க?
2: வீட்டில் நானே என் பையன் இருக்கேங்க.
1: பசங்களை என்ன பண்ணுறாங்க?
2: பசங்க பி படிச்சுக்கிட்டு.
1: சரி, இப்போ ஓய்வு நேரத்தில் என்ன பண்ணுவீங்க?
2: சும்மா கேக்கு கடைக்கு போவோம் ஐயா.
1: எதுக்குங்க ஐயா? ஐயா நான் பேசுகிறது கேட்குதா?
2: கேட்குதுங்க ஐயா.
1: சரி, கோடை பண்பலை எவ்வளோ நாட்களில் கேட்டுட்ருக்கீங்க?
2: 4 வருஷமாக கேட்டுருக்கீங்க.
1: எந்த நிகழ்ச்சியும் ரொம்ப பிடிக்குது, தவறாமல் கேட்பேன் அப்படின்னா?
2: இது வானொலி.
1: வானொலி,
2: வானவில்.
1: வானவில், கருத்து பரிமாற்ற நிகழ்ச்சி.
2: ஆமாம்.
1: சரி, மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா உங்களை சந்திச்சதில். நிகழ்ச்சியில் எல்லாத்துக்கும் என்ன பாடல் கேட்கலாங்க?
2: ஏதாவது பாட்டு போடுங்க.
1: புது பாடல் கேட்கலாமா? நன்றிங்க ஐயா.
2: கேட்கலாங்க, நன்றி.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்று GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியாரூர் உழவர்சந்தை அருகில், ராஜபாளையம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1,200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1,200 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
6: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட், 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.

0: ஆர்கேஜி நெய்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: கோடை பண்பலை நொறுபள்ளி 5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி, நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நெய் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
2: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
6: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
2: வழங்கும் நல்லதாக 4 வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
7: மனதில் உறுதி வேண்டும் என்கிற ஒரு தலைப்பு. மனம் என்பது நம்ம உடல்ல இருக்குதா, உயிர்ல இருக்குதா, ஆத்மால இருக்குதா, இப்படி எத்தனையோ பேர் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிற போது, இந்த வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு கலந்த உடனே அதுல சிவப்பு கலர் வந்த மாதிரி, உடம்பும் உயிரும் கலந்த உடனே உள்ளம் என்ற ஒன்று தானாக அதிலிருந்து தோன்றிவிடுகிறது. ஆனால் அதுதான் எல்லாத்தையுமே நிர்ணயம் பண்ணுவதாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. மனம் போல வாழ்வு அப்படிங்கிறாங்க. இந்த மனம் என்பது எங்கே இருக்கு, என்ன பண்ணும் அப்படின்னு தெரியலன்னா கூட, அதுதான் நம்முடைய வாழ்வினுடைய எல்லா முடிவுகளையுமே தீர்மானிக்கிறது. இப்போ கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்களேன், ரெண்டு வகையில் பிரித்து, நிறைய பிரிவு இருக்கு, ரெண்டு வகையில் பிரித்து உளவியல் நிபுணர்கள் கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க. இந்த உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குது? கான்ஷியஸ் மைண்டுக்கு இருக்குதா, சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இருக்குதா அப்படிங்கிற கேள்வியை ஓயாமல் உளவியல் நிபுணர்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கான்ஷியஸ் மைண்டு எவ்வளவு விதமான முடிவுகளை எடுத்தாலும், சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது தான் பலம் உள்ளதாகவும் ஆற்றல் உள்ளதாகவும் செயல் உள்ளதாகவும் வாழ்க்கையில் தானாகவே பல காரியத்தை நடத்துது. சப்கான்ஷியஸ் மைண்ட் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டால், ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்கிட்ட ஒருத்தன் வர்றான். அவன் என்ன பண்ணுறாரு, டேபிளில் படுக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆழ்நிலை தூக்கம்னு ஒன்று கூட்டிகிட்டு போவாங்க. அதாவது ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப ஒரு குரலில், ஒரே மாதிரி குரலில் சொல்லிக்கிட்டே இருந்தால் நமக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். அதை வந்து சைக்கியாட்ரிஸ்ட் பிரமாதமாக பண்ணுவாங்க. அது ஒரு மாதிரியான வாய்ஸில் அது ஒரே மாதிரியாக சொல்லிக்கொண்டே இருந்தால் அவங்கள அறியாமையே அப்படியே அந்த வித்ட்ராயல் மூளை வந்து அதுலேருந்து கயட்டிக்கும். வித்ட்ராயல் ஆகி அது தூங்க ஆரம்பிச்சிடும். அது பாட்டுக்கு அந்த தூக்கத்துக்கு போனதுக்கு அப்புறமா அந்த சைக்கியாட்ரிஸ்ட்டு அவனை கையாளுவார். அது மாதிரி ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் என்ன பண்ணார், தங்கிட்ட வந்த ஒரு பேஷண்ட்டை படுக்க வச்சு அப்படியே மெதுவாக அப்படியே ஆழ்நிலை தூக்கத்துக்கு அவனை கூட்டிகிட்டு போய் ஃபுல்லாக தூங்க வச்சுட்டார். இப்போ ஆனால் தூக்கத்தில் பேசலாம். இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்னு உங்களுக்குள்ள ஒன்று உட்கார்ந்துருக்குது, அது என்ன உத்தரவு போடுதோ அதை உங்களால் மீறவே முடியாது. யாருக்காவது சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்போ உருவாச்சு அப்படிங்கிறது தெரியுமா? கர்ப்பத்தில் இருக்கிற காலத்தில் தாயினிடத்துல இருந்து பிள்ளைக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். எமோஷனலாக அப்படியே என்னென்ன படணுமோ எப்படி படிக்கணும், அது எப்படி பதியும் தெரியுமா? ஒரு வார்த்தைகள் மூலம் அல்ல, அப்புறம் சொற்களின் மூலம் அல்ல, ஒரு ஒரு ஒலி, ஒரு வார்த்தை, மொழி தேவையில்லை. பின்ன என்னன்னா, அம்மா மனசுல ஒரு படம் ஓடும், அந்த படம் அப்படியே படம் படம் படம் படம் படம் படமா இந்த பிள்ளையோட மனசுல வந்து அப்படியே கம்ப்ளீட்டா உட்காந்துக்கும். இப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மொழியினாலோ ஒலியினாலோ பதியாம அது படம் படமா பதிவாயிட்டதுனால அதே மாதிரியான காட்சிகளை பின்னாளில் இந்த குழந்தை அரங்கேற்றுவது தவிர்க்க முடியாமல் போய்விடும். உங்க குழந்தைய கருவில வச்சிருக்கிற ஒரு 10 காலம் ஆவது நீ உங்க மனசை நல்லபடியா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எதிர்காலத்துல அந்த பிள்ளை

0: நீங்க கஷ்டப்படாம இருக்கலாம். அதனால உள்ள இருக்கிற அந்த சப்கான்சியஸ் மைண்டு அதே மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. தப்பிச்சு வெளியே வரலாம்னு நினைச்சா கூட உங்களால வர முடியாது. இந்த மனம் என்பது என்ன அப்படிங்கறத கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி, இந்த மனம் அப்படிங்கிறது நம்ம அடிமையா இருந்ததுன்னா ஜெயிக்கலாம், நம்ம எஜமானன் ஆயிடுச்சுன்னா ஜெயிக்க முடியாதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டா நாம பல துன்பங்கள்ல இருந்து தப்பிக்கலாம்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
5: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
7: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
6: பின்ன பாத்திரங்கள எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
7: பர்னிச்சருக்குன்னு ஃப்ளோர் டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
8: ஆஹா, செம்ம வாசனை.
9: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
10: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
11: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
12: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
13: நேரம் இப்பொழுது காலை 8:21 ஆகுது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விமான கோடை பண்பை 100.5 மனதோடு ராகம். இன்று திண்டுக்கல் மாவட்ட நண்பர்களை சந்திச்சிட்ருக்கோம். இப்போ யார் இணைப்பில் பேச காத்திருக்காங்க? வணக்கம்.
14: வணக்கம் கைலாசன் சார்.
13: வணக்கம், யாருங்கம்மா?
14: நான் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி மேட்டுப்பட்டியிலேருந்து பா செல்வராஜ் பேசுகிறேங்க.
13: செல்வராஜ், என்ன செஞ்சிட்ருக்கீங்க ஐயா?
14: கைத்தறி நெசவு தான் இப்போ ஓய்வு.
13: அப்படிங்களா?
14: ஆமாம்.
13: சரி, ஓய்வு நேரத்தில் என்ன பண்ணுவீங்க?
14: ஓய்வு நேரத்தில் இந்த பேப்பர் படிக்கிறது, வானொலி கேட்கறது.
13: என்ன மாதிரியான ரகங்களை முன்னாடி நெஞ்சீங்க?
14: நாங்கள் முதல்ல வந்து கையை கோரா பட்டு நெஞ்சிட்டு இருந்தோம். இப்போ அதுதான் மேல் வேலையை மட்டும் செஞ்சிட்டு இருக்காங்க.
13: அப்படிங்களா? எப்படி இருக்கிறதுக்கு முன்னாடி இருந்த புடவைக்கான வரவேற்பும் இப்போ அந்த ரகத்துக்கான வரவேற்பும்?
14: இப்போ நல்ல வரவேற்பு தான் இருக்குங்க.
13: என்ன அது, உள்நாட்டு விற்பனைக்கு வருமா வெளி மாநிலங்களுக்கு போகுமா?
14: வெளிமாநிலிருந்து
13: என்ன மாதிரியான கிடைக்கும்? கண்டாங்கி சேலை, சுங்குடி
14: சேலை. கண்டாங்கி சேலை
13: கிடைக்காது.
14: ஜெயலட்சுமி.
13: மகிழ்ச்சி. இப்ப எல்லாத்துக்காகவும் மகிழ்ச்சி. என்ன பாடல் கேட்கலாம்?
14: இந்த பேரனுக்காக பிடிச்ச பாட்டு மஞ்ச பலூன்னு. ஏ மஞ்ச பலூன்னு அந்த பாட்டு
13: பாடல் கேட்கலாங்களா?
14: சரிங்க, நன்றி.
13: நன்றிங்கய்யா.

0: ஆர்கேஜி நெய்.
1: கோடை பண்பலை நொறுபுள்ளி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன, அடுத்தது என்ன. இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் உயிரி தொழில்நுட்பவியல் படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் இணை பேராசிரியர் முனைவர் சி ஜெயஸ்ரீ அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா, தெளிவு பெறணுமா, அப்ப அழையுங்க. 24 24 24 மற்றொருன் 24 24 26 மற்றும் 24 24 29 290 333. கொடைக்கானலின் முன்னெடுப்பிற்கு சூளை 4542 இணைச்சு அடுத்தது என்ன மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி அடுத்தது என்ன கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்
2: மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
0: RKG நெய் வழங்கிய மன

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் விஜயமங்கலம் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து வலமறை இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் கொடுமுடி ரகுநாதன்.
2: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் இப்பொழுது காலை 8:30 ஆகுதுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விமான கோடை பண்புடைய 100.5 மனதோடு ராகம். இன்று திண்டுக்கல் மாவட்ட நண்பர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். நேர்களை இன்று காலை 9:03 உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில், 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வானவில். வானவிலின் இன்றைய வண்ணம் குரலின் குரல், குரலின் குரல். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் குமரி எஸ் நீலகண்டன் அவர்கள். இப்போ யார் இணைப்பில் பேச காத்திருக்காங்க? திண்டுக்கல் மாவட்ட நண்பர், வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருங்க ஐயா?
2: நான் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டம் கரியாம்பட்டிலேருந்து.
1: உங்கள் பேர் சொல்லுங்க ஐயா.
2: கண்ணன், கே கண்ணன்.
1: கண்ணன், என்ன செஞ்சிட்ருக்கீங்க ஐயா?
2: சலூன் கடை வச்சுருக்கேன் சார்.
1: அப்படி எப்படி போகுது வேலை?
2: வேலை பரவாயில்ல, நல்லா போகுது.
1: நல்லா போயிட்டுருக்கு. எவ்வளோ வருஷங்களாக செய்கிறீங்க?
2: நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக செய்கிறேன்.
1: சரி, இப்போ எப்படி பசங்களாம் வந்து லேட்டஸ்ட் கட்டிங்லாம் கேட்குறாங்களா?
2: அதெல்லாம் நிறைய வருதுங்க. லேட்டஸ்ட் கட்டிங்லாம் நிறைய வருது. பசங்க தேவைப்படுறதே வெட்டிக்கிட்டு தான்.
1: சரி சரி சரி. வீட்டில் யாராவது இருக்கீங்க?
2: வீட்டில் அப்பா அம்மா அவன் ஒய்ஃபு எல்லாமே இருக்காங்க.
1: அவங்க பேர்லாம் சொல்லுங்க.
2: அப்பா பேரு கிருஷ்ணன், அம்மா பேரு அமுதா. வீட்டில் வந்து வேல்விழி. பையன் பேரு கிருத்தி ஈஸ்வர். மக பேரு ஜனனி. அவ்வளவுதான்.
1: சரி, இப்ப வரக்கூடிய சிகை அலங்காரம் செய்யக்கூடிய இளைஞர்கள் கொஞ்சம் வித்தியாசமா முடியலாம் வெட்டுறாங்கல்ல? முன்னாடி ஒரு மாடல் இருந்துச்சு, இப்ப ஒரு மாடல். இப்ப பின்னாடி முன்னாடி எல்லாம் எது இருக்கிறது, நடுவில் மட்டும் இருக்குது. அதுக்கு என்ன பேர்? அதுக்கு கட்டிங் என்ன பேர்? அது
2: அது வந்து ஒன் சைடு கட்டிங் மாதிரி. அது மாதிரி நிறைய சொல்றாங்க, அவங்களே சொல்றாங்க. அது மாதிரி பார்த்து அவங்களுக்கு செல்ல படம் எடுத்து வர்றாங்க, அதை வச்சு அப்படியே வச்சேன்.
1: அந்த மாதிரி கோடு போட்டுக்கிறாங்க, பொம்மை எல்லாம் வரைஞ்சுக்கிறாங்க தலையில.
2: ஆமா, அதெல்லாம்
1: செஞ்சு கொடுப்பீங்க. வாடிக்கையாளர் என்ன விரும்புறாங்களோ அதை செய்வீங்க.
2: அது செய்வீங்க.
1: சரிங்க. மகிழ்ச்சி நிகழ்ச்சி. என்ன பால் கேட்கலாங்க?
2: வாத்தி படத்துல இருந்து பாட்டு போடுறேன்.
1: பால் கேட்கலாமா? நன்றிங்க ஐயா.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே ஜிஆர்பி ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை நொறுபுள்ளியாய்ந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: நேரம் பொழுது காலை 8:38. இது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் நிகழ்ச்சி. இன்று திண்டுக்கல் மாவட்ட நண்பர்களை சந்திச்சுட்டு இருக்குங்க. நேர்களை இன்று பிற்பகல் 2:15 வென்றார் வந்தார் நிகழ்ச்சி அரங்கார இருக்குதுங்க. அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இன்றைய நிகழ்ச்சியை அரங்கரைக்கு இருப்பவர் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாம்பாளையம் கோவிந்தசாமி அவர்கள். இப்போ யார் மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்காங்க? வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: வணக்கம். யாருங்க ஐயா?
5: திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திர வட்டம் புங்கமுத்தூர்லேருந்து பால்ராஜ் பேசுகிறேங்க.
4: பால்ராஜ், என்ன வேலை செய்கிறீங்க
5: சார்? விவசாயம் பார்த்துட்டு இருக்கேனுங்க.
4: அப்படிங்களா? தோட்டத்தில் என்ன போட்டிருக்கீங்க?
5: தோட்டத்தில் இப்போ ஒன்றும் இல்லைங்க சார்.
4: ஆடு மாடெல்லாம் வச்சுருக்கீங்களா?
5: பேர் என்னங்க சார்?
4: ஆடு மாடெல்லாம் வச்சுருக்கீங்களா?
5: ஆடு இருக்குதுங்க, மாடு இருக்கு.
4: கோழி?
5: கோழி இல்லைங்க சார்.
4: ஆடு மாடு மட்டும் வச்சுருக்கீங்க?
5: ஆமாங்க.
4: சரி மகிழ்ச்சி. அதுக்கு தேவையான தீவனங்கள்லாம் இருக்கா?
5: அதெல்லாம் இருக்குங்க.
4: மழைப்பொழிவு எப்படி பரவாயில்லையா தடவை?
5: என்னங்க சார்?
4: மழைப்பொழிவு பரவாயில்லையான்னு?
5: மழைப்பொழிவு பரவாயில்லைங்க.
4: சரி, இப்போ மாடு எப்படி மேய்ச்சல்
5: மதுங்க?

0: வீட்டுக்காரன் பேரு குமரேஸ்வரிங்க சார்.
1: இப்படிதான் கேப்பேன்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லிட்டீங்க.
0: என்ன சார்
1: இப்படிதான் பேரெல்லாம் கேப்பேன்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லிட்டீங்க?
0: ஆமாங்க.
1: சரி சரி சரிங்க. மாடெல்லாம் மேய்ச்சலுக்கு ஓட்டிருப்பாவீங்களா?
0: ஆமாங்க சார்.
1: சரி, பார்த்து இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெயில் வந்து ஒரு 2 டிகிரிலேருந்து 3 டிகிரி அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு வானிலை அறிவிப்பு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, வழக்கத்தை விட.
0: ஆமாங்க.
1: அதனால் கொஞ்சம் வெளியில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும். சரிங்களா?
0: ஆமாங்க சார்.
1: சரி, மிக்க மகிழ்ச்சி. எவ்வளோ நாட்களாக வந்து கோடை பண்பை கேட்டுட்ருக்கீங்க
0: சார்? நான் இப்போ இந்த 10 வருஷமாக கேட்டுக்கங்க சார்.
1: முயற்சி பண்ணியிருக்கீங்களா முன்னாடி பேசுகிறதுக்கு?
0: எல்லாம் நல்லா பண்ணிக்கங்க சார்.
1: அப்படியா? எந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
0: எல்லா நிகழ்ச்சியுமே பிடிக்குங்க சார்.
1: சரி, அப்படியே வந்து எல்லாத்துக்கும் என்ன பாடல் கேட்கலாம்? சொல்லுங்க.
0: பரிசெல்லாம் வாங்கிட்டேன்.
1: அப்படியே, வாழ்த்துக்கள்.
0: ஆமாங்க சார், எல்லா நிகழ்ச்சியும் பேசுவேன்.
1: சரி, என்ன பாடல் கேட்கலாங்க ஐயா?
0: மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுற அந்த பாட்டு போடுங்க சார்.
1: பாடல் கேட்கலாமா? நன்றிங்க ஐயா.

0: வாயிலா பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: பிறந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, திரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்ணலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: எட்டு மணி 46 நிமிடத்தில் நேர்களோடு இழைப்பாறி கொண்டிருப்பது கோடை பண்புடைய 100.5 என் மனதோடு ராகம் நிகழ்ச்சி. இன்று திண்டுக்கல் மாவட்ட நண்பர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். நேர்களை இன்று பிற்பகல் 3 மணிக்கு நேர்களின் பெயரோடு ஒருமித்த கருத்தோடு விருப்பப்பாடல் அரங்கக்கூடிய உயிரெழுத்து நிகழ்ச்சியை வளம் வர காத்திருக்குங்க. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்கி இருப்பவர் கோட்டநத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன் அவர்கள். இப்போ யார் இணைப்பில் பேச காத்திருக்காங்க? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். யாருங்க இங்கிருந்து?
2: என்ன
1: பாடப்பிரிவு எடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க?
2: பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கவுண்டன்ட். அது கொஞ்சம் இன்ட்ரஸ்டா இருக்கு சார். நான் அப்படிங்க சார்.
1: அதுக்கு அதுல வந்து அவருக்கு ஆர்வம் இருக்குது.
2: கண்டிப்பாங்க சார்.
1: உங்க தையல் வேலையெல்லாம் எப்படி போகுது?
2: தையல் வேலை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு சார். இப்ப கொஞ்சம் இடையில உடம்பு முடியல சார்.
1: அப்படியா?
2: இன்னும் ஒரு 15 நாள் ஆரம்பிச்சிருவேன் சார். ஒரு சின்ன அறுவை சிகிச்சைங்க சார்.
1: அப்படிங்களா?
2: அதனால வந்து கொஞ்சம்
1: நல்லா இருக்கா?
2: நல்லா இருக்குங்க சார். நம்ம பண்பல இருக்கும்போது என்னங்க சார் கவலை?
1: மிக்க மகிழ்ச்சி. இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கில் வந்து எந்த உடை வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது? ஒவ்வொரு காலகட்டத்தில் சுடிதார் புடவை இப்படி மாறி மாறி சல்வார் கம்மீஸ் நிறைய வரும். இப்போ என்ன ட்ரெஸ்ன்னு சொல்லலாம் சார்?
2: பெண்கள் இப்போ அந்த ஃபுல் ஃப்ராக்கு லாங் ஃப்ராக்னு சொல்லிட்டு சாரீ எடுத்து தைக்கிறாங்க பாருங்க சார். இப்போ அந்த ஒரு பூனம் சாரியோ இல்லை ஒரு பட்டு சாரியோ எடுத்து அதனால கொஞ்சம் வேலை ஜாஸ்தி சார். ஆனால் அந்த ட்ரெஸ் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கு.
1: அதை ட்ரெண்டிங்.
2: ஆமாங்க சார்.
1: இப்போ எல்லாமே ரெடிமேட் வந்துருச்சு.
2: ரெடிமேட் வந்தாலும் சார் இப்ப நம்ம பிடிச்ச மாதிரி டிசைன் எடுத்து தைக்கணும்ன்றவங்க சாரி எடுப்பாங்க சார். அந்த சாரியை வந்து நாங்க அதை கொஞ்சம் ரொம்ப நுட்பமா கட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுவோம் சார். சோ அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும்ன்றப்ப வந்து அதை ரெடிமேடா எடுக்காம வந்து மெட்டீரியலா எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க சார்.
1: வாடிக்கையாளரோட ரசனைக்கு ஏத்த மாதிரி நீங்க தைச்சு கொடுப்பீங்க.
2: அவங்க அதுல டிசைன்ஸ் நிறைய கேட்பாங்க சார். இப்ப யூடியூப்ல தான் நிறைய வருதுங்க சார். அதை பார்த்து நம்ம கிட்ட கேட்பாங்க அப்படின்றப்ப வலைதளத்துல என்னென்ன வருதோ அது ஒரு சிலது கேட்கறப்ப நம்ம பார்த்து அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி கொடுப்போம் சார்.
1: மேக்கப் அப்படி புதுசு புதுசா வந்துச்சுன்னா அதை கத்துக்கிறதுக்கு முன்னாடி பயிற்சி எடுப்பீங்களா? என்ன செய்வீங்க?
2: அது பயிற்சி எடுப்போம் சார். இப்ப வந்து அது நாங்க தனியா அதுக்கு ஒரு கிளாஸ் போவோம் சார். திண்டுக்கல்லே ஒரு அதுக்கு ஒரு இது இருக்கு. அது மாசத்துல ஒரு நாள் ஒரு கிளாஸ் நடத்துவாங்க சார். அவங்க வந்து வந்து எங்களுக்கு உங்களுக்கு என்ன டவுட் எல்லாத்தையுமே நாங்க முதவே வந்து அவங்க கிட்ட சொல்லி வச்சிருவோம். அவங்க வந்து அது ரொம்ப வந்து நமக்கே ஆச்சரியமா இருக்கும் சார். இப்படி எல்லாம் ஸ்டிச் பண்றதுக்கு முறைகள் இருக்கா அப்படின்றது வந்து நம்ம ரொம்ப ஆச்சரியப்படுற வகையில இன்னமே வந்து கத்துக்கிட்டாலும் கூட நிறைய கத்துக்கிட்டே தான் சார் இருக்கும். இந்த டெய்லரிங் தொழில வந்து அது லேடிஸ்க்கு வந்து இப்ப வேல்யூ அதிகம்.
1: அதாவது நம்ம வாழ்க்கைங்கறதே கத்துக்கிறதா மகிழ்ச்சி. என்ன பாடல் கேட்கலாங்க
2: சார்? தலைவன் தலைவி படத்துல இருந்து பொட்டலமிட்டாய் பாட்டு போடுங்க.
1: பாடல் கேட்கலாமா? நன்றிங்கம்மா.

0: Viking Bunions and Briefs.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: கோடை பண்பலை 100.5 சைபால்
4: முகத்தில் வருவா சைபால் சரியா திறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
5: சைபால்
1: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
6: தானத்தில் சிறந்தது எது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு தானத்தில் சிறந்தது நிதானம் அப்படின்னு அதுக்கு ஒரு பதிலும் சொல்கிறவங்க உண்டு. நிதானம் வந்து ரொம்ப அவசியம், அதுவும் இன்றைய உலகத்துக்கு ரொம்ப அவசியம். இன்றைக்கி உலகம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்குது. பொறுமையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களால் கூட அப்படி இருக்க முடியறதில்லை. பொறுமையை சோதிக்கிறது மாதிரி

0: பல சம்பவங்கள், அதையெல்லாம் சந்தித்தே தீர வேண்டியிருக்குது. எங்கே போனாலும் க்யூவில் நிற்க வேண்டியிருக்குது, எங்கே போனாலும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ கூட நீங்கள் நிதானமாக பொறுமையாக நடந்துக்க தெரியலன்னா உங்களுக்கு சிடுமூஞ்சி முசுடு இப்படிலாம் பேர் வச்சுருவாங்க. அது உங்களுக்கு தேவையா? சரி, வாழ்க்கையில் வந்து பொறுமைசாலின்னு பேர் வாங்கிறதுக்கு என்ன வழி? முதல் பாயிண்ட், நீங்கள் நினைக்கிறது, எதிர்பார்க்கறது, செய்கிறது எல்லாமே 100% கரெக்டாக நடக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அதில் ஓரளவுக்கு தவறு நடக்கலாம் அப்படிங்கிறத எதிர்பார்த்தே இருக்கணும். ஓரளவுக்கு வந்து அதை அனுமதிக்கணும். ஒரு நண்பரை வந்து 6 மணிக்கு ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கிறீங்க, 6 மணிக்கு அவர் வரலை. உடனே பொறுமை இழந்து நடந்துக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் டிலே ஆகலாம். ஒரு வர்ற வழியில் வந்து பஸ்ஸு கூட ஏதாவது டிராஃபிக்கில் மாட்டியிருக்கலாம். அதெல்லாம் எதிர்பார்த்தே கொஞ்சம் காத்திருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. சில சமயம் டிலே ஆகிறது கூட நல்லதாக முடியும். ஒரு பஸ்ஸை தவற விட்டுட்டு ஐயோ கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தால் பிடிச்சிருக்கலாமே அப்படின்னு தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க சில பேர். அடுத்தபடியாக வர்ற பஸ்ஸு நேரடியாக நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கே கொண்டு போய் விடுற பஸ்ஸாக கூட இருக்கலாம். அது உங்களுக்கு முன்னாடி தெரியாதுல்ல. சில நெருக்கடியான சூழ்நிலைகளை வந்து தமாஷா எடுத்துக்கிறதுக்கு பழகிக்கணும். சில இடங்களுக்கு போகிறப்ப காத்திருக்கிறதுக்கு நம்ம மனசை தயார்படுத்திக்கிட்டே போகணும். ஒரு ரயிலுக்கோ பஸ்ஸுக்கோ அல்லது விமானத்துக்கோ கப்பல் பிரயாணத்துக்கோ போகிறப்போ அங்கே போய் நீங்கள் மணிக்கணக்கில் கூட காத்துக்கிட்டு தான் இருக்கணும். புறப்படுற நேரம் கூட மாறலாம். நீங்கள் போய் சேர்ந்ததும் அது உடனே புறப்படணும்னு கட்டாயமாக என்ன? அது மாதிரி சமயத்தில் படிக்கிறதுக்குன்னு சில சுவாரஸ்யமான புத்தகங்களையும் கையில் எடுத்துக்கலாம். உங்களை சுற்றி எவ்வளவோ சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குதுல்ல, அதையெல்லாம் வேடிக்கை பாருங்கள். எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோமோ அந்த காரியத்தில் உண்மையாகவே நமக்கு ஒரு அக்கறை இருந்தால் நமக்கு போர் அடிக்காது. சில கோயில்களில் பார்த்துருப்பீங்க, தரிசனத்துக்காக பக்தர்கள் நாள் கணக்கில் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களெலாம் அழுத்துக்கிறது இல்லை. ஆண்டவனை தரிசிக்கணுங்கிற உண்மையான அக்கறை இருக்கிறதுனால அவங்களுக்கு போர் அடிக்கிறது இல்லை. ஆனால் சில சினிமா தியேட்டரில் கூட பார்க்கலாமே, சினிமா க்யூ கூட அப்படி தான். சாயந்தரம் 6 மணி ஆட்டத்துக்கு காலம்பரம் 6 மணிக்கே போய் கூட காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் போர் அடிக்காது, படம் பார்க்குற ஆர்வம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாம் பழக்கப்படுத்திக்கணும். லிவ் ஃபார் தி மூமெண்ட் அப்படிங்கிறாங்க நிபுணர்கள். ரொம்ப பேர் எப்படின்னா அடுத்தபடியாக நடக்க போகிற விஷயத்துலேயே கவனமாக இருப்பாங்க. அந்த நினப்புலேயே இந்த நிமிஷத்தை பொறுமை இல்லாமல் கழிப்பாங்க. ஒருத்தர் இருக்கார், அவர் எப்படின்னா ஆஃபீஸ் முடியறதுக்குள்ளேயே, சார் சார் 5 மணிக்கெலாம் ரெடியாக இருங்க, நாம் அந்த ஹோட்டலில் போய் டிஃபன் சாப்பிட்ணும் அப்படின்னு 4 மணிலேருந்து சொல்லிகிட்டு இருப்பார். 4:55 பரபரப்பாக ஓடி வருவார். 2 பேரும் புறப்படுவோம், ஹோட்டலுக்கு போவோம், சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறப்பே, சார் சார் சாப்பிட்டு முடித்ததும் நேராக ஒரு ஜவுளி கடைக்கு போகிறோம் அப்படிம்பார். பரபரக்க சாப்பிட்டு முடிப்பார், புறப்படுவார். ஜவுளி கடையில் அவசர அவசரமாக சீக்கிரம் பில் போடுங்க சார், சினிமாவுக்கு நேரம் ஆகிடும்பார். சினிமா தியேட்டரில் உட்காந்து அடுத்தபடியாக எங்கே டின்னர் சாப்பிட்றதுன்னு யோசனை பண்ணிகிட்டு இருப்பார். ராத்திரி படுக்கையில் விழுந்ததுக்கு அப்புறமும் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சதும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பார். அதாவது எப்போவும் அடுத்த நிமிஷம், அடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த வருஷம், இதுதான் அவங்க சிந்தனை. இந்த நிமிஷ என்ஜாய்மெண்ட்டை அவங்க வந்து இழந்துடுறாங்களாம். அதனால தான் வாழ்நாள் பூரா பொறுமையின்மை அவஸ்தை அல்லல். அதனால் நாம் எல்லோரும் வாழ்க்கையில் நிதானமாக இருக்கிறதுக்கு கற்றுக்கணுமா? அதுக்காக இந்த நிதானத்துக்கு வேறு விதமான அர்த்தம் பண்ணிக்கக்கூடாது. ஒருத்தர் அப்படித்தான் ஒரு தடவை ஒரு அவருடைய குதிரை காணாமல் போயிட்டு தான், அதுக்காக அவர் கவலைப்படலை, நிம்மதியாக இருந்தார், சந்தோஷமாக இருந்தார். என்ன சார் இது, உங்கள் குதிரை திருட்டு போயிட்டுதுங்கிறீங்க, நீங்கள் கவலைப்படாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொல்லியிருக்கார், நல்ல வேலை சார், கட்டியிருந்த குதிரை காணாமல் போயிருக்குது. நான் அது மேலே உட்காந்துருக்கிற சமயம் அது காணாமல் போயிருந்ததுன்னா, திருட்டு போயிருந்ததுன்னா, நானும் சேர்ந்தில் காணாமல் போயிருப்பேன் அப்படின்னாராம். எவ்வளவு நிதானமான ஆள் பாருங்க.
1: கோடை பந்தலை 100.5 சைபால்
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய மனதோடு ராகம்.

பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். உலகம் ஒரு விசித்திரமான கல்லூரின்னு சொல்லுவாங்க. இங்கே பாடம் சொல்லி கொடுத்து தேர்வு வைக்கிறது இல்லை, தேர்வு வச்ச பிறகுதான் பாடம் சொல்லி கொடுக்கப்படுது, அதாவது அனுபவங்கிற பாடம். அப்படிங்கிற சிந்தனையோட திண்டுக்கல் மாவட்ட மனங்களை சந்தித்த மகிழ்வோட நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து உள்ளங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். இனி 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில் இன்று குரலின் குரலாக வளமர காத்திருக்குங்க. நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற இலக்குடன் கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு செயல்பட்டு வருவதன் காரணமாக சுயசார்பு நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னை மரினா கடற்கரையில் தேவையான மின் விளக்குகள் அமைத்தல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு மேற்கொண்டார். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
4: Sunflower oil.

0: இணைந்து வழங்குவோர்
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
1: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
3: வணக்கம் நேயர்களே,

0: செவ்வாய்க்கிழமைகளின் வானவில் கொடை பண்பலையில் திருக்குறள் பேசும் இனிய நிகழ்வாக இன்றும் தொடர்கிறது. நமது இந்திய குடியரசுத் தலைவர் பேசும் அவரின் தாய்மொழி சந்தாலி. ஆஸ்ட்ரோ ஆசிய மொழி குடும்பத்தைச் சார்ந்த சந்தாலி மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே சிறப்புமிக்க இலக்கியம் திருக்குறள் என்னும் பெருமைக்கு பாத்திரமாய் இருக்கிறது. இந்த அரிய பணியை அருட்தந்தை ரிச்சர்ட் ஜோ செய்திருக்கிறார். இந்திய அரசமைப்பில் இடம்பெறாத 66 மொழிகளில் முதற்கட்டமாக 58 பழங்குடியின மொழிகள் தேர்வு செய்யப்பட்டு திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டு வருகிறது. இப்படி உலகின் மொழிகள் அனைத்திலும் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டு வரும் இக்காலத்தில் நீங்கள் ஒரே ஒரு திருக்குறளை இப்போது சொல்ல வாருங்கள் என அன்போடு அழைக்கிறது கொடை பண்பலை 100.5 MHz குரலின் குரல் வானவில். அழைக்கலாம். அறிமுகங்கள் 24 24 24, மகளிர் 24 24 29, மற்ற அனைவரும் 24 24 26. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0454 42. குரலின் குரல், உங்கள் குரல் சொல்லும் திருக்குறள் கேட்க காத்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர் ஒளிபரப்பாளர். திருக்குறள் குறித்த கவிதை உரையும் எளிய உரையும் எனும் புத்தகம் தந்தவர் மொழிபெயர்ப்பாளர் எழுத்தாளர் என பன்முகம் கொண்ட குமரி எஸ் நீலகண்டன் அவர்கள்.
1: சார் வணக்கம். சார்
2: வணக்கம்.
1: எப்படி சார் இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு உண்மையிலே இந்த குரலின் குரல் நிகழ்ச்சியில கோடை நேர்களோடு பங்கு பெறதுல மிகவும் பெருமிதம் அடைகிறேன்.
1: இணைப்புல நேயர்கள் காத்திருக்காங்க சார், பேசிடலாமா?
2: வணக்கம்.
1: யாருங்க?
2: வணக்கம் ஐயா. அறிவிப்பாளர் காணன்மனோ அவர்களுக்கும் சிறப்புக்கும் வணக்கம் கூறுவது தூத்துக்குடி மாவட்டம் எட்டேபுரம் வட்டம் பேரன்பட்டி என்னும் கிராமத்திலிருந்து கஸ்தூரி மயில். வணக்கம். வணக்கம் சார். அதிகாரம் 5 குறள் 5 குறள், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். உலக வாழ்க்கையில் அறநறியோடு வாழ்பவனை வானுரையில் வாழும் தெய்வத்திற்கு தெய்வ மகனுக்கு சமமாக மதிக்கப்படுவார். மற்ற உரம் நீங்க தகவல் சொல்லுங்க ஐயா.
3: அதாவது எப்பவுமே ஒரு அறம் தவறாம நடக்கக்கூடியவங்க தான் வாழ்க்கையில எப்பவும் உன்னதமான பணிகளை செய்ய முடியும். எதையுமே நம்ம நல்ல அவங்க வந்து தெய்வம் எது நல்ல மனிதர்கள் நாட்டுக்கும் மக்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு நற்பயன் செய்யக்கூடிய பணிகளை செய்யக்கூடியவங்க தான் ஒரு தெய்வத்திற்கு ஒப்பாக நம்ம மதிக்கப்படுவார். அதுதான் முக்கியமான விஷயம். தெய்வத்துக்கு ஒப்பானவர்களாக அவங்க இருப்பாங்க. அதனால உன்னதமான விஷயங்களோ யாருக்கும் உலகத்துல எல்லா ஒரு நம்ம தெய்வம்ங்கிறது என்னது மனிதனுடைய ஒரு ஒழுக்க ரீதியா ஒரு உலக அமைதியை அன்பை விரும்பக்கூடியவங்களா இருக்கிறது தான். அத நம்ம நல்ல கடைபிடிக்கும் வழியை நம்ம தெய்வத்துக்கு ஏற்ப ஒப்பா இருக்க முடியும். மகிழ்ச்சி. நன்றி.
1: இப்போது இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நண்பர் யாரோ, வணக்கம்.
4: இனிய காலை வணக்கம் ஐயா.
2: வணக்கம்.
4: புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் ஆண்டனி சலமன் ராஜுங்க ஐயா. வணக்கம். நலமா இருக்கீங்களா ஐயா? இருவருமே
2: நலமா இருக்கிறோம்
4: ஐயா. குறள் வந்து 467, அதிகாரம் தெரிந்து செயல் வகை. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. அதோட விளக்கம் பாத்தீங்கன்னாங்க ஐயா, ஒரு செயலை அல்லது தொழில கருமம் அப்படின்னா செயல் வச்சுக்கலாம் அல்லது தொழில் வச்சுக்கலாங்க ஐயா, அப்படின்னு பொருள் கொள்ளலாங்கய்யா.

0: ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்னாடி நல்ல தீர அலசி ஆராய்ந்து அதில் உள்ள நன்மை தீமைகளை சாதக பாதகங்களை ஆராய்ந்து அந்த செயல்லையோ தொழிலையோ நம்ம இறங்கினா நமக்கு நல்ல வெற்றி கிடைக்குங்கய்யா. செயல்ல இறங்கிட்டு பின்னாடி வந்து யோசிச்சோம்னா அது தோல்வியில தான் வந்து முடியும். அதனால முன்பே தீர அலசி ஆராய்ந்து இறங்கினோம்னா வெற்றி நிச்சயம் அப்படின்னு ஐயன் வல்லவன் சொல்றாரு. ஐயா தங்களுடைய மேலான கருத்தை கூறுங்கள் ஐயா.
1: எண்ணி துணிக கர்மம், துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இருக்கு. அதாவது நம்ம நம்மளால

0: வந்து இறங்கினோம்னா வெற்றி நிச்சயம் அப்படின்னு ஐயன் வல்லவன் சொல்றாரு. ஐயா தங்களுடைய மேலான கருத்தை கூறுங்கள் ஐயா.
1: எண்ணி துணிக தர்மம், துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இருக்கு. அதாவது நம்ம நம்மளால எல்லா எல்லாருக்குமே எல்லா விஷயங்களையும் செய்ய முடியும், முயற்சி பண்ணலாம். அதுக்கு நமக்கு தேவையான ஒரு பயிற்சியும் நல்ல ஒரு சிந்தனையும் தேவைப்படுது. அதனாலதான் அதுல சொல்லியிருக்காரு, நம்ம நம்மளால செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் செய்யலாம், அந்த செயலையும் அது எப்படி எல்லாம் செய்யணும் அந்த வழிகளை எல்லாம் எண்ணின பின்னாடிதான் நம்ம துணிச்சலா தொடங்கணும். அதாவது துணிச்சலா அந்த வேலையா நான் முடிச்சிடுறேன், எந்த வழிமுறைகளும் இல்லாம நம்ம செஞ்சோன்னு வச்சுடுங்க, அது குற்றம். அதுக்கு நான் தற்கால வாழ்க்கையோடு ஒரு உதாரணத்தை சொல்றேன். இன்னைக்கு வந்து இதோட தொழில்நுட்ப உலகம் இல்லையா, தொழில்நுட்ப உலகத்துல ஒரு ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கு, ஐடி இதுல எல்லாம் இருக்கு. அந்த ஒரு ப்ரோக்ராம் எதுக்கு எழுதுறாங்க, நமக்கு எந்த வேலை செய்யணும் அதுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் இருந்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு அந்த ப்ரோக்ராம எழுதி வடிவமைச்சுதான் அதை ஒரு சாஃப்ட்வேரால மாற்றி அந்த திட்டத்தை பூர்த்தி செய்யறாங்க இல்லையா. அதுதான் எண்ணி துணிக கர்மம், இத்தவின் எண்ணுவோம் என்பது இருக்கு. அது அதான் திருவள்ளுவருடைய குரல், காலம் கடந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியும் பொருந்தும், இன்னும் 10,000 வருஷத்துக்கு பின்னாடியும் பொருந்தும், அதுதான் திருக்குறளின் பேன்மை. நன்றி.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
4: கார்த்திக் இதுதான் ஒரு ரூம், இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
5: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
6: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
7: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
8: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
9: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
10: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
11: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
12: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1,200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1,200 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
13: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
14: நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 7 மணிக்கு அடுத்தது என்ன, அடுத்தது என்ன. இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் உயிரி தொழில்நுட்பவியல் படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் இணை பேராசிரியர் முனைவர் சி. ஜெயஸ்ரீ அவர்கள். உயர்கள்

0: கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா, தெளிவு பெறணுமா? அப்ப அழையுங்க 24 24 24, மற்றொரு 24 24 26 மற்றும் 24 24 29 290 333. கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு சூளை 4542 இணைச்சு. அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி. அடுத்தது என்ன? கோடை பண்பலை 100.5.
1: நேரம் 9:15. கொடை பண்பலை 100.5 MHz. இது வானவில் தந்து கொண்டிருக்கிறது. இன்று குரலின் குரல் வழங்கி கொண்டிருக்கிறார் சிறப்பு விருந்தினர் குமரி எஸ் நீலகண்டன் அவர்கள். அடுத்த நேர இப்போது சந்திக்கவிருக்கிறார் அவர். வணக்கம்.
2: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, உங்க பேரு, ஊர் சொல்லுங்க.
1: இருக்காங்க, வராங்க வராங்க சார். பேசுங்க. யாருங்க?
2: இனிய காலை வணக்கம். தேனி மாவட்டம் எரசக்க நாயக்குன்னு சொல்லுங்க. சொல்லுமா? சொல்லுங்க சொல்லுங்க.
3: அடியார் வந்து 104 உறவு, குரல் எண்ணு 1035. இவர் இறப்பார் என்று ஈவார் கரவாதும் கை செய்து மாலை ஆவார். இதுக்கு பொருள் பார்த்தீங்கன்னா, தம் கையால் தொழில் செய்து உண்டு வாழ்கின்ற தொழிலாளர் மக்கள் பிச்சை எடுக்க மாட்டார்கள். இல்லை இல்லை என்று வருவதற்கு, இல்லை என்று ஒழிக்காமல் கொடுத்து உதவுவார்கள். ஐயா, இதுல நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா,
2: அதாவது நம்ம, நீங்க சொல்றது கரெக்ட். எல்லா விவசாயிகளுக்கும் எல்லாருக்கும் யாரையும் நம்ம மதிச்சு மரியாதை கொடுக்கணும். அப்பதான் அது ஒரு நற்பயனை நம்ம சமுதாயத்துக்கு கொடுக்க முடியும். மிக்க நன்றி.
1: இணைப்பில் யாருங்க இப்போது? வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம் சொல்லுங்க.
4: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சு முத்து.
2: ஆ,
4: அதிகாரம் 100 பண்புடைமை, குரல் எண் 1000. அன்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் தளந்தீமையால் திருந்தற்று. அதாவது சார், பண்பு நெறி தவறு ஒருத்த எவ்வளவுதான் செல்வம் சேர்த்தாலுமே அது அவனுக்கு யாருக்குமே பயன்படாம போகும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்த புளிரசம் வச்ச பாத்திரத்துல நல்ல பசும்பாலை காய்ச்சினா பால் கெட்டு போயிடும், யாருக்குமே பயன்படாத மாதிரி.
2: பண்பு நல்லா சொன்னீங்க. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் தளந்தீமையால் திரிந்தற்று. இப்போ நம்ம பால் வச்ச பாத்திரத்துல அந்த குறையால பால பால் கெட்டு போயிடுது. அதே மாதிரி அது ஒரு பரிசுத்தமான அந்த பால் வச்ச பாத்திரத்துல கெட்டு போறது போல, பண்பில்லது அல்லாதவனுடைய பெருஞ்செல்வமும் கெட்டு போகும். அதான் அழகா சொல்லியிருக்காரு, பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று அப்படி சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றிங்க.
1: வணக்கம். இணைப்புல யாருங்க? வாங்க.
5: மேனன் சாருக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயாவுக்கும் இனிய காலை வணக்கம். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி குணசேகரன். ஐயா, இருவரும் நலமாயா?
2: நலம் நலம்.
5: ரொம்ப நன்றியா ஐயா. அதிகாரம் 16 பறைவுடைமை, குரல் 155யா? ஒருத்தாரே ஒன்றாக வையாரே வைப்பர், பொறுத்தாரே பொன்போர் பொதிந்து. விளக்கம் யா, தீங்கு செய்தவரை தண்டித்தவரை உலகம் ஒரு பொறுப்பாக மதிப்பதில்லை, ஆனால் மன்னித்தவரை மனதினுள் பொன்போல் வைத்து போற்றும். ஐயா, சரியான விளக்கம் சொல்ல முடியா? ரொம்ப நன்றியா.
2: அதாவது ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர், பொறுத்தாரே பொன்போர் பொதிந்து.

0: அதாவது ஒரு பொறுமையை அறுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, பொறுமைங்கிறது நம்ம பொறுமைங்கிறதே பொறுமை, அந்த பொறுமை விட்டு போக கூடாது. அந்த பொறுமை கடைபிடிக்கலன்னா நம்ம உலகம் மதிக்காது. அதாவது நமக்குள்ள கோபத்தை காட்டிட்டோம் அப்படி இப்படின்னு நினைக்கலாம், ஆனா நம்ம சுத்தி இருக்கக்கூடிய உலகம் நமக்கு பொறுமை இல்லைன்னா நம்ம மதிக்காது. அதனால இன்னும் ஒரு விஷயம், பொறுத்தவங்களுக்கு மனசுக்குள்ள நல்ல கோபம் வருத்தங்கள்லாம் இருக்கும், ஆனா அந்த பொறுத்தவங்களை சுத்தி இருக்க உலகம் கைவிடாது. அது பொன் போல அவங்கள பொதிஞ்சு மதிப்பா பாதுகாக்கும். அதான் ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. நன்றி.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
8: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
0: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ் இது வானவில் தந்து கொண்டிருக்கிறது. இன்றைய வானவில் குரலின் குரலாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. எப்போது இணைப்பில் யாரோ வாங்க. வணக்கம்.
3: வணக்கம். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சினியம்பாளையம் ஐயாவுக்கு வணக்கம்.
4: வணக்கம்
3: ஐயா. என்னுடைய குரல் பாத்தீங்கன்னா, நான் அடிப்படையில் ஒரு விவசாயிங்கனால இந்த உழவுங்கிற அதிகாரத்தை எடுத்திருக்கிறேன். குரல் என்ன, 1031. துளன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலக அளவுல பல தொழில்கள் நடக்குது, அதுல உழவு தொழிலும் ஒண்ணு. ஆனா எல்லா தொழிலும் பாத்தீங்கன்னா ஒரு நட்டம் வரையில அந்த தொழில விட்டுட்டு போயிருவாங்க. ஆனா இந்த உழவு இருக்கிற எங்களை போன்றவங்க எவ்வளவு நட்டம் சரி, இயற்கை சீர்த்தங்களால் பாதிக்கிறோம். ஒன்னா மழை பெய்து கெடுக்க, இல்லைன்னா மழையே பெய்யாத விவசாயம் போயிருக்கு. இருந்தாலும் எப்படி கஷ்டம் வந்தாலும் உழவு தொழிலே செஞ்சுட்டு இருக்கிறான். அதனாலதான் அக்னேஷ் சொல்லியிருக்காரு, எத்தனை தொழில் நடந்தாலும் இந்த தலைமையாய தொழில் இந்த உழவு தொழில், அந்த உலகம் அதனாலவே பின்னால் சொல்றாரு. சில பேர் சொல்றாங்க விளையாட்டுத்தனமா இது உழவு தொழில விட வேற தொழில் முதன்மையானதுன்னு. அதை நாம் விளையாட்டுத்தனமாவே எடுத்துக்கிட்டு அதை புறம் சொல்லிட்டு எங்களை போட்டு உழவர்களை வாழ வைங்கன்னு கேட்டுக்கிறேங்க ஐயா. இப்ப மேலான விளக்கத்தை சொல்லுங்க.
4: அதாவது வள்ளுவரும் உழவே உயர்வுன்னு சொல்றாங்க. உண்மையிலே சமுதாயத்துல உயர்ந்த மனிதர் விவசாயி என்னும் உழவராகிய நீங்க தான். மொடக்குறிச்சியில இருந்து நீங்க தான். ஏன் சொல்றோம்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு பிளாஸ்டிக் மரங்கள், பிளாஸ்டிக் புல்லு எல்லாத்தையும் அலங்காரமா வச்சு விழாக்களை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. சாலைகள்ல மழை நீர் தங்கிறதுக்கு கூட இடம் இல்லாம காங்கிரீட் ஆட்டு இருக்கு, சாலைகள் இருக்கு. அத இதையெல்லாம் உற்று உணர்ந்து திருவள்ளுவர் அப்போவே சொல்லிட்டார், சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. அதாவது உழவை நம்பிதான் உலகம் இருக்கு. நமக்கு எவ்வளவுதான் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் நம்மளால சாப்பிடாம வாழ முடியுமா? பிளாஸ்டிக் அரிசியை சாப்பிட்டு வாழ முடியுமா? முடிய. அதனாலதான் உழவினை நோக்கியே உள்ளது உலகம். ஆனா துயரே வரணும். அதாவது வருமானம் இல்ல, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த விவசாயி உங்களை மாதிரி விவசாயி உழவுதான் உயர்வுன்னு மதிச்சிருக்கிறதுனாலதான் இன்னைக்கு மழையும் வளமும் மக்களும் வாழ்கிறார். மிக்க நன்றி.
2: நன்றி சரவணன் அவர்களே. அடுத்த நேரை சந்திக்கிறோம். இப்போது வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: வணக்கம்
5: ஐயா. வணக்கம் ஐயா.
4: வணக்கம்.
5: காரைக்குடி கழிவுட்டு பேசுறேங்க ஐயா. குரல் எண் வந்து 849. காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானாம் தான் கண்டவர். அறிவு இல்லாத ஒருத்தனுக்கு புத்தி சொல்றவன் அவனே முட்டாளாயிடுறான். அறிவு உள்ளவன் தனக்கு தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு அவன் அறிவாளி
4: ஆகுறான்.
5: எப்படி, எத்தனை காணாதான் எத்தனை கண்டவர் எத்தனை காணான் இந்த அடியில போட்டிருக்காருங்கய்யா.
4: ரொம்ப சரியா வள்ளுவர் அப்ப சொல்லியிருக்கிறாரு, காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு. அதாவது அறிவில்லாதவனுக்கு எவ்வளவு அறிவுரை சொன்னாலும் நமக்கு பிரயோஜனம் இல்லை. அறிவில்லாதவன் எதையும் மனசுக்குள்ள உள்வாங்காம வீணா வாதாடி பேசிக்கிட்டே இருப்பான். அப்ப அந்த அறிவில்லாதவன் தான் அறிவுள்ளவன் பேசினா அவனுடைய சக்தி எல்லாம் விரயமாயிடும். அதனாலதான் அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொல்றவன் அறிவில்லாதவன் தான். அந்த நேரத்துல அவன் ஒரு

0: அறிவுள்ளவன் நல்ல கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். அறிவில்லாதவனோ என்ன செய்வான், அவருக்கு ஏதோ சின்ன அறிவு இந்த உலகத்துல ஒரு அந்த அறிவை வச்சு நான் பெரிய அறிவாளி அறிவுங்கப்பான். அதான் அறிவில்லானே, அதனாலதான் காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானாம் தான் கண்டவானு சிக்கன.
1: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிய வானவில்.
2: Sunflower oil.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: இணைந்து வழங்கியோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: காலை நேரத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது கொடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸின் தலையங்கள் நிகழ்ச்சியான வானவில். இன்றைய வானவில் குரலின் குரலாக சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திருக்குறள் வழங்கி கொண்டிருக்கிறார் குமரி எஸ் நீலகண்டன் அவர்கள். நேரம் 9:34. இந்த நேரத்தில் அடுத்த நேரை சந்திக்கவிருக்கிறோம் நாம். வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
0: இணைப்பில் இருக்கீங்களா? யாருங்க?

0: வணக்கம்.
1: ஆ மேடம் ஐயாவுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் நினைவது சேலம் வேம்படி தாளத்திலிருந்து தண்டபாணி ஐயா.
2: சொல்லுங்க. வணக்கம் தண்டபாணி.
1: ஆ ஐயா நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறேன்.
1: 1022 குறளுங்க ஐயா. ஆழ்வினையும் ஆன்றே அறிவும் என இரண்டின் நீள்வினையால் நீளும் குடி அப்படிங்கிற குறளுக்கு விளக்கம் ஐயா சொல்றாரு.

0: செயல் திறன் ஆழ்ந்த அறிவு ஆகிய இரண்டினை கொண்டு இடைவிடாது ஆற்றும் செயலால் மட்டுமே அவர்களுடைய குடிப்பெருமை உயர்ந்து நிற்கும் அப்படிங்கிறாரு. அதாவது எதையுமே உழைக்காம கிடைக்காது, அதே கூட உழைக்க கூட சரியா செஞ்சு முன்னேறணுங்கிறத நிற்கா உயர்ந்து நிக்கணும். இன்னைக்கு செஞ்ச அந்த வேலை சரியா போச்சு அப்படின்னு இல்லை, என்னைக்கு அதை பேசப்படணும், இந்த திருக்குறள் மாதிரி என்னைக்கும் பேசப்படணும் அப்படின்னு சொல்ல.
1: அருமையா சொன்னீங்க தண்டபாணி. அதாவது முயற்சியோடையே அதுல நம்மளுடைய உயர்ந்த ஒரு அறிவு முயற்சியோடு இணைஞ்சு நம்முடைய அறிவும் ஒரு இடைவிடாம அந்த ஒரு கடமையா செய்யக்கூடிய செயலால அந்த குடி உயரும். அதான் ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீழ்வினையால் நீளும் குடி அப்படி வள்ளுவர் அருமையா சொல்லியிருக்காரு. மிக்க நன்றி.
2: வாங்க இணைப்புல யாருங்க இப்போது? வணக்கம்.
3: காணல் மேனன் அவர்களுக்கும் சிறப்பு விஜயாவுக்கும் இனிமையான காலை வணக்கங்களுடன். நாமக்கல் மாவட்டம் மங்களவர் ராசிரஞ்சா.
1: வணக்கம்
3: ஐயா. வணக்கம்.
1: வணக்கம்
3: ஐயா. அதிகாரம் 57 பெருவந்த செய்யாமை, அதுல குறள் வரி எண் வந்து 563 ஐயா. குறள் வரிகள் பெருவந்த செய்து ஒழுகும் வெங்கோடன் ஆயின் உருவந்தம் ஒல்லைக்கெடும். அதாவது பொருளாவதையா, தன் குடிகள் அஞ்சும்படியாக ஆட்சி புரியும் மன்னன் வெகு விரைவில் தன் ஆட்சியை இழந்து கெடுவான் சொல்றாருங்கய்யா. 2000 ஆண்டுகள் முன்னாரே ஐயன் வந்து மன்னராட்சி எழுதப்பட்டிருந்தாலும் சில நாடுகள் நடக்கும் இராணுவ ஆட்சியாளர்களுக்கும் பெரும்பான்மையான மக்கள் ஆட்சி நடக்கும் நாடுகளுக்கும் பொருந்துவதாக உள்ளதையா. தாங்கள் முன்பு சொன்னது போல் 2000 ஆண்டுகள் முன் எழுதிய குரல் இன்னும் 16 ஆண்டுகளுக்கு பொருந்துமாறு இருப்பதை மிகவும் நம்ம அவர் குரலுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையாக நினைக்கிறேன் ஐயா.
1: காலங்கெடுத்து நிக்கக்கூடிய ஒரு நூல் அல்லவா திருக்குறள். இப்ப பாத்தீங்கன்னா இது உலகத்துக்கே ஒரு பாடமாட்டு இருக்கு இந்த குறள். வெறுவந்த செய்தொழுகும் வெங்கோல நாயின் ஒருவந்தம் ஒல்லைக்கெடும். குடிகள் அப்படி மக்கள் நம்மளுடைய பிள்ளைகள் நம்முடைய மக்கள் குடிமக்கள் அந்த அவங்களே பயப்படும்படி கொடுமை செய்யக்கூடிய அரசன் நிச்சயமா விரைவா அழிஞ்சு போவான் அப்படி அழகா சொல்லியிருக்கிறார். இது உண்மையே உலகத்துக்கே உலக அமைதிக்கே ஒரு உன்னத பாடமா அமைஞ்சிருக்கு இந்த திருக்குறள். மிக்க நன்றி.
2: வணக்கம் இணைப்புல யாருங்க? வாங்க.
4: பண்பலில் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார்.
1: வணக்கம் சொல்லுங்க.
4: மதுரை மாவட்டம் சுலமிட்டி வட்டம் பெரிய சமயத்தில் கணேசன் பேசுறீங்களா? 28வது குறளுங்கய்யா. பெருமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறுமொழி காட்டி விடும். பயன் நிறைந்த அறிவுரைகளை கூறும் சான்றோரின் பெருமையை என்றுமே அழியாமல் நிற்கும் அவர்களுடைய ஞான உரைகளை காட்டிவிடும் அப்படி தெளிவுரை இருக்குங்கய்யா. இதுக்கு விளக்கம் ஐயாட்ட நான் கேட்டுக்கிறேன்.
1: அதாவது நமது ஒரு நல்ல ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழ்ந்து ஒரு துறவு வாழ்க்கையும் வாழ்ந்து நிறைய பேரு உயிர் நீத்தவர்கள் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுடைய பெருமை என்னைக்குமே அழியாம இந்த நிலத்துல இனி வரும் தலைமுறைக்கு சொல்ற அளவுல அந்த மறை நூல்கள் அதை உணர்த்திக்கிட்டே, அதான் துறந்தவர் பெருமைய நிலத்தில் உள்ள மறை நூல்களே உணர்த்தும் அப்படின்னு திருவள்ளுவர் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டி விடும் அப்படின்னு. நல்லது செய்தா அவங்க பேர் இருக்கும், கெட்டது செய்தா அவங்களுடைய பேர் அந்த தருணத்திலேயே ஒரு மக்களால் பழிக்கப்பட்டு அழிஞ்சு போவாங்க. அதனாலதான் அந்த நெறிமுழி மாந்த பெருமை நிலத்து மறுமொழி காட்டிவிடும் சொல்றாங்க. மிக்க நன்றி.
5: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியாரூர் உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி. மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: கொடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
6: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
5: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
6: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
7: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
8: GRP ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: கொடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்
1: நேரம் 9:44. கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் சிறப்பு விருந்தினர் குமரி எஸ் நீலகண்டன் அவர்கள் குரலின் குரல் வானவில் தந்து கொண்டிருக்கிறார். இப்போது இணைப்பில் யாரோ, வாங்க. வணக்கம்
2: வணக்கம்.
3: நாமக்கல் மாவட்டம் கேடரம்பாளையம் பச்சையம்மன் பூசாரி பாலபுரம் பேசுறேங்க ஐயா. அதாவது ஐயா, குரல் வந்து 619. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். அதாவது விளக்கங்க ஐயா, கோயில் கோயில் போய் சாமி கும்பிட்டாலும் அவங்க நினைச்சது நடக்காதே போட்டு வச்சுக்கோங்க. ஆனா முயற்சி செஞ்சுட்டே இருந்தீங்க கண்டிப்பா நடக்கும், பொறுமையா இருந்தாலும் நடக்கும். அது கவலைப்படாதீங்க, முயற்சி செய்யுங்க, கண்டிப்பா நடக்கும்.
2: பாலகுரு

0: மிக அருமையா சொன்னீங்க. அதாவது விதி விதின்னு சொல்லி எதுவும் செய்யாம சோம்பேறித்தனமா இருந்தா ஒரு விஷயமும் நடக்காது. விதியின் காரணமா பயன் இல்லாது போனாலும் உண்மையா முயற்சி செஞ்சா பலன் உண்டு. சில நேரங்கள்ல நமக்கு அந்த முயற்சிக்கு பலன் இல்லாம போனாலும் அடுத்த தருணத்துல அவங்கள ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு அந்த முயற்சி நமக்கு பலன் அளிக்கும். அதுதான் தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வெடுத்த கூலி தரும். விதியின் காரணமா பயனில்லாது போனாலும் உண்மையான முயற்சிக்கு உரிய பலன் உண்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. மிக்க நன்றி பாலகுரு.
1: வாங்க என்ன பிள்ளையாருங்க. வணக்கம்.
2: சரிம்மா. ஐயா காலை வணக்கம்.
0: காலை வணக்கம்.
2: ஈரோடு சூரம்பட்டி வரத்துலேருந்து இளங்கோ பேசுறேங்க ஐயா.
0: ஆ இளங்கோ சொல்லுங்க
2: ஐயா. நட்பு ஆராய்தல் அதிகாரம் 80 791 குறள் ஐயா. நாடாது நட்டிற்கு கேடு இல்லை நட்ட பின் வீட்டு இல்லை நட்பால் பவர்க்கு அப்படிங்கிற குறள்ல ஆராயமா ஒரு நட்பனை வந்து நட்பு கொண்டாடிட்டு அவனை போல தீயவன் யார் இல்லை என்று வருந்ததுக்கு முன்னால ஆராய்ந்து அவன் நல்ல நண்பனா நமக்கு உபயோகப்படுவானா நமக்கு சரி வருவானா என்ன ஏதுன்னு ஆராய்ஞ்ச பின் பார்த்து நட்பு கொண்டாடிட்டு வச்சுக்கோங்க. நமக்கு எந்த காலத்துக்கும் எப்பயும் பிரச்சனை இருக்காது. அப்ப நட்பை ஏற்படுத்திட்டு வருந்திக்கிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கிறதுக்கு நட்பு ஆவதுக்கு முன்னாலே நம்ம ஆராயலாம் என்பது இந்த குறள் சொல்லுதுங்க ஐயா.
0: நல்ல குறளுடைய பொருளை நல்லா சொன்னீங்க. குறள் வந்து நீங்க எப்படி சொன்னீங்கன்னா நாடாது நட்டலீர் கேடில்லை நட்டபின் வீடில்லை நட்பால் பவர்க்குன்னு சொன்னீங்க. அப்படி அதை வந்து சேர்த்து சொல்லணும் அந்த சீரை. நாடாது நட்டலீர் கேடில்லை நட்டபின் வீடில்லை நட்பு ஆள்பவர்க்கு. கேட்டீங்களா? நட்பு ஆள்பவர்க்குன்னு சொல்லணும். அதாவது நம்ம ஆராயாம செய்த நட்பு நமக்கு கெடுதல் தான். நல்ல நட்பு கிடைக்காது. நம்மகிட்ட நல்லா அழகாட்டு நல்ல சிரிச்சு நல்ல உபசரிச்சு நம்மளை பாராட்டி ஒருத்தர் பேசுறாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் நட்பு கொண்டோம்னா சில நேரங்கள்ல அது நமக்கு பெரிய கெடுதலாட்டு வந்துடும். அதனால நம்ம சாப்பிட்ற உணவு இருக்குல்ல, இது நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்குமா அப்படின்னு ஆராய்ந்து சாப்பிடுறது போல நட்பையும் இந்த நட்பு நமக்கு நல்ல பாதுகாப்பா இருக்கணுமா நமக்கு உபயோகமா இருக்குமான்னு எடுத்துக்க கூடாது. நமக்கு நல்ல நல்ல நண்பரா உச்ச நண்பரான்னு ஆராய்ந்து நம்ம அந்த நட்பை வச்சுக்கணும்னு வள்ளுவர் சொல்றார். நாடாது நட்டலில் கேடில்லை நட்டபின் வீடில்லை நட்பு ஆள்பவர்க்கு அப்படி சொல்லியிருக்கேன்.
1: வணக்கம். இணைப்புல யாருங்க? வாங்க.
3: இனி காலை வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
3: திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன். சிறப்பு விருந்தினர் ஐயா வணக்கங்க. ஐயா நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன்
3: ஐயா. அதிகாரம் 28 கூடா ஒழுக்கம் குறள் 271 பஞ்சமனத்தான் படீர் ஒழுக்கம் பூதங்கள் 5 அகத்தே நகும். அதாவது தூய்மையாக இருப்பவர் போல காட்டி வஞ்ச மனத்துடன் மறைவாக தீய ஒழுக்கம் புரிபவனை அவனுடைய உடம்பில் உள்ள 5 சிரித்து கேலி செய்யும். அதாவது பாத்தீங்கன்னா வெளித்தோற்றத்துல பாத்தீங்கன்னா நமக்கு நல்லவங்களாட்ட தெரிவாங்க, தூயவங்களும் இருப்பாங்க, அவங்களுடைய ஆடைகள் இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து இவங்க இப்படிப்பட்டவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்போம். அப்படிப்பட்டவங்களாம் இருக்கவங்க கூட பின்புலத்துல வந்து பல தீய செயல்களை செய்வாங்களாம். அப்படி செய்யறவங்க வந்து மற்றவங்க யாரும் சொல்ல வேண்டியது இல்லை, அவங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய 5 வந்து அவங்கள வந்து பார்த்து சிரித்து கேலி பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. இதுக்கு மேலான கருத்தை நீங்க சொல்லிருங்க. நன்றிங்க.
0: அழகா சொன்னீங்க. வஞ்சமனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் 5 அகத்தே நகும். அதாவது வெளியில உள்ளவங்க அவனை நகைக்க வேண்டி கிண்டல் பண்ணி கேலி பண்ண வேண்டிய தேவை இல்லை. அந்த வஞ்ச மனம் கொண்டவனுடைய அந்த பொய்யான ஒரு போலியான ஒழுக்கத்தை அவன் உடம்புக்குள்ள இருக்கவன் 5 நகைக்கும். அவன் ஒரு ஒரு நேரத்தில் அவருடைய மனசாட்சியே உறுத்தும் அததான்.

0: அழகா வள்ளுவர் சொல்லியிருக்காரு, நீங்களும் சொன்னீங்க, மிக்க நன்றி.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
6: கொடை பண்பலை 100.5. இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: கொடை பண்பலை 100.5 MHz இது வானவில் தந்து கொண்டிருக்கிறது. இன்றைய வானவில் குரலின் குரலாக இப்போது இணைப்பில் இணையக்கூடிய நண்பர் யாரோ, வாங்க. வணக்கம்.
9: கானல் மேனன் அண்ணன் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் வணக்கம் கூறி நிகழ்ச்சியில் இணைவர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராத்தில் கீரங்குடி கிராமத்திலிருந்து அசோக்குமாருங்க. நலமா இருக்கீங்களா ஐயா?
10: நலமா இருக்கிறோம்
9: ஐயா. குரல் ஏன் 60 ஐயா? மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கள் பேரு. அதுக்கு என்ன பொருள் சொல்றாருங்களா ஐயா? இல்லாத வாழ்க்கைக்கு மங்களகரமாக, அதாவது அழகாக சிறப்பாக கருதப்படுவது மனைவியோட நற்பண்புகள். அதற்கு மேலும் அழகு சேர்ப்பது நற்பண்புகள் நிறைந்த நல்ல மக்களை பெறுவதே ஆகும் அப்படின்னு சொல்றாருங்க ஐயா. தங்களோட மேலான கருத்து சொல்லுங்க.
10: அதாவது நல்ல குணமுள்ள நல்ல மனைவி இருந்தாதான் இல்வாழ்வு மங்களமா இருக்கும். நல்ல மனைவி, நல்ல குணமுள்ள நல்ல மனைவி இருந்தா நல்ல மக்களும் நல்ல விதமா வளருவாங்க. அப்போ அந்த நல்ல மக்கள் ஒரு அணிகலனா இருப்பாங்க அங்க. அதாவது மனைவியுடைய நற்குணம் தான் இல்வாழ்வுடைய மங்களம். அது இன்னொரு நல்ல மக்களை கொடுத்து அது ஒரு நல்ல அணிகலனாக அமையும். மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கள் பேருன்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றி.
8: வாங்க இணைப்புல யாருங்க? வணக்கம். வணக்கம்
11: தம்பி ஐயா. கானல் மேனன் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் பணிவான வணக்கங்கள் ஐயா.
10: வணக்கம்.
11: தேனி மாவட்டம் டி சுப்ளாவரம் நாளிமலாடி வர ரங்கநாதன் பேசுறேன்யா. நல்லா இருக்கீங்களா?
10: நல்லா இருக்கிறோம்
11: ஐயா. குரல் வந்து வாழ்க்கை துணை நலங்கி அதிகாரம் 51வது குரல். மனத்தக்க மண்புடையார் ஆயுள் கொண்டான், வளத்தால் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. பொருளுங்கய்யா, இளறத்துக்கு வேண்டிய நற்குணமும் நற்செயலியும் கொண்டவளாக கணவனின் வரவுக்கு ஏற்ப செலவு செய்கிறவளாகவும் திகழ்வுகள் சிறந்த மனைவி ஆவாள். பெண்ணே, நீ பேரன்பு கொண்டு பெருமை மிக்க செயல்களை செய்ய வேண்டும். வரவுக்குள் செலவை வைக்க வேண்டும். எப்போதும் மகிழ்ச்சியான முகமே மலர வேண்டும். அன்பு பொங்கும் அகமே வளர வேண்டும். இப்படி நீ இருந்துவிட்டால் நீயே சிறந்த இணை. நீ கொண்ட குடும்பம் மகிழ்ச்சியூர நீயே துணை. ஐயாவோட கருத்துக்களை சொல்லுங்கய்யா. பணிவோட கேட்கிறேன்.
10: அருமையா சொன்னீங்க. அதாவது இல்லறத்துக்குன்னா என்ன? ஒரு தன்னுடைய கணவருடைய குணத்துக்கும் இயந்து அவருக்கு எவ்வளவு வருமானம் இருக்குமோ அந்த வருமானத்துக்கு தகுந்த மாதிரி சிக்கனமா ஆடம்பரம் இல்லாம எளிமையான அன்பான குணத்தோடு வாழ்க்கை நடத்தக்கூடியவ தான் சிறந்த மனைவியா இருப்பான். பக்கத்துல அவங்க நல்லா பணக்காரரா இருப்பாங்க, அவங்க ஆடம்பரமா இருப்பாங்க. அந்த ஆடம்பரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டிலையும் வசதிகள் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய கணவர்கிட்ட அழுத்தம் கொடுக்கக்கூடியவங்க சிறந்த மனைவியா இருக்க முடியாது. அது ஒரு நல்ல வாழ்க்கையும் ஆகவும் இருக்காரு. அதனால

0: இல்லறத்துக்கேற்ற குணத்தோடு வரவுக்கு தகுந்த வாழ்க்கை நடத்தப்படக்கூடியவதான் சிறந்த மனைவின்னு வள்ளுவர் சொல்றாரு. மனைத்தக்க மாண்புடையள் ஆவித்தர் கொண்டான் வளத்தக்காள் வாழ்க்கை துணை அப்படி சொல்லியிருக்கேன். மிக்க நன்றி.
1: வணக்கம். இணைப்புல யாருங்க? வாங்க.
2: எங்கள் அந்திருக்கணி ஐயா அவர்களுக்கும் எங்கள் திருக்குறள் தெளிவுரை தெளிவுபடுத்தும் எங்கள் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் உற்சாகமான காலை வணக்கம் கூறுவது. திருப்பூர் மாவட்டம் முத்தூர்லேருந்து முத்துராமன் ஐயா.
0: வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. அது பாத்தீங்கன்னா ஐயா, என்னுடைய குரல் வந்து முதல் திருக்குறள் ஐயா, கடவுள் வாழ்த்து. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இது பாத்தீங்கன்னா ஐயா, எனக்கு என்ன தோணுதுன்னா, இது அம்மா அப்பா தான் முதல் தெய்வம் நம்மளுக்கு அப்படின்னு தோணுது. எனக்கு திருவள்ளையாடல் படத்துல பார்த்தப்போ பாத்தீங்கன்னா, அந்த தமிழ் கவிழ்வான முருகனே வந்து உலகத்தை சுற்றி வந்து மயில் எடுத்து போய் சுத்தி வருவாரு, ஆனா விநாயகன் வந்து அப்பா அம்மாவை சுத்தி வந்துட்டு அந்த கனியை பெற்று வெற்றி அடைவாங்க. அதனால அப்பா அம்மாவே சிறந்த தெய்வம் என்று நான் நினைக்கிறேன். எங்களுடைய கருத்தை சொல்லுங்கய்யா.
0: அதாவது நம்ம உலகத்துல எத்தனையோ மதங்கள் இருக்கு, எல்லா மதங்களும் போதிக்குது அன்புதான். அன்புதானே எல்லா மதங்களுடைய கருத்துக்களும் அன்பை அடிப்படையாக கொண்டது. வெவ்வேறு விதமா அதை சொல்லியிருக்காங்க. அந்த அன்புடைய முதலிடத்து எனது அதுதான் அகரம் எழுத்துலக்கு முதலாக இருப்பது போல் உலகுக்கு முதலானவர் இறைவன் அப்படி சொல்லியிருக்காரு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அது ஒரு இசையோடி, இசை தெரியாதவங்களும் அத அந்த பாடல் உச்சரிக்கிற போது, குரலை உச்சரிக்கிற போது ஒரு பாடல் ஒலிக்குது, இசை ஒலிக்குது. எவ்வளவு அருமையான குரல். மிக்க நன்றி முத்துராம்
1: ஐயா. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோங்க.
0: சொல்லுங்க சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்டதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையாட்டு நம்ம பார்த்தோம்னா திருக்குறள் வந்து இன்னைக்கு உலகத்துல எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக திருவள்ளுவர் இவ்வளவு சுருக்கமா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு சில விஷயங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கலன்னு இருக்கட்டும், ஒரு வழக்கறிஞரா இருக்கட்டும், ஒரு நீதிபதியா இருக்கட்டும், ஒரு ஆசிரியரா இருக்கட்டும், ஒரு மருத்துவரா இருக்கட்டும், ஒரு தொழில்நுட்ப வல்லுவரா இருக்கட்டும், மேலாண்மையில உள்ள ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடியவரா இருக்கட்டும், விஞ்ஞானியா இருக்கட்டும், விவசாயியா இருக்கட்டும், எந்த சாதாரண மக்களா இருக்கணும், அவங்களுடைய ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வை திருக்குறள்ல இரண்டு அடியில தீர்த்திட முடியும். அதுதான் திருக்குறளின் உன்னதம். அது நமது தமிழுக்கு பெருமை. மிக்க நன்றி.
1: நன்றிங்க.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய வானவில்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நிறைவுக்கு வருகிறது கொடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸின் வானவில். இன்று குரலின் குரல் தந்து விடைபெறுகிறார் சிறப்பு விருந்தினர் குமரி எஸ் நீலகண்டன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் தந்தனர் அனிஸ் மற்றும் நாகராஜ் மணிவண்ணன். அழைப்புகளை ஒருங்கிணைத்து தந்தார் சாரா. கணினியாக்கம் எம் சிக்கந்தர் ராஜா.

வணக்கம். வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மக்கள் நலனுக்காக தமது அரசு கடந்த 12 ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய ஆட்சியில் வளர்ச்சியின் பலன்கள் அனைவரையும் சென்றடைவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விடுதலைப் போராட்ட வீரர் பகவான் பிர்சா முண்டா தேசபக்தி மற்றும் பழங்குடியினரின் பெருமைக்கு அடையாளமாக திகழ்ந்தவர் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். வெள்ளப்பெருக்கு குறைந்ததை அடுத்து குற்றாலத்தில் 5 அருவி, சிற்றருவி மற்றும் புலி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

பாடை பண்பலை 100.5. கலையில் கானமும் அமுதத்தமிழ் வணக்கங்களோடும் உங்களின் ஸ்நேகம் தேடும் செழிப்பான நினைவுகளோடும் அமுதா. நிகழ்ச்சியில் இன்று நம்மை சந்திக்க காத்திருக்கும் கலைஞர் ஒரு திரைப்பட கலைஞர். திரைப்பட கலை அப்படிங்கிறத விரும்பாத நபர்கள் யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லணும். காரணம், நம் கண்களுக்கும் செவிக்கும் மனதிற்கும் ஒரு சேர விருந்தளிப்பது இந்த திரைப்பட கலை. சில நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள், நமக்கு தெரிந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் பிரதிபலிப்பதாக இருக்கும். சில நேரங்களில் நமது ஏக்கங்கள், ஆசைகள் இவற்றையெல்லாம் ஏதோ ஒரு கற்பனை உலகத்தில் நாம் சென்று திருப்திப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் வழங்குவது இந்த திரைப்பட கலை. அப்படிப்பட்ட இந்த திரைப்பட கலையில் கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கும் மேலாக

0: உதவி இயக்குநராக சேர்ந்து பல படங்களையும் இயக்கி இயக்குநராகவும் வளர்ந்து திரைப்படத்துறையில் தன்னுடைய திறமையை தன்னுடைய கலைத்திறமையை வெளிப்படுத்துவதற்காக ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு சாதனையை செய்யணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு இயங்கக்கூடிய உதவி இயக்குனர் அன்பரசு அவர்களை கோடை பண்பலை 100.5 வரவேற்க காத்திருக்கிறது. ஐயா வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம்.
1: கோடை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வணக்கம். சொல்லுங்க மேடம்.
0: எப்படி போய்கொண்டிருக்கிறது உங்களது வேலைகள்?
1: நல்லா ரொம்ப ஆரோக்கியமா போயிட்டு இருக்கீங்க. திரைப்படத்துறை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வளர்ச்சி, தொழில்நுட்பமாகட்டும், கதை அம்சமாகட்டும், மக்களுடைய ரசனையாகட்டும், அது மாறிக்கே இருக்க நல்லா போயிட்டு இருக்கு மேடம். சொல்லுங்க மேடம்.
0: எந்த படம் உங்களது முதல் படமாக அமைந்தது? உதவி இயக்குநராக எந்த படத்துல வந்து நீங்க உங்களது திரை வாழ்க்கையை தொடங்கினீங்க?
1: என்னுடைய முதல் படம் டைரக்டர் எஸ் எழில் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் அதுதான் முதல் படம். துள்ளாத மனமும் துள்ளும். ஆமா, அந்த படம் தாங்க. இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் தான் அந்த படத்தினுடைய கதாநாயகன். அதுதான் என்னுடைய முதல் படங்க. உதவி இயக்குநரா, அதுக்கு முன்னாடி வந்து ஆர் செல்வராஜன் கதாசிரியர் ஆர் செல்வராஜன் பாரதராஜாவுடைய நிறைய படங்களுக்கு கதை வசனகத்தா வந்தாரு. அன்னக்கிளி ஆர் செல்வராஜன் அவரை சொல்லுவாங்க.
0: சரி,
1: அவர்கிட்ட வந்து கொஞ்சம் அந்த கதை வசனம், கதை உருவாக்குவது எப்படி அப்படிங்கிற மாதிரியான சில நுட்பங்கள் எல்லாம் அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது. சில வருடங்கள் அவர்கிட்ட நான் பணி
0: புரிஞ்சேன்.
1: இயக்கம்னு வரும்போது உதவி இயக்குநரா என்னுடைய முதல் படம் துள்ளாத மனம்.

0: ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: கொடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கலையும் கானமும் இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னை கைக்கண் குப்பம் திரைப்பட இணை இயக்குனர் அன்பரசு அவர்கள்.
6: இதற்கு முன்பாக வந்து நீங்க ஒரு திரைத்துறையை எப்படி பார்த்தீங்க? அது ஒரு ரசிகராகவா, இல்ல நிறைய திரைப்படங்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வலராகவா, அல்லது இயற்கையாகவே வந்து நாம ஒரு சினிமா துறையில நுழைந்து அதில் வந்து ஏதாவது ஒரு சாதனை செய்யணும், நம்ம சில திரைப்படங்கள் எடுக்கணும், இப்படிப்பட்ட கதை அம்சங்கள் எல்லாம் வைத்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போடு போனீங்களா?
7: ஆமாங்க, எனக்கு என்னன்னா சொந்த ஊர் வந்து ஈரோடு. ஈரோடு பக்கத்துல மாணிக்க முடியும்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல அதுதான். அந்த வயசுல என்னன்னா அப்பெல்லாம் நாடகம் வந்து திருவிழாக்கள்ல அந்த மாதிரி சமயங்கள்ல வந்து நாடகங்கள் போடுவாங்க.
6: சரி,
7: அந்த மாதிரி நாடகங்கள் நாங்க எங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த நாடகத்துல ஒரு ஆர்வம் இருந்துச்சு. நாங்க வந்து இளம் விழுதுகள் நற்புணி மன்றம் அப்படின்னு ஒண்ணு வச்சுட்டு அதன் மூலமா வந்து ஆண்டுதோறும் பொங்கல் விழாவை ரொம்ப சிறப்பாக அந்த விளையாட்டு போட்டிகள் அது இதெல்லாம் நடத்திட்டு பரிசு கொடுக்குற அன்னைக்கு அந்த இரவு, இரண்டாம் நாள் இரவு வந்து நாடகம் ஒண்ணும் புதுசா நாங்களே எழுதி நடிச்சு நாங்க அப்படி பண்ணுவோம். அந்த மாதிரி சமூக கருத்துக்களை நல்லா வலியுறுத்துற மாதிரியான ஒரு நாடகங்களா இருக்கணும்னு கவனம் செலுத்தி அதை பண்ணுவோம். அப்படி நாடகத்துறையில ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு. அப்போ அதே நேரத்துல வந்து பத்திரிகைகளுக்கு சிறுகதைகள் எழுதுற பழக்கம்
6: இருந்தது.
7: ஆமா, அதெல்லாம் அடியோற்று வந்ததுனாலதான் திரைப்படத்துறையில நம்ம நுழையணுங்கிற மாதிரியான ஒரு ஆர்வம் இருந்துச்சு.
6: வச்சுக்கோங்களேன், ஒரு வாய்ப்பு அது.
7: ஆமாங்க, கூடவே வந்து நாங்க இப்போ என்னுடைய கசின் வந்து என் பிரியன் சொல்லிட்டு அவர் வந்து அவருக்கு என்னை விட தீவிர ஆர்வம் இந்த திரைப்பட துறை மேல. அவர்தான் முதல்ல இந்த துறைக்கு வந்தாரு சென்னைக்கு. அதுக்கடுத்து அப்படியே நான் அவர் மூலமா இங்க சென்னைக்கு வந்துட்டேன்னு
6: வச்சுக்கோங்களேன்.
7: இதுதாங்க.
6: அப்ப உங்களது சிறுகதை எழுதக்கூடிய அந்த ஒரு திறமை, நாடகங்களை பார்த்து ரசிக்கக்கூடிய அந்த ஒரு திறமை, நாடகங்களில் பங்கேற்கக்கூடிய ஒரு திறமை, இதெல்லாம் சேர்த்து உங்களை வந்து திரைத்துறைக்கு அழைத்து வந்திருக்கிறதுன்னு சொல்லலாம்.
7: ஆமா, கண்டிப்பா.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: அறுவடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னை கைக்கண் குப்பம் திரைப்பட இணை இயக்குனர் அன்பரசு அவர்கள்.
1: படங்களுக்கு வந்து இப்படி உதவி இயக்குனராக நீங்க வந்து பணிபுரிஞ்சிருக்கீங்க அந்த 25 வருட அனுபவத்துல?
2: என்னுடைய முதல் படம் வந்து உதவி இயக்குனரா துலாமுத்துலம் பண்ணுங்க, அதுக்கு அடுத்த படமே வந்து இணை இயக்குனரா வந்து பொறுப்பு கொடுத்து அது பண்ண சொல்லிட்டாரு டைரக்டர் சார், வெளியில் சார். அது வந்து பெண்ணின் மனதை தொட்டுன்னு ஒரு படம், அதுல பிரபுதேவா சரத்குமார் எல்லாம் நடிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்த படம் பாத்தீங்கன்னா பூவெல்லாம் முன் மாசம், அஜித் ஜோதிகா சிவகுமார் சார் இவங்க எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதுல இணை இயக்குனர் தான். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பூவெல்லாம் இது

0: மனசில்லாமல் ஒரு படம். அதில்
1: மனசு இல்லாம.
0: ஆமாம், ஸ்ரீகாந்த் த்ரிஷா நடித்தது, பெரிய நிறுவனம் தயாரித்த படம்.
1: அதில் வந்து மிக அழகான
0: இளையராஜா,
1: பாடல்கள், இளைய நதி இனிய நதி அப்படிங்கிற
0: இளையராஜா.
1: மாதிரியான பாடல்கள்லாம்
0: அப்புறம்
1: வந்து.
0: நீ தூங்கும் நேரத்தில் ஒரு பாட்டு ரொம்ப அற்புதமான
1: ஆமா ஆமா
0: பாட்டு,
1: ஆமா.
0: இளையராஜா தான் அதுக்கு இசையமைச்சிருந்தார். அப்படியே அடுத்தடுத்து அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா விஜய் கூட, அஜித், பூதேவா, சரத்குமார், மம்முட்டி கூட ஒரு படம், மம்முட்டி சார் கூட ஒரு படம் பண்ணேன், தமிழ்நாடு அரசுடைய விருது வாங்கிச்சு. ஆமா, நந்தியதாசன் வந்து அவங்க அவங்க பேரா பண்ணியிருந்தாங்க,
1: சரி.
0: அது ஸ்டேட் அவார்டு அந்த வருஷம் அது வாங்கிச்சு. அவங்களோட அந்த மாதிரி நிறைய இப்போ ரீசெண்டா இப்போ கூட ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் இடையில வந்து. அதுக்கப்புறம் வத்தி குச்சின்னு ஒரு படம் பண்ணனேன், கொள்ளைக்காரன் கீதா துளிச்சு ஒரு படம் சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு
1: சரி.
0: 7-8 படங்கள் இப்ப கூட ஒரு கூட ஒரு படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும், நான் அப்படியே போயிட்டு இருக்கேன். ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 7-10 படம். இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா அமுதியான ஒரு படத்துக்கு நான் வசனம் எழுதுனேன் எழில் சார் டைரக்ஷன்ல.
1: சரி.
0: அப்புறம் கன்னட பக்கம் அந்த பக்கம் ஒரு 2 படம் வந்து திரைக்கதை அமைச்சு கொடுத்தோம். அங்க பெங்களூர்லயே ஒரு தமிழ் படம் எடுத்தாங்க, அந்த படத்துக்கு நான் வசனம் எழுதுனேன். சோ இப்படியா போயிட்டு இருக்கு. இப்ப தனியா நம்ம படம் பண்றதுக்கான, தனியா டைரக்ட் பண்றதுக்கான முயற்சிகள் கொஞ்சம் தீவிரமா நடந்துட்டு இருக்குங்க.

0: வானொலி பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னை கைக்கண் குப்பம் திரைப்பட இணை இயக்குனர் அன்பரசு அவர்கள்,
1: ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாகன்னு சொல்லலாம், 10 வருடங்களுக்கு முன்பாக அல்லது 15 வருடங்களுக்கு முன்பாக அந்த திரைத்துறை வந்துட்டு அது ஒரு மாதிரியான ஒரு கட்டமைப்போடு திரைக்கதைகளை உள்ளடக்கி நம் மண் சார்ந்த கதைகளை உள்ளடக்கி அந்த மாதிரியான ஒரு களத்தில் வந்து வேலை செய்து கொண்டிருந்தது. சமீபமாக பான் இண்டியா மூவி அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் மாற்றம் செய்து கதைக்களமும் சரி அந்த கதை அமைப்பும் சரி அந்த ஒளிப்பட கலவைகளும் சரி இவ்வளவு இசைக்கலவைகளும் கூட கொஞ்சம் மாற்றம் நடந்திருக்கிறது, மிகப்பெரிய அளவிலேயே மாற்றம் நடந்திருக்கிறது. கூடவே இந்த தொழில்நுட்ப உதவியோடும் நிறைய விஷயங்களை வந்து செய்யறாங்க. இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்களது கருத்து என்ன?
2: மாற்றம் அப்படிங்கறது வந்து தவிர்க்க முடியாதுங்க, எல்லா துறையும் துறையிலுமே மாற்றம் தவிர்க்க முடியாது. அது மாதிரிதான் திரைப்பட துறையிலயும் மாற்றம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிகழ்ந்திருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நாடகத்துறையிலிருந்து சினிமா மாறினப்போ ஒரு மாதிரியான ஒரு ட்ரெண்ட்ல இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அதனுடைய வளர்ச்சி தொழில்நுட்பம் வந்து நாளுக்கு நாள் தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகரிக்க இப்ப திரைப்படத்தினுடைய வளர்ச்சி மாற்றம் வரும். பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து கலருக்கு வரும், 35mm இருந்து இது சினிமா ஸ்கோப் வரும். இப்படி ஒவ்வொரு துறையில எதை போலாம் வந்து சவுண்ட் டிசைனிங் வந்துருச்சு. முதல்ல சவுண்ட் எஃபெக்ட்னா சவுண்ட் டிசைனிங் வந்துச்சு.
1: ஒவ்வொரு துறையிலும்
2: ஆமா அந்த மாதிரி நல்லா, அதாவது உலக தரத்துல நம்ம எடுக்கணும் அப்படிங்கறதுக்கான எல்லா தொழில்நுட்பம் ஈஸியா அங்க அப்டேட் ஆகுறதுனால
1: ஏற்கனவே வந்து செய்து முடிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து அப்படியே நம்ம ஒட்ட வைத்துக் கொள்வது அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு.
2: என்னன்னா ஒரே ஒரு விஷயம், படைப்பு சார்ந்த முன்னேற்றம் கொஞ்சம் நமக்கு இல்லைன்னு தான் தோணும். இப்ப சமீபத்துல அது ஒரு வருத்தம் இருக்கு. ஏன்னா மண் சார்ந்து உறவுகள் சார்ந்து நம்ம கதை பண்ணும்போதுதான் அது படைப்பாவே மாறுங்க. நீங்க சொல்ற மாதிரி இப்ப வந்து அங்கிருந்து இங்கிருந்து ஒட்ட வச்சு அது அந்த படத்தை பார்த்து இப்ப குளோபலைஸ் ஆயிட்டதுனால எல்லாமே வந்து அப்படியே ஹாலிவுட் பாக்குறதுக்கு நிகரா நம்ம
1: எல்லாம் நமக்கு புதுசா இருக்கு. நம்ம வந்து இப்படியே பார்த்து நம்ம பழகி இருக்கிறோம். ஒரு எதிர்பார்ப்போட போறோம், கூட்டம் தான் செய்யறதே தவிர எதிர்பார்க்கிற விஷயம் அங்க இருக்கா, நிறைவோடு திரும்புகிறோமா அப்படிங்கறது இல்ல.
2: இல்ல, என்ன காரணம்னா அதையே அவங்க என்ன பண்ணினாங்களோ அதையே நம்மகிட்ட கொண்டு வந்து திணிச்சு திணிச்சு திணிச்சு திணிச்சு அதையே ரசனையா மாத்திர ஒரு அபாயம் நடக்குது. கலையும் இலக்கியமும் சம்பந்தப்பட்டு சேர்ந்த ஒரு நல்ல படைப்பா இருந்ததுனாலதான் அது வந்து உறவுகளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு மாற்றம்.
1: காலம் கடந்து நிற்கும், பேசப்படும், விமர்சிக்கப்படும் இல்லையா, ரசிக்கப்படும், இத்தனையும் நடக்கும்.

0: 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் விஜயமங்கலம் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து வலமறை இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் கொடுமுடி ரகுநாதன்.
1: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட்.

0: The perfect concrete choice.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: டெலிலாக்கேப் வெப்சைட் www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: கொடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னை கைக்கண் குப்பம் திரைப்பட இணை இயக்குனர் அன்பரசு அவர்கள்,
4: நம்ம சினிமா வந்து நம்ம ஏதோ பொழுதுபோக்கு சாதனமா மட்டுமே பார்க்க முடியாதுங்க. ஏன்னா சினிமாங்கிறது ஒவ்வொரு குடும்பத்திலயும் பிரிக்க முடியாத அம்சம் அது அந்த காலத்துல இருந்தே. சோ அம்மா காலந்தோறும் நம்ம உறவுகள் இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு இருக்கு பாருங்க, பாசம், அண்ணன் தம்பி பாசம், அக்கா தங்கச்சி பாசம், அம்மா அப்பா பாசம், தந்தை மகன் பாசம், இது எல்லாமே அதுக்குள்ள வந்து சொல்லும் போது நல்ல அழகா ஒரு வடிவத்துல சொல்லும் போது மனசுக்குள்ள அப்படி நிக்கும். அதுதான் வந்து காலகாலமா வந்துச்சு. இப்ப சமீபத்துல நீங்க சொல்ல மாதிரி இந்த 10 ஆண்டுகளுக்கு இடையில வந்து இல்ல, வெறும் அடி தடி வெட்டு குத்து சினிமா துறையில இருந்தால் கூட அந்த மாதிரி எல்லாம் நம்ம எதை கொண்டு போய் சேர்க்கணும்னு சினிமா கலைஞர்களுக்கு ஒரு கடமை இருக்கு. சமூகத்தை பாதுகாக்கிற கடமை, சமூகத்தை நேசிக்கிற கடமை, சமூகத்தை அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி நல்ல படங்கள், நல்ல உறவுகள் சார்ந்த, சமுதாயம் முன்னேற்றம் சார்ந்த படங்கள், குடும்ப உறவுகள் நல்ல வலுப்படுத்துற மாதிரியான படங்கள், கதையம்சம் கொண்ட படங்கள், அதெல்லாம் தான் வரணும்.
5: கண்டிப்பா
4: தெரியல வரும், இடையிடையில நிறைய அதாவது ஒரு சில படங்கள் வருது, நல்ல படங்கள் வருது, அதை மக்கள் கொண்டாடவும் செய்யறாங்க.
5: அறம் சார்ந்த விஷயங்களை கையில் எடுத்து செய்யக்கூடிய எதுவும் வந்து நிச்சயமாக சமூகத்தில் வரவேற்பு அடையும் அப்படின்றது ஒரே வரியில சொல்லலாம்னு நினைக்கிறேன்.
4: கண்டிப்பா
5: ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க வந்து ஒரு உதவி இயக்குனராக, இணை இயக்குனராக, இயக்குனராக திரைத்துறையில வந்து 25 வருடங்களுக்கு மேலாக பயணிக்கக்கூடிய ஒருவர் சொல்வது வந்து அது நிச்சயமாக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு நம்புவோம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்த உங்கள் முன்பாக ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். நீங்க வாங்கின விருதுகள் பத்தி ஏதாவது சொல்றீங்களா?
4: விருதுகள் அப்படின்னு நம்ம பெருசா இல்லைங்க, பெருசா நம்ம அப்படி சொல்லிக்க முடியாது. விருதுகள்ங்கிற போது வந்து தனி நம்ம 2 படங்களுக்கு வசலம் மேலும் டெக்னீஷியன், அதாவது சீஃப் டெக்னீஷியனா இருக்கும்போதுதான் அதுக்கான விருதுகள் அப்படிங்கிற இதெல்லாம் வரும். இன்னொன்னு வந்து என்னன்னா, இப்போ நம்ம நுழைஞ்ச காலகட்டத்தோட முடிஞ்சு போச்சுங்க சினிமாவுக்கான 100 நாள் 50 நாள் இப்ப எல்லாமே
5: காட்சி
4: இல்ல, அதெல்லாம் இல்ல. ஏன்னா எல்லாமே வந்து எல்லா தியேட்டர்லயும் முதல்ல ஒரு தியேட்டர்ல, ரெண்டாவது தியேட்டர்ல ஒரு ஊர்ல போட்டாவே பெரிய அதிசயமா இருக்கும். இப்ப எல்லா இருக்கிற எல்லா
5: தியேட்டர்லயும் ஒரே நாள் வந்து 5 காட்சிகள் 4 காட்சிகள் அதோட முடிந்து விடுகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு,
4: ஆமா அத்தனை தியேட்டர்லயும் அதே படம் தானே ஓடுது. கொண்டாட்டங்கிறது தனிப்பட்ட முறையில வந்து அப்படி அவங்களா நினைச்சு சக்சஸ் மீட் அப்படி இப்படின்னு போயிடுச்சு.

0: பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக
1: சென்னை கைக்கண் குப்பம் திரைப்பட இணை இயக்குனர் அன்பரசு அவர்கள்.

0: அப்படிங்கிற ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதனுடைய தாக்கம் இல்லாத துறை எது அப்படின்னு கேட்குற அளவுக்கு இன்றைக்கு வந்து அதனுடைய பங்கு மனித குலத்தோடு ஒன்றித்து பயணிக்கக்கூடிய, எது வந்து ஒரிஜினல் எது வந்து டூப்ளிகேட் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு அதனோடு நம்ம வந்து வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வர அளவுக்கு இருக்குது. உண்மைதான் அது. அதனால இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து திரைத்துறையில் புகுத்துவதை பத்தி ஒரு இயக்குநராக உங்களது கருத்து என்ன?
1: அது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்றைய சினிமா துறைக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அது அவசியம் அப்படிங்கிறது ஒண்ணு ஒரு உண்மை இருந்த கூட அது வந்து ஒரு அச்சமூட்டுகிற உண்மையாதான் இருக்குங்க. ஏன்னா இயல்பா வந்து மனித மூளையில உருவாகிற ஒரு கற்பனை, அதனுடைய அதுக்கு கிடைக்கிற வடிவம், இதெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டு ஒரு மிஷின் உருவாக்குற ஒரு கற்பனையா, அதுவும் அதாவது அசுர வேகத்துல கற்பனைக்கே எட்ட முடியாத அளவுக்கு அது அது ஒரு விஷயத்தை
0: கொடுத்துருது.
1: அப்ப மனிதன் சார்ந்து அவனுடைய உழைப்பு சார்ந்து அவனுடைய கற்பனை சார்ந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் மரியாதை இல்லாம
0: அங்க அடிபட்டு போயிடுது இல்லையா?
1: ஆமாங்க, ஒரு கட்ட வரைக்கும் அது மனிதன் தான் அதை உருவாக்குறான்,
0: வரக்கூடிய அந்த ஒரு விளம்பரங்கள்லாம் கூட இப்ப முழுவதுமாக ஒரு ஏஐ வச்சு உருவாக்கிடுறாங்க. அங்க வந்து உங்களுக்கு பொருட்செலவு கம்மி, உங்களுக்குடைய பட்ஜெட் வந்து அங்க அதிகமாக தேவைப்படல அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எடுத்துட்டா கூட அப்ப அந்த வேலை அது வந்து நம்மளுடைய மனிதனுடைய சக்தியை வந்து அது வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. அவங்க அந்த எழுதக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்ம நின்னு ரசிச்சு கூட பாத்துட்டு போயிருப்போம் சாலையில.
1: ஒவ்வொரு போர்டு எழுதுறவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தருடைய கைவண்ணமும் ஒரு மாதிரி இருக்கும், ரசிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஏங்கிற போது குளோபலைஸ் ஆயிட்டதுக்கு அப்புறம் வந்து எல்லா போர்டும் ஒரே மாதிரி இருக்கு, எந்த ஊருக்கு போனாலும் ஒரே மாதிரி இருக்கு,
0: ஒரே மாதிரி
1: அந்தந்த வட்டாரத்துக்கு உண்டான ரசனை எல்லாம் போய் எல்லாருக்கும் ஒரே ரசனையா ஒரே விதமான ரசனையா வந்துருச்சு. அந்த மாதிரிதான் ஏஐயும் சொல்லுது, நாளைக்கு
0: ரசனையை வந்து குறைத்து விடும் அப்படின்னு வேணா எடுத்துக்கலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, வித்தியாச வித்தியாசமா அப்படி வந்து ஒரு வட்டாரம் வழக்குங்கிறத கூட மாறிட்டே வருது.
0: அப்ப ரசனை குறையும் பொழுது படைப்புகளும் வந்து அங்க குறைந்து போகும். ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா, உங்களது அனுபவத்தை நிறைய பகிர்ந்துகிட்டீங்க. இப்போ படம் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னீங்க, அது வெற்றியோடு அமைய வாழ்த்துக்கள். நீங்க சொன்ன மாதிரி
1: மூளை பண்பலை வந்து எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 ஆண்டுகளா கோடை பண்பலையோட நமக்கு ரொம்ப தொடர்புங்க. கோடை பண்பலை நேயர்களோட நிறைய தொடர்பு, ஏன்னா நாங்க வந்து ஈரோட்டுல மக்கள் சிந்தனை பேரவைன்னு ஒரு அமைப்பு வச்சு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதுல நான் வந்து சேனலரா இருக்கேன், ஸ்டாலின் குணசேகரன் சொல்லிட்டு தலைவருங்க, அவருடைய தலைமையிலதான் அந்த அமைப்பு வந்து 28 ஆண்டுகளமா இயங்கிட்டு இருக்கு. அதனுடைய நிறைய மக்கள் பணி பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஒரு முக்கியமான பணி வந்து ஈரோடு புத்தக
0: திருவிழா.
1: ஆமா, அதுக்கு 12 நடக்கும் ஒவ்வொரு ஆண்டும். அந்த 12 நாட்களும் வந்து கோடை பண்பலையிலிருந்து வந்து மக்களை சந்திச்சு அதை லைவ் பண்ணி அது வந்து தமிழ்நாடு முழுக்க எடுத்துட்டு போற பணி வந்து கோடை பண்பலை வந்து ரொம்ப பிரமாதமா உருவாண்டு செஞ்சிட்டு இருப்பாங்க. அதனால வந்து கோடை பண்பலையோட நமக்கு வந்து மனசுல ரொம்ப நெருக்கம்னு வச்சுக்கல. ஆமா, பேரவையில கூட அந்த மாதிரி கலையும் இலக்கியம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த கலை சார்ந்து அடைய கலைஞர்களை வர வைக்கிறது, அவங்களுடைய அனுபவங்களை நீங்க கேக்குறீங்க, அந்த மாதிரி அவருடைய வாழ்க்கை அனுபவங்களை பூரா மக்கள் நேரடியா பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு
0: உருவாக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. கலையும் கலை சார்ந்த இலக்கியமும் உங்களோடு எப்போதும் இருக்கட்டும். புத்துணர்வோடு மிக ஆக்கப்பூர்வமான விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய, சமூகத்தில் நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய படைப்புகள் எல்லாம் வந்து நீங்க உருவாக்குங்க அப்படின்னு கோடை பண்பலை 100.5 சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள், வணக்கங்கள், நன்றிகள்.
1: மகிழ்ச்சி, நன்றி. கோடை பண்பலை நேயர்களுக்கும் நிகழ்ச்சிய தொகுத்து வழங்கிட்டு இருக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிற நிலையில் கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சு

0: நன்றிங்க ஐயா, நன்றி நன்றி.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், த பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யர் ஹோம்.
2: கூடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

பண்பலையின் கலையும் காணவும். நவீன உலகோடு ஏதாவது ஒரு வகையில் தொடர்புடைய நம் பண்பாட்டை கலாச்சாரத்தை பறைசாற்றக்கூடிய கலைகள் எப்போது யார் மூலம் எங்கு உருவாக்கப்பட்டிருக்கும் என்ற கேள்விகளும் அதற்கான தேடல்களும் இருக்கும் வரை கலைகள் உயிர்ப்புடன் இருக்கும், அதன் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இன்றைய கலையும் காணவும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் அமுதா. மீண்டும் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்று சந்திப்போமா? நன்றி, வணக்கம் நேர்களே.

கோடை பண்பலை 100.5 இனி சிறப்பு தேடி வரும் பண்பலை. இன்று ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் விஜயமங்கலம் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து வலம் வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சி வருவதற்கு முன்பாய் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இளையோர், மகளிர் மற்றும் விவசாயிகள் மேம்பாட்டிற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு கடந்த 12 ஆண்டுகளாக மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கடந்த 2024 இந்நாளில் பிரதமர் பொறுப்பினை திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக ஏற்றுக்கொண்டது நாட்டின் வரலாற்றில் புதிய அத்தியாயம் என்றும், தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய அவரது செயல்பாடு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை உறுதி செய்துள்ளதாகவும் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மக்களின் நம்பிக்கையை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு

வருவதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வரி சீர்திருத்தத்தின் சிகரமாக சரக்கு மற்றும் சேவை வரி செயலாக்கம் திகழ்கிறது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்திற்கு உரிய நிதியை மத்திய அரசு முன்கூட்டியே விடுவித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கான முதலீடுகள் தொடர்ந்து ஆந்திர மாநிலத்திற்கு செல்வதாகவும் இதில் தொழில்துறை அமைச்சர் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப் போகிறார் என்றும் அஇஅதிமுக வினவியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களின் நலன்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சனித் தயானந்த் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உஸ்பெகிஸ்தான் செஸ் கோப்பைக்கான போட்டியின் இரண்டாவது சுற்றில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி உஸ்பெகிஸ்தானின் நோர்ஜிவிக் யாகோபவை வென்றார். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. இலங்கையில் இன்று தொடங்கிய முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணிக்கு எதிராக இந்தியா ஏ அணி முதலில் பேட் செய்து வருகிறது. புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷிகர் ராலன், நுமைர் ஷேக், பிரணய் கட்டா, சன்ஸ்கார் சரஸ்வத் ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.

0: நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் அபிமான கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. இன்றைய பரபரப்பான உலகத்தில் மனிதர்களை சந்திக்கிறது கூட நேரம் இல்லாமல் அலைபேசி வழியாகவே எல்லோரும் தொடர்பு கொள்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்கள நேரில் சந்திக்கும்போது அந்த மனதில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி மட்டற்றதுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கோடை பண்பலையின் ஆஸ்தியான நேய சொந்தங்களை சந்திக்கவிருக்கிறார் கொடுமடி ரகுநாதன்.
1: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை 27 ஆண்டு உதவி விழாவை முன்னிட்டு சிறப்பு தேடி வரும் பண்பலை இன்னைக்கு எங்கிருந்து வருது பாத்தீங்கன்னா, பக்கத்துல திருப்பூர், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், இந்த பக்கம் ஈரோடு, சென்னிமலை, ஊத்துக்குடி, அப்படி சுற்றி இருக்கிற அந்த ஊரில் நடுவு சென்றில் நம்ம விஜயமங்கலம் அமைஞ்சிருக்கு. ஏகோட நேர்கள் கூடிக்கக்கூடிய ஏரியா இந்த இடம் விஜயமங்கலம். அந்த விஜயமங்கலம் தான் வந்திருக்கிறோம். அது பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து இன்றைய தேடி வரும் பண்பலை வளம் வர காத்திருக்கிறது. நேர்கள் தயவு செய்து முன்னாடியே வந்து பேசிடணும், கடைசியாக வந்து பேசணும் சொல்லிட்டு ரொம்ப ஆர்வம் வந்துட்டு ஏமாந்து போகிறாங்க. அதனால் வந்து நேர்கள் முன்னாடியே வந்து பேசிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ நேர்கள் நிறைய பேர் இங்கே குளிம்பு இருக்காங்க. நம்ம வரதுக்கு முன்னாடியே இருந்தே நேர்கள் ஏகப்பட்ட பேர், கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, ஒரு கிட்டத்தட்ட 200 இங்கே இருக்காங்க. எல்லாரையும் பேச வைக்க முடியும் வந்து தெரியல, இருந்தாலும் முயற்சி பண்ணுவோம். உதயவிழா 27 ஆண்டு உதயவிழா சிறப்பு தேடி வரும் பண்பலை ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் விஜயமங்கலம்

0: பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து மலம் வருகிறது. நேர்களை வாருங்கள், இப்ப நம்ம பேசிடலாம். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம், நான் காடபாளையம் சந்திரசேகர் பேசுறேங்க. காடபாளையத்திலிருந்து 12 கிலோமீட்டருங்க விஜயமங்கலம். விஷயம் தெரிஞ்சதும் இங்க ஓடோடி வந்திருக்கிறேங்க.
0: விஷயம் தெரிஞ்சது ஓடோடி வந்திருக்காங்க. ஆமாங்க,
1: இதான் முதல் முறையா பேசுறேங்க, சந்தோஷமா இருக்குது.
0: 27ஆம் ஆண்டு உதவியில் வரப்போகுது.
1: ரொம்ப நன்றிங்க, கொண்டாடிவோங்க, சிறப்பாக கொண்டாடிடுவோம்.
0: கண்டிப்பாக, கிட்டத்தட்ட 50வது நோக்கி போயிட்டு இருக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. என்ன வேலை பார்க்குறீங்க நீங்கள்?
1: நான் விஷயத்தை ஓட்டிட்டு இருக்கிறேங்க, கோயிலில் பூசாரியாக இருக்கிறேங்க.
0: ரெண்டு வேலை பார்த்து?
1: ஆமாங்க, ரெண்டு வேலையை பார்க்குறேங்க.
0: இருவானா அங்கே கோயில் பகலானில் வந்து?
1: இல்லை இல்லைங்க, காலையில் கோயிலுங்க 9 மணி வரைக்கும், அப்புறம் அதுக்கு அப்புறம் வேலை, சாயந்தரம் 7 to 9 கோயிலுங்க.
0: ரெண்டு முறை போகணும் கோயிலுக்கு?
1: ஆமாங்க, ஆமாம், கண்டிப்பாக பக்கத்துலேயே தான் இருக்குங்க, போய் வேலை செஞ்சுட்டு
0: இருக்கிறாங்க.
1: அம்மனுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கிறேங்க. சந்தோஷங்க,
0: ரொம்ப சந்தோஷங்க உங்களுக்கு பேசுனதுல, மிக்க மகிழ்ச்சி. இப்போ ஒரு நம்ம ஆசிரியர் இருக்காங்க, பேசிடலாம். ஐயா வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். கோடை பெண்களுக்கு 27ஆம் ஆண்டு உதய விழாவிற்கு மிக்க வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விஜயம் மங்கலம் என்பது மிக புராதன சிறப்பு மிக்க ஊர். எப்படின்னு கேட்டீங்கனாக்க, இந்தியாவில் பழமையானது டெல்லி, டெல்லி விட பழமையானது மதுரை, மதுரை விட பழமையானது விஜயமங்கலம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இலக்கணத்திற்கு உரையாசிரியர்களிலேயே அடியாருக்கு நல்லாரும் வவனந்தி முனிவரும் வாழ்ந்த பகுதி, 50 இலக்கியங்களோடு ஒப்புக்கத்தக்க பெருங்கதை எழுதிய கொங்குவேலி ராண்ட பகுதி இந்த பகுதி. அதே மாதிரி இதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க அரசராமலை என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மலை இருக்கின்றது. அங்கு சமணர்கள் வாழ்ந்ததாக கூறப்படுகின்றது. அங்கு சமண பள்ளிகள் இருக்கின்றது, மிகச்சிறப்பு. அதே மாதிரி இந்த பகுதியானது விசை தெரியும். அதே மாதிரி தொழில்துறைகளை மிகச்சிறந்த ஏரியா, மிகச்சிறந்த ஏரியா. இங்கு இருப்பவர்கள் எல்லாருமே நல்ல மனிதர்கள். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தினுடைய வரலாற்று சின்னம் சைன கோயில் இருக்கின்றது. அது மிக பழமையானது. இது இந்த விஜயமலத்தினுடைய உண்மையான பேர் வாகைப்புத்தூர்.
0: இந்த காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா, ஐயா, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வரலாறு சிறப்பு இருந்தா இருக்குது, அது மறுக்க முடியாத உண்மை. நல்லா அழகா சொன்னீங்க, ரொம்ப நன்றி.
2: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்
0: ஐயா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கங்க. ஊத்துக்குடி அரசு புன்னேகவுடனூர் துரசாமி தத்துவ அமைப்பாளர் ஓய்வு
0: தத்துவ அமைப்பாளர் ஓய்வு.
3: கொடைக்கானல் வந்துங்க, நான் ஆரம்பிச்சிக்கல, ஃபஸ்ட்டு ஆரம்பித்த காலத்துலேருந்து கேட்டுருக்கிறேன். ஆனால் இருந்தாலும் ஸ்கூலுக்கு போயிட்டு இப்போ பின்னாடி வந்தால் தான் 2 மணிக்கு மேலே தான் கேட்பேன். இப்போ வந்து முழு நிகழ்ச்சி நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன். ஏன்னா நீங்கள் இருக்க ஓய்வு தான் எடுத்துருக்கீங்க, அதனால் ஓய்வு நேரங்கள் எங்களோட தான் பயணிக்கிறீங்க. நல்லா கேட்டுட்டே இருக்கிறேங்க. இப்போ நீங்கள் மகேந்திரா காலேஜ் நாமக்கல் போட்டு அங்கே வந்து வந்தனுங்க, எல்லா பார்த்தா நிறையா பேசுகிற ஃபோன் நம்பர் எல்லாம் வாங்கி அவங்களுக்கு அப்பப்போ நான் ஃபோன் பேசுவேன். எனக்கு அதில் வந்து, அதாவது கோடை பண்பு நிகழ்ச்சியில் எங்கெங்கே நடக்குதோ அங்கெல்லாம் வந்துடுறீங்கன்னு சொல்கிறீங்க. ரொம்ப சிறப்பு, நன்றி. ரொம்ப நன்றி
0: ஐயா. நிகழ்ச்சியில் நான் பாடல் கேட்கலாம்.
1: ரன் என்ன விட நந்தா படத்துல இருந்து போடுங்க.
0: நந்தா படத்துல இருந்து ஒரு இனிமையா இனிய பாடல் கேட்கலாம். நன்றிங்க ஐயா.

0: நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. வழங்கி கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
1: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியாரூர் உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
5: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
4: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர், பித்தளை, அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு.

0: பெரிய செக்ஷன், ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட்கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
1: பர்னிச்சர்க்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்,
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடி பண்பலை 100.5 27ஆம் ஆண்டு உதவி விழா சிறப்பு கேள்வி வரும் பண்பலை ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் விஜயமங்கலம் பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து நேரில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பொதுமக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் இருக்காங்க, பேசலாம். ஐயா வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: பேர் கோபாலன், நான் கள்ளியம்பூர்லேருந்து வந்திருக்கிறேன். பண்பலை வந்து 27 வருஷமா கேட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து வானம்பாடியின் வாழ்வியலே சூரியம் அந்த பாட்டு ஒளிபரப்புனதுலேருந்து கேட்டுட்டுருக்கிறேன். பண்பலை வந்து எங்களுக்கு வந்து உற்ற நண்பனாக இருக்குது. எங்களை தேடி வந்ததுக்கு ரொம்ப நன்றி.
2: பாலசுப்ரமணியம்
4: பேசுறீங்க, பல்லாகுண்டு மலையம். நண்பர் சொன்னாருங்க இந்த மாதிரி வந்திருக்காருன்ட்டு. சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்கேன். வாழ்த்துகள் 27ஆம் ஆண்டு தொகுகுலாக்கு.
2: உங்களுக்கு நன்றிகள். என்ன வேலை பாக்குறீங்க?
4: நான் சுய தொழில்,
2: சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன். என்ன தொழில்?
4: நான் கவரிங் இதெல்லாம் பண்ணிட்டு
2: இருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் கவரிங் பண்ணிட்டு
4: எல்லாமே பண்ணிட்டு
2: எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷம் ஐயா உங்களை சந்திச்சதுல. அம்மா வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
5: என் பேர் ரேவதிங்க. கோடை பண்பலை இங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. நான் 26 வருஷமா கேட்கிறோம். 27வது அடி எடுத்து வைக்கிற இதுக்கு வாழ்த்துக்கள் சொல்றோம். அங்க பணியாற்றக்கூடிய எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்றோம். நிகழ்ச்சியே கிடையாதுங்க. இதுல பணியாற்றவங்களும் அப்படிதான், அவங்க பேசுறது அந்த குரலுக்காகவே நாங்க ரொம்ப கேட்டுட்டே இருக்கோம். நான் வந்து டெய்லர் கடை வச்சிருக்கேன், நியூ ஃபேஷன் டிசைனருங்க. டெய்லர் ஷாப் நடத்திட்டு இருக்கேன்.
2: ரொம்ப சந்தோஷமா உங்களை சந்திச்சதுல. வாழ்த்துக்கள்மா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: இருசா கவுண்டருங்க. இருசா கவுண்டர்.
2: என்ன வேலை பாக்குறீங்க?
6: விசைத்தறி தொழில்.
2: நீங்க விசைத்தறி ஓட்டிருக்கீங்க? எத்தனை வருஷமா பண்ணிருக்கீங்க இந்த விசைத்தறி தொழில்?
6: 35 வருஷமா.
2: 35 வருட காலமா பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு?
6: போயிட்டு இருக்கீங்க. இப்ப கொஞ்சம் தொழில் முடக்கமா இருக்கு.
2: மந்தமா இருக்கு. முடக்கமா இருக்காது, மந்தமா இருக்கும்.
6: மந்தமா இருக்கு.
2: ஒரு சில நேரங்கள் அப்படிதான் இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு உங்க வேலை பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கு.
6: ஆமா ஆமா. ஒரு சில நேரம் நைட்டு போய் தூங்க முடியாது. இந்த தொழில் வந்து சொந்த ஊர் குருடியூர். இங்க வந்து 35 வருஷம் ஆச்சு. பையனையும் பிள்ளையும் 2 டிகிரி படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி பேரம் பற்றி எடுத்தாச்சு.
2: சந்தோஷப்படுறாரு. எல்லாரும் படிச்சுட்டாங்க, டிகிரி வாங்கிட்டாங்க. அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல ஐயா பதில் ரொம்ப நன்றிங்க ஐயா.
6: தேங்க்யூ சார்.
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
7: என் பேரு மூஞ்சில் பழையம் தம்பிங்க. நான் வந்து விஷய தெரி தொழில் தான் பாத்துட்டு இருக்கிறேங்க. எனக்கு வந்து தக்கு முக்கு தருப்பாரும் பூந்தொழில் நேரம் ரொம்ப குடிங்க. அன்னைக்கு தவறாம கேட்பேன் கொடைக்கானல்ல. எங்களை தேடி வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா.
2: பூந்தொழில் நேரம் எல்லாம் பாத்தீங்கன்னா இல்வே எடுத்து தாளாட்டுவாரு.
7: ஆமாங்க, அருமையா இருக்குது, நல்லா இருக்குதுங்க.
2: ஒரு தாளாட்டோட
7: தக்குமுக்கு தர்பார் வந்து ரொம்பவே சிறப்பான நிகழ்ச்சிங்க. அதுல வந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து ரொம்ப கேட்கக்கூடிய கருத்துக்களா இருக்குதுங்க. ரொம்ப நன்றி ஐயா.
2: இந்த நிகழ்ச்சியில கேளுங்க, ரொம்ப நன்றி. அம்மா நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்? அதுக்கு முன்னாடி ஐயாவை சந்திச்சிடலாம். ஐயா வணக்கம், பேர் சொல்லுங்க. எல்லாரும் பேசிட்டாங்க, இருந்தாலும் ஒரு பாடல் கேட்டலாம். அம்மா என்ன பாடல் கேட்கலாம்? நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
5: கோடை அருவி கொட்டுதே அந்த பாட்டு வேணும்.
2: மெகந்தி சர்க்கஸ் கேட்கலாம்.
5: கேட்கலாம்.
2: நன்றிமா.

0: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே, 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
4: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: பண்பலை 100.5 27 ஆண்டு உதய விழா சிறப்பு தேடி வரும் பண்பலை விஜயமங்கலம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து நேரில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப சந்திச்செல்லாம் வணக்கம் வாங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம் ஐயா, என் பெயர் நிர்மலா சந்திரசேகர், நான் காரவளத்திலிருந்து வந்திருக்கேன். கோடை பண்பலைக்கு உதய நாள் இனிய வாழ்த்துக்கள், உங்களுக்கும் இனிய வாழ்த்துக்கள் ஐயா. விஜயமங்கலத்துக்கு வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த தேடி வரும் பண்பலையில முதல் முறையா பேசுறேங்க நேரலையில. எங்க ஊருக்கு செங்கப்பள்ளிக்கு வந்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
0: கண்டிப்பாங்க, பேசிட்டீங்க நீங்க, சந்தோஷம் தானே?
1: சந்தோஷமா இருக்குங்க, ரொம்ப சந்தோஷங்க.
0: என்ன வேலை பாக்குறீங்க?
1: விசைத்தறி கூடத்துல என் கணவருக்கு உதவியா இருக்கிறேங்க.
0: கணவருக்கு உதவியா இருக்கீங்க, அப்படி சொல்லக்கூடாது. செங்கறி தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: ஆமாங்க, விசைத்தறி தொழில் தானுங்க.
2: வணக்கம், என் பேர் வந்து செந்தில்குமார், நான் கொளப்பூர்லேருந்து எலக்ட்ரிஷியனாக இருக்கிறேன். இப்போ வந்து உங்க இதுக்காக நான் வந்து பெருந்துறையிலேருந்து இங்கே வந்திருக்கேன். நான் பேசுறதுக்கு வேண்டிய
0: கொளப்பூர்லேருந்து
2: பெருந்துறை வேலை செய்கிறேங்க. உங்களுக்கு பேசுறதுக்கு வேண்டிய நான் பெருந்துறையிலேருந்து இப்போ இங்கே வந்து
0: எவ்வளோ கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். என்ன வேலை பார்க்குறீங்க?
2: நான் எலக்ட்ரிஷியன்.

0: நேரில் பேசுறது எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்குது.
1: ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. நன்றி ஐயா. வணக்கம்.
2: வணக்கம். திருப்பூர் கணக்கம்பாளையம் கவிதா. எங்கள் வீட்டு செல்லச்சிட்டு 100.5 27 அகவை தின நல்வாழ்த்துக்கள்.
1: 27 உதவி விழாவை கொண்டாடிட்டு இருக்கிறோம்.
2: ஆமாங்க, விஜயமங்கலத்துல வந்தது ரொம்ப சந்தோஷம். எங்க ஊருக்கு வாங்க.
3: ஈரோடு மாவட்டம் பகலாயூர் பி ஏ நாச்சிமுத்துங்க. இன்று விஜயமங்கலத்துக்கு வந்ததுல நான் அனைத்து நேயர்கள் சார்பாக உங்களை முதல் வருக வருகன்னு வரவேற்கிறோம். நமது கோடை பண்பலை என்பது அந்த நேயர்களுக்குண்டான ஒரு கடுமையான உணர்வு பூர்வமான ஒரு வானொலியாக இன்று திகழ்ந்து வருகிறது. அது இந்த 27 அந்த துவக்க விழா நல்வாழ்த்துக்களை அனைத்துலக நேயர்கள் சார்பாகவும் அனைத்துலக தமிழ் மக்கள் சார்பாகவும் மற்றும் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கும் அனைத்து பணியாளர்களுக்கும் எங்கள் விஜயமங்கலம் ஈரோடு மாவட்ட சார்பாக வந்திருப்பதால் அனைத்து மக்கள் சார்பாக எங்களுடைய நல்வாழ்த்துக்களையும் மனப்பூர்வமாக மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: கண்டிப்பாக உதவி விழாவே பெரிய லெவலில் இங்கே கொண்டாடிருக்கிற மாதிரி நினைக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ரொம்ப நன்றி ஐயா. ஐயா வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க ஐயா. பேர் சொல்லுங்க.
4: துரைசாமி.
1: துரைசாமி என்ன வேலை பார்க்குறீங்க ஐயா?
4: விவசாயம்.
1: விவசாயம். இப்போ நல்லா பேசலாமே. விவசாயம் தானே பண்ணுறோம்.
4: கிழங்கு
1: மஞ்சள் கிழங்கு தோப்பு இருக்கா? தென்னந்தோப்பு.
4: தென்னந்தோப்பு இருக்கு.
1: ஏன் போறீங்க பேச பேச? கொஞ்சம் அதான் கொச்சப்பட வேணாம். ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஐயா வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் பொன்னுசாமிங்க. நான் விஜயமங்கலம் கள்ளியம்புதூர்லேருந்து வந்திருக்கிறேன். கோடை பண்பு
1: பேசுங்க.
5: கோடை பண்பலை 27 துவக்க விழாவிற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கோடை பண்பலை தொழில் செய்யும் உழைப்பாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
1: ரொம்ப சந்தோஷம் ஐயா உங்க சந்திச்சதுல. ஐயா வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
6: வணக்கம். சிந்தசாமி, கிருஷ்ணாபுரம். 21/1/76 நெடுஞ்சாலை துறையில் பணியாற்றி பணியில் சேர்ந்து கொடைக்கானல் தளியங்குடி சாலை சுமார் 45 முன்னால் சாலை போட்டு அங்கே பணிபுரிந்தேன். அடுத்தது வந்து இப்போ கோயம்புத்தூர்லேருந்து இப்போ நாம் வந்து இங்கே பொண்ணு பால் கடையில் ஒர்க் ஓய்வு பெற்று இங்கே இருந்துட்டுருக்கிறேன். கோல்டு மெடல் பெற்று நல்ல சிறப்பாக பணியாற்றி இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். வந்து இங்கே விஜயமலத்துக்கு வந்து கொடைக்கானல் எப்போ விஜயமலம் வந்ததுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். இங்கே விஜயம்பலத்து கோயில் சிறப்புகள் சுற்றி வரும் கோயில்கள் நல்லா சிறப்பாக இருக்குது. அதனால் புகழ்பெற்று நல்ல சிறப்பாக நடத்தி வைக்கிறீங்க. நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள்.
1: நன்றி ஐயா. நன்றி ஐயா. வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். சார், என் பேர் எம் குமார். தனியார் கொங்கு பாலிடெக்னிக் கல்லூரியில் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணுறேன். ஒரே ஒரு சின்ன கருத்து இளைஞர்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். படித்த படிப்புக்கு கிடைச்ச வேலையோட பாரம்பரியாக பரம்பரை வேலைகளை காப்பாற்றுங்க. எல்லாம் அழிஞ்சிட்டு வருது. ஏன்னா ஒரு சின்ன காலம் சொல்ல ஒரு மண்பான தொழிலாளி பையனை இன்ஜினியரிங் படிக்க வச்சான். ஆனால் அவன் படித்த வேலைக்கு வேலை கிடைக்கல. ஆனால் மறுபடியும் வந்து அந்த மண்பானை மண் பசைகிறது எப்படி, அவன் ட்ரீட் பண்ணுறது எப்படிங்கிற டெக்னிக்கல் கண்டுபிடிச்சி டெவலப் ஆகிக்கிறாங்க. அந்த மாதிரி பரம்பரை வேலையை விட்டுறாதீங்கன்னு சொல்லி வேண்டுகோள்.
7: அதுலேயே ஒரு புதுசாக ஏதோ ஒரு புதிய பயன்படுத்தி சாதிச்சிட்றாங்க நிறைய பேர். விவசாயத்தில் அந்த மாதிரி தான் நிறைய பேர் படிச்சுட்டு விவசாயம் பண்ணி இன்னைக்கு பெரிய லெவலில் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷங்க. நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: நிகழ்ச்சியில் தான் நியூயார்க் நியூயார்க் நகரம் ஜில்லுன்னு ஒரு காதல் பாடத்துலேருந்து நிகழ்ச்சியில் அந்த பாடல் கேட்கலாமா? நன்றிங்க. நன்றிங்க. சரி.
8: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன் கோ.
9: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
10: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம்புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: தேடி வரும் பண்பலை 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு தேடி வரும் பண்பலை விஜயமங்கலம் பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து நேரில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சந்திச்செல்லாம் வணக்கம் அம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம், என் பேர் அன்னபூரணி, ஊர் கள்ளியம்புதூரம். நாங்க வந்து வீட்லயே ஒர்க் பண்றோம். உங்க ஹஸ்பண்ட் பேர் சண்முகம்.
0: பாளையம்
1: சாக்கட் பிள்ளைங்க, நானும் கைத்தறி நெசவு நிறைய நெசவு செஞ்சவர் தான்.
0: ரொம்ப நன்றிங்கய்யா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: சண்முகம், கல்யம்பவர்.
0: ஒரு
1: கோயில் இருக்குதுங்க, இங்க விஜய ஈஸ்வரர் கோயிலு, விஜயபுரி அம்மன் இருக்கிற பெருமாள் கோயில் இருக்குதுங்க. கோயில் நிறைய இருக்குதுங்க, இந்த பக்கம் எல்லாம் பிரசித்தி பெற்ற கோயில் தான்.
0: என்னோட
3: பேர் எஸ் நல்லசிவம், பெரிய விவசாயிங்கிற ஊரு. நான் வந்து விவசாயம் பண்றேன். கடந்த 20 ஆண்டுகளை இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். இயற்கை வேளாண் விஞ்ஞானிகளுக்கும் நம்மாழ்வார் அவருடைய பயிற்சி வகுப்பு எல்லாம் போயிட்டு வந்துட்டு நம்ம வந்து இயற்கை விவசாயத்தை முன்னெடுக்கோம்னு சொல்லி முன்னெடுத்துட்டு இருக்கிறோம். அதே சமயம் பாத்தீங்கன்னா நம்ம விஜயமலத்து பக்கத்தால யோக கிருஷ்ணர் அப்படின்னு மிக பிரம்மாண்டமான ஒரு கிருஷ்ணர் கோயில் இருக்குது. கேரளாவில் கிருஷ்ணர் கோயில் குருவாயில் இருக்குதுல, அங்க போக முடியாதவங்க எல்லாம் இங்க பெரிய

0: ஆச்சங்களில மிக பிரம்மாண்டமான ஒரு கிருஷ்ணர் கோவில் இருக்குது. எல்லாரும் அங்கே வரணும். இந்த ஊரை பொறுத்தவரைக்கும் நிறைய சொல்ல நெட்டக்கோவரம் ஈஸ்வரன் கோயில் பெருமாள் கோயிலும் மிக புகழ்பெற்ற கோயில் நிறைய இருக்குது. அது என்னோட தள்ளிபூர் சுருளிராஜன் என்கின்ற மாரியம் சாமி என் நண்பர்,
1: நாங்கள் பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம். கோடை பண்பலிக்கு என் முதல் வணக்கம். கோடை பண்பலி நிகழ்ச்சி அனைத்தும் எனக்கு பிடிக்கும். நான் விஜயமங்கலம் கள்ளியம்போது ஒரு புலார் வலயம் விசைத்தறித்துறையில் கோடை பண்பலி நிகழ்ச்சிகள் அத்தனை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஏரியாவில் வந்து எல்லாமே விசைத்தறி தொழில் தொழில் வந்து சில சமயம் சுமாராக இருக்குது, சில சமயம் நல்லா இருக்குது. ஆனால் மக்கள் வந்து இங்கே நல்ல சிறப்பாக இருக்குது.
0: நன்றிங்க. இந்த கோடை பண்பலை குழந்தை பிறந்தாப்புலேருந்து கேட்டுருக்குறோம். இந்த குழந்தை வந்து இப்போ சின்ன 25 வயசு பையனாக இருக்குது. அது மே 100 ஆண்டு வாழணும் வாழ்த்துறோம்.
1: ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம். உங்கள் பேர்?
3: வணக்கம். என்னோட பேர் கனகராஜ் கள்ளியம்பூதர். கோடை பண்பலைக்கு 27வது வாழ்த்துக்களினுடைய. இந்த கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் அங்கே வேலை செய்யும் ஸ்டாஃப் அனைவருக்கும் என்னுடைய நான் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். விஜயம் வந்ததுக்கு என்னுடைய நண்பர் ரகுநாதன் 20 வருஷத்துக்கு அப்புறமா மீட் பண்ணுறான். ஒரே காலேஜில் படித்தான்,
1: ஒரே கிளாஸ் காலேஜில் படித்தோம், ஒரு கிளாஸ்மேட்டு. ரொம்ப சந்தோஷம்,
3: ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஒரு 20 வருஷம் கழிச்சு பார்த்ததில்ல எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இன்னும் கோடை பண்பலை மேலும் மேலும் வளர்ந்து எல்லா மக்களையும் சந்திச்சு நேர்களையெல்லாம் நல்ல ஆதரவு.
1: நம்ம காலேஜுக்கு வந்து எல்லாமே எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லி ப்ரோக்ராம் வந்தாங்க. அப்போ நானும் நம்ம கோடை எஃப்எம்ல கலந்துக்கிட்டேன்.
3: 20 வருஷத்துக்கு முன்னாடி கோடை எஃப்எம்ல ஸ்ரீரங்கம் முரளி சார் வந்திருந்தாரு. அப்போ நம்ம ரகுநாதன் சார் பாட்டு கூட பாடினாரு. நாங்கள் கிளாஸ்ல எல்லாரும் அவரை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோம். அவர் நல்ல சினிமாவில் கூட நல்ல ஃபீல்டில் ஒரு 2 படத்தில் நடிச்சிருக்காரு. இன்னும் நல்லா வளர்ந்து அவரும்.
1: நன்றி நன்றி சார். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் ராஜேந்திரன். நான் பார்த்தீங்கன்னா சிறுவர் பக்கத்தில் வெள்ளாங்கோயில் இருந்து வந்துருக்கிறேங்க. நான் ஒரு நாட்டுக்கோழி பண்ணை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறேங்க. எங்க ஃபார்ம் பேர் பார்த்தீங்கன்னா ஏஆர்எஸ் பெருவடி ஃபார்ம், கோபிச்செட்டிப்பாளையம்.
1: நான் விளம்பரம் பண்ணிட்டீங்க. 27வது ஆண்டு
2: கண்டிப்பாங்க. 27வது ஆண்டு அடியேற்றி வைக்கும் நமது கோடை பண்பலைக்கு என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். அங்கே ஒர்க் பண்ற ஸ்டாஃப் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இந்த ஒரு நிகழ்ச்சியில் ஒரு கவிதை மட்டும் ஒரு சொல்லிக்கலாம்னு விரும்பப்படுறேங்க. அறியாத வயதில் தெரியாத காதலும், தெரிந்த வயதில் புரியாத காதலும், புரிந்த வயதில் பிரிந்த காதலும். அதுக்காக பிரிந்த வயதில் காதல் கிடையாதுங்க. இது ஒரு உதாரணத்துக்காக தான் இந்த ஒரு கவிதை சொல்ல வரேன். நன்றி. வணக்கம்.
1: கவிதை சொல்லும் போது கண் கலங்குது, அதுதான் என்ன தெரியல. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
4: அண்ணா, என் பேர் குமாருங்கம்மா. நான் டெய்லரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்கம்மா. விஜயமங்கல் சொல்றாங்க.
1: எத்தனை வருஷமா?
4: ஒரு 20-25 வருஷம் வேலை செஞ்சிருக்கிறோங்கம்மா.
1: நம்ம பண்பலை கேட்டுக்கிட்டே
4: அப்படியே பண்பலை தாங்கண்ணா. நம்மளுக்கு எக்ஸாம் எங்க நம்மளுக்கு இதே
1: துணை நண்பன் அப்படின்னா வானம் வானொலி
4: கூட யார் இல்லைனாலும் பரவாயில்லைங்க. கோடை பண்பலை ஒன்று இருந்தா போதுங்க.
1: இந்த வானொலி தான் இப்ப 27வது ஆண்டு தொடருக்குது.
4: கண்டிப்பா இன்னும் 100 ஆண்டுகளுக்கு மேலேயும் தொடரணும்னு ஆசைப்படுறாங்க.
1: ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
5: விஜயமங்கலத்துல விஜயபுரியிலிருந்து தோயமணி பேசுறேன். விஜயபுரி இந்த மண்ணுக்கு வெற்றி தந்த மண்ணுக்கு வருகை தந்திருக்கின்ற கோடை பண்பலைக்கு 27வது ஆண்டு அடியெடுத்து வைக்கும் கோடை பண்பலையை வருகை வருகை என்று வரவேற்பதுடன் இந்த வாகை குளம் வெற்றி குளத்திற்கு வருகை தந்து விஜயபுரியா மாறி இருக்கிற இந்த இதுக்கு சமணர் கோயிலு, விஜயபுரி அம்மன் கோயிலு, இப்படி புகழ்பெற்ற ஊரு. இந்த புகழ்பெற்ற ஊர்ல வந்திருக்கிறதுக்கு
1: எல்லாமே புகழ் தான். நீங்களும் புகழ் தான்.
5: பேசுவா.
1: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா.
6: நைனிகா.
1: நைனிகா என்ன
6: படிக்கிறீங்க?
1: யாரு இவங்க?
6: தாத்தா.
1: தாத்தா கூட்டு வந்துட்டாரு வானொலி பேசுறதுக்காக. பாட்டு படிங்களா?
6: பாடு
1: பாடு பாடு பாடு.
6: குருவி குருவி பறந்து வந்துச்சா, பாப்பா இறங்கி நின்றுச்சா, குருவி பசிச்சா, பாப்பா நெல்லை குடிச்சா, வந்து குருவி கொத்தி கொத்தி தின்னு, பாப்பா சந்தோஷம் அடிச்சா, அந்த குருவி பறந்து ஓடி போச்சா.
1: ரொம்ப அழகா பாண்டீங்க, கை தட்டிருங்க பாப்பாவுக்கு. ரொம்ப நன்றி. ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கலாம் நீங்களே.
7: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
8: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்று GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள்.

0: அகப்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: வணக்கம். நெய்வேலி கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை 27 ஆண்டு உதய விழாவை சிறப்பிக்கும் வகையில் விஜயமங்கலம் பேருந்து நிலையத்திலிருந்து நேயர்களை சேர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம், என் பேர் கே சிங்மணி, கள்ளிம்பூர் குன்னங்கல் தோட்டம். கோடை பண்பலைக்கு 27 ஆண்டு உதய நாள் வாழ்த்துக்கள்.
0: நிறைய பேர் கள்ளிம்பூர்ல வந்திருக்காங்கல்ல?
1: ஆமாங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. கண்டிப்பா எங்க ஊருக்கும் ஒரு நாளைக்கு வரேனுங்க.
0: பெரும்பாலும்
1: தெரிய
0: ஓடுதுங்க.
2: ஆறு வெள்ளிங்கிறீங்க.
0: வெள்ளிங்கிறீங்களா? என்னங்க ஐயா வேலை பாக்குறீங்க?
2: கட்டட வேலை செய்யறேன்.
0: கட்டட வேலை? கட்டட வேலை என்ன? கட்டட வேலையில என்ன? மேசியா?
2: மேஸ்திரிங்க.
0: எப்படி போயிட்டு இருக்கு?
2: நல்லா போயிட்டு இருக்கு.
0: பேசிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம்.
2: சந்தோஷம்.
0: நன்றி ஐயா.
2: நன்றி.
0: வணக்கம்.
3: வணக்கம்ண்ணா, நான் விஜயமங்கலம் டெய்லர் பேசுறேன். கார்த்திக்ங்க.
0: யுவர்
3: சாய்ஸ் டெய்லர் விஜயமங்கலம். கார்த்திக்ங்கண்ணா, பண்பலையில பண்பலை இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. 27 விழாவை கொண்டாடும் பண்பலைக்கு ரொம்ப ரொம்ப மிக்க நன்றி.
4: சண்முகம், விஜயமங்கலம் விஜயபுரி அம்மன் கோயில் திருவிழா இப்பொழுது வர துவங்கி உள்ளது. தூரிகள் எல்லாம் வந்துவிட்டன. சிறப்பாக குதிரை பந்தயம் மாட்டு பந்தயம் அனைத்தும் நடக்க உள்ளன. விஜயபுரி என்றாலே விஜயமங்கலத்தை ஆண்ட விஜயபுரி அரசர்கள் ஆண்ட பூமி இது. மென்மேலும் சிறந்த பூமியான வந்து கொண்டிருந்த பூமி அருமையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போது விசை தெரியும் மற்றும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் எல்லாமே, நூல்கள் மற்றும் எல்லாமே இங்கே நிறைய உடுக்க உடைகள் நிறைய தயாரித்து கொண்டு தரக்கூடிய ஒரு ஊர். கல்விக்கூடங்கள் நிறைந்த ஒரு இடம். அனைத்து தொழில்களும் இங்கே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த ஊருக்கு அந்த கொடைக்கானல் பண்பலைக்கு சிறந்த வாழ்த்துக்கள். 27 ஆண்டுகளில் இன்னும் பல ஆண்டுகள் எங்களுடன் கொண்டு பயணிக்க வேண்டும். அதற்கு எங்களுக்கு ரகுநாதன் அண்ணா உதவிகரமாக இருந்து கொண்டுள்ளார். அதுபோலவே சிறப்பாக நடைபெற வேண்டும். அனைத்து நேயர்களுக்கும் அனைத்து பண்பலை வேலை செய்யும் உறவினர்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி.
0: நல்லா பேசுறீங்க. கருத்து மட்டும் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. என்ன என்ன காரணம் அது?
4: அது ரகுநாதன் தான் கேட்கணும்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: வணக்கம், என் ஜி சண்முகம், விஜயமதன் பேசுறேன். 27 கோடை பண்பலை வச்சு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி.
0: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: வணக்கம். 27 ஆண்டு கொடைக்கானல் போக்கு விழாவுக்கும் இந்த விஜயமங்கலத்துக்கு வந்திருக்கும் கோடை பண்பலைக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வது. திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் சின்னிமலை செல்வம்,
0: மரக்கன்று செல்வம்.
6: மரக்கன்று செல்வம் இங்கே இன்னைக்கு வந்து மூணு மரக்கன்று கொண்டு வந்திருக்கேன். நம்ம விஜயமங்கலத்துல நமது பண்பலை வந்த ஞாபகமா ஒவ்வொரு இறைவுக்கும் போய் ஒவ்வொரு மரக்கன்று நட்டுட்டு வந்துட்டு இருக்கிறோம். இந்த இப்போ 4 நாளுக்கு முன்னாடி தான் நம்ம உலக சுற்றுச்சூழல் தினம் போயிருக்கு. அந்த விழாவை சிறப்பிக்கும் வகையிலும் நமது கோடை பண்பலை 27 ஆண்டு உதய நாளை கொண்டாடும் விதமாகவும் இங்கே இந்த மரக்கன்று விழா நடைபெறுகிறது. இன்னும் பல நிகழ்ச்சிகள் நீ எங்கு நடந்தாலும் அங்கே சென்று

0: மரக்கன்றுகள் நடுவதற்கு நான் தயாராக உள்ளேன்.
1: நம்ம பாத்தீங்க அப்படின்னா வெள்ளக்கோவில தேர்வன்பலை சார்பாக நடத்திய அந்த நிகழ்ச்சியில ஒரு மரம் நட்டோம். இன்னைக்கு இந்த மரம் வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு ஒரு அடி வளர்ந்து காத்திருக்குது. அன்னைக்கு எவ்வளவு போட்டாங்க நமக்கு அனுப்புனாங்க. இது ஒரு பெரிய ஒரு வெள்ளாங்கோவில்ல மிகப்பெரிய ஒரு வெற்றி தான்.
0: அது வெள்ளாங்கோவில் நட்டோம். அங்க ஒருத்தர் பிளாக் ரோஸ் என்ற ஒரு கார்த்தி அவர்கள் வந்து அந்த மரத்தை நான் பராமரிக்கிறாரு.
1: நான் கோடை பண்பலைக்காக நான் பராமரிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதே மாதிரி பராமரிச்சு போட்டோ எடுத்து காட்டிருக்காரு. எவ்வளவு பெரிய மரம் ஆயிடுச்சு. நகக்கன்று தானே, நகப்பழம் மரம்,
0: நகப்பழம் மரம் கொடுத்தா. ஆமா, அவருக்கும் ஒரு நன்றி. இந்த வருவாரு பார்த்து வரல. அந்த மரத்தை இன்னும் கொஞ்சம் மேலும் மேலும் வளர்த்தி விடணும். அவர் இந்த ஒரு வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்.
1: கோடை பண்பலை நிகழ்ச்சி எங்கே இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பண்ணிக்கிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம் ஐயா. உங்க பேர் சொல்லுங்க.
2: ஈரோடு மாவட்டம் காங்குளத்துப்பாளையம் டிஎம்ஆர் இளங்கோவன். கோடை பண்பலின் 27ஆம் ஆண்டு புத்தாண்டினை வாழ்த்துக்களுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி வந்திருந்தது.
1: ரொம்ப சந்தோஷங்க எங்களை சந்திச்சதுல, ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: சார் வணக்கம், நான் ஸ்ரீனிவாசன், திருத்தர கதவை திறந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் தயாரிப்பாளர். வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
1: வெள்ளாங்கோயிலிருந்து இங்க வந்திருக்கீங்க, திங்களூர்ல இருந்து
3: வெள்ளாங்க வந்திருக்கேன் சார். எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் சார். 27ஆம் ஆண்டு உதவி விழா பங்கன் போயிட்டு இருக்கு.
3: 27ஆம் ஆண்டு அடி எடுத்து வைக்கும் கோடை பன்மனைக்கு என்னுடைய மனந்த வாழ்த்துக்கள். நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், நண்பர் ரகு அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், விஜயமங்கலம் ஊர் மக்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி சார்.
1: நன்றிங்க, ரொம்ப நன்றி. நேர்களை ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கோடிப்பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: 27 ஆண்டு உதவி விழா சிறப்பு தேடி வரும் பண்பலை ஈரோடு மாவட்டம் பெருந்துறை விஜயமங்கலம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து நேரில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சந்திச்செல்லாம் ஐயா வணக்கம். உங்க பேரு
1: கந்தசாமிங்க. கூணம்பட்டி.
0: என்ன வண்டி லோடோட வந்திருக்கீங்க?
1: வீட்டு சாமான் மளிகை சாமான் வாங்கிட்டு வீட்டுக்கு
0: வந்திருக்கிறேங்க.
1: ஆமாங்க, வீட்டுல இருந்து பாருங்க சார் சொல்லி வீடு சொல்லி நாங்க நேரடியா வந்து பேசிட்டு இருக்கிறேங்க.
0: மூட்டை இறக்கி வைக்காம வந்திருக்காரு. கிட்டத்தட்ட
1: பாருங்க
0: 3 மூட்டை.
1: ஜோதி கந்தசாமிங்க, நானு டீசார்ஜ் கடை வச்சிருக்கிறேன் சார். நாங்கெல்லாம் அங்க இதுக்கு வந்தோம் சாருங்க. 25வது
0: 27 அளவுக்கு வந்துட்டீங்க.
1: வந்துட்டேன்.
0: ரொம்ப சந்தோஷம் பேசுறதுல.
1: சரி,
0: மிக்க மகிழ்ச்சி. நன்றி. மகிழ்ச்சி. உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம். ஈரோடு மாவட்டம் பெருந்தலை வட்டம் மோலை கட்டூர் ராமசாமி. ஐயா, இனிய கோடை பண்பலை 100.5 ஆண்டு உதவி நாள் நல் வாழ்த்துக்கள். நீங்கள் எங்கள் விஜயமா தேடி வந்ததற்கு மிக்க நன்றி.
0: கணேஷ் விஜயமங்கலம் தேடி வந்த கோடை பண்பலைக்கு 27 ஆண்டு துவக்காளர் நல்வாழ்த்துகள். ஓடுமுடி ரகுநாதன் அவர்களுக்கு வாழ்த்துகள். உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஐயா. உதயவிழாவோட சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ஐயா வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
3: கல்லியூர்ல மோகன் காமாட்சி பேசுறேங்க. கோடை எஃப்எம்ல 27வது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இதே மாதிரி விஷயத்தை பண்ணிட்டு
0: இருக்கிறாங்க. விஜயமங்கலம் குன்னத்தூர்
3: எல்லாம் விஷயத்தறிதான். சரிங்க.
0: விடுமுறையா இருக்கும் உங்களுக்கு?
3: செவ்வாய்க்கிழமை விடுமுறை. இன்னைக்கு
0: செவ்வாய்க்கிழமை.
3: செவ்வாய்க்கிழமை சந்த நாள்.
0: மாஸ்கட் வந்தா
3: மாசம் அமாவாசையும் வந்ததுன்னா விடுமுறை.
0: நன்றி. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கய்யா.
4: ரவிச்சந்திரன், புள்ளார்பாளையம். கோவை பண்பலைக்கு என்னுடைய மண்மார்ந்த வாழ்த்துக்கள்.
0: என்ன வேலை பாக்குறீங்க?
4: பவர் ரூம் சூப்பர்வைசர்.
0: சூப்பர்வைசர் பெரிய பவர் ரூமா இருக்கு.
4: எனக்கு 400 ரூம் வாடும் ஓனருக்கு.
0: 400 ரூம்.
4: 100 ரூம் என்னுடைய சன் சார்ஜிங்.
0: அப்படியே பெரிய ஒரு விஷயம் தெரியும் நிறுவனம்.
4: ஆமாங்க, நரசிம்மா டாக்டருங்க. காலையில் முன்னால எல்லாரும் தெரியும்.
0: நம்ம வானொலி எப்படி எப்போ கேட்பீங்க?
4: நைட்டு 10 மணிக்கு மேலங்க.
0: நன்றி. அம்மா வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் எம் சத்யா. இது சூப்பர் மார்க்கெட் ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்க்குறோம். உங்க எஃப்எம் நான் கேட்டுட்டு இருக்கோம். நல்லா ரொம்ப பிடிச்சிருக்கு.
6: இருக்காங்க. எனக்கு பேச தெரியாது. ஆனா பாட்டு மட்டும் யாரை நம்பி நான் பிறந்தேன். அந்த
0: பாட்டு யாருமே பேச தெரியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படும். ஆண்கள் எல்லாம் அவ்வளவு சந்தோஷமா. என்ன வந்தார் ஐயா?
6: ஐயா வீட்டுலதான் இருக்காரு.
0: வீட்டுல இருக்கிறாரு. நீ பேசாதனாலதான் வீட்டுல இருக்காரு நினைக்கிறேன்.
6: இல்லப்பா, அப்படி எல்லாம் இல்ல. முடியாதனால வீட்டுல
0: இருக்கேன். சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் ஐயா. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
7: வணக்கம். கோபாலகிருஷ்ணன், திங்களூர் டெய்லர்.
0: ஓடோடி வந்திருக்கீங்க.

0: நல்ல நிறைய நிகழ்ச்சி நல்லா சொல்றீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. கோடைப்பூர் 27 வாழ்த்துக்கள். மேலும் நல்லபடியா நல்லா நிறைய நிகழ்ச்சி சொல்லும் போது நல்லா இருக்குது.
1: ஓகே, நன்றி நன்றி ஐயா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கங்க, என் பேர் கிருஷ்ணனுங்க. நான் விஜயமங்கலத்தில் தான் இருக்கேன். கோடை பண்பலே ரெகுலராக கேட்டுருக்குறேங்க. நல்ல நிகழ்ச்சிகள் நல்லா கண்டினியூ பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்க.
1: உங்களை பேச ரொம்ப மகிழ்ச்சியா. நீங்களே இதுவரை ஈரோடு மாவட்டம் பெருந்துறை விஜயமங்கலம் பேருந்து நிலையத்திலிருந்து நேரில் சந்தித்தோம். நேரில் சந்தித்த மகிழ்வோடு நிறைவுக்கு வருகிறது. நன்றி நேர்களே.

இனிதே நிறைவு பெறுகிறது கோடை பண்பலை 100.5 இன்றைய சிறப்பு தேடி வரும் பண்பலை. இன்றைய நிகழ்ச்சியானது ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் விஜயமங்கலம் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து வளம் வந்தது. நேர்களை சந்தித்து அளவலாவி நிகழ்ச்சியிலிருந்து வெளிவருகிறார் கொடுமுடி ரகுநாதன். இனி தொடரவிருப்பது கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம். இன்று படித்ததில் பிடித்ததாக வளம் வர இருக்கிறது. நிகழ்ச்சி தொடங்கும் வரை இசையோடு இணைந்திருப்போம்.

0: நேர்களே, வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் ரசித்து மகிழ உற்சாகத்தின் ஊற்றாய் உங்கள் அன்றாட பயணத்தில் துணையாய் வலம் வந்து கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5 நீங்கள் படித்து ரசித்த கவிதைகள், பிடித்த வரிகள், நாவல்கள், சிறுகதைகள் போன்றவற்றை எங்களோடு பகிர்ந்து கொள்ள வரலாம் இன்றைய படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சிக்கு. அறிமுக மகளிர் 24, 24, 26 மற்ற அனைத்து சகோதரிகளும் 24, 24, 29 290, 333 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0-45-42. தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: இப்ப இணைப்புல வந்திருக்கும் சகோதரி, வாங்க. வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
2: வணக்கங்கம்மா, நான் தேனி மாவட்டம் பெரியகுளத்துல இருந்து நாகலட்சுமி ரங்கம் பேசுறேங்கம்மா. அனைவருக்கும் மதிய வணக்கங்கம்மா.
0: சொல்லுங்கம்மா, படித்ததில் பிடித்தது?
2: படித்ததை இப்படி பேசுறேங்கம்மா. எது சரியான கல்வின்ற புக்குங்கம்மா, பேரு இறையன் பையா எழுதுனது. அதுல வந்து கட்டுப்பாடு குறித்து அவர் எழுதியிருக்கிறாரு. கட்டுப்பாடு என்பது அனைத்திலும் நெறியை கடைபிடிப்பதுதான். குறிப்பிட்ட நேரத்திற்கு தவறாமல் துயில் எழுவது, முறையாக தூய்மையாக உடலை பேணுவது, கட்டாயம் உடற்பயிற்சி செய்வது, நல்ல உணவை உண்பது, அன்று நடத்தப்படும் பாடத்தை அன்றே படிப்பது அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்கம்மா.
0: இது கட்டுப்பாடு அப்படிங்கிற தலைப்புல. ஆமா, இப்ப உள்ள காலத்துல உடற்பயிற்சிங்கிறது யாரு எல்லாரும் செய்யறாங்களா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு இல்லீங்களா? இறங்குது அந்த மாதிரி ஆகி போயிட்டு இருக்கு இல்லீங்களா? சரிங்கம்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப இணைப்புல வந்திருக்கும் சகோதரி, வாங்க. வணக்கம். பேர் சொல்லுங்க.
3: வணக்கம். புதுவை மாவட்டம் திருத்தாங்கல் டெய்லர் பாக்கியலட்சுமிக்கா.
0: பாக்கியலட்சுமி, இன்னைக்கு எந்த புக்ல உள்ளத சொல்ல போறீங்க?
3: இன்னைக்கு வந்து ஓஹோ தத்துவங்களை பத்தி பேச போறீங்க.
0: சொல்லுங்க.
3: அதுல வந்து ஒரு வரி மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒருவர் வந்து நாற்காலியில் அமர்ந்து காலை ஆட்டி கொண்டு இருந்தால் தரித்திரம் பிடித்து விடும் என்று சொல்வார்கள். இது வந்து ஒழுக்கத்தை வந்து வெளிப்படுத்த, அதாவது அந்த நாற்காலியில உட்காரும்போது அடுத்தவங்க கீழே இருக்கும்போது அவங்க வந்து காலை நீட்டி உட்காரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து அகந்தை உள்ளவர்களா இருப்பாங்க. பார்க்கப்படுவர்களுக்கு வந்து எதிரே அமர்ந்திருக்கும் பார்வையாளர்களுக்கு வந்து அலட்சியம் ஏற்படுகிறது. இந்த செயல் புரிந்து கொள்ள, அதாவது இது போன்ற புரிதலாக இல்லாதவர்கள் மனிதர்கள் வந்து வளர்ச்சியை வந்து தடை செய்யுமா. அதனால வந்து அவங்க எப்பயுமே வந்து நாற்காலியில உட்காரும் போது வந்து அடுத்தவங்களுக்கு பாதிக்கப்படாத அளவுக்கு அமர்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நிறைய இருக்குக்கா, நான் கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கி சுருக்கி சொல்லிட்டேங்க.
0: அதுதான், ஒரு சேர் கிடைச்ச உடனே போய் உட்காந்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பெரியவங்க நிக்கிறாங்க அப்படின் போது நமக்கு அது எப்படி தோணும்? பெரியவங்க நிக்கிறாங்க, நம்ம உட்காந்துருக்கோமே அப்படின்னு பொது இடங்கள்ல நம்ம அந்த மாதிரி நிறைய விஷயங்களை யோசிச்சு செய்யலாம். அல்ல,
3: நிறைய விஷயங்களை வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு அப்படித்தாங்க இருக்கிறாங்க. பெரியவங்க வந்தாங்கன்னா அது எந்திரிச்சு அவங்களுக்கு மரியாதை குடுக்கற ஒரு இது இல்லாம இப்ப எல்லாம் இருக்காங்க. அப்படிலாம் இருக்க கூடாதுங்கிறதுக்காக அவரு ஓசோ வந்து நிறைய விஷயங்கள் இதுல போட்டிருக்காங்க.
0: எல்லாரையும் குறை சொல்ல முடியாது, ஒரு சிலர் அந்த மாதிரி செய்யறாங்க இல்லையா? சரிங்கம்மா, நன்றி.

0: நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், ஏவிஎம் போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.

0: வாங்குங்க கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: இசைப்பாடும் தென்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது மகளிர் நேரத்தில். படித்ததில் பிடித்தது. இப்ப இணைப்புல வந்திருக்கும் சகோதரி, வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம். தூத்துக்குடி மாவட்டம் சென்னையம்பட்டி மாரித்தாயனார். நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கும். அப்படியே சொல்லிருங்க, உங்க வீட்டுல வளர்க்கக்கூடிய செல்லங்கள்ல இருந்து எல்லாம் அப்படி இருக்காங்க?
2: செல்லப்பிராணி பூரா அப்பா மாடை கட்டிக்கிட்டு இருக்காரு. காட்டுல இருந்து இப்பதான் வீட்டுக்கு வார மாடு உள்ள வருது, கேட்டுக்கிட்டே இருக்கு.
1: நீங்க என்ன பேச போறீங்கன்னு அது கூட கேக்குது, அப்படிதானே?
2: ஆமா.
1: சரிங்க, சொல்லுங்க.
2: யாருக்காவும் உன்னை மாற்றி கொள்ளாதே. ஒருவேளை நீ மாற நினைத்தால் ஒவ்வொரு மனிதருக்காகவும் நீ மாற வேண்டியிருக்கோம் மேடம். கண்ணதாசன் கவிதை வரிகள்.
1: அதானே பார்த்தேன். எங்க நீங்க எங்களுக்கு சொல்றீங்களோன்னு நினைச்சேன்.
2: எல்லாத்துக்கும்
1: எல்லாத்துக்கும் உங்களை மாதிரி யாருக்காகவும் மாறக்கூடாது, மாத்திக்கவும் கூடாது.
3: தாடி
1: கொம்புல இருந்து
3: சௌந்தர்யா,
1: என்ன சொல்ல போறீங்கம்மா?
3: புத்தகம் பெயர் மனதில் பதியுங்கள். ஆசிரியர் ஔவையாருக்கா.
1: சொல்லுங்க.
3: நல்ல நல்ல கருத்துக்களை குழந்தைகள் மனதில் பதிய வையுங்கள். ஒருவர் ஆபத்து காலத்தில் செய்த நன்றியை மறவாதீர்கள். அரசனாக இருந்தாலும் அளவோடு பழகுங்கள். கேட்டவர்க்கு இருப்பதை கொடுங்கள். ஒருவருக்கு உதவும் செயலை தடுக்காதீர்கள். தீமை செய்து துன்பமும் நல்லது செய்து இன்பமும் கொள்ள வேண்டாம். எப்போதும் சமமாக இருங்கள். ஒரு செயலில் முயற்சியை கைவிடாதீர்கள். அப்போதுதான் முன்னேற்றம் என்னவென்பது தெரியும். அதனேற்படி உலகில் பிறருக்கு எடுத்துக்காட்டாக வாழ்பவர்களை உயர்ந்தவர்கள்.
1: எப்பவுமே வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா நம்ம வாழணும் இல்லையாமா? சென்னை.

0: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நேர்களே, இது உங்கள் உள்ளங்கவர்ந்த அலைவரிசை 100.5 கொடைக்கானல் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது. இப்ப இணைப்புல வந்திருக்கும் சகோதரி, வாங்க. வணக்கம்.
1: அன்பு சகோதரிக்கு பகல் வணக்கம் கூறி பண்பலையில் இணைவது நாமக்கல் மாவட்டம் ஓலப்பளையத்திலிருந்து விஜயலட்சுமி அதிவானன் மேடம்.
0: விஜயலட்சுமிமா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க?
0: எல்லாரும் நல்லா இருக்கோம். சொல்லுங்க, படித்ததில் பிடித்தது.
1: இந்த ஒரு நிகழ்ச்சியில் தான் மேடம் எனக்கு லைன் கிடைக்குது.
0: பாத்தீங்களா, அப்ப நிறைய புத்தகங்கள் நீங்க தான் படிக்கிறீங்க.
1: ஆமா மேடம், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் மேடம். இந்த நிகழ்ச்சி இது கஷ்டப்பட்டு
0: புத்தகம் படிக்கிற ஆர்வத்தை தூண்டி விட்டுருக்கு கோடை பண்பலை, இல்லையா?
1: சரிங்க,
0: நன்றிங்க. சொல்லுங்க, என்ன படிச்சீங்க?
1: நான் படிச்ச புக் வந்து மேடம், சிகரங்களை தொடுவோம், எழுத்தாளர் கவிதாசன். அதாவது ஒவ்வொரு நிமிடமும் உங்களுடையது அப்படின்னு ஒரு சின்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க மேடம். அதாவது மணித்துளிகள்

0: இறப்பதற்காகவே பிறக்கின்றன. உங்கள் வாழ்நாளே மணித்துளிகளின் தொகுப்பு தான். இழந்துவிட்ட மணித்துளிகளை திரும்பவும் பெற முடியாது. ஒவ்வொரு நாளும் நாட்காட்டியில் ஒரு தாளை கிழிக்கும் போது உங்கள் வாழ்நாள் ஒன்று கிழிக்கப்படுவதாக உணர்கிறீர்களா? ஒவ்வொரு மணித்துளியும் உங்களுடையதே. உழையுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள், ஆனால் தோண்டி கிடக்காதீர்கள். வீண் வம்புக்கும் விவாதமும் பேசாதீர்கள். சோம்பல் வெற்றியின் எதிரி. மணித்துளிகளுக்கு மகுடம் சூட்டுங்கள். நீங்கள் மாணவராக இருந்தால் படிப்பில் நேரத்தை முதலீடு செய்யுங்கள். மதிப்பெண்கள் குவியும். மேல் படிப்பிற்கும் வேலைக்கும் அது பாதை அமைத்து கொடுக்கும். இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது மேடம். நேரத்தை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது.
1: நேரத்தையும் பயன்படுத்தணும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் வாழ்க்கையை ரசிச்சு வாழணும். எனக்கு இது கிடைக்கலையே அது கிடைக்கலையே
0: பிடிக்கும் மேடம். அந்த ஒரு நாள் காட்சி ஒரு தேதி கிழிக்கும் போது நம்மளோட வாழ்நாள்ல ஒரு நாள் போகுதுன்னு சொல்றது ரொம்ப பிடிக்குங்க மேடம்.
1: எப்பவுமே நம்ம கவலையோட இருக்க போறது இல்லையா? கொஞ்ச நேரம் சந்தோஷம் கிடைச்சா அடுத்த நிமிஷம் எல்லாமே மாறி மாறி தான் வரும். எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம வந்து சந்தோஷமா வாழணும் அப்படிங்கறது. இந்த மாதிரி வாழும் போது சிகரங்களை வந்து தொடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா?
0: நன்றிங்கம்மா.
1: கவிஞர் கண்ணதாசனுடைய கவிதை வரிகள்ல படித்ததில் பிடித்தது இது உங்களுக்காக. சிறகு கிடைத்தால் பறப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல, சிலுவை கிடைத்தாலும் சுமப்பதுதான் வாழ்க்கை. இதுதான் இன்னைக்கு நான் படித்த ஒரு கவி வரிகள். நன்றிங்க.

0: நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 3 மணிக்கு வலம் வர காத்திருக்கிறது உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சிக்கு தன்னிலை விளக்கம் என்ற தலைப்பில் பாடல்களை தெரிவு செய்து எழுதி அனுப்பியுள்ளார் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கோட்டநத்தம்பட்டியிலிருந்து ராதாகிருஷ்ணன் அவர்கள். 100.5 தந்து கொண்டிருக்கிறது மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது. இப்ப யாருங்க? வணக்கம்.
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நாடார் தெரு செல்வி ரவிங்க மேடம்.
0: செல்வி தேவி.
1: செல்வி ரவிங்க.
0: செல்வி ரவி.
1: ஆமாங்க மேடம்.
0: சரிங்கம்மா, சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, என்ன சொல்ல போறீங்க?
1: காமராஜரின் வாழ்க்கை வரலாறு புக்கில் இருந்துங்க சொல்ல போறேங்க.
0: சொல்லுங்கம்மா.
1: எழுதியவர் பிஆர் அப்ளிகேஷன். நேரம் தவறாம என்னும் கருவியை உபயோகிப்பவன் எப்பொழுதுமே கதாநாயகன்தான். கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதனும் அவரது லட்சியத்தை அடைய முடியாது.
0: கஷ்டம் வந்துருச்சு கஷ்டம் வந்துருச்சுன்னெலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? எல்லாம் தான் வரும். வாழ்க்கை அப்படின்னாலே மேடு பள்ளம் எல்லாத்தையும் கடந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? எப்போ பார்த்தாலும் நமக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல இது கிடைக்கல அது கிடைக்கலனே சொல்லி சொல்லி வருத்தப்படுறத விட்டுட்டு என்ன கிடைச்சிச்சோ அதை வச்சு சந்தோஷமாக வாழணும் இல்லைங்களாம்மா? சரி, நன்றிங்க.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
6: கோடி பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: இசைப்பாடும் தென்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது. இப்ப இணைப்புல வந்திருக்கும் சகோதரி, வாங்க வணக்கம்.
1: வணக்கங்க.
0: பேர் சொல்லுங்கம்மா.
1: நான் திருச்சி மாவட்டம் திரையூர் வட்டம் கோணப்பாதையில இருந்து சந்திரா பேசுறேங்க.
0: சந்திரமா சொல்லுங்க.
1: கண்ணதாசன் புக்குங்க. தலைப்பு வந்து நல் யோசனை உன்னை காப்பாற்றும். ஒரு கை நீட்டி உதவி செய்ய இரு கை நீட்டி வணங்கும் கடவுளாக. ஒருவனுக்கு தீங்கு செய்யாது இருக்க காரணமின்றி அவனோடு வழக்காடாதே. நியாயத்திற்கு எதிர்த்து கொள்வது வலிமையாயிருக்கும். துரோகியை நம்புவது உடைந்த பல்லுக்கும் மொழிக்கப்பட்ட காலுக்கும் சமம். வழக்குக்கு விலகுவது மனிதருக்கு மேன்மை. ஒளிபடாத கல் சிலையாவதில்லை, வழி இல்லாத வாழ்க்கை வளர்ச்சி அடைவதில்லை. மனிதருடைய இதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது. மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை. ஒருவர் நல்லவராய் இருந்தால் நட்பு வைத்துக் கொள், தீய நட்பாய் இருந்தால் கை கழுவி விட்டு விடுங்கள். அவ்வளவுதாங்க.
0: புக் எடுத்து பக்கத்துல வச்சுட்டு இன்னைக்கு ஃபுல்லா இதை வாசிச்சு முடிக்காம எந்த வேலையும் செய்யக்கூடாது, அப்படித்தானே? சரிங்கம்மா. எண்ணம் போல் வாழ்க்கை. நம்மளுடைய எண்ணங்கள் வந்துட்டு என்ன உயர்ந்த எண்ணங்களா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கையும் அமையும், இல்லைங்களா? சரி, நன்றிங்கம்மா.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழகம் கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 12 ஆண்டுகளாக இளையோர், மகளிர் மற்றும் விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். மக்களின் ஆதரவுடன் நாட்டு நலனுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் தொடங்கி டிஜிட்டல் புரட்சி வரை மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்களை பிரதமர் பட்டியலிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு தமது அரசின் பயணம் தொடரும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமராக திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக கடந்த 2024 இதே நாளில் பொறுப்பேற்றதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏழைகளின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 80 கோடி பேருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 145,000 கிலோமீட்டர் நீள சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். 3000 கிலோமீட்டர் தொலைவிற்கு அதிநவீன விரைவு சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும்

0: அவர் தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட ஓய்வெடுக்காமல் நாட்டின் வளர்ச்சிக்காக பணியாற்றி வருவதாகவும் இதன் காரணமாக அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமராக திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக பொறுப்பேற்றது நாட்டின் வரலாற்றில் புதிய அத்தியாயம் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு கட்டமைப்புகளை வலுப்படுத்தியது, கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தியது, புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கமளிப்பது போன்றவை மத்திய அரசின் சாதனைகள் ஆகும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் ஏழைகளின் மருத்துவ செலவுகளை வெகுவாக குறைத்துள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சேவை, நல்லாட்சி என்ற அர்ப்பணிப்போடு பிரதமர் செயலாற்றி வருவதாகவும் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 94 கோடிக்கும் மேற்பட்டோரின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலகிலேயே அதிக எண்ணிக்கையில் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்தியாவில்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நீண்டகாலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற பெருமையை திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளதாக மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கோடு அர்ப்பணிப்புடன் பிரதமர் பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். சிறந்த நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாகவும் திரு மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழக அரசு கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு K.A. செங்கோட்டையன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இயற்கை சீற்றங்களை எதிர்கொள்வது தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த புத்தகம் ஒன்று வெளியிடப்பட உள்ளதாக கூறினார்.
1: பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக புத்தகம் வெளியிட இருக்கிறோம். 2026 வெப்ப செயல் திட்டங்கள் என்ற முறையில் இயற்கை சீற்றங்கள் வருகிற போது அதை எப்படி நாம் நேரடியாக அதிலே நிவாரணப் பணிகளை ஆற்ற வேண்டும் என்ற அனைத்து நிலைகள் மன்று அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக வெளியீடுகளை வெளியிடுகிறோம். இயற்கை சீற்றங்கள் வருகிற போதும் சரி, வறட்சிகள் வருகிற போதும் சரி, வெள்ளங்கள் எங்கே தேங்குகிறதோ அதை எப்படி நாம் அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக இன்றைக்கு ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இயற்கை சீற்றங்கள் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்ந்து ஆங்காங்கே உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்காக சமூக ஆழ்வர்கள், பள்ளிகள், கல்லூரிகள், இதற்காக யார் தயார் நிலையில் இருக்கிறாரோ அந்த பகுதியில் அவர்கள் மூலமாக அந்த பணிகளை விரைந்து நிறைவேற்றுவதற்கு நாம் அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். நமக்கு தேவையான பேரிடர் மேலாண்மை துறைக்கு 1000 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்கி இருக்கிறது. ஆகவே நாம் கேட்கின்ற போதே மத்திய அரசு நமக்கு வழங்க வேண்டிய நிதிகளை முன்னெச்சரிக்கையாகவே வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். வருவாய் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இது தொடர்பான விரிவான ஆய்வினை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். யாத்ரீகர்களுக்கு தேவையான தங்கும் வசதி, குடிநீர் வசதி, மின்சார வசதி போன்றவை குறித்து இவர்கள் ஆய்வு மேற்கொண்டதாக அவர் மேலும் கூறுகிறார். 57 நாட்கள் அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3 தேதி தொடங்குகிறது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 1 காயமடைந்தார். ஜல்கான் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வேகமாக சென்ற கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர்.

பஞ்சாபில் அம்மாநில அமைச்சர் திரு சஞ்சீவ் அரோராவுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். லூதியானா, ஜலந்தர், தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அதிகார வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. மொபைல் போன் விற்பனையில் சரக்கு மற்றும் சேவை வரி ஏய்ப்பு தொடர்பாக 100 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த பேச்சுகள் ஈரானில் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். இதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து ஓரிரு நாட்களில் தெரியவரும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கல பதக்கங்களை வென்றது. கஸ்கஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர், மகளிர் மற்றும் கலப்பு குழு பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷிகர் ராலன் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 18-21, 21-19 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் ரஜ்போல் ஸ்ரீதாங்கை வென்றார். இதர ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று நுமைர் ஷேக், பிரணய் கட்டா, சன்ஸ்கர் சரஸ்வத் ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சனி தயானந்த் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு தகுதி சுற்று ஆட்டங்களில் அவர் வெற்றி பெற்றார். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான 2வது மற்றும் இறுதி நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. தஜிகிஸ்தானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:30 தொடங்குகிறது. கால்பந்து போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 139வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. உஸ்பெகிஸ்தான் செஸ் கோப்பைக்கான போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி உஸ்பெகிஸ்தானின் நோர்ட்ரிவிக் யாக்கூபை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழகம் கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கல பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாய வலை மீள வழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: மாய வலை மீள வழி சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
3: கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போற முக்கியமான தலைப்பு பாட்நெட். பாட்நெட்ன்றது என்னன்னா, ஹேக்கர்ஸோட ரகசிய படம். ஒரு ஹேக்கர் தனியா ஒரு தாக்குதலை நடத்துறதை விட ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டர் மொபைல் தனது கட்டுப்பாட்டில் வச்சு எல்லாரையும் அட்டாக் பண்ணுறது தான் பாட்நெட். பாட்நெட்னா என்ன? பாட் ப்ளஸ் நெட்ஒர்க், அதான் பாட்நெட். மால்வேர் மூலமாக பாதிக்கப்பட்ட பல கம்ப்யூட்டர், மொபைல், ஸ்மார்ட் டிவைஸ் எல்லாத்தையும் சேர்த்து உருவாக்குற ஒரு ரகசிய நெட்ஒர்க். பெரும்பாலும் அந்த டிவைஸ் வந்து உரிமையாளருக்கே தெரியாது. ஹேக்கர் இருக்கார் அப்படின்னா அவர் கீழே 1000 பாட்நெட்ஸ் இருக்கும். அந்த 1000 பாட்நெட்ஸும் ஒரு ஒருத்தரோட டிவைஸ். டிவைஸ் ஓனருக்கு வந்து அது தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரியாது. எப்படி வந்து பாட்நெட் வந்து உருவாகுது அப்படின்னா, ஒவ்வொரு டிவைஸையும் மால்வேர் வந்து அஃபெக்ட் பண்ணும். அந்த மால்வேர் வந்து ஒவ்வொரு டிவைஸ்க்குள்ளயும், ஒவ்வொரு லேப்டாப்குள்ளயோ, ஒரு மொபைல்குள்ளயோ உள்ள போயிடும். டிவைஸை வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுவா அப்படின்னா, அந்த ஹேக்கர்ஸ் தான் அந்த டிவைஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆயிரக்கணக்கான டிவைஸை வந்து அவங்க வந்து அந்த நெட்ஒர்க்ல கனெக்டடாவே வச்சிருப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவங்க அந்த ஹேக் பண்ணணும் அப்படின்னா, அவங்க யாராவது ஒரு டார்கெட்டை செட் பண்ணி இந்த 1000 மிஷினும் அந்த டார்கெட்டை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. பாட்நெட்டை எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னா, ஸ்பாம் இமெயில்ஸ் அனுப்புறதுக்கு, வெப்சைட்டை டவுன் பண்றதுக்கு. சில நேரம் வெப்சைட் டவுன் அப்படின்னா, நம்ம இப்போ போய் google.com நம்ம ட்ரை பண்றோம் அப்படின்னா google.com நமக்கு ஆக்சஸ் ஆகாது. சில நேரங்களில் அந்த சைட்ஸ் எல்லாம் டவுனா இருக்கும். மால்வேர்ஸை பரப்புறதுக்கு ஒரு சிஸ்டம் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, அவங்க அங்க ஒரு 10 சிஸ்டம் நெட்ஒர்க்ல இருக்கு அப்படின்னா அந்த 10 சிஸ்டமும் அஃபெக்ட் பண்ணும். ஆன்லைன் ஃப்ராட்ஸ் நடத்த, கிரிப்டோ கரன்சி மைனிங் சொல்லுவாங்க, ஸோ அதுக்கு எல்லாமே இந்த பாட்நெட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இதுக்கு ஒரு எளிய எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு கிராமத்துல 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு தெரியாமலே யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஆர்டர்ஸ் படி அவங்க எல்லாருமே உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க. ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி செயல்களை செய்ய வைக்கிறது அதுதான் பாட்நெட்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இது வந்து மொபைலும் கம்ப்யூட்டரும். இதுல இருந்து எப்படி நம்ம பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்னா, சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை கரெக்டாக

0: பண்ணணும். சஸ்பீஷியஸ் லிங்க்கு கிளிக் பண்ணக்கூடாது. டிவைஸில் செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் எப்போவுமே எனேபிள் பண்ணிக்கோங்க. அஃபிஷியல் ஆப் ஸ்டோர்லேருந்து மட்டும் ஆப்ஸை டவுன்லோட் பண்ணுங்க. பாட்நெட் இருப்பதற்கான சில அறிகுறிகள். பாட்நெட் நம்ம டிவைஸில் இருக்குன்றதுக்கு என்ன அறிகுறிகள்? இன்டர்நெட் யூஸ்வலி ஸ்லோவாக இருக்கும், டிவைஸ் பேட்டரி வந்து வேகமாக ட்ரெயின் ஆகும், பேக்ரவுண்டில் டேட்டா யூசேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும், டிவைஸை வந்து ஓவர் ஹீட் ஆகிட்டே இருக்கும். இது சில நேரங்களில் ஜென்ரலாக கூட இதெல்லாம் நடக்கலாம், அதனால அது பாட்நெட்டாக இருக்கணுன்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் யூஸ்வலி இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் மூலமா நம்ம கண்டுபிடிக்கலாம். ஹேக்கர்களின் மிகப்பெரிய பலம் வந்து அவங்களோட கம்ப்யூட்டரில், அவங்க கட்டுப்பாடில் இருக்க இந்த ஆயிரக்கணக்கான டிவைசஸ் தான். உங்கள் டிவைஸ் அவங்க ரகசிய படையில் சேரலாம். இந்த மாதிரி நம்ம லிங்க் கிளிக் பண்ணாமல் பாதுகாப்பாக நம்ம இருந்தோம்னா நம்மளே பாதுகாத்துக்கலாம். பாதுகாப்பாக இணையத்தை பயன்படுத்துங்க.
1: இன்று நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நாளை இன்னொரு பயனுள்ள தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம். கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு நன்றி.
2: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீளவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இதே நேரம் இணைவார்.
3: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை மீளவழி.
4: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
5: நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன, அடுத்தது என்ன. இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் உயிரி தொழில்நுட்பவியல் படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் இணை பேராசிரியர் முனைவர் சி ஜெயஸ்ரீ அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா, தெளிவு பெறணுமா? அப்ப அழையுங்க 24 24 24, மற்றொருன் 24 24 26 மற்றும் 24 24 29 290 333. கொடைக்கானலின் முன்னெடுப்பிற்கு சுழி 4542 இணைச்சு அடுத்தது என்ன மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி அடுத்தது என்ன கோடை பண்பலை 100.5.
6: கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது பங்கு பெற்று சிறப்பித்த சகோதரிகளுக்கும் கேட்டு ரசித்த நேய நெஞ்சங்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நிர்மலா அசோக். நன்றி நேர்களே. இனி காலத்தை வென்ற காவிய கானங்களாய் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்வர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.

0: மனம் கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கொடை பண்பலை 100.5 தொடர்கிறது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
3: நல்ல மளிகை ஜாமா வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
2: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
3: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் சிதம்பரம் சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

வணக்கம் நேயர்களே. மளிகை கடையில் பொட்டலம் அடிக்க வந்த புத்தகங்களை படித்த ஒருவர் என்ன ஆகலாம்? கவிஞரே ஆகலாம். காலத்தால் அழியாத பல பாடல்களை தரலாம் எனும் வரலாற்றுக்கு சொந்தக்காரர் ஒருவர் இருக்கிறார். சிறு வயதில் தந்தையை இழந்ததால் தாயாரால் 6ஆம் வகுப்பு வரை மட்டுமே படிக்க வைக்க முடிந்தது. பிறகு வயல் வேலை, துணிக்கடையில் வேலை, மளிகை கடையில் வேலை என பல வேலைகளை செய்யும் போதுதான் பொட்டலங்கள் மடிக்க வந்த புத்தகங்களை படிக்க தொடங்கி எழுத்தின் மீது தீராத காதல் கொண்டார். சிறுகதைகள் எழுதத் தொடங்கி பின்பு பத்திரிகையாளராக உயர்ந்து சட்ட மேலவை உறுப்பினர் வரை உயர்ந்தார். அவர் ஏவிஎம் நிறுவனத்தில் முன்பு கதை இலாக்காவில் மாத சம்பளத்திற்கு வேலையில் சேர்ந்தார். அப்போது அண்ணாவின் ஓர் இரவு படத்தின் உதவி இயக்குநராக ஆக்கப்பட்டார். அண்ணாவின் வசனங்களை படி எடுக்கும் பணி வழங்கப்பட்டது. அப்படி படி எடுக்கும்போது ஒரு காட்சி, அதுக்கு ஒரு பாட்டை எழுதி பார்ப்போமேனு எழுதி பார்க்கிறார். அந்த பாடல் படக்குழுவிற்கு பிடிச்சு போச்சு. அந்த படத்தில் மேலும் 2 பாடல்களை முதன் முதலில் எழுதுகிறார். விளையாட்டாக எழுத தொடங்கிய திரைப்பட பாடல் ஒரு திரைப்படத்தின் மொத்த பாடல்களையும் எழுதும் வாய்ப்பை வழங்கியது. அந்த திரைப்படம் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். அந்த கவிஞர் தான் கூமா பாலசுப்ரமணியம். இப்போது தெரிஞ்சிருக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மன். படப்பாடலோடு தொடங்குகிறோம் கோடை பண்பலையின் இன்றைய நெஞ்சில் நிறைந்தவையை என்பதை. திருச்சி தொட்டியம் கூன்றாக்கம்பட்டி குண்டுமணி பிச்சைமுத்துவின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கின்றனர் பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி.சுசீலா.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் நெஞ்சில் நிறைந்தவை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனி கந்தன் கருணை படப்பாடலை விரும்பி இருக்கின்றனர் மதுரை திருப்பரங்குன்றம் விஜயன், கோவிந்தம்மாள், பாலமுருகன், செல்வி, பிரபாவதி மற்றும் வானுமதி. பாடலை பாடியிருக்கிறார் பி. சுசீலா.

0: கொடை பண்பலை நூறுபுள்ளி ஐந்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர்

0: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா. ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
0: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.

நேரம் 1:13, கொடை பண்பலை 100.5 MHz. இது நெஞ்சில் நிறைந்த வெயில். இனி திருவருட்செல்வர் படப்பாடல். தென்காசி சுப்புலாபுரம் குணசேகரன் பாரத் பிரியன் அதிதீரனின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கிறார் பி. சுசீலா.

என்ன தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்

0: நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன, அடுத்தது என்ன. இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் உயிரி தொழில்நுட்பவியல் படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கமளிக்கிறார் இணை பேராசிரியர் முனைவர் சி ஜெயஸ்ரீ அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா, தெளிவு பெறணுமா? அப்ப அழையுங்க 24 24 24, மற்றொருன் 24 24 26 மற்றும் 24 24 29 290 333. கொடைக்கானலின் முன்னெடுப்பிற்கு சூளை 4542 இணைச்சு அடுத்தது என்ன மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி அடுத்தது என்ன கோடை பண்பலை 100.5.
1: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பண்ட அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துக்கள்.

பகல் நேர இசை விருந்து நெஞ்சில் நிறைந்தவை தந்து கொண்டே இருக்கிறது. உங்கள் கோடை பண்பலை 100.5. நீ கணவனே கண் கண்ட தெய்வம் படப்பாடல். நாகர்கோவில் கோட்டாறு கோலப்பன் முத்துலக்ஷ்மி ராணி நாகேஸ்வரி சுதா மகேஸ்வரி ஐஸ்வர்யா ராஜா மகேஷின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கிறார் பி. சுசீலா.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.

கொடை பண்பலை நூறப்புடைய 5 MHz இது நெஞ்சில் நிறைந்தவை தந்து கொண்டிருக்கிறது. இனி மங்கையர் திலகம் படப்பாடல், நாமக்கல் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார், பேபி செந்தில்குமாரின் விருப்பத்திற்காக.

0: கொடை பண்பலை இன்னொரு புள்ளி ஐந்தில் இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

நேரம் 1:31. நெஞ்ச மரவா பாடல்களை தரவா தரவா என கேட்டு கேட்டு தந்து கொண்டு இருக்கிறது கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸின் நெஞ்சில் நிறைந்தவை. இனி வாழ்க்கை படகு படப்பாடல். தேனி அனுமந்தன் பட்டி ராஜகோபால், சரோஜா, விஜயகுமார், தேன்குமார், யோகப்பிரியாவின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கின்றனர் சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நெஞ்சில் நிறைந்தவே தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை. நிப்பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா இணைந்து பாடிய பனித்திரை படப்பாடலை விரும்பி இருக்கின்றனர் நாச்சியார்புரம் நாகவள்ளி, கல்யாண், அஸ்வின்.

இனி காதல் படுத்தும் பாடு படப்பாடலை வழங்கவிருக்கிறது கொடை பண்பலை 100.5 MHz கொடைரோடு ஏட்டு நாயக்கர் காலனி சுந்தர ஆறுமுகம் தாமரை செல்வி ஆவுடை ஆதிரா சஞ்சய்வேல் மற்றும் சிவமணியின் விருப்பத்திற்காக

சூலமங்கலம் ராஜலக்ஷ்மி மற்றும் எம் ஆர் விஜயா பாடிய குமாஸ்தாவின் மகள் படப்பாடலை அடுத்து வழங்க வருகிறது. கொடை பண்பலை 100.5 MHz, நாகர்கோவில் நம்பி இடைத்தெரு மந்திரமூர்த்தியின் விருப்பத்திற்காக.

நேரம் ஒரு மணி 46 நிமிடம். கோடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனி சபாஸ் மீனா படப்பாடல். பாண்டமங்கலம் கந்தசாமி, சரோஜா, சரவணன், மணிவேல், ராதிகா, ரக்ஷிதாவின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கின்றனர் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன்.

0: மாறுமா உங்க அம்மா மனமோ மாறுமா.
1: பால் குடம் படப்பாடலை அடுத்து வழங்க வருகிறோம். கோடை பண்பலை 100.5 MHz-இன் நெஞ்சில் நிறைந்த பையில் சுப்பிரமணியம் பழனியம்மாள் ரவிக்குமார் மைதிலி கேமதர்சினி விருப்பத்திற்காக. எந்த முகவரி அப்படின்னு அவங்களும் குறிப்பிடலை, அதனால் நாமளும் சொல்ல முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, கடிதம் எழுதக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக முகவரியை தெரியப்படுத்த வேண்டும் என்பது விதி. இருப்பினும் பரவாயில்ல, பாடல் கேட்டிருக்காங்க, தந்தரலாம்.

தென்காசி மாவட்டம் புதுசுப்புலாபுரம் ஆறுமுகம் சுந்தரவள்ளி பிரியரஞ்சனி சக்திவேல் முத்துமாரி ஜனனியின் விருப்பத்திற்காக இருவர் உள்ளம் படப்பாடலை அடுத்து வழங்கவிருக்கிறது கோடை பண்பலை 100.5 MHz. TM சவுந்தரராஜன் பி சுசிலா பாடலை பாடியிருக்கின்றனர்.

அந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் நெஞ்சில் நிறைந்தவை. இனி ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
1: ஓடையில் வேண்டுமென்றே விழுந்தாயா அல்லது மயக்கம் வந்து விழுந்தாயா என்று குந்தவை வானதியிடம் கேட்க, வேண்டுமென்று எதற்காக விழ வேண்டும்? மயக்கம் வந்துதான் விழுந்தேன். தாங்களும் அந்த வானர்குலத்து வீரருமாக என்னை காப்பாற்றினீர்கள். காப்பாற்றியதற்கு நன்றி உள்ளவளாகத் தோன்றவில்லையே. இந்த ஜன்மத்தில் மட்டுமல்ல, ஏழேழு ஜன்மத்திலும் நன்றி உள்ளவளாயிருப்பேன். இந்த ஜன்மம் இத்துடன் முடிந்து போய்விட்டது போல் பேசுகிறாயே. நான் சொல்கிறேன் கேள் வானதி. வீணாக மனதை வருத்தப்படுத்திக் கொள்ளாதே. அருள்மொழிவர்மனுக்கு அபாயம் எதுவும் வந்திருக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. சற்று முன் அரண்மனை முற்றத்தில் கூடியிருந்த ஜனங்களுக்கு சொன்னதையே உனக்கும் சொல்லுகிறேன். அன்றொரு நாள் காவிரி தாய் என் தம்பியை காப்பாற்றினாள். அதுபோல சமுத்திரராஜனும் அவனை காப்பாற்றியிருக்க வேண்டும். சீக்கிரத்தில் நல்ல செய்தியை நாம் கேள்விப்படுவோம். எந்த ஆதாரத்தைக் கொண்டு இவ்வளவு உறுதியாக தைரியம் சொல்லுகிறீர்கள் அக்கா? என் மனத்துக்குள் ஏதோ ஒன்று சொல்லுகிறது. என் அருமை தம்பிக்கு ஏதேனும் நேர்ந்திருந்தால் அது என் உள்மனத்திற்கு தெரிந்திருக்கும். நான் இப்படி சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்க மாட்டேன். மனது சொல்வதில் எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை அக்கா. உள்மனத்திலும் நம்பிக்கை இல்லை, வெளிமனத்திலும் நம்பிக்கை இல்லை. நீ அப்படி எவ்வளவு தீர்மானமாக சொல்லுகிறாய்? என் உள்மனத்திலும் வெளிமனத்திலும் சில நாளாக ஒரு பிரமை தோன்றிக் கொண்டிருந்தது. தூக்கத்தில் கனவிலும் தோன்றியது. விழித்து கொண்டிருக்கும் போதும் சில சமயம் அப்படி பிரமை உண்டாயிற்று. அது என்ன வானதி? தண்ணீரில் தங்கள் தம்பியின் முகம் அடிக்கடி தோன்றிக் கொண்டிருந்தது. என்னை அழைப்பது போலவும் இருந்தது. கனவிலும் இந்த பிரமை அடிக்கடி ஏற்பட்டு வந்தது. அது ஏன் பிரமை என்று சொல்லுகிறாய்? நமக்கு வந்திருக்கும் செய்திக்கும் உன்னுடைய மனத்தோற்றத்துக்கும் பொருத்தமாக இருக்கிறதே. இன்னும் முழுவதும் கேட்டால் அது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமான பிரமை என்பதை அறிவீர்கள். ஓடையில் மயக்கம் போட்டு விழுந்தேனல்லவா? அப்போது நான் நாகலோகத்துக்கே போய்விட்டேன். அங்கே ஒரு திருமண வைபவம் நடந்தது. யாருக்கும் யாருக்கும் திருமணம்? அதை சொல்ல விருப்பமில்லையக்கா. மொத்தத்தில் மனத்தில் தோன்றுவதிலும் கனவில் தோன்றுவதிலும் எனக்கு நம்பிக்கை இல்லை. கண்ணால் காண்பதையும் காதால் கேட்பதையும் தான் இனிமேல் நம்புவது என்று தீர்மானித்திருக்கிறேன். வானதி, நீ சொல்வது முற்றிலும் தவறு. கண்ணால் காண்பதும் காதினால் கேட்பதும் சில சமயம் பொய்யாக இருக்கும். மனத்திற்குள் தோன்றுவதுதான் நிச்சயம் உண்மையாயிருக்கும். கதைகள் காவியங்களிலிருந்து இதற்கு எத்தனையோ உதாரணங்கள் நான் உனக்கு சொல்லுவேன். பிறகு ஒரு சமயம் கேட்டுக்கொள்ளுகிறேன் அக்கா. இப்போது எனக்கு விடை கொடுங்கள் என்றாள் வானதி. இளவரசி குந்தவைக்கு ஒரே வியப்பு.

0: வியப்பாய்ப் போய்விட்டது. இந்த பெண்ணுக்கு இவ்வளவு தைரியமும் திடீரென்று எப்படி ஏற்பட்டன என்று ஆச்சரியப்பட்டாள்.
1: வானதி, இது என்ன அவசரம்? அப்படியே நீ கட்டாயம் ஊருக்கு போக வேண்டுமென்றாலும் சில நாள் கழித்து புறப்படக்கூடாதா? இப்போது நாடெங்கும் ஒரே குழப்பமாயிருக்குமே. உன்னை தக்க பாதுகாப்புடன் அனுப்பி வைக்க வேண்டாமா?
0: எனக்கு என்ன பயம் அக்கா? கொடும்பாளூரிலிருந்து என்னை அழைத்து வந்த பல்லக்கு தூக்கிகளும் காவல் வீரர் நால்வரும் ஒரு வேலையுமின்றி இத்தனை காலம் இங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களே என்னை திரும்ப அழைத்து கொண்டு போய்விடுவார்கள்.
1: அழகா இருக்கிறது. உன்னை அப்படி நான் அனுப்பிவிடுவேன் என்றா நினைக்கிறாய்?
0: உங்களை நான் ரொம்பவும் கேட்டுக்கொள்ளுகிறேன் அக்கா. எனக்கு பயமொன்றுமில்லை. கொடும்பாளூர் வானதியை இந்த நாட்டில் யாரும் எதுவும் செய்ய துணிய மாட்டார்கள். அதிலும் இளைய பிராட்டியின் நண்புக்குகந்த தோழினான் என்பது யாருக்கு தெரியாது?
1: ஒரே ஒரு காரியத்துக்கு மட்டும் அனுமதி கொடுங்கள்.
0: போகும்போது அந்த குடந்தை ஜோதிடரின் வீட்டுக்கு இன்னொரு தடவை போய் அவரை சில விஷயங்கள் கேட்க விரும்புகிறேன்.
1: அவ்விதம் செய்யலாமா?
0: அவரிடம் எனக்கு கூட வரவேண்டும் என்ற ஆசைதான். ஆனால் நீ இவ்வளவு அவசரப்படுகிறாயே.
1: இல்லை அக்கா, இந்த தடவை அவரை நான் தனியாக பார்த்து ஜோதிடம் பார்க்க விரும்புகிறேன்.
0: குந்தவை மூக்கின் மீது விரலை வைத்து ஆச்சரியப்பட்டாள்.
2: இந்த பெண் ஒரு நாளில் உருஜாம நேரத்தில் இவ்வளவு பிடிவாதக்காரியாக மாறிவிட்டது எப்படி என்று இளவரசிக்கு புரியவே இல்லை.
0: அவள் பிரயாணத்தை தடுத்து நிறுத்த முடியாது என்ற முடிவுக்கு வந்தாள்.
1: சரி வானதி, உன் விருப்பம் போல செய்யலாம். நீ பிரயாணத்துக்கு செய்ய வேண்டிய ஆயத்தத்தை செய். அதற்குள் சிறையில் இருக்கும் அந்த வானர்குலத்து வீரகுமாரனை விடுதலை செய்துவிட்டு வருகிறேன் என்றாள்.
0: வானதியை விட்டு பிரிந்ததும் அரசளங்குமரி நேரே பழையாறை சிறைச்சாலைக்குச் சென்றாள். காவலர்களை வெளியிலேயே நிறுத்திவிட்டு தான் மட்டும் வந்தியத்தேவன் அடைபட்டிருந்த இடத்துக்கு போனாள். அவன் தனி அறையில் பூட்டப்பட்டிருந்தான். சிறையின் உச்சியை பார்த்து கொண்டு உற்சாகமாக தெம்மாங்கு பாடிக்கொண்டிருந்தான். வானச் சுடர்களெல்லாம் மானே உந்தனைக் கண்டு மேனி சிலிர்க்கதடி மெய்மறந்து நிற்கதடி. குந்தவை அருகில் வந்து நின்று தொண்டையை கனைத்த பிறகுதான் அவளை திரும்பி பார்த்தான். உடனே எழுந்து நின்று,
3: வருக வருக இளவரசியாரே வருக, ஆசனத்தில் அமருக என்று உபசரித்தான்.
1: எந்த ஆசனத்தில் அமரட்டும் என்று இளவரசி கேட்டாள்.
3: இது தங்கள் அரண்மனை, இங்கு நடப்பது தங்கள் ஆட்சி, தங்கள் ஆணை. இங்குள்ள சிம்மாசனம் எதில் வேண்டுமானாலும் தாங்கள் விருப்பம் போல அமரலாம் என்றான் வல்லவரையன்.
1: ஐயா, உமது முன்னோர்கள் ஆணை செலுத்தி மூவலகையும் ஆண்டபோது வல்லத்து அரண்மனை இவ்விதம்தான் இருந்தது போலும். எங்கள் நகரில் இந்த இடத்தை சிறைச்சாலை என்று சொல்லுவார்கள் என்றாள் இளவரசி.
3: அம்மணி, எங்கள் ஊரில் இப்போது அரண்மனையும் இல்லை, சிறைச்சாலையும் இல்லை. பல தேசத்து அரசர்களுமாக சேர்ந்து அரண்மனை, சிறைச்சாலை எல்லாவற்றையும் இடித்து தரைமட்டமாக்கிவிட்டார்கள் 100 வருஷத்துக்கு முன்பு.
1: ஏன் ஏன் வல்லத்து அரண்மனையின் மீது சிறையின் பேரிலும் அவர்களுக்கு என்ன அவ்வளவு கோபம்?
3: எல்லாம் ஒரு கவிஞரால் வந்த வினை.
1: ஆ, அதெப்படி?
3: என் குலத்து முன்னோர்கள் தென்னாட்டின் பேரரசர்களாக அரசு புரிந்த நாளிலே காலகாலத்தில் கப்பம் செலுத்தாத அரசர்களை அதிகாரிகள் சிறை பிடித்துக் கொண்டு வருவார்கள். அரண்மனை முற்றத்தின் இருபுறத்திலும் அரசர்களை அடைத்து வைக்கும் சிறைகள் இருந்தன. சக்கரவர்த்தி கருணை புரிந்து எப்போது தங்களை வரும்படி சொல்லி அனுப்புவார், மன்னிப்பு கேட்டுக்கொண்டு ஊருக்கு திரும்பலாம் என்று அந்த சிற்றரசர்கள் காத்திருப்பார்கள். பேரரசரை காணும் பேறு அவர்களுக்கு எளிதிலே கிட்டாது. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே கவிஞர்களும் புலவர்களும் சக்கரவர்த்தியின் ஆஸ்தான மண்டபத்துக்கு போவார்கள். சக்கரவர்த்தி முன்னிலையில் பாடல்களைச் சொல்லி பரிசுகள் பெற்றுக்கொண்டு திரும்பிச் செல்லுவார்கள். அப்போது சிறையில் காத்திருக்கும் சிற்றரசர்கள்,
4: அடடா, இந்த புலவர்களுக்கு வந்த யோகத்தை பார், இவர்கள் கொண்டு போகும் பரிசுகளைப் பார் என்று சொல்லி வியப்பார்கள்.
3: ஓஹோ, இந்த புலவன் கொண்டு போவது என் வெண்கொற்ற குடையல்லவா என்பான் ஓர் அரசன்.
4: அடடே,
3: இந்த கவிஞன் என் சிவிகையில் அமர்ந்து போகிறானே என்பான் இன்னொரு வேந்தன். ஐயோ, என் பட்டத்து யானையை இவன் கொண்டு போகிறானே என்பான் இன்னொரு மன்னன். இது என் குதிரை, இந்த கவிராயனை என் குதிரை கட்டாயம் ஒரு நாள் கீழே தள்ளிவிடும் என்று சொல்லி மகிழ்வான் வேறொரு அரசன். எல்லா புலவர்களுக்கும் கடைசியில் இன்னொரு புலவர் வந்தார். அவர் சிறையில் இருந்த சிற்றரசர்கள் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டார். கேட்டுக்கொண்டே சக்கரவர்த்தியின் சன்னிதானத்துக்குச் சென்று இந்த பாடலை சொன்னார். என் கவிகை என் சிவிகை, என் கபசம் என் துவசம், என் கரியீது என் பரியீது என்பரால் பன்கவள மாவேந்தன் வாணன் வரிசை பரிசு பெற்ற பாவேந்தரை வேந்தர் பார்த்து. இவ்விதம் இந்த புலவர்கள் பாடிய பாடல் தமிழ்நாடெங்கும் அப்பாலும் பரவிவிட்டது. மக்கள் அடிக்கடி பாடியும் கேட்டும் மகிழ்ந்தார்கள். இதனால் எங்கள் ராஜ்யத்துக்கே ஆபத்து வந்துவிட்டது. எல்லா அரசர்களுமாகச் சேர்ந்து வந்து படையெடுத்து எங்கள் ஊரையும் அரண்மனையையும் சிறைச்சாலையையும்

0: யும் எல்லாவற்றையும் அழித்து விட்டார்கள். எல்லாவற்றையும் அழித்தாலும் அந்த கவியின் பாடலை அழிக்க முடியாதல்லவா? உங்கள் குலம் பாக்கியம் செய்த குலம்தான். அதன் புகழ் என்றும் நிலைத்திருக்கும்.
1: வாணர் குலத்தின் வீரப்புகழை கெடுக்க நான் ஒருவன் இப்போது ஏற்பட்டிருக்கிறேன்.
0: இந்த உண்மையை நீரே ஒப்புக்கொள்ளுகிறீர் அன்றோ?
1: ஒப்புக்கொள்ளாமல் வேறு என்ன செய்வது? அடிமைத்தனங்களுக்குள்ளே பெண்ணடிமை மிகப் பொல்லாதது. ஒரு பெண்மணியின் வார்த்தையே கேட்கப் போய் என் முன்னோர்களின் குலப்புகழுக்கு நான் மாசு தேடிக்கொள்ள நேர்ந்தது. ஓடி ஒளிந்து மறைந்து திரிந்து உயிர் வாழ நேர்ந்தது. என் கோபத்தையெல்லாம் அந்த வைத்தியர் மகனை கொன்று தீர்த்து கொள்ளலாம் என்று பார்த்தேன். அதற்கும் ஒரு தடை வந்து குறுக்கிட்டு விட்டது.
0: ஐயா, வைத்தியர் மகன் பினாகபாணி மீது உமக்கு ஏன் அவ்வளவு கோபம்?
1: கோபத்துக்கு வேண்டிய காரணம் இருக்கிறது. நல்லாளை பிடித்து என்னோடு கோடிக்கரைக்கு அனுப்பினீர்கள். அவன் என் காரியத்தையே கெடுத்துவிட இருந்தான். அது போகிறதென்றால், சற்றுமுன் இந்த ஊர் வீதியில் அவன் என்னை பகைவர்களின் ஒற்றன் என்று சொல்லி பழுவேட்டரையர்களிடம் பிடித்து கொடுக்க பார்த்தான். அங்கிருந்து தப்பி வந்தால் அரண்மனை முற்றத்தில் 10,000 பேருக்கு எதிரில் என்னை பழுவூர் ராணியின் ஒற்றன் என்று குற்றம் சாட்டினான்.
0: வல்லத்து இளவரசரே, அது உண்மையல்லவா?
1: எது உண்மையல்லவா?
0: நீர் பழுவூர் ராணி நந்தினி தேவியின் ஒற்றன் என்று பினாகபாணி குற்றம் சாட்டியதை கேட்கிறேன். உண்மையை சொல்வீரா?
1: நான் உண்மை சொல்லுவதில்லை என்று விரதம் வைத்துக் கொண்டிருக்கிறேன் தேவி.
0: ஆஹா, அது என்ன விரதம்? அரிச்சந்திர நதிக்கரையில் பழுவூர் ராணியை பார்த்ததிலிருந்து அப்படிப்பட்ட விரதம் எடுத்துக்கொண்டீரோ?
1: இல்லை இல்லை, அதற்கு முன்னாலேயே இந்த முடிவுக்கு வந்துவிட்டேன். நான் உண்மைக்கு மாறானதை சொல்லிக் கொண்டிருந்த வரையில் எல்லோரும் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஓரிடத்தில் வாய் தவறி இளவரசர் நாகைப்பட்டினத்தில் பத்திரமாயிருக்கிறார் என்று சொன்னேன். ஒருவரும் நம்பவில்லை. கேட்டவர்கள் எல்லோரும் சிரித்தார்கள்.
0: எவ்வளவு தவறான காரியத்தை செய்தீர்! உம்முடைய வார்த்தையை அவர்கள் நம்பாததே நல்லதாய்ப் போயிற்று. நம்பியிருந்தால் எவ்வளவு பிசகாகப் போயிருக்கும்!
1: இனிமேல் எப்போதும் இத்தகைய தவறுகள் நேரவே நேராது.
0: உமது வாக்குறுதிக்கு மிக்க நன்றி.
1: என்ன வாக்குறுதி கொடுத்தேன்?
0: இனிமேல் தவறு ஏதும் நேராமல் நான் இட்ட காரியத்தை செய்வதாக.
1: கடவுளே, அப்படி நான் ஒன்றும் வாக்குறுதி கொடுக்கவில்லை. போதும், என்னை சிறையிலிருந்து விடுதலை செய்து விடுங்கள். என் வழியே போகிறேன்.
0: அப்படியானால் உமக்கு விடுதலை கிடையாது. இந்த சிறையிலேயே நீர் இருந்து வர வேண்டியதுதான் என்றாள். வந்தியத்தேவன் கலகலவென்று சிரித்தான். நீர் எதற்காக சிரிக்கிறீர்? நான் சொல்வது வேடிக்கை என்றா?
1: இல்லை தேவி, இந்த சிறையிலிருந்து தாங்கள் என்னை விடுதலை செய்யாவிட்டால் நான் இதிலிருந்து தப்பிச் செல்ல முடியாதா?
0: இளவரசி ஒரு கணம் வந்தியத்தேவனை தன் மலர்ந்த கண்களினால் உற்று பார்த்துவிட்டு, ஐயா, நீர் கெட்டிக்காரர்தான். அதிலும் சிறையிலிருந்து தப்பிச் செல்வதில் மிக கெட்டிக்காரர். பழுவேட்டரையரின் பொக்கிஷ நிலவரையிலிருந்து தப்பிச் சென்றவருக்கு இது ஒரு பிரமாதமா என்றாள்.
1: அப்படியானால் நீங்களே கதவை திறந்து என்னை விடுதலை செய்யுங்கள்.
0: நானே இந்த சிறையை திறந்து விடலாம், அல்லது நீரும் தப்பிச் செல்லலாம். ஆனால் இன்னொரு சிறைச்சாலையிலிருந்து நீர் தப்ப முடியாது.
1: சின்ன பழுவேட்டரையரின் பாதாள சிறையை சொல்லுகிறீர்களா?
0: இல்லை இல்லை, அதுவும் உமக்கு லட்சியமில்லை. பாதாள சிறைவாசலில் காத்திருக்கும் புலிகளையும் வென்றுவிட்டு தப்பிச் சென்று விடுவீர்.
1: பின்னே எந்த சிறையை சொல்லுகிறீர்கள்?
0: என்னுடைய இதயமாகிற சிறைச்சாலையைத்தான் சொல்லுகிறேன்.
1: தேவி, நான் வீடு வாசலற்ற அநாதை. என்னுடைய குலப்பெருமையெல்லாம் பழங்கதை, கவிஞர் கற்பனை. தாங்களோ 3 உலகையும் ஒரு குடை நிழலில் ஆளும் சக்கரவர்த்தியின் செல்வகுமாரி.
0: யார் கண்டது, இந்த சோழகுலத்தின் பெருமையும் ஒரு நாள் பழைய கதை ஆகலாம்.
1: ஆயினும் இன்றைக்கு தாங்கள் இந்நாட்டில் இணையற்ற அதிகாரம் படைத்தவர். சக்கரவர்த்தியும் பழுவேட்டரையர்களும் முதல் மந்திரியும் தங்கள் விருப்பத்துக்கு மாறாக நடக்க துணிய மாட்டார்கள்.
0: இதெல்லாம் உண்மையாயிருந்தால் நீர் மட்டும் எவ்விதம் என் அதிகாரத்தை மீற முடியும்?
1: அரசாங்க அதிகாரம் வேறு விஷயம். தாங்கள் நெஞ்சின் அதிகாரத்தை அல்லவா குறிப்பிட்டீர்கள்?
0: அதிலேதான் என்ன தவறு?
1: நம் இருவருக்கும் அந்தஸ்திலே உள்ள வித்தியாசம்தான் தவறு.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: களிப்பில மெருகும் சோகத்தில வாட்டமும் வானதியின் புறத்தோற்றத்தில் காணப்பட்டது போல சுபாவத்தில முரண்பாடுகளை அதிநுட்பமாக உணர்த்திக்கிட்டு வரார் ஆசிரியர். இந்த கட்டத்தில் பொன்னியின் செல்வர் நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் பத்திரமா இருக்கார் என்ற செய்தி மகிழ்ச்சி அளிக்குது. ஆனால் அந்த ஓடக்கார பெண் தங்கிட்ட 1000 உயிர்கள் இருந்தாலும் அத்தனையும் அவருக்கு அர்ப்பணம் செய்வாளாமே? இந்த செய்தி வேதனை அளிக்குது. இது இப்படி இருக்க தன்னை அடிக்கடி நந்தவனத்துக்கு அழைச்சிக்கிட்டு போய் அந்தரங்கம் பேசி வந்த இளைய பிராட்டி இப்போதெல்லாம் தனிமையை நாடுறாங்க. அது மட்டுமா, சுத்தி இருக்கிற எல்லாருமே கூடி கூடி பேசுறாங்க. எல்லாமே மர்மமா இருக்குது. மொத்தத்துல அடைக்கலமாக

0: அந்த இடமே சிறைச்சாலை போல ஆயிட்டது. அடுத்த காட்சியை சிறைச்சாலையிலேயே அமைச்சிட்டார் கல்கி. மாதோட்ட சிறையோ பழைய அறை சிறையோ ஏன் தஞ்சாவூர் நிலவரையோ கப்பலின் அடித்தளத்தில் இருண்ட அறையோ எதிலுமே குந்தவையின் நினைவோடையே இருந்துகிட்டு வர வல்லவர் எனக்கு என்ன குறை? பல காரணங்களால வேற யாரையாவது காஞ்சிக்கு அனுப்பலாமேன்னு அனிருத்தர வேண்டினா குந்தவை. அவரோ வந்தியத்தேவன்தான் பொருத்தமான ஆள்னு சொல்லிட்டார். ராஜாங்க விஷயம் ஏற்பாடு பண்றவர் பேரரசின் முதன் மந்திரி. தன் உள்ளத்தை திறந்து காட்ட வேற சந்தர்ப்பம் கிடைக்காது. சுவாரஸ்யமான கட்டத்தில் இருக்கும்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம் வென்றார் வந்தார். நேர்களே, உங்கள் கவலைகளை மறந்து புன்னகையோடு மகிழ்ந்திருக்க உங்கள் இதயத்திற்கு இதம் தரும் 100.5 நிகழ்ச்சிகள் குறித்து சிறப்பான முறையில் விமர்சன கடிதம் எழுதும் நேயர்களையும் செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்து சரியான உச்சரிப்போடு பேசி அசத்திய நேயர்களையும் நிலையம் அழைத்து மகிழ்விக்கும் நிகழ்ச்சியாக வென்றார் வந்தார். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற காத்திருக்கிறார் ஈரோடு மாவட்டம் கோவிந்தசாமி அவர்கள். வணக்கங்கய்யா.
1: வணக்கம்மா.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குங்கம்மா.
0: அப்படியே உங்களுடைய குரல் வந்து எங்களுக்கு பதிஞ்சிருச்சு அப்படியே மனசில்.
1: ஏன்னா நான் உங்ககிட்ட வந்து நிறைய காமெடியாகவும் பேசுவேன், நல்லா தமாஷாவும் பேசுவேன், இந்த மாதிரி நிறைய பேசிக்கிட்டு இருக்கேனுங்கம்மா. என்னுடைய குரல் வந்து நம்ம அறிவிப்பாளர் அனைவருக்கும் ஒரு ஏற்ற குரலாக தானுங்கம்மா இருக்குது.
0: நல்ல உற்சாகமான பேச்சு உங்ககிட்ட. அதுவும் இல்லாமல் அந்த கொங்கு தமிழில் நீங்கள் சொல்லக்கூடியதை கேட்கும் போது எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும்.
1: ஆமாங்கம்மா, நன்றிங்கம்மா.
0: உங்களை பற்றி சொல்லுங்கள்.
1: ஆமாம், நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாம்பாளத்துலேருந்து கோவிந்தசாமிங்கம்மா. நான் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேனுங்க. என்னுடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லட்சுமி என்ற மனைவி இருக்கிறாங்க.
0: சரி.
1: எனக்கு வந்து மகள் 2 பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு திருமணம் பண்ணிட்டோம். என்னுடைய மகள் பெரிய மகள் பேர் ரம்யா, மருமகன் பேர் ரவிசங்கருங்க, பேரன் பேர் வந்து கணேஷ்குங்க. அவங்க வந்து கரூரில் வசிக்கிறாங்க. சின்ன மக பேர் வந்து திவ்யாங்க.
0: சரிங்க.
1: பெரிய மரும சின்ன மரும பேர் வந்து பிரகாஷுங்க. அவங்களுக்கு வந்து தீக்ஷித்துன்னு ஒரு பையன் இருக்கானுங்க, என்னுடைய பேரனுங்க. அவன் வந்து 10வது படிக்கிறானுங்க. என்னுடைய மருமக வந்து ஈரோடு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் ஜிஓராவாக இருக்கிறாருங்க.
0: எல்லாரையும் சொல்லிட்டீங்களா?
1: சொல்லியாச்சுங்கம்மா.
0: என்ன சொல்லிட்டோன்ட்டீங்க? ஏன்னா அந்த மும்மூர்த்திகள் மாதிரி வந்திருக்கீங்களே, எங்கள் பேரை எப்போ சொல்லுவீங்க அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. அவங்க பேரும் சொல்லியிருக்கேன்.
1: என்னுடைய சம்பந்தி சீலமுட்டி பெரியசாமி அவரும் கூட வந்திருக்காங்க.
0: சரிங்க.
1: என்னுடைய நண்பர், அதாவது இப்போ வந்து சொந்தக்காரர் ஆகிட்டாங்க. நம்ம மன்னசமுத்திரத்தில் வந்து நம்ம வெள்ளி விழா கொண்டாடினப்போ நான் அங்கே வந்திருந்தேன், அவரும் வந்திருந்தாருங்க. நீங்கள் எந்த ஊர்னு கேட்டார், நான் கொடுமுடி ராசாமலையம்னு சொன்னேங்க. அவர் மணிங்கிறவர் வந்து சங்ககிரி பக்கத்துலேருந்து வந்திருக்காருங்க. அவர் வந்து உங்களை பார்க்கத்தானுங்க சார் மலசமுத்திரம் வந்திருக்கணுங்கன்னா அப்படின்னாருங்க. இப்போ வந்து அன்னைக்கு நண்பராக இருந்தவங்க வந்து இன்றைக்கி சொந்தக்காரர் ஆகிட்டோம்ங்க.
0: சொந்தக்காரர் ஆகிட்டாங்க. அது பக்கத்துலேயே அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டு இருந்திருக்கீங்க, பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு. யார் எவர்னே தெரியாமலே இருந்திருக்கீங்க. கடைசியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேரை தெரிஞ்சுக்கிட்டோன்னா, ஓ அவர் தானா நீங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டீங்க.
1: கண்டிப்பா அவர் கேட்டாருங்க. கொடுமுடி உங்களை பார்க்கத்தானுங்க சார் பார்க்கத்தானுங்கன்னா நான் அங்கே சேலத்துலேருந்து வந்து அப்படின்னு சொன்னாங்க.
0: அது கேட்கும்போது ரொம்ப
1: மகிழ்ச்சியாக இருந்ததுங்க எனக்கு.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஆமாம், நான் இது செப்புக சந்தமில் வந்து வாகை சூண்டுனதுனால திருவள்ளுவருக்காக அவருடைய குரல் வந்து அன்பிலார் இல்லாம தமக்குரியர் அன்புடையார் என்ற குரல் கேட்ப ஒன்றே குளம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று அந்த பாட்டை வந்து அனைத்து நேயர்களுக்கும் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்ம்மா.
0: பாடல் கேட்கலாங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத் தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின்
4: வண்ணத் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
2: இசைப்பாடம் தென்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது வென்றார் வந்தார். ஐயா சொல்லுங்க, ரொம்ப மகிழ்ச்சியா பேசிட்டு இருந்தீங்க. அதுவும் இல்லாம இப்ப நீங்க வந்து ஒரு விவசாயி அப்படிங்கறத பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டோம். எப்படின்னு சொல்லுங்க.
5: நான் வந்து பச்சை துண்டு போட்டுட்டு வந்ததுனால நீங்க விவசாயம் என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க.
2: சரிங்க ஐயா, விவசாயத்துல என்ன போட்டிருக்கீங்க?
5: விவசாயத்துல வந்து நெல் நட்டு இருந்தோம்ங்க, அப்புறம் எள்ளு போட்டிருந்தோம்ங்க. இப்ப வந்து கால்நடைக்கு வந்து தீவன பயிர் போட்டிருக்கிறோம்ங்க. இப்ப தீவன பயிர் அறுத்து போட்டுட்டு தான் நம்ம கலையங்கத்துக்கு நான் வந்திருக்கேன்ங்க.
2: அப்படியா? சரி, இது சாப்பிட்டுக்கிட்டே இரு, நான் போயிட்டு உங்களுக்காக ஒரு பாடல்லாம் கேட்டுட்டு ரசிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்திருக்கீங்க.
5: ஆமாங்க.
2: சரிங்க, இப்ப விவசாயம் தொடர்பான வந்து நிறைய நிகழ்ச்சிகள் வந்துட்டு வந்து நம்ம கோடை பண்பலையில் கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ வேளாண் தகவல்கள் வந்துட்டு இருக்கு, வேளாண் வானவில்

0: வருது. இப்போ பண்ணையும் பசுமையும் அப்படிங்கிற நிகழ்ச்சி வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இதில் வந்துட்டு நிறைய கால்நடைகளுக்கு தேவையான பாதுகாப்பு முறைகள் இதை பற்றிலாம் வந்து நிறைய செய்திகள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இது வந்து உங்களுக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்குது?
1: எங்களுக்கு வந்துங்க புதங்கல் மண்ணைக்கு வானவில் வந்து நம்ம செல்வபாலா வந்து விவசாயத்தை பற்றி சிறப்பு விருந்தினர் கூட வந்து அவங்க பேசுவாங்க. அந்த விவசாயம் வந்து எங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்குங்க. தென்னை மரம் வைக்கிறது, மற்ற கால்நடைகள் பற்றி பிரச்சனை, மற்ற பிரச்சனைகள்லாம் அவங்க செல்வபாலா வந்து கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. அதே இது வந்து கால்நடைகளுக்கு வந்து ஒரு வியாதியோ அல்லது ஒரு நோயோ வரும்போது அதுக்கு உண்டான தீர்வையும் சொல்லுவாங்க. அந்த சந்தேகத்தை நாங்கள் வந்து அந்த சிறப்பு விருந்தினர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்குவோங்க. அது சொன்னதை வந்து அது மாதிரி நான் நிறையா அந்த கால்நடைகளுக்கு செஞ்சு அந்த கால்நடை வந்து குணமடைஞ்சிருக்குதுங்க.
0: அப்படிங்களா?
1: ஆமாங்க.
0: சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க கேட்குறதுக்கு. இப்போ வந்துட்டு நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் வந்துட்டு இப்போ நம்ம திடீர்னு போய் அந்த மாடை பார்க்குறோம், பார்க்கும்போது ஒரு நோய் தாக்கம் வந்து இருந்திருக்கும். அதை பார்த்த உடனே ஐயோ என்னாச்சு நம்ம மாட்டுக்கு இப்படின்னு நம்ம யோசனையிலே இருந்திருப்போம். அந்த நேரத்தில் நமக்கு வந்து வானொலி உங்கள் கூடையே இருந்துட்டு இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் ஒவ்வொரு மணிக்கு ஒரு தடவை வந்துகிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் இப்போ வந்து உங்களுக்கு ஆறுதலாக அந்த வீட்டில் நடந்த சம்பவத்துக்கு தகுந்த மாதிரியே வானவில் நிகழ்ச்சியே போகுதுன்னு வச்சுக்கோங்க. என்னடா அது இப்போ தான் நினச்சோம் வானொலியில் வந்துட்டு இருக்கேன், சரி கேட்போம் அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி என்னைக்காவது நடந்திருக்கா?
1: நடந்திருக்குதுங்க, அந்த மாதிரி நடந்திருக்குதுங்க. நம்ம இப்போ ஒரு அஞ்சாறு நாளுக்கு முன்னாடி கூட, ஒரு பாஞ்சு நாளைக்கு முன்னாடி கூட என்னுடைய மாட்டுக்கு வந்து அம்மை நோய் வந்துருச்சுங்க.
0: சரிங்க.
1: அது அதை பற்றி மருத்துவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அது வந்து கேட்டு அந்த மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி அந்த மாட்டுக்கு வந்து நான் அது ட்ரீட்மெண்ட் செஞ்சதுனால அது மாடு இப்போ குணமாயிருச்சுங்க, நல்லா இருக்குதுங்க.
0: ரொம்ப சந்தோஷங்க. ஐயா என்ன பாடல் கேட்கலாம் இப்போ?
1: நம்ம பண்பலை வந்து ஒரு பல்கலைக்கழகங்க, வானொலி வந்து பல்கலைக்கழகம். நாங்கள் வந்து அந்த வானொலியை கேட்டு நான் நிறைய நிகழ்ச்சியை கேட்டு நான் நிறைய கற்றுக்கிட்டேங்க. அந்த பண்பலைக்கழகத்துக்காக தங்கப்பதக்கத்தில் இருந்துங்க நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகங்க என்ற பாட்டை அனைவருக்கும் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
0: கேட்கலாங்க.

0: பயிற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
3: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
1: நேர்களே, இது உங்கள் உள்ளங்கவர்ந்த அலைவரிசை 100.5 கொடைக்கானல். ஐயா சொல்லுங்க, ரொம்ப நேரமாக ரசிச்சு அந்த பாடலை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, கூடவே சேர்ந்து அந்த பாடல் வரிகளையும் பாடிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ உங்ககிட்ட உங்களுக்கு எந்த காலத்து பாடல்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் டக்குன்னு என்ன சொல்லுவீங்க? பழைய பாடல்
4: தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்,
1: ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவீங்க. அதுக்கான இசை, அந்த பாடலோட வரிகள் எல்லாமே சொல்லலாம்.
4: நம்ம பிடிக்குங்க, நம்ம எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அப்புறம் வந்து பார்த்தோம்னா அவங்க கண்ணதாசன் பாடல் இருந்து அது ரொம்ப பிடிக்குங்க. டிஎம்எஸ் பாடுவாருங்க, அது அதை ரொம்ப பிடிக்குங்க. இவங்க 3 பேர் மும்மூர்த்திகள் ஒரு மாறிங்கல்லையா, அவங்க பாடலாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க.
1: இவங்கெல்லாம் இல்லை அப்படின்னா அந்த பழைய பாடல், அந்த காவிய கானங்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லைங்களா? இப்போ வந்துட்டு நம்ம வானொலியில் வந்து நிறைய செய்திகள்லாம் கேட்டுகிட்டே இருக்கோம். நல்ல செய்திகளும் நிறைய கேட்குறோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா இரங்கல் செய்திகளும் கேட்குறோம் இல்லைங்களா? அதில் வந்துட்டு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2013 வந்துட்டு டிஎம் சவுந்தரராஜன் ஐயா அவருடைய இறப்பு செய்தி வந்தது. அடுத்து 2015 வந்து 1945 2015 வரைக்கும் இசைத்துறையில் சாதித்த ஒரு மெல்லிசை மன்னர், இசையமைப்பாளர் எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா அவருடைய இரங்கல் செய்திகளும் நம்ம கேட்டுட்ருந்தோம். அப்போ அந்த செய்திகள், அவர் இரங்கல் செய்திகளை சொல்லிக்கிட்டேவும் அந்த பாடல்கள் ஒளிபரப்பியிருப்பாங்க. அந்த நேரத்தில் வானொலி எப்படி உங்களுக்கு உறுதுணையாக இருந்தது?
4: வானொலி வந்து அவங்களுக்காக வந்து ஒரு ஒரு அந்த மெல்லிசை மன்னர்களுக்காக வந்து அந்த பாட்டை கொடுக்கும்போது எங்களுக்கு ஒரு பெருமிப்பாக இருக்குங்க, ரொம்ப இதாக இருக்குங்க. பார்க்குறக்கு கேட்குறக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்குது, அவர் போயிட்டாங்களேங்கிற ஒரு வருத்தமும் இருக்குங்க.
1: அந்த வருத்தம், அந்த அதாவது அந்த இசையத்துறையில் அவங்க சாதிக்கிறதுக்காக எத்தனை வருஷம் எவ்வளோ கஷ்டங்கள்லாம் பட்டாங்க, இன்றைக்கு வரைக்கும் நம்ம வந்து அந்த பாடல்களை நம்ம ரசிக்கிறோம் அப்படின்னா, அதுக்காக ஒரு பாடல் உருவாகுது அப்படின்னா அந்த பாடலுக்கு பின்னாடி நிறைய பேர் எவ்வளவோ கஷ்டங்களை வந்து தாங்கிட்டு இருக்காங்க.
4: கண்டிப்பாங்க.
1: அதுக்கப்புறம் தான் அது முழுமையான வெற்றி அடையக்கூடியது.
4: ஆமாங்க.
1: அந்த இரங்கல் செய்தியோடு அந்த பாடல்களையும் கேட்டது உங்களுக்கு வந்து எப்படி இருந்தது?
4: வந்து அவங்க ஒரு மாதிரியாக தான் இருக்குங்க, அவங்க இதாகிட்டாங்கிறதுக்காக அவங்க பாடல் கொடுக்கும்போது ரொம்ப அவங்க நினைவில் இருக்கும்போது ரொம்ப இதாக இருக்கும்.
1: ஏன்னா இழப்பு அப்படிங்கிறது,
4: இழப்பு அப்படிங்கும்போது ஆமாம் ஏற்றுக்க முடியாத இதாக இருக்குங்கம்மா.
1: சரிங்கய்யா, இப்போ என்ன பாடல் கேட்கலாம்?
4: இப்போ வந்து என்னுடைய மனைவிக்காகங்க, படையப்பாவில் இருந்துங்க, மின்சார பூவே அந்த பாட்டு வந்து அவங்களுக்காக கொடுங்க. என்னுடைய மனைவி வந்து ரசிக ரஜினி பாட்டுனா ரொம்ப விரும்பி கேட்பாங்க, இந்த பாட்டு அவங்களுக்காக கொடுத்துருங்கம்மா.

அவங்களுக்காக முழுமையாக கொடுத்துருங்க, வந்துருங்க. வந்த நிகழ்ச்சி ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் என் மனைவிக்கான பாடலை மூணாவதாக முழுமையான பாடலாக கொடுங்கன்னு கேட்குறீங்க. சரிங்க, அந்த ஆர்வத்துக்காகவே இந்த பாடல் இதோ கொடை பண்பலை 100.5.

0: தக்கெட்டதும் த தக்கெட்டதும் திம் தக்கெட்டதும் திம் தக்கெட்டதும் தொங்கு தக்கிட்ட தொங்கு தாக்கிட்ட
1: மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் வண்ணத்துரிகை.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: அறுபத்தி மூணு வயசு பையன் மாதிரி வந்து ரொம்ப அழகாக எங்கள் கூட நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. இன்றைக்கி 27வது உதயவிழா சிறப்பு நிகழ்ச்சியாக வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய வானொலி அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. கோவிந்தசாமி ஐயாவை வந்து நேரில் பார்த்ததில் எங்களுக்கும் மகிழ்ச்சிங்க ஐயா. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க.
6: நன்றிங்க. கேட்குறேங்கம்மா. அதாவது 63 சொன்னோடனே ஒரு சின்ன இதுங்க, எங்கள் சம்பந்தி ஊருக்கு எங்கள் வீட்டுக்காரம்மா திருவிழாவுக்கு போயிருந்தாங்க. அங்கே ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துனாங்க. அங்கே கோந்து பேசிக்கிட்டு இருக்கப்போ பக்கத்தில் ரெண்டு பேரும் நீங்கள் எந்த ஊருங்கம்மானு கேட்டிருக்காங்க எங்கள் வீட்டுக்காரம்மால. நான் கொடுமுடி ராசாமலைங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கள் வீட்டுக்காரம்மா. அங்கேருந்து கோவிந்தசாமின்னு ஒரு பையன் வானொலியில் பேசுவார் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
5: சரிங்க.
6: அப்புறம் எங்கள் வீட்டுக்காரம்மா என்னன்னாங்க, அவர் பையன் இல்லைங்க, அவர் வயசானவருங்க, அவர் 60 வயசு ஆயிடுச்சுங்க, அவர் எங்கள் வீட்டுக்காரர் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சி பொறுப்பாளர்களுக்கும் நிகழ்ச்சி ஒளிபரப்பு அதிகாரிகளுக்கும் மற்றும் நம்மளுடைய கோடை பண்பலை அறிவிப்பாளர் அனைவர்களுக்கும் என்னுடைய இருகரம் கூப்பி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
5: நன்றிங்கய்யா.
6: நன்றிங்கம்மா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தொலைநோக்கு பார்வையுடன் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் எட்டியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மக்களின் நம்பிக்கையை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 94 கோடிக்கும் மேற்பட்டோரின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தாவைக்க அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஆதரவாக வாக்களித்த 21 அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மீது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியின் பரிந்துரையின் பேரில் தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அனைத்து நில சர்வே எண்களுக்கும் இம்மாத இறுதிக்குள் சந்தை வழிகாட்டி மதிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், தேவையில்லாத காரணங்களுக்காக ஆவணங்களை நிலுவையில் வைக்கக்கூடாது என்றும் மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் உத்தரவிட்டுள்ளார். சென்னை திருவிக நகர் மண்டலத்தில் கட்டப்பட்டு வரும் பல்நோக்கு கட்டடப் பணிகளை சென்னை மாநகர மேயர் திருமதி பிரியா ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகர ஆணையர் டாக்டர் சமீரன் கோடம்பாக்கம் மண்டலத்தில் உள்ள இலவச ஒப்பனை அறையினை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. தம்புலாவில் நடைபெறும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் இலங்கை ஏ அணி சற்று முன்வரை 8 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 56 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம் நேயர்களே, தமிழின் வாசமும் இசையின் நேசமும் நேயர்களின் அன்பான கடிதங்களோடு இணைந்து இதயங்களை தொட்டு செல்ல வருகிறது நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு மதுரை கோட்டநத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன் தந்திருக்கும் தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வர காத்து கொண்டிருக்கின்றன. நேயர் எழுதிய கடிதத்தின் குரலாய் உங்களோடு நான் வசீகரன். நிகழ்ச்சியின் முகப்பில் நேயர் தன்னை பற்றி இவ்வாறாக குறிப்பிட்டிருக்கிறார். கோடை பண்பலையின் லட்சக்கணக்கான நேயர்களில் நானும் ஒருவன். தன்னிலை விளக்கம் என்னும் தலைப்பில் பாடல்கள் தொகுத்துள்ளேன். இப்பாடல்கள் காற்றலையில் தவழ்ந்து வரும் நாளை அவளோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். தொடரட்டும் கோடை பண்பலையின் இசை முழக்கம். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியின் முதல் பாடலாக புதிய பறவை திரைப்படத்தில் இருந்து உன்னை ஒன்று கேட்பேன் பாடல். அதற்கு பொழிப்புரை இவ்வாறாக: கப்பலில் நடைபெறும் கொண்டாட்ட நிகழ்ச்சியில் இடம்பெறுவதாக காட்சி அமைப்பு இருக்கும். இப்பாடலின் இடையே வரும் இசை கோர்ப்பில் நடிகர் திலகம் அவர்கள் கைதேர்ந்த இசை கலைஞர்கள் இசை கருவிகளை வாசிப்பது போல சிறப்பான உடல் மொழி பாவனையில் பார்வையாளர்களை கவர்ந்திருப்பார். பாடலை கேட்டு ரசிப்போமா?

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 ரசிக்கலாம் போமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
4: போமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் மதுரை கோட்டநத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன் அவர்களின் தெரிவில் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக அவர் கேட்டிருப்பது அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கான பொழிப்புரை இவ்வாறாக: தகப்பனில்லாத குடும்பம், பொறுப்பில்லாத அண்ணன், கைம்பெண்ணாக நிற்கும் சகோதரி, குடும்ப பின்னணியில் நாயகியின் மனதில் துளிர்க்கும் காதல், காதலா குடும்பமா என்ற மனப்போராட்டத்தின் எதிரொலியாய் ஒலிக்கிறது இந்த பாடல்.

நண்பகல் நட்சத்திரமாய் மிளிர்கிறது கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் மதுரை கோட்டனத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன் அவர்களின் தெரிவில் பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் ராமு திரைப்படத்திலிருந்து. அந்த பாடலுக்கு பொழிப்புரை இவ்வாறாக: நான் பியூசி தேர்வில் ஒரே ஒரு மதிப்பெண் தேர்ச்சி அடைய தவறிவிட்டேன். எனது தேர்வு விடைத்தாளை திருத்திய ஆசிரியர் ஏதோ கோபத்தில் இருந்திருக்க வேண்டும் என்று அங்கொன்றும் இங்கொன்றுமாய் அரை மதிப்பெண்கள் கொடுத்திருந்தால் கூட தேர்ச்சி அடைந்திருப்பேன் என்று நண்பர்களிடம் வேதனையோடு கூறினேன். அதேபோல் இந்த நாயகனும் வேதனையோடு பாடுகிறார் இவ்வாறாக.

0: ஆகுது. பூமக் சினிமாஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. மதுரை கோட்டனத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன் அவர்களின் தெரிவில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் சிந்து பைரவி திரைப்படத்தில் இருந்து. பாடலுக்கு பொழிப்புரை இவ்வாறாக: காதலனால் கைவிடப்பட்ட தாய் தன் மகளை பிரிகிறாள். கால சுழற்சியில் இருவரும் சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. தன் தாயின் வீட்டிற்கு மகள் வரும்போது தாயின் வேறு குடும்பமும் குழந்தைகளும் என தான் யாரென்று சொல்ல முடியாத சூழலில் மகள் பாடுகிறாள். பாடல் வரிகளை கேட்போமா?

0: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் வண்ணத்தூரிகை.
2: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயார்.

கட்டியிருக்கும் நாயகன் நாடாளும் அரசி தன் மீது கொண்ட காதலை ஏற்க மறுக்கிறார். மாளிகையே அவள் வீடு, மரக்கிளையோ என் கூடு என்று பாடுகிறார். அரசியிடம் ஆனந்தமாய் வாழ ஆசைப்படாமல் லட்சிய பயணத்தை தொடர்வதால் தான் இவர் ஆயிரத்தில் ஒருவன்.

0: கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உயிரெழுத்து. மதுரை கோட்டநத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தன்னிலை விளக்கம் என்ற தலைப்பில் பாடல்கள் தெரிவு செய்து வளம் வந்து கொண்டிருக்கிறது. குங்குமம் திரைப்படத்திலிருந்து வரக்கூடிய பாடலுக்கு பொழிப்புரை. வண்ணப்பொடிகளை தண்ணீரில் கரைத்து ஓவியங்கள் வரைவதை நாம் கண்டிருக்கிறோம். ஆனால் இப்பாடலில் வரும் நாயகன் தன்னை கண்ணீரால் வரைந்த ஓவியம் என்கிறார்.
1: மயக்கம் தாயகம் ஆகுமா, மௌனம் தாய்மொழி ஆகுமா? அவரையே கேட்டுவிடலாம், வாருங்கள்.

0: நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து. அந்த பாடலுக்கு பொழிப்புரை இவ்வாறு அழகாக தந்திருக்கிறார். காதலியின் பிரிவை யார்தான் விரும்புவார்? நாயகன் இறைவனிடம் வேண்டுகிறார், அவளை நினைக்க ஒரு மனமும் அவளை நினைத்து வாடுவதற்கு இன்னொரு மனமும் கேட்கிறார். அவர் கேட்டது கிடைத்ததா? பாடலை கேட்டு அறிந்து கொள்வோம்.
1: குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதோ ஒரு மனது. நான் என்ன செய்தேன்?

கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு மதுரை கோட்டநத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன் தந்திருக்கும் தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து. அந்த பாடலுக்கு இவ்வாறாக பொழிப்புரை. காதலின் பிரிவில் தலைவன் பாடியதை கேட்டோம். தலைவி பாடும் பாடலை கேட்போமா? நிலைவை பார்த்து நாளை வா என்கிறாள் தலைவி. காரணம், இன்று தலைவன் அவளுடன் இல்லையாம். திருமதி பி. சுசிலா அவர்களுக்கு சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருதினை பெற்றுத்தந்த இப்பாடலை கேட்போமா?

இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் பாபு திரைப்படத்திலிருந்து. அதற்கான பொழிப்புரை இவ்வாறாக. என் அலைபேசியின் அழைப்பொழி இந்த பாடல்தான். ஆம், அலுவலகத்தில் எனது மேலதிகாரி, வங்கியில் என் முன் இருக்கும் அலுவலர், பேருந்தில் என்னுடன் பயணிக்கும் சக பயணி, கோவிலில் என்னுடன் நிற்கும் பக்தர், நான் வணங்கும் தெய்வம், இப்படியாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் என் அலைபேசி இப்பாடலை ஒலித்து கொண்டே இருக்கிறது. தெய்வத்தை வெளியில் தேட வேண்டாம், அவர் நம்முள்ளே இருக்கிறார். பாடலை கேட்போமா?

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
2: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ணத்தூரிகை.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: நம் கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு மதுரை கோட்டனத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவில் பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஞான ஒளி திரைப்படத்திற்கு, அதற்கான பொழிப்புரை இவ்வாறாக: நாம் செய்து கொண்டிருக்கும் நன்மை தீமைகள் எல்லாவற்றையும் மேலே இருப்பவன் பார்த்து கொண்டிருக்கிறான். மனமுருகி மண்டியிட்டு அவனிடம் முறையிட்டால் அவன் மனமிறங்கி ஆசீர்வதிப்பான். இதை இசையோடு விளக்கும் பாடலை கேட்போமா?

இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே.

மாளிகை வந்தது. சேவை புரிந்திட சேவகர் ஆயிரம், தேடி கொண்டாடிட நண்பர்கள் வந்தனர். ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் no peace of mind.

இதுவரை கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தோம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் மதுரை கோட்டனத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன் தன்னிலை விளக்கம் எனும் தலைப்பில் பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியிருந்தார். நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதிய நேயர் அவர்களுக்கும் கேட்டு ரசித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நேயரின் குரலாய் ஒலித்த அகமகிழ்வோடு விடைபெறுகிறேன் நான் வசீகரன். இனி தொடர்வது கோடை பண்பலை 100.5 வண்ணத்தூரிகை சினிமா கொட்டகை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தொலைநோக்கு பார்வையுடன் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் எட்டியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மக்களின் நம்பிக்கையை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 94 கோடிக்கும் மேற்பட்டோரின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தாவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஆதரவாக வாக்களித்த 21 அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மீது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியின் பரிந்துரையின் பேரில் தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அனைத்து நில சர்வே எண்களுக்கும் இம்மாத இறுதிக்குள் சந்தை வழிகாட்டி மதிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தேவையில்லாத காரணங்களுக்காக ஆவணங்களை நிலுவையில் வைக்கக்கூடாது என்றும் மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் உத்தரவிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகரணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தம்புலாவில் நடைபெறும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் இலங்கை ஏ அணி சற்று முன்வரை 21.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 109 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கேட்கலாம். தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள் வழங்கும் வண்ணத்தூரிகை.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

கோடை பண்பலை 100.5 வண்ணத்தூரிகை நிகழ்ச்சியில் இன்று சினிமா கொட்டகை. நேர்களே, எப்பொழுதும் நம்மை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய சினிமா பற்றிய திரை தகவல்களோடு வலம் வர காத்திருக்கிறது இன்றைய வண்ணத்தூரிகை. நிகழ்ச்சியில் கேட்கப்படும் திரை கேள்விகளுக்கு உங்களுக்கு தெரிந்த திரை தகவல்களை சொல்ல வரலாம். அறிமுக நேயர்கள் 24/24/24 மகளிர் 24/24/29 பொதுவான நேயர்கள் 24/24/26 290/333 வரலாம். கொடைக்கானலின்

0: எண்ணை பெருக்க 0.45 4.2. வணக்கம் பிரேமா.
1: வணக்கம் நிர்மலா.
0: இதோ கதவு தட்டுற சவுண்டோடயே வரீங்களே.
1: அதாவது இதெல்லாம் எஃபெக்ட், சினிமான்னு சொன்னீங்கல்ல, அதுல நிறைய எஃபெக்ட் இருக்கும் பாத்தீங்களா?
0: ஆமா,
1: அது இது ஒரு எஃபெக்ட், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதான்றீங்களா?
1: ஆமா,
0: அதுக்காக வேண்டிய கவனிக்கட்டும்னு அமைதியா இருந்தீங்களா?
1: ஆமா,
0: சரி சரி.
1: சினிமால வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம ரசிக்கணும். இந்த திகில் படம், பேய் படம்லாம் பார்க்கும் போது ஒரு சவுண்ட் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி.
0: சரி சரி,
1: இன்னைக்கும் நிறைய கேள்விகள் இருக்கு, சுவாரஸ்யமான கேள்விகள்.
0: சினிமா என்னெல்லாம் திறமைகள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இப்ப இணைப்புல யாருங்க?
1: வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம்.
0: ஏவா, அமைதியா இருக்கீங்க?
1: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
2: இணைப்பு
0: கிடைச்ச சந்தோஷம் இல்லீங்களா?
2: கண்டிப்பா அம்மா, வருஷ கணக்குல ட்ரை பண்றேம்மா. நான் ஆரம்ப நிகழ்ச்சியில இருந்து கேட்டேன்.
0: சரிங்கம்மா, எத்தனை வருஷ கணக்குனா எத்தனை வருஷமா கேக்குறீங்க?
2: ஐயோ, நான் இந்த சொல்லுவாங்கல்லம்மா, இந்த ஆரம்ப காலத்துல இருந்தே.
1: அதாவது சோதனை ஒளிபரப்புல இருந்து
2: 25 வருஷமா கேட்டிட்டே இருக்கீங்கமா. நிறைய ட்ரை பண்ணிருக்கேன், எனக்கு வாய்ப்பே கிடைக்கல.
0: பாத்தீங்களா,
1: முதல் முறையா பேசுறீங்க அப்படிதானே?
0: அதான், 27வது உதய விழா, அதுல வந்து நீங்க வந்து அறிமுகம் ஆகணும் அப்படின்னு இருந்திருக்கு.
2: மனசுக்கு ரொம்ப இப்பயே என்னமோ இதயமே படபடன் இருக்கு.
1: வெடிக்க விடாம பாத்துக்கங்க இதயமே.
0: சரிங்க, அந்த படபடப்போட இந்த கேள்வியை கேளுங்க.
2: சொல்லுங்க சொல்லுங்கம்மா.
0: அதுக்கான பாடல் தருவோம், அதையும் கேளுங்க.

0: கேட்டிங்களா?
1: கேட்டிங்கம்மா.
0: என்ன படம்?
1: என்ன
0: சொல்ல வரீங்க?
2: இல்லம்மா, நிறைய படங்கள் பாப்பீங்களா? அடுத்த நே இருக்கு. சரி
1: சரிங்க, சரி. ட்ரை பண்ணனும். எந்த நம்பருக்கு வரணும்?
0: எப்படிங்க?
3: என்னங்க
2: என்னமா கொடுக்கறேன் நீங்க? சரிங்க, பதில் கொடுக்க போறீங்க அப்படிதானே? கேள்விகளை கேட்கலாம்
0: அப்படி சொல்லுங்க. சரிங்க, சீனிவாசனையா, எப்படி இருக்கீங்க, என்ன வேலை பாக்குறீங்க?
3: நான் கை தெரிங்க மேடம், பட்டு சேலை தயார் பண்றேன்.
0: சரிங்கய்யா, உங்களுக்கான குறிப்பு பாடல் கேளுங்க.
3: கொடுங்க.

0: ஐயா கேட்டிங்களா சீனிவாசன் ஐயா,
1: இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் தெரியுமா?
0: யாருக்கு தெரியும்? படான்னு சொல்லிட்டீங்க பாத்து.
1: சரிங்க,
0: மீடியம் தாங்க. 97 வந்த படமா?
1: ஆமா, 97 வந்த படம். நிறைய அந்த தெம்மாங்கு பாடல்கள், அப்புறம் நாட்டுப்புற பாடல்கள், இதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம்.
2: வேற ஏதாவது பாடு போடுங்க மேடம்.
1: நான் வந்து இருங்க, நாட்டுப்புறன்னு பாதியே சொல்லிட்டேன், மீதியை நீங்க சொன்னீங்கன்னா படம் பேர் வந்துடும். ஐயோ,
0: என்ன படம்லாம் அப்படி ஆரம்பிக்கும்னு யோசித்து பாருங்க.
1: சரிங்க, நாட்டுப்புற நாயகன், சரிங்களா? இப்ப ஞாபகம் வந்துருச்சா? செல்வா நடிச்சது. சரிங்க, இந்த படத்தோட இயக்குனர் யாருன்னு தெரியுமா?
2: நாட்டுப்புற நாயகன் கஸ்தூரி ராஜா மேடம்.
0: இல்லையே, அவர் இல்ல. கஸ்தூரி ராஜா இல்ல.

0: அவர் இல்ல. சரிங்க, அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு கேப்போம். இப்ப இணைப்புல யாருங்க? வணக்கம்
1: மேடம். மதுரை மாவட்டம் தவசங்கர்.
2: தவசங்கர் ஐயா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
0: இயக்குனர் கதையாசிரியர், இந்த இயக்குனருடைய பேர்
1: என்னன்னு
0: கேட்டோம்.
2: சேர்ந்து வரப்பேர்
1: என்ன படம்?
0: நாட்டுப்புற நாயகன் இந்த படம் அவர்தான் டைரக்ட் பண்ணிருக்காரு.
1: அது அது ஓகே மேடம். அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது படம்?
0: அதுக்கு முன்னாடி வந்துட்டு பூவிலங்கு இந்த படங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க.
1: அமிர்ஜான் மேடம்.
2: நான் பாத்தீங்களா, போன வாரம்
0: அமிர்ஜான்ல இருந்து நீங்க வெளிய வரவே இல்லை.
1: போன வாரம் தான் அமிர்ஜான்ல தான் மேடம். இல்லங்க.
0: சரிங்க, ராமன் நாராயணன் அவர் பேரு, சரிங்களா?
1: சரி மேடம்.
0: அவர் வந்து தயாரிப்பாளரா அறிமுகமான படம், அதுதான் கேள்வி.
2: இயக்குனரா நிறைய படங்கள் இயக்கியிருக்காரு, தயாரிப்பாளரா எந்த படம்?
0: நிறைய விலங்குகளை வச்சு படம் எடுத்திருப்பாரு இவர்.
2: நிறைய விலங்குகள்.
1: நன்றி படம்.
2: நன்றின் படம் இல்ல, ஆனா நன்றிங்க போய்
0: நன்றிங்க அப்படி எப்படி இதெல்லாம்? சரிங்க, இப்ப இணைப்புல யாருங்க? ஒரே ஒரு நேரத்துக்கு கேட்போம், தெரியலன்னா நாமளே சொல்லிடுவோம். அப்பதான் நமக்கான பரிசு பாடல் தருவாங்க.
2: பாடலுக்காகவே நம்மளே தான் பதில் சொல்லப்போம்.
0: ஆமா,
2: வாங்க. வணக்கம்.
0: 100.5 தந்து கொண்டு இருக்கிறது வண்ண தூரிகையில்.
2: அவர் வந்துட்டார், அவர் சொல்லுவார்.
0: சினிமான்றீங்களா? சொல்லுங்க, சினிமா
2: சொல்லுங்க. இன்னைக்கு தான் பேசுறீங்களா?
1: ஆமாங்க மேடம்.
2: பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க.
1: மாவட்டம் மலைக்கு.
2: என்னங்க?
0: நல்ல இனிப்பு கிடைக்கக்கூடிய இடத்துல நில்லுங்க.
2: விட்டு விட்டு
1: கொஞ்சம்
2: சிரமமா இருக்கு, ஆனா கேட்க மாட்டேதே. உங்க பேரும் கேட்க மாட்டேது, ஊரும் கேட்க மாட்டேது.
0: ஐயோ, லைன் கடிச்சு மிஸ் பண்ணிராதீங்க, டக்குன்னு உங்க பேரையாவது பதிவு பண்ணுங்க. சரி
2: சரி, முடியல அவரால்
0: என்னங்க செய்ய அப்படின்ட்டாரு.
2: சரி, இயக்குனர் ராமன் நாராயணன், அவர் வந்து தயாரிப்பாளரா
0: அறிமுகமான படம் எது அப்படின்னு கேட்டா, கண்ணா லட்டு தின ஆசையா, அந்த படம் தான். சரிங்களா,
2: படம் பேர் சொல்றீங்களா?
0: ஆமா, இல்ல லட்டு
2: தின ஆசையான்னு கேக்குறீங்களா?
0: கண்ணா லட்டு தின ஆசையான்னு தான் கேட்டோம்.
2: கண்ணான்னு சொல்லக்கூடாதா? செல்லம்மா
0: சொல்லுங்க. சந்தானம், பவர் ஸ்டார், கோவிந்த் சர்லா அவங்க எல்லாம் நடிச்சிரு படம்.
2: இந்த படத்தை வந்து அவர் தயாரிச்சிருக்கிறார். தயாரிப்பாளரா அறிமுகம் ஆயிருக்காரு ராமன் நாராயணன்.
0: நன்றிங்க.

0: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கி கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
5: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
6: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
8: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையலை பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
9: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்கக்கா.
8: எப்படிமா?
9: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
8: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
10: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
11: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
12: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
10: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம்.
13: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
14: அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக்
13: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் பாத்தீங்கன்னா 4:19. இன்னைக்கு வண்ண தூரிகை சினிமா கொட்டகையாக.
1: ஆமா, நிறைய திரை கேள்விகள்லாம் தயாரா இருக்கு.
0: ஆமா,
1: அடுத்த கேள்வி நம்ம என்ன கேட்க போறோம் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க நேயர்கள்.
0: ஆனா நீங்க ரொம்ப கஷ்டமா கேக்குற மாதிரி ஃபீல் பண்றாங்களே, என்ன பண்ணலாம்?
1: கஷ்டமாவா? நாட்டுப்புற நாயகன் அப்படிங்கிற படத்தை யாரும் பார்க்காதவங்க இருந்திருக்க முடியாது. ஏன்னா ஒரு காலத்துல எல்லாம் நாட்டுப்புற பாடல்களை வச்சே நிறைய படங்கள் வந்தது இல்லையா? அதுல நாட்டுப்புற பாட்டு, அது முடிஞ்சோடனே நாயகன், இந்த மாதிரி நிறைய இருந்தது. தெம்மாங்கு பாட்டு, தெம்மாங்கு
0: பாட்டு,
1: நாடோடி பாட்டுக்காரன், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு போயிட்டே தான் இருந்துச்சு. சரி, இப்ப யார் வந்திருக்கான் வாங்க.
0: வணக்கம்.
2: மாலை வணக்கம்.
0: பேர் சொல்லுங்கய்யா.
2: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்க மேடம், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோங்கய்யா. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: கேட்டுக்கிட்டு
1: உங்களுக்கான கேள்வி தயாரா இருக்கு, அதுக்கான குறிப்பு பாடல் கேளுங்க.

0: நினைவுக்கு வரும், அதுக்காக தான் கொடுத்திருக்கோம். சொல்லுங்க, நினைத்த வரம் கேட்டு. என்ன படம்
1: இது? வந்து பெரியாத வரம் வேண்டுமா அந்த படம் பேரு?
0: பெரியாத வரம் வேண்டுமா? இல்லையே.
1: படம் பேரு? சரி மேடம், அவ்வளவுதான், தெரியல மேடம்.
0: இல்ல, முயற்சி செய்யுங்க, என்னவா இருக்கும் சங்கமமா இருக்கும் நினைக்கிறேனா? அத சொல்லுங்க. தவறுங்க, நன்றிங்க. இப்ப இணைப்புல யாருங்க?
2: அவர் நினைக்கிறாரா நினைக்கலையா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுங்க.
0: அவர் என்ன சொன்னாரு? நினைக்கிறேன் நினைக்கிறான் அப்படின்னாரு. யார் நினைக்கிறா தெரிஞ்சுக்கணும்ல நம்ம.
2: ஒரு வார்த்தையை மாத்தி சொல்லக்கூடாது, ஒரு எழுத்த
0: மாத்திட்ட என்ன ஆகும்?
2: யோசிச்சு மாறதான் செய்யும். சரி வாங்க. வணக்கம்.
3: இருவருக்கும் மாலை வணக்கம். கரூர் காந்தி கிராமம், கனிமொழி வீரமணி.
0: கனிமொழி அம்மா
3: என்ன
0: சொல்றீங்க? பாட்டு
2: கொடுத்தமே
3: காதல் ரோஜா மேடம்.
0: இந்த படத்தோட இயக்குனர் யாரு?
3: இயக்குனரா?
0: அமைதியான முகத்தோட இந்த பாடல பாடி இருப்பாரு இல்லையா? சரிங்க, இந்த படத்தோட இயக்குனர் பேர் என்ன அப்படின்னு சொன்னாதான் அந்த கேள்வி என்னன்னு நாங்க சொல்ல கேட்க முடியும்.
2: அது மட்டும் தெரியல என்ன? சரி, தொடர்ந்து நீங்க நிகழ்ச்சி கேளுங்க, யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
0: இப்ப இணைப்புல யாருங்க? 100.5 வண்ணத்தூரிகையில் சினிமா கொட்டகை. பேர் சொல்லுங்க.
2: என்ன பேருங்கய்யா?
0: வானொலி சப்தத்துக்கு வரீங்க.
2: வேலுச்சாமி ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க?
4: நாமக்கல் மாவட்டம்.
0: இயக்குனர் யாரு?
2: அதாவது காதல் ரோஜாவே அந்த படத்தோட இயக்குனர்.
4: ஸ்ரீதர்.
0: இல்லங்க இல்லங்க, நீங்க வானொலி சப்தத்தை குறைக்கவே இல்ல.
5: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
6: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
5: எப்படிமா?
6: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
5: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
7: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
8: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
7: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம்.
10: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
11: அன்னை JKK சம்பூர்ணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
12: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன, அடுத்தது என்ன. இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் உயிரி தொழில்நுட்பவியல் படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் இணை பேராசிரியர் முனைவர் சி ஜெயஸ்ரீ அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா, தெளிவு பெறணுமா? அப்ப அழையுங்க 24 24 24, மற்றொருன் 24 24 26 மற்றும் 24 24 29 290 333. கொடைக்கானலின் முன்னெடுப்பிற்கு சூளை 4542 இணைச்சு அடுத்தது என்ன மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி அடுத்தது என்ன கோடை பண்பலை 100.5.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: கூடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
3: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
2: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள் கோபிச்செட்டிப்பாளையம்,
5: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
6: அன்னை JKK சம்பூர்ணி அம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
7: யார் அந்த இயக்குனர், பதில் வருமா? காதல் ரோஜாவே.
8: அவரோட சுருக்கமா அவரை எப்படி கூப்பிடுவாங்க அப்படி அப்படின்னா நீங்க சொன்னீங்கன்னா.
7: ஆமா, ஒருவேளை அவர் இன்னும் என்னென்ன படங்கள்லாம் இயக்கியிருக்காருன்னு சொல்லலாம்.
8: சரி,
7: காதல் ரோஜாவேன்னு இப்ப கேட்டோம். யாருங்க வந்திருக்கீங்க? வணக்கம்.
9: சற்றலியில் ஒரு காந்தாலை கோடை பண்பலை 100.5 மாலை வணக்கம்.
8: வணக்கம் ஐயா.
9: ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாச்சி சிறியம்பாளையம் சோமசுந்தரம். மேடம் எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கோம். பதில சொல்றீங்களா?
9: கோதண்ட ராமையா.
7: என்னென்ன படங்கள் இயக்கிருக்காருன்னு தெரியுமா?
8: ஒரு 2-3 சொல்லுங்க பாப்போம். காதல் ரோஜாவே, அப்படியே அதே மாதிரி
7: அப்படியே இன்னொரு ரோஜாவே, ஈரமான ரோஜாவே,
9: ஈரமான ரோஜாவே,
7: ரெட்டை ரோஜா,
8: என்ன ஒரே ரோஜாவா இருக்கு.
7: அடுத்து வனஜா கிர்ஜா, அடுத்து தர்மா அப்படின்னு
8: நிறைய படங்கள் இயக்கிருக்காரு.
7: KR அப்படின்னு சொல்லுவாங்க சுருக்கமா. KR அப்படிங்கிறது வந்து கோதண்ட ராமையா. சரி, ரொம்ப அருமையா பதில் சொல்லிட்டீங்க. சரி, இப்ப என்ன அடுத்து வந்து என்ன கேட்க போறோம்?
8: அடுத்து வந்து நிறைய கேள்விகள் இருக்கு. சினிமா சம்பந்தமா வந்து கேள்வி இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது, சரிங்களா? அதனால கேள்விகள் நிறையவே இருக்கு, தொடர்ந்து நம்ம பேசலாம். இதே மாதிரி சினிமா கேள்விக்கு தான் நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு நிறைய நேர்கள் காத்திருப்பாங்க.
7: அது பழைய சினிமா, இடைக்காலம், புது,
8: எந்த சினிமாவா இருந்தாலும் ரசிச்சு அந்த காலத்துல இருந்து பாத்துட்டு
7: இருக்கோம்.
8: இப்ப சினிமா பத்தி நாங்க பதில் சொல்லணும், இணைப்பே கிடைக்கல அப்படின்றவங்க அடுத்த வாரமும் வரலாம்.
7: பழைய படத்துல இருந்து துள்ளுவதோ இளமை அப்படிங்கிற பாடலும் கேக்குறோம். இப்ப வந்து பாட்டு என்ன பாட்டு சொல்லலாம்
8: சொல்லுங்க.
7: சொல்லுங்க.
8: 6 10 10
7: நேத்து ஒருத்தர ஒருத்தர பார்த்தோம் அப்படியே பாட்டுக்கு தகுந்த மாதிரி இசையும் அப்படியே நம்ம தலையை அசைச்சு ஆட வைக்குது இல்லையா? சரி, இப்ப கோடை பண்பலை 100.5.
10: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெட்டுச்சு வைத்தோம் தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி. என்றும் மாறாத தரம் சுவை விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள் வழங்கிய வண்ணத்தூரிகை.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: கோடை பண்பலை 100.5 இனி தொடர்வது பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
11: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
12: பருத்தி இன்னர்வேர் தான்? பா, நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
11: அப்போ நல்ல பருத்தியில செய்யற

0: தரமான பருத்திலிருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
0: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னவர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வண்ண தூரிகை.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.

0: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏ
1: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
0: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
1: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
2: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
2: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம்.
5: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
6: அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக்
5: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.

0: ரெண்டு கேள்விகளுக்கான பதில் வந்து நம்ம வாங்கிட்டோம்.
1: வாங்கிட்டோமா?
0: ஆமா,
1: யார்கிட்ட
0: இருந்து? சொல்ல வச்சிட்டோம் நேயர்கள்ட்ட இருந்து. சொல்ல நேயர்கள்ட்ட நிறைய குழுக்கள் எல்லாம் கொடுத்து வந்து
1: இப்படிதான் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்ல வச்சாச்சு. நேரம் பாத்தீங்கன்னா 4:36. சினிமா அப்படின்னாலே நேரம் போறது தெரியாது, அதனால அதுலயும் கேள்விகளை வந்து நீங்க இங்க தொடங்கி ஒரு 10 வீடு தள்ளிதான் ஆன்சர் வாங்குற
0: மாதிரி. ஆமா, அப்ப இல்ல, நம்ம வந்து காதல் ரோஜாவேன்னு சொல்லிருப்போம். சொன்ன உடனே அடுத்தடுத்து இந்த படங்கள்லாம் அவர் இயக்கியிருக்காருன்னு சொன்னோன்ன என்ன வெறும் ஜா ஜா ஜானே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டோமா இல்லையா? இந்த படமா, இந்த படமான்னு வேற ஆச்சரியப்பட்டோமா இல்லையா? அதுதான் நமக்கு வேணும். சரிங்களா,
1: இப்ப அடுத்த கேள்வி, நீங்க வந்து எப்பயாவது வந்து ஈரமான ரோஜாவை யார் இயக்குனா அப்படின்னு
0: கேட்டா
1: கேட்க
0: மாட்டேன், கேஆர்னு டக்குன்னு சொல்லிருவாங்க. மாத்தி டிஆர்ன்றதுங்க கேஆர்.
1: ஆமா, அதனால ஞாபகத்துக்காக தான் நிறைய விஷயங்கள் இதுல சொல்றது. இப்போ யார் வாங்க? வணக்கம்.
0: 1.5 வண்ண தூரிகையில சினிமா கொட்டகை யாருங்க?
2: வணக்கம் அன்பின் ஜெமி.
1: சொல்லுங்க, பேர் சொல்லுங்க.
2: திருவான்சாரல் நரசிபுரம் என்கே கந்தசாமி.
1: ஐயா எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கு மேடம்.
1: நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: நிகழ்ச்சி கேட்டுக்கறேன்.
1: கோவையில எந்த பகுதி சொன்னீங்க? கோயம்புத்தூர் மாவட்டத்துல.
2: கோவையில வெள்ளிக்கிழமை சிறுவாணி டேம் தெரியுங்களா?
1: ஆமா ஆமா, சிறுவாணி டேம்
2: அது பக்கத்துல தான்.
1: அங்க எல்லாம் எப்படி, நல்லா எடுக்குதுங்களா? கோடை பண்பலை கேக்குதா தெளிவா?
2: ஏரியில் வச்சு எடுக்கறேன்.
1: சரிங்க,
0: அதனால கேட்டீங்களா இல்ல நேத்து தான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்தீங்களா அதனால கேட்டீங்களா?
1: கோயம்புத்தூர் மாவட்டத்துல இன்னைக்கும் மழை. சரிங்க, ரொம்ப சந்தோஷம்.
0: உங்களுக்கான குறிப்பு பாடல் கேளுங்க.

0: என்ன பாடல் தெரியுமா உங்களுக்கு?
1: அடிக்கடி கோடை பண்பலையில இந்த பாடல் ஒளிச்சுக்கிட்டே இருக்கும்,
0: ஒளிச்சுக்கிட்டே இருக்கும்.
1: என்ன
2: படம்?
0: இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மாதிரி கோடை பண்பலை உங்களுக்கு. உங்க பேரை வச்சு ஒரு பாட்டு இருக்கு, அது
2: என்னன்னு
0: தெரியுமா? அதை மட்டும் அப்படி கரெக்டா சொல்றீங்க.
1: தவமின்றி கிடைத்த வரமே, என்ன படம்?
0: படத்தோட கதாநாயகன் யாருன்னு
2: சொல்லுங்க. அதுதே சிறப்பா.
0: இந்த பாடல் நீங்க கேட்டிருப்பீங்க, பாத்திருப்பீங்க?
2: இல்ல, படமல பாத்திருக்கேன். 2000க்கு முன்னாடி வந்த படம் என்ன சொல்றேன்.
0: அதுக்கு முன்னாடி வந்த படம் தான்.
2: அதுக்கு
1: சரி விடுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, இன்னும் தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப காத்திருக்காங்க. வாங்க, வணக்கம்.
0: யாருங்க?
3: இருவருக்கும் மாலை வணக்கம் மேடம்.
1: பேர் சொல்லுங்கய்யா.
3: சேலம் மாவட்டம் துளசம்பட்டி சுதார் மேடம்.

0: நல்லமா இருக்கீங்களா?
1: சுதாகர் என்ன படம் தெரியுமா?
0: சுதாகர் ஐயா ரொம்ப நாள் ஆச்சு
2: பேசினேன்.
0: அன்பு சொல்லிட்டாங்களே?
1: அன்பு சொல்லியாச்சு. சரி, அது அந்த படத்தோட தகவல்கள் ஏதாவது தெரியுமா?
2: தகவல்,
1: இயக்குனர் யாரு, இசை யாரு, யாரெல்லாம் நடிச்சிருக்கான்?
0: வித்யாசாகர் இசையை அமைச்சிருக்காரு. இயக்கம்,
1: சரி, அந்த ஹீரோ பேரையாவது சொல்லுங்க.
2: ரெண்டே எடுத்துதான்.
1: என்னங்க?
2: தளபதி ராஜ்.
1: அவர் வந்து இயக்குனர்.
0: அன்பு படத்தை போட்டு தகவல்கள் எடுத்துட்டீங்க. தளபதி
2: வந்து பாலா மேடம்.
0: பாலா,
1: சரிங்க. அதாவது கேள்வி என்ன தெரியுமா? இனி கேட்கலையா அப்படின்றீங்களா? கதாநாயகன் பாலாவோட அண்ணன், சரிங்களா? அவர் வந்து பிரபலமான ஒளிப்பதிவாளர், திரைப்பட இயக்குனர், திரைக்கதை எழுத்தாளர், பாடலாசிரியர். யார் அவர்? இந்த பாலாவோட அண்ணன்
0: நடிச்சிருக்காரா?
1: அவர் நடிச்சிருக்காரு.
2: என்னங்க
0: என்ன பாருங்க,
2: எத்தனாவது ஆண்டில் நடிச்சிருக்கிறார்?
1: அவர் வந்து 2020 மேலதான், இல்லைன்னா ஒரு 18
0: வேதாளம் படம், விஸ்வாசம், வீரம், இந்த மாதிரி புது படங்கள்லாம் பார்த்துருப்பீங்கல்ல,
1: இந்த படங்கள்லாம் வந்து
0: இயக்கியிருக்காரு.
1: இந்த படத்தோட பெயர்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சொல்றீங்க, சிறுத்தை சிவா. சரி, இந்த சிறுத்தை படம் மூலமா அறிமுகமான இயக்குனர் சிறுத்தை சிவா.
0: அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன பாடல் கேக்கலாம்?
1: அந்த பாலாவோட அண்ணன் வந்து சிவா.
2: மதுரை படத்துல இருந்து மச்சான் பேரு மதுரை, அந்த பாட்டு மேடம்
0: கேக்கலாமா?
1: அது விளம்பரத்துக்கு அப்புறம் தான் பாடல், சரிங்களா? நன்றிங்க.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
5: நடையிலும் உடையிலும் தலைவன்
6: தான் அவன் வைக்கிங். பிரீஃப்ஸ்
4: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம்.
7: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
8: அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக்
7: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
4: கோடை பண்பலை 100.5 பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்கள்.
9: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
10: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
9: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
10: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
9: எனக்கும் பூமெக்ஸ்ல இருக்காப்பா.
10: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.

0: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
1: பருத்தி தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
2: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம்.
5: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
6: அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக்
5: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.

0: நேரம் பார்த்தீங்கன்னா மாலை 4:49. வண்ணத்தூரிகை இன்னைக்கு சினிமா கொட்டகையாக ரொம்ப அப்படியே கலகலகலகலன்னு
1: ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் தயாரா இருக்குது.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: ஏன் அந்த கேள்வியோட
0: நிறைவு செய்யலாம் நிகழ்ச்சி? அப்படி சொல்லுங்க, ஒரே ஒரு கேள்வி சொல்லக்கூடாது.
1: ஒரே ஒரு கேள்வி,
0: கேள்விகள் ஏராளமா இருக்கு.
1: ஒரு கேள்வியில 10 ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு.
0: அப்படி
1: நுழைச்சு நுழைச்சு கேட்போம்.
0: சொல்லுங்க.
1: சரிங்க, இப்ப இணைப்புல யாருங்க?
2: ஹலோ, மாலை வணக்கம். கரூர் சுதாங்க மேடம்.
1: சுதா,
0: ஏன் பயந்து பயந்து பேசுறீங்க?
1: ஒரு முன்னாடி குறிப்பு பாடலை கேளுங்க. பாடல் என்ன?

0: பம்பு பண்ணுன பொண்ணு
1: போடுவேன். நீ வளர்த்தத அப்படி நான் என்ன பண்ணுவேன்?
0: ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
2: என்ன ஞாபகம் வருது, என்னலாம் தோணுது சொல்லுங்க.
3: பாடலாவே நீங்க நினைச்சிட்டீங்களா? பிரேமா
4: குரு சகோதரர்கள் படம் கமலஹாசன் சர்க்கஸ் ஞாபகம் வரும். சரி,
2: வெறும் கமலஹாசன் ஞாபகம் மட்டும் சொல்லிட்டீங்க.
4: மனோரமா
2: இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து திரைத்துறையில அன்பா ஒரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க, ஆச்சின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ஒரே ஒரு திரைப்படத்திற்கு தேசிய விருது வாங்கியிருக்காங்க.
3: அது என்ன திரைப்படம்னு தெரியுமா?
2: சிறந்த துணை நடிகைக்காக, சிறந்த துணை நடிகைக்காக ஒரு விருது வாங்கியிருக்காங்க, தேசிய திரைப்பட விருது.
4: புதிய பாதை படமா?
2: புதிய பாதை. நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே.
3: அதானே, எப்ப படிச்சீங்க?
2: திரைத்துறையில அன்பா எல்லாரும் வச்சிருக்காங்க. மனோரமா அப்படின்ற பேர் வந்து அவங்க ஒரு நாடகங்கள் நிறைய, கிட்டத்தட்ட 5000 மேடை நாடகங்கள் நடிச்சிருக்காங்க. அதுல வந்து ஒரு கதாபாத்திரம் மனோரமான்னு எடுத்து அவங்க நடிச்சதுனால மனோரமான்ற பெயர் இன்றளவும் இருக்கு.
3: இப்ப வரைக்கும் எல்லாருக்கும்
2: எங்க பார்த்து யாரு சொன்னா
3: யாரோ சொல்லி கொடுத்தாங்களே, அவங்க பேர் என்ன சொல்லுங்க?
4: இல்லங்க
3: மேடம், யாரு கேட்டுச்சுங்க? யாரு அந்த வசந்தா இருக்காங்க,
2: அந்த உள்ள இருக்கவங்க யாரு?
3: நிறைய
2: விருதுகள் வாங்கியிருக்காங்க, நிறைய படங்கள், கிட்டத்தட்ட 1500 படங்களுக்கு மேல நடிச்சதுனால 1000 படத்துக்கு மேல நடிச்சாலே கின்னஸ் புக்ல நம்ம வந்து சாதனை படைச்சலாம். அந்த சாதனையை அவங்க படைச்சிருக்காங்க, கின்னஸ்ல பெயர் பெற்றிருக்காங்க. இன்னும் நிறைய விருதுகள்,
3: பேர் வச்ச ஆத்தாவ மறப்பேனான்னு சொன்ன மாதிரி
2: மறக்க முடியும்.
3: பேர் வச்ச ஆத்தாவ, அந்த ஆத்தாவுக்கே ஒரு பேர் இருக்கு, அது என்ன பேர்? அந்த பேரு தான் இப்போதைக்கு நம்ம கேட்ட கேள்வி இல்லையா?
2: கோபி சாந்தா, அதான் வந்து ஆச்சி மனோரமா அவங்களோட இயற்பெயர்.
5: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: கோடை பண்பலை 100.5 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமெக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய வண்ணத்தூரிகை.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் ஆர் சுந்தரராஜன், எஸ் அனிஷ், கணினி ஆக்கம் எம் சிக்கந்தர் ராஜா, தொலைபேசி ஒருங்கிணைப்பு சாரா. இனி கேட்கலாம் இடைக்கால இனிய மெட்டுக்களை சித்திர செவ்வானம். நிகழ்ச்சி வருவதற்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.

துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியிருக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தொலைநோக்கு பார்வையுடன் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் எட்டியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். மக்களின் நம்பிக்கையை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 94 கோடிக்கும் மேற்பட்டோரின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியிருக்கிறார். தவேகா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஆதரவாக வாக்களித்த 21 அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மீது அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியின் பரிந்துரையின் பேரில் தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியிருக்கிறார். அனைத்து நில சர்வே எண்களுக்கும் இம்மாத இறுதிக்குள் சந்தை வழிகாட்டி மதிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தேவையில்லாத காரணங்களுக்காக ஆவணங்களை நிலுவையில் வைக்கக்கூடாது என்றும் மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தம்புலாவில் நடைபெறும் இந்திய ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிவரும் இலங்கை ஏ அணி சற்று முன்வரை 35 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 190 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: இனிய மாலை வணக்கம் நேயர்களே, பறவைகள் கூடடைந்து பூமி அமைதியை அணியும் அந்த நேரத்தின் மௌனம் கூட ஒரு அழகிய கவிதை போல் இருக்கிறது. மரங்களின் இடைவெளியில் மெல்ல மெல்ல நுழையும் காற்று எங்கோ தூரத்தில் வாசிக்கும் புல்லாங்குழலின் இன்னிசை ராகம் போல இசைக்கிறது. தூரத்து வானத்தில் செஞ்சாந்து சிவப்பை சிந்தியபடி சூரியன் மறையத் தொடங்கும் போது மேகங்கள் கூட வெட்கத்தில் சிவக்கின்றன. ஒளி குறைந்து இருள் பூக்கத் தொடங்கும் இந்த ரம்மியமான மாலை நேர வானத்தின் நிறங்களோடு நாமும் கலந்து இசைப்பாடும் சித்திரச் செவ்வானத்தோடு இணையலாமா நேர்களே? நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து பயணிக்க காத்திருக்கிறேன் வீணா வீரபத்ரன்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேட் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

கனவுகளின் விழாக்களில் நீ கதாநாயகி. கனவுகளிலும் நினைவுகளிலும் வெண்பூக்கள் பூக்கும் மலை உச்சிகளிலும் பனித்துகளுக்கும் பூக்களுக்கும் வித்தியாசம் தெரியாத மாலை நேரங்களிலும் விலகிடாத உன் நேசமும் சிவந்த உன் உள்ளங்கை கதகதப்பும் எந்த உயிரை உன்னோடு கலந்திருக்கிறது.

கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு. அடுத்தது என்ன? அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் உயிரி தொழில்நுட்பவியல் படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் இணை பேராசிரியர் முனைவர் சி ஜெயஸ்ரீ அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா, தெளிவு பெறணுமா? அப்ப அழையுங்க 24 24 24, மற்றொருன் 24 24 26 மற்றும் 24 24 29 290 333. கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு சூளை 4542 இணைச்சு. அடுத்தது என்ன மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி. அடுத்தது என்ன கோடை பண்பலை 100.5.

5:16 நிமிடத்தில் இசை பாடிக்கொண்டிருக்கிறது சித்திரச்சிவானம். உன் மனதின் நினைவாக, செவியில் இசையாக, நாவின் சுவையாக, உள்ளங்கையின் வெப்பமாக, பிரார்த்தனையின் நம்பிக்கையாக, என் கண்ணீரை உலர்த்தும் காற்றாக, இரவிலும் பிரியாத நிழலாக, என்றென்றைக்கும் உன்னோடு நான் இருப்பேன்.

தாயறியாத சேயில்லை என்பது போலத்தான் நான் நிலத்தின் நீரருந்தி வான் நிறைத்து நிற்கும் காரிருள் மேகங்கள் நில்லாது பொழியும் போதெல்லாம் காற்றின் தடத்தில் மண் வாசனையை உணர்வது போல பேராழியின் அடியாழத்து வெப்பத்தின் நீரோட்டத்தினை கடலாடும் மீன்கள் உணர்வது போலத்தான் நான் உந்தன் காதலை உணர்கின்றேன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இணைந்து வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம். தரமான கல்விக்கு JKKM கல்வி நிறுவனங்கள், TN பாளையம், கோபிச்செட்டிப்பாளையம்.
1: JKKM இன்ஜினியரிங் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம், AICTE ஐடியா லேப், ARVR லேப், ட்ரோன் லேப் அண்ட் கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் போன்ற நவீன ஆய்வக செய்முறை கற்றல் மற்றும் தொழில்துறையை மையமாக கொண்ட லீடிங் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்.
2: அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம். JKK முனிராஜா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோபிச்செட்டிப்பாளையம்.
1: கவுன்சிலிங் கோட் 2758.

ஒரு மழை ஓய்ந்த ராத்திரியில் கூட்டிலிருந்து கிளம்பி மிதக்கும் மின்மினிகளின் ஒளியில் நீண்டதொரு புல்வெளியில் அமர்ந்து உந்தன் அன்பின் மொழிகளை கேட்கும் பொழுது முதல்

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள்

0: டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: JKKM Engineering College கோபிச்செட்டிப்பாளையம் AICTE Idea Lab, ARVR Lab, Drone Lab and Community Radio Station போன்ற நவீன ஆய்வக செய்முறை கற்றல் மற்றும் தொழில்துறையை மையமாக கொண்ட A Leading Autonomous Institution.
2: அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம். JKK முனிராஜா College of Technology கோபிச்செட்டிப்பாளையம்.
1: Counseling Code 2758.
3: நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன, அடுத்தது என்ன. இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் உயிரி தொழில்நுட்பவியல் படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் இணை பேராசிரியர் முனைவர் சி ஜெயஸ்ரீ அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா, தெளிவு பெறணுமா, அப்ப அழையுங்க 24 24 24 மற்றொருன் 24 24 26 மற்றும் 24 24 29 290 333. கொடைக்கானலின் முன்னெடுப்பிற்கு சூளை 4542 இணைச்சு அடுத்தது என்ன மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி அடுத்தது என்ன கோடை பண்பலை 100.5.
4: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ் அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்
2: 350 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வளாகத்தில் நேரடி வயல்வெளி பயிற்சிகள், மாணவர்களை எதிர்கால அக்ரி என்டர்பிரைனராக உருவாக்கும் முன்னணி கல்வி நிறுவனம்.
1: BSc ஹானர் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர் ஹார்டிகல்ச்சர் படிப்புகள் வழங்கப்படுகின்றன. ஐகேர் நியூ டெல்லி அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனம். JKK முனிராஜா அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் கோபிச்செட்டிப்பாளையம்.
3: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
4: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 5, ஒற்றர் தலைவன். விக்ரமன் காட்டில் மறைந்திருந்து நால்வருடன் போரிட்டுக் கொண்டிருந்த போது குதிரை மீது ஒரு வீரன் வந்து சேர்ந்தான். அவன் அந்த கள்வர்களின் தலைவன் என்று நினைத்த போது வந்தவரோ அவர்களில் ஒருவனை கொன்று விக்ரமனுக்கு உதவி செய்தார். இனி நல்ல சமயத்தில் வந்து தன்னை காப்பாற்றிய குதிரை வீரனிடம் விக்ரமனுக்கு நன்றி உணர்ச்சி உண்டாயிற்று. அவ்வீரனுடைய கேள்விக்கு மறுமொழியாக, ஐயா, நான் வியாபாரி, உறையூருக்கு

0: போவதற்காக இந்த குறுக்கு வழியில் வந்தேன். வந்த இடத்தில் இந்த ஆபத்து நேர்ந்தது. நல்ல சமயத்தில் நீங்கள் வந்து உதவி செய்தீர்கள் என்றான். வியாபாரியா நீர்? துலாக்கோல் பிடிக்கும் கையா இவ்வளவு லாவகமாய் கத்தி சுழற்றுகிறது? நம்ப முடியவில்லை ஐயா. என்ன வியாபாரம் செய்கிறீரோ என்று கேட்டார். ரத்தின வியாபாரி நான். கத்தியை உபயோகிக்கவும் பழகி இருக்கிறேன் என்றான் விக்ரமன். அழகுதான், ரத்தின வியாபாரியா இம்மாதிரி காட்டு வழியில் தனியாக கிளம்பினீர், அதுவும் ரா வேளையில் என்றார் வந்தவர். நரசிம்ம சக்கரவர்த்தியின் புகழை கேட்டு ஏமாந்து போனேன். அவருடைய ஆட்சியில் திருட்டு புரட்டே கிடையாது என்று கடல்களுக்கு அப்பால் உள்ள தேசங்களில் எல்லாம் ஜனங்கள் பேசிக் கொள்வதை கேட்டிருக்கிறேன் என்றான் விக்ரமன். ஓஹோ, வெளிநாட்டிலிருந்து வந்தீரா? நினைத்தேன் அப்போதே. எந்த நாட்டிலிருந்து வருகிறீரையா என்றார் வந்தவர். எனக்கு செண்பகத்தீவு என்றான் விக்ரமன். செண்பகத்தீவா? நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த நாட்டில் ரத்தினங்கள் அதிகம் உண்டு என்று. நல்லது. ரத்தின வியாபாரம் செய்ய வந்த நீர் முதலில் காஞ்சிக்கல்லவா போக வேண்டும்? இவ்வளவு அவசரமாக உறையூருக்கு கிளம்பியது ஏனோ என்று கேட்டார் வந்தவர். சொல்லுகிறேன் ஐயா, ஆனால் தாங்கள் யார் என்பதை தெரியப்படுத்தவில்லையே என்றான் விக்ரமன். நான் யாராயிருந்தால் என்ன என்றார் வந்தவர். என் உயிரை காப்பாற்றியவர் யார் என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டாமா என்றான் விக்ரமன். உம்முடைய உயிரை நான் காப்பாற்றவில்லை, நீரேதான் காப்பாற்றிக் கொண்டீர். மூன்று பேரை வேலை தீர்த்த உமக்கு இன்னும் ஒருவனை தீர்ப்பது பிரமாதம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் நான் யார் என்று சொல்லுகிறேன். காஞ்சி சக்கரவர்த்தியை பற்றி நீர் கேள்விப்பட்டது பொய்யாக போயிற்று என்றீரே, அந்த சக்கரவர்த்தியின் ஊழியர்களில் ஒருவன் நான், ஒற்றர் படை தலைவன். நீர் தனியாக இந்த காட்டு வழியே போகிறீர் என்று எனக்கு தகவல் வந்தது. ஏதாவது அபாயம் நேரலாம் என்று எதிர்பார்த்து உடனே புறப்பட்டு வந்தேன் என்றார் ஒற்றர் படை தலைவர். அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நன்றி நேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் JKKM கல்வி நிறுவனங்கள் கோபிச்செட்டிப்பாளையம்.
2: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்
3: 350 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வளாகத்தில் நேரடி வயல்வெளி பயிற்சிகள், மாணவர்களை எதிர்கால அக்ரி என்டர்பிரைனராக உருவாக்கும் முன்னணி கல்வி நிறுவனம்.
2: BSc ஹானர் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர் ஹார்டிகல்ச்சர் படிப்புகள் வழங்கப்படுகின்றன. ஐகேர் நியூ டெல்லி அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனம். JKK முனிராஜா அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் கோபிச்செட்டிப்பாளையம்.
4: குளிரும் சிறு மழையும் சூடு குறையாத தேநீர் கோப்பையும் அசைபோட சில நினைவுகளும் கொஞ்சமே கொஞ்சம் பூக்களும் புத்தகங்களும் நிலவொளியும் போதும். இந்த வாழ்க்கையை இணைந்து ரசித்து கடக்கலாமா காதலி?

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 52 ஆண்டுகள் பாரம்பரியத்துடன் மாணவர்களின் நம்பிக்கையை பெற்ற கல்வி நிறுவனம் அன்னை ஜே கே கே சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ்.
2: நவீன ஆய்வகங்கள், AICTE ஐடியா லேபில் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சி வகுப்புகள், அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கின்றோம். அன்னை ஜே கே கே சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம்.

இடைக்கால பாடல்கள் இன்னிசை பாடி இதயங்களில் இசைமீட்டியதா நேயர்களே? மற்றுமொரு இன்னிசை தொகுப்போடு சித்திர செவ்வானம் வலம் வரும் நாளை மாலை 5 மணிக்கு மற்றுமொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. விடைபெறுகிறேன் வீணா வீரபத்ரன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இணைந்து வழங்கியோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம். தரமான கல்விக்கு JKKM கல்வி நிறுவனங்கள், TN பாளையம், கோபிச்செட்டிப்பாளையம்.
2: 52 ஆண்டுகள் பாரம்பரியத்துடன் மாணவர்களின் நம்பிக்கையை பெற்ற கல்வி நிறுவனம் அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ்.
3: நவீன ஆய்வகங்கள், AICTE ஐடியா லேபில் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சி வகுப்புகள், அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கின்றோம். அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம்.
4: இனி கேட்கலாம் ஆலய தரிசனம்.

திருச்சியிலிருந்து சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது துறையூர் பெருமாள் மலை ஆலயம். மலையின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரராக கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார் பெருமாள். மலையின் அடிவாரத்தில் அமைந்து உள்ளது ஸ்ரீ கோவிந்தராஜசுவாமியின் சன்னதி. திருப்பதிக்கு நிகரான க்ஷேத்திரம் என்றும் தென் திருப்பதி என்றும் கூறப்படுகிறது. ஆலய மண்டபத்தில் தட்டினால் 7 ஸ்வரங்களின் ஒளியை எழுப்பும் அதிசய கருங்கல் தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இங்கே உள்ள தசாவதார சப்த மண்டபம் சிற்ப நுட்பத்துடன் அழகாய் அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தூணிலும் ஒவ்வொரு அவதார பெருமாள் திருக்காட்சி தருகிறார். நரசிம்மர் உக்ரமாக காட்சியளிக்கிறார். நரசிம்மரின் திருமுகமும் நகங்களும் திருக்கரங்களும் அப்படியே தத்ரூபமாக காட்சியளிக்கின்றது. பிரதோஷத்தின் போது நரசிம்மருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. அனைத்து பௌர்ணமி நாட்களிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பெருமாள் மலையை சுற்றி கிரிவலம் வருகின்றனர் என்பது சிறப்பு. இந்த ஆலயத்தின் தலவிருட்சம் இலந்தை மரமாகும். மேலே சென்று பெருமாளை தரிசனம் செய்ய படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டு உள்ளன. வாகனங்களில் செல்ல வசதியும் உள்ளது. இந்த கோயில் கரிகால சோழனின் பேரனால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. தன்னுடைய குருவின் ஆலோசனைப்படி சோழ தேசத்துக்கு உட்பட்ட இந்த பகுதியில் வேங்கடவனை நினைத்து ஒரு இலந்தை மரத்தடியில் அமர்ந்து தவம் செய்தார். அதில் மகிழ்ந்த பெருமாள் மன்னனுக்கு திருமண கோலத்தில் திருக்காட்சி தந்து பிரசன்னம் ஆனதால் இந்த தலத்து பெருமாளுக்கு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாச்சலபதி என்ற திருநாமம் வந்ததாக சொல்லப்படுகிறது. இங்கேயும் துளசியும் தீர்த்தமும் தேங்காய் துருவலும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இங்கே இன்னொரு சிறப்பு பக்தர்களுக்கு விபூதி பிரசாதம் வழங்கப்படுவதுதான்.

ஸ்ரீ பத்மாவதி தாயார் தனிச்சன்னதியில் காட்சி தருகிறார். திருப்பதி மலையைப் போலவே இத்தலத்திலும் மூலவர் பிரசன்ன வெங்கடாச்சலபதிக்கு இணையாக அலைமேலு மங்கை தாயாருக்கு தனிச்சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. பக்தர்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் வாரி வழங்கும் கருணை முகத்துடன் மங்களகரமான தோற்றத்தில் வீற்றிருக்கிறார். இக்கோயிலின் பிரகாரத்தில் காவல் தெய்வமாக ஸ்ரீ கருப்பண்ணசாமி தனிச்சன்னதி கொண்டு

0: எழுந்தருளியுள்ளார். இவர் க்ஷேத்திர பாலகர் என்றும் அழைக்கப்படுகிறார். எந்த தலத்திலும் இல்லாத வகையில் விஸ்வக்சேனருக்கு தனிச்சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. சோழனுக்கு அருள் வழங்கிய பிரசன்ன வெங்கடாச்சலபதி நம் சோதனைகளை போக்கட்டும். இன்று திருச்சி துறையூர் பெருமாள் மலை பிரசன்ன வெங்கடாச்சலபதி ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: கொடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
4: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: நல்ல விஷயங்களை

0: கேட்க, இதெல்லாம் நடக்கிற போது எப்போதும் இனிமே இருக்குதுங்க. எல்லாம் இன்பமயம் அப்படின்னு ஒரு பாட்டு. என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள், கலைவாணர் அவர்கள், தன்னுடைய திரைப்பட உலகத்தில் பெரும் புகழை சம்பாதித்தவர். மணமகள் அப்படின்னு ஒரு படம் இயக்கிறார். அப்படி இயக்கிற போது அந்த முதல் படத்தில் பெரிய பெரியவங்கள்லாம் நடிக்க வைக்கிறார். எம் எல் வசந்தகுமாரி அவர்களை கூப்பிட்டு பாடல் ரொம்ப இனிமையாக தொடங்கணும் அப்படின்ட்டு, எல்லாம் இன்பமயம் அப்படின்னு அந்த பாட்டை தொடங்கணும் அப்படிங்கிறாரு. இப்போ பாருங்க, நல்ல சொற்களை சொல்கிற போது அது எவ்வளோ பெருமையாக இருக்குது. இனிமை நிறந்த சொற்களை பேசினா என்ன லாபம் தெரியுங்களா? திருவள்ளுவரே சொல்கிறாரு, ஒரு கனி ஒரு காய் ரெண்டையும் எடுத்து பாருங்க. கனி இருக்கிறப்ப நாம் ஏன் காயை போய் எடுக்கணும்? இனிய உளவாக இன்னாது குரல் கனி இருப்ப காய இருந்துட்டு. இதுக்கு என்ன அர்த்தம்? நல்ல பழம் இருந்தால் பழத்தை தான் வாங்குவோம், காயை வாங்க மாட்டோம். பழத்தோட தன்மை என்ன? இனிக்கும், சுவைக்கும், நல்லா இருக்கும், காய் கசக்கும், புளிக்கும், எல்லாம் சரி. அதனால் இனிமையான சொற்களை எப்போதும் பயன்படுத்துங்க, கடுமையான சொற்களை பயன்படுத்த வேண்டாம். கி ராமலிங்கனார்னு குறை எழுதுகிற போது ஒன்று சொன்னாருங்க, எப்படி தெரியுங்களா? இந்த கனி போன்ற வார்த்தைகளை நாம் கனிவாக பயன்படுத்தினால் கனி அப்போது ருசியாக இருக்கும், இனிமையாக இருக்கும், எல்லாத்துக்கும் மேலே பிற்பாடு அது பயனையும் தருனாருங்க. எப்படி பயணத்தை தெரியுமா? இப்போ அந்த பழத்தை சாப்பிட்டோட அந்த கொட்டை இருக்குது பார்த்தீங்களா, சின்ன பிள்ளையில நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன், இன்னைக்கு பிள்ளை இதுதான் தெரில, அதை சாப்பிட்டு பிடிச்சோன்னே போய் தோட்டத்தை ஊண்டி வச்சிருவேன் நான், எப்படியாவது ஒன்று வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. சில சமயம் வந்தாலும் வரும், வந்துருச்சுன்னா வர்ற சந்தோஷம் நான் வச்ச வரோம் நான் வச்ச வரோன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். இப்போ இந்த கனியை தந்தது, சுவையை தந்தது, இனிமையை தந்தது, ஒரு செடியை தந்தது, இன்னும் சில கனிகளை தரப்போகிறது. இப்படித்தானா சில சமயத்தில் ஒரு சொல் சொன்னால் அப்போது இனிமையை மட்டும் இல்லைங்க, அதுக்கு மேலேயும் தரும். எப்படி உதாரணம்? ஒரு இளைஞர் வந்து வேலைக்காக இன்டர்வியூக்கு போகிறார். போகிறபோது பஸ்ஸில் கூட்டம், கடுமையான கூட்டம். அவர் ஜன்னல் ரோட்டில் உட்காந்துருக்கார். அப்போ ஒரு பெரியவர் ஒருத்தர் நின்றுக்கிட்டு வர்றார். இவர் என்ன பண்ணார் பார்த்தார், ஐயோ ஒரு பெரியவர் நிற்கிறார் அப்படின்ட்டு இவர் எந்திரிச்சு, ஐயா நீங்கள் வந்து உட்காருங்க, நீங்கள் எங்கே இறங்குறீங்கன்னு அவர் கேட்டார் அந்த பெரியவர். நான் போகிறது ஒரு ரொம்ப தூரம்னு, அதுக்கு எதுக்கு எனக்கு இடம் கொடுக்குறீங்கன்னு. இல்லையா, என்னால் முடியும், நீங்கள் எனக்காட்டில் மூத்தவர், வந்து உட்காருங்க. அவருக்கு இவருக்கு யாரும் தெரியாது. சரி, போயாச்சு. இன்டர்வியூக்குள்ளே போகிறார். ஒரு மணி நேரம் காத்திருந்து உள்ளே நுழைஞ்சு உள்ளே போனால் இவர் யாருக்கு இடம் கொடுத்தாரோ அவர் தான் அங்கே உட்காந்துருக்கார். இப்போ ஒரு விஷயத்தை பாருங்கள், இன்டர்வியூலாம் நல்லா நடக்குது, அதே போல் எல்லாம் முடியுது. கடைசியில் ஒரே மாதிரி ஒரு அஞ்சாறு பேர் வர்ற போது யாரை தேர்ந்தெடுக்கலான்னு இந்த பெரியவர் சொன்னாராம், இந்த பையனுடைய அந்த நடவடிக்கை நல்லா இருந்ததுங்க, ஏன் இந்த பையனை தேர்ந்தெடுத்தேன்னு பாருங்களேன். அப்போதைக்கு இனிமையை மட்டுமில்லை, எதிர்காலத்துக்கான வாய்ப்பையும் அது தந்தது என்று சொன்னால், நல்ல சொற்களை பேசப்பழகி கொண்டால் நமக்கு மட்டுமில்லைங்க, கேட்குறவங்களுக்கும் அது இதம் தருமனைங்கிற மாதிரி, இதம்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த இதமான சொற்களை நம்ம சொன்னோம்னா அவ்வளோ இனிமையாக இருக்கும். நல்லதை நினைப்போம், நல்லதை சொல்லுவோம், நல்லதை செய்வதற்காகவே வாழ்வோம். அதுதான் எப்போதும் நன்மையும் பெருமையும் உண்டாக்கும். எல்லாம் இன்பமயம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பணியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்ற
6: Hannah Joseph Hospital, Sindhamani Tollgate, Gil, Madurai. Call 350-5151.

மல பூக்களின் சங்கமம் கதம்ப மலர்கள். மலரின் மனமும் காற்றின் குடுமையும் மெல்ல வந்து நெஞ்சை நினைக்கும் அந்தி வேளையில் கோடை பந்தலை 100.5 இணைந்து ரசிப்போம் கதம்ப மலர்கள்.

நமது கோடை வானொலி 100.5 நாளை மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள். நாளை காலை 8 மணிக்கு கன்னியாகுமரி மாவட்ட நேர்களுக்காக மனதோடு ராகம். காலை 9 மணிக்கு வானவில், கறவை மாடுகளில் ஏற்படும் மடிநோய் வகைகள் மற்றும் தீர்வுகள். சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் பி. புவனராஜன் அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை. கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் சென்னை ஆண்டவர் கோவில் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். நாளை நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம். நாங்களும்

நடிப்போம்ல. பிற்பகல் 3 மணிக்கு விருதுநகர் மாவட்டம் தேன்மொழி அவர்களின் தெருவில் உயிரெழுத்து. மாலை 4 மணிக்கு விடுகதை வண்ணத்தூரிகை. இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன, +2 மாணவர்களுக்கான ஆலோசனை நிகழ்ச்சி. இரவு 8 மணிக்கு பள்ளி கல்லூரி பயிலும் மாணவ கண்மணிகளுக்காக இளமை பேசுகிறது. இரவு 10 மணிக்கு தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியாக நினைவே சுகம். நாளை கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களுக்காக கோடை பன்மலை 100.5 நிகழ்ச்சிகளோடு இணைந்தே இருங்கள். நள்ளிரவு 12 மணி வரை.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்று ஜிஆர்பி ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துக்கள்.

நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன, அடுத்தது என்ன. இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் உயிரி தொழில்நுட்பவியல் படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கமளிக்கிறார் இணை பேராசிரியர் முனைவர் சி ஜெயஸ்ரீ அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா, தெளிவு பெறணுமா? அப்ப அழையுங்க 24 24 24, மற்றொரு 24 24 26 மற்றும் 24 24 29 290 333. கொடைக்கானலின் முன்னெடுப்பிற்கு சூளை 4542 இணைச்சு அடுத்தது என்ன மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி அடுத்தது என்ன கோடை பண்பலை 100.5.

இது உங்கள் கோடை பண்பலை 100.5. 100.5 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தம்புலாவில் நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜல்சக்தி அமைச்சகம் தொடர்பான திட்டங்களை ஆய்வு செய்த அவர், பாசன வசதிகளை விரிவுபடுத்துவதற்கும் வறட்சியை தவிர்க்கவும் நதிநீர் இணைப்பு வழிவகை செய்யும் என்று கூறியுள்ளார். தேசிய நலன் அடிப்படையில் நீர் மேலாண்மை திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மக்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்படும் ஜல் சஞ்சய் திட்டம் மூலம் நிலத்தடி நீர் மேம்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இக்கூட்டத்தில் மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல், இணையமைச்சர் டாக்டர் ராஜ்பூஷன் சௌத்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சேவை அடிப்படையிலான நிர்வாகம்

0: திட்டத்தின் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பதவியேற்று 12 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அனைத்து துறைகளும் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியுள்ளார். டிஜிட்டல் மற்றும் நிர்வாக மறுசீரமைப்பு, தொழில் முனைவோருக்கான உகந்த சூழ்நிலையை உருவாக்குவது உள்ளிட்டவற்றில் அரசு நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏழை எளிய மக்களின் நலனுக்காகவும் மகளிர் மற்றும் இளையோருக்கு அதிகாரம் அளிப்பதில் அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். வரும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், தனிமனித ஒழுக்கம் சரியாக இருந்தாலே இந்த சமூகம் மாறும் என்று கூறினார்.
1: இந்த சிங்கப்பெண் சிறப்பு படைக்காக முதற்கட்டமாக 354 கோடிக்கும் மேல நிதி ஒதுக்கப்பட இருக்கு. இந்த திட்டத்தோட 2வது கட்டமா இந்த படைக்காக மட்டுமே 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளது. பெண்களோட பாதுகாப்பை ஸ்ட்ராங் பண்றதுக்காக மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற வாகனங்களும் நவீன உபகரணங்களும் தொழில்நுட்ப சாதனங்களும் அலாட் செய்யப்பட இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிற காவல் நடவடிக்கையில இந்த படை முக்கிய பங்கு வகிக்கும். ஃபீல்ட் ஒர்க்ஸ் அண்ட் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ்ல இந்த படை ஈடுபடுறதால அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் எல்லாம் வழக்கு விசாரணையிலும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தர்றதிலையும் இன்னும் அதிக கவனம் செலுத்த முடியும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக பெட்ரோல் மூலம் அறிமுகப்படுத்தப்படும்.
0: முன்னதாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினரின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார். அனைத்து நில சர்வே எண்களுக்கும் இம்மாத இறுதிக்குள் சந்தை வழிகாட்டி மதிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பதிவுக்கு வரும் பொதுமக்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ளுமாறும் தாமதமின்றி அன்றைய தினமே ஆவணங்களை பொதுமக்களிடம் திரும்ப வழங்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டிட களப்பணிக்காக ஆவணங்களை உடனுக்குடன் பார்வையிட்டு வழங்கப்பட வேண்டும் எனவும், தேவையில்லாத காரணங்களுக்காக ஆவணங்களை நிலுவையில் வைத்து பொதுமக்களை அலைகழிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிலுவை ஆவணங்களை மாவட்ட பதிவாளர்கள் ஆய்வு செய்து உடனுக்குடன் உரிய தீர்வு அளித்திட வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் அறநிலையங்கள் துறை செயலாளர் திரு குமரகுருபரன், பதிவுத்துறை தலைவர் திரு அருண் சுந்தர் தயாளன் உள்ளிட்ட பதிவுத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நெதர்லாந்து பயணத்தின் போது மீட்கப்பட்ட நாகை மாவட்டம் ஆனைமங்கலம் செப்பேடுகளை தாயகம் கொண்டு வந்துள்ளதற்கு அப்பகுதி மக்கள் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அருகே உள்ள ஆனைமங்கலம் 1000 ஆண்டுகள் பழமையான கிராமம். சைவ சமயத்தினை சேர்ந்த சோழ பேரரசர் பௌத்த மதத்திற்கு கொடையளித்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் நிலவிய மத நிலநடுக்கத்திற்கு இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் சான்றுகள் ஆகும். ஆனைமங்கலம் செப்பேடுகள் 2 தொகுதிகளை கொண்டவை. முதல் தொகுதி 21 ஏடுகள் கொண்டது. இதனை வழங்கியவர் முதலாம் ராஜேந்திர சோழன். 2வது தொகுதி 3 ஏடுகள் கொண்டது. ராஜேந்திர சோழனின் பேரனான முதலாம் குலோத்துங்க அவர்களால் கிபி 1086 வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 18வது நூற்றாண்டில் டச்சு ஆட்சியின் போது டச்சு அதிகாரி புளோரன்சியஸ் கேம்பர் என்பவரால் இந்த 2 செப்பேட்டு தொகுதிகளும் நெதர்லாந்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. பல ஆண்டுகளாக மத்திய அரசு செப்பேடுகளை மீட்க வலியுறுத்தி வந்த நிலையில் சமீபத்தில் நெதர்லாந்து சென்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஆனைமங்கலம் செப்பேடு

0: பெண்களை இந்தியாவிற்கு கொண்டு வந்துள்ளமைக்கு கிராம மக்கள் வரலாற்றாளர்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
1: திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த இரண்டு நாட்களுக்கு திருநெல்வேலி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை இன்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். காலை முதல் வரும் மே 14 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உயர்கல்வி சேர்க்கை சார்ந்த வழிகாட்டல் மற்றும் ஆலோசனை தேவைப்படும் அரசு பள்ளி மாணவர்களுக்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உயர்கல்வி கட்டுப்பாட்டு அறை செயல்படும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்களுக்கு வழங்கும் காலை உணவு திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் நேரில் ஆய்வு செய்தார். மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வஞ்சிநகரம் கிராமத்தில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைப்பது தொடர்பாக அலுவலர்களுடன் ஆட்சியர் திரு ஆகாஷ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று ஆய்வு செய்தார். வேலூர் அருகே தொரப்பாடியில் உள்ள சிறை மற்றும் சீர்திருத்த நிர்வாக பயிலரங்கத்தில் சிறை அதிகாரிகளுக்கான 3 மாதங்கள் பயிற்சி நிறைவு விழா அதன் இயக்குநர் திரு பிரதீப் தலைமையில் இன்று நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டம் நூத்தப்பூர் கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நாளை நடைபெறவுள்ளது. சென்னை திருவிக நகர் மண்டலத்தில் கட்டப்பட்டு வரும் பல்நோக்கு கட்டடப் பணிகள் சென்னை மாநகர மேயர் திருமதி பிரியா ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகர ஆணையர் டாக்டர் சமீரன் கோடம்பாக்கம் மண்டலத்தில் உள்ள இலவச ஒப்பனை அறையினை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்தது. 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இலங்கை ஏ அணி 269 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா தஜகிஸ்தான் இடையேயான 2வது மற்றும் இறுதி நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. தஜகிஸ்தானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தம்புலாவில் நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: நமது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.

0: வணக்கம் நேர்களே.
1: இந்த பூமியே எங்க சாமி அம்மா செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா.
0: கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும்
2: தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன.
3: இன்று கொடுக்காப்புளி சாகுபடி முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் பெரியகுளம் வேளாண்மை பல்கலைக்கழக இணை பேராசிரியர் முனைவர் கோ. சதீஷ் அவர்கள்.
4: வணக்கம் வேளாண் பெருமக்களே. எனது பெயர் முனைவர் கோ. சதீஷ், இணை பேராசிரியர் தோட்டக்கலை, பல அறிவியல் துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பெரியகுளம். நான் தற்போது உங்களிடம் கொடுக்காப்புளியில் சாகுபடி முறைகளை பற்றி பேச இருக்கிறேன். தமிழ்நாட்டில் வறட்சி மற்றும் தரிசு நிலங்களில் உகந்த பழப்பயிர்களில் கொடுக்காப்புளி வணிக ரீதியில் இன்றியமையாதது. இப்பழப்பயிரை கோண புளியங்காய், மணினா புளி மற்றும் மெட்ராஸ் முள்பழம் என்று இயற்பெயர் அழைக்கப்பட்டது. இம்மரம் இயற்கையாகவே பச்சையாகவும் கிளைகள் இடைமட்டமாகவும் படரும் தன்மை உடையது. சுமார் 5 முதல் 20 மீட்டர் நீளம் வரை வளரக்கூடியது. இலைகள் அகந்த அமைப்பையும் கரும்பச்சை நிற தன்மையுடனும் இருப்பதன் மூலம் மலர்கள் வெள்ளை நிறத்திலும் காணப்படும். பொதுவாக அயல் மகரந்த சேர்க்கை மூலமாக காய்க்கக்கூடிய தன்மையுடையது. ஆண்டுதோறும் சீராக மற்றும் கொத்தாய் காய்க்கும் தன்மை கொண்டது. பழங்கள் மருத்துவ குணமுடையது. குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி, ஆன்டி ஆக்சிடென்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இது இருக்கிறது. அதனால் கொடுக்கக்கூடிய வைட்டமின் சி சத்தினை கொண்டுள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்க வல்லது. பழங்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறத்தில் உள்ளது. இப்பழத்தால் பொட்டாசியம் சத்து உள்ளதால் இரத்த அழுத்தத்தை சீராக வைக்க உதவுகிறது. பழங்களில் குறைந்த அளவு சர்க்கரை நோயை எதிர்ப்பு திறனும் கொண்டிருக்கும். இலை மற்றும் விதைகளில் புரதச்சத்து உள்ளதால் கால்நடை தீவனத்துக்கும் மிக உகந்ததாக இருக்கிறது. இப்பயிர் கலர் உவர் நிலங்களிலும் தண்ணீர் தேங்கும் இடங்களிலும் மற்றும் மானாவாரி சாகுபடிக்கும் உகந்தது. இந்த கொடுக்காப்புளியில் எங்கள் தோட்டக்கலை கழகம் மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பெரியகுளத்தில் 2 ரகங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். PKM 1 கொடுக்காப்புளி, PKM 2 கொடுக்காப்புளி. பெரியகுளத்தில் உள்ள தோட்டக்கலை கழகம் மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் பல அறிவியல் துறையில் சார்பில் இந்த ரகத்தை 2009 ஆண்டு வெளியிடப்பட்டது.

இந்த ரகம் சூளக்கரை கிராமத்தில் இறுக்கிய அயல் மகரந்த சேர்க்கை மூலம் பெறப்பட்ட விதைக்கன்று மூலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இம்மரத்தின் கிளைகள் படர்ந்த கிளைகளை கொண்டும் ஆண்டுதோறும் சீராக காய்க்கும் தன்மை உடையதும் கொத்து கொத்தாக காய்க்கும் திறனும் உள்ளது. பழங்களானது வட்ட வடிவான சுருள் வலை போன்று இருக்கும். பாசிகளை கோர்த்தது போன்று இளமஞ்சள் நிற தோள்களையும் வெண்மையான சதை பற்றையும் கடுமையான விதையையும் கொண்டுள்ளது. இப்பழத்தின் கரையும் திடப்பொருள் 11.5 பிரிக்ஸ் உள்ளது. இவ்ரகமானது ஆண்டுக்கு 79 கிலோ ஒரு மரத்திற்கு மகசூலாக கிடைக்கும். அடுத்ததாக PKM 2 கொடுக்காப்புலி. இந்த ரகம் பெரியகுளத்தில் உள்ள தோட்டக்கலைக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பல அறிவியல் துறையில் சார்பாக இந்த ரகத்தை விதையில்லா தேர்வு மூலம் 2019 மூலம் வெளியிடப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் சீராக காய்க்கும் தன்மை மற்றும் கொத்து கொத்தாக காய்க்கும் திறனும் கொண்டது. பழத்தின் வெளிப்புறத்தால் இளஞ்சிவப்பு நிறத்திலும் சதைப்பகுதி சிவப்பு நிறத்திலும் அதன் விதைகள் சிறிதாகவும் கருமையாகவும் இருக்கும். இப்பழம் காராமிலத்தன்மை வந்து ஒரு 100 கிராமுக்கு 138 மில்லி அமிலம் இருக்கிறது மற்றும் திடப்பொருள் 13.7 பிரிக்ஸ் உள்ளது. ஒரு வருடத்துக்கு ஒரு மரத்திற்கு 90 கிலோ கிடைக்கும். வணிக ரீதியாகவும் நடவு செய்து 5 ஆண்டுகளில் மகசூலுக்கு வரும். அடுத்ததாக மண் மற்றும் தட்பவெப்பநிலை. கொடுக்காப்புலி எல்லா விதமான மண்களிலும் வளரும் தன்மை கொண்டது. குறிப்பாக களிமண், ஓர்மண், மானாவரி நிலங்களும் மண்ணின் கார அமிலத்தன்மை 5.5 முதல் 8 வரை உள்ள அளவில் சாகுபடி செய்யலாம். இம்மரமானது வெப்ப மற்றும் மித மண்டலங்களில் வளரும் தன்மை உடையது. குறிப்பாக இப்பயிர் 16 முதல் 45 செல்சியஸ் வெப்பநிலை வரை நன்றாக வரக்கூடியது. ஆண்டுக்கு சராசரி மழை பொழிவானது 250 மில்லிமீட்டர் முதல் 800 மில்லிமீட்டர் ஆக இருந்தால் போதுமானது. மழைக்காலத்தில் ஜூன் முதல் ஜூலை அல்லது அக்டோபர் முதல் நவம்பர் மாதத்தில் கொடுக்காப்புலி ஒட்டுக்கன்றுகளை நடவு செய்யலாம். அதாவது நடவு 60 சென்டிமீட்டர் நீள அகல ஆழமுடைய குழிகளை தோன்றிய பின்னர் குறைந்தபட்சம் ஒரு மாதம் வரை ஆறப்போட வேண்டும். பின்பு ஒரு குழிக்கு மக்கிய தூள் உரம் 10 கிலோ, வேப்பம்புண்ணாக்கு 100 கிராம், சூப்பர் பாஸ்பேட் 100 கிராம், ஜிப்சம் 100 கிராம் ஆகியவற்றை மண்ணுடன் கலந்து குழிகளில் நிரப்ப வேண்டும். அடுத்ததாக நடவு செய்தல். அதாவது ஒட்டுக்கன்றுகளை நெகிழி பைகளின் மூலம் அகற்றி மண் உதிராமல் குழிகளில் நடுப்பகுதியில் நட வேண்டும். நட்ட பின்னர் வலுவான குச்சிகளை கன்றின் இருபுறமும் சேர்த்து 8 வடிவத்தில் கட்டுவதன் மூலம் செடிகள் காற்றின் மூலம் சேதமடையாது. நடவு செய்தவுடனும் 3ஆம் நாளில் உயிர் தண்ணி பாய்ச்ச வேண்டும். இடைவெளி, அதாவது நடவுக்கு 8x8 மீட்டர் இடைவெளியில் ஹெக்டருக்கு 156 ஒட்டுக்கன்றுகள் தேவைப்படும். நெருக்கு நடவிற்கு 6x6 மீட்டர், அதாவது ஒரு ஹெக்டருக்கு 277 மரம் தேவைப்படும். இடைவெளி வந்து 6x6 மீட்டர் இடைவெளியில் பயிரிடலாம். அடுத்ததாக உரமிடுதல். ஆகஸ்ட் மாதத்தில் தென்மேற்கு மலை தொடங்கும் காலங்களில் உரமிடுவது அவசியம். நன்கு காய்க்கும் மரங்கள் ஆண்டிற்கு 2 முறை ஒரு மரத்திற்கு 50 கிலோ தொழு உரம் என்ற அளவில் இடுவதால் மகசூல் அதிகரிக்கும். அல்லது தலை மணி மற்றும் சாம்பல் சத்து உரங்கள் ஒவ்வொன்றிற்கும் 50 கிராம் வீதம் மரம் ஒன்றிற்கு இடுவதன் மூலம் 10 முதல் 15 கிலோ எருவுடன் கலந்து செப்டம்பர் முதல் அக்டோபர் மாதங்களில் மழை காலங்களில் இட வேண்டும். அடுத்ததாக ஊடு பயிர். குறுகிய கால பயிர்களான மொச்சை, பச்சைப்பயிறு, உளுந்து, கொத்தவரை மற்றும் கத்தரிக்காய் போன்றவை ஊடு பயிராக தொடக்க காலங்களில் பயிரிடுவதன் மூலம் கூடுதல் வருமானம் பெறலாம். நீர் மேலாண்மை. நடவு செய்த முதல் 3 மாதங்களுக்கு 2 முதல் 3 நாள் இடைவெளியிலும் அதன் பின்னர் மழை இல்லா காலங்களில் 7 முதல் 10 நாட்கள் இடைவெளியிலும் நீர் பாய்ச்சி நன்கு பராமரிக்க வேண்டும். பின்பு அதனை மானாவரி பயிராக பராமரிக்கலாம். நன்கு வளர்ந்த நீண்ட வேர்களை கொண்ட கொடுக்காப்புலி நிலத்தடியில் இருக்கும் நீரை நன்கு உறிஞ்சும் தன்மை கொண்டதால் வறட்சியை தாங்கும் பயிராகும். அடுத்ததாக பின்சை நேர்த்தி. செடிகளின் வேர் செடிகளில் இருந்து வளரும் தளிர்களை அவ்வப்போது நீக்க வேண்டும். செடியின் தரை மட்டத்திலிருந்து 75 முதல் 90 சென்டிமீட்டர் உயரம் வரை ஒரே தண்டாக வளர்த்த பின் மரத்தை படர விட வேண்டும். காய்ந்த சேதமற்ற குறுக்க நெருக்கமாக இருக்கும் களைகளை நீக்கி முறையான கவாத்து செய்ய வேண்டும். முதல் 3 வருடங்கள் வரை மரங்களை நன்கு கிளையை விட்டு படருமாறு வளர்க்க வேண்டும். அடுத்ததாக பயிர் பாதுகாப்பு. முதலாவதாக இலைப்புள்ளி நோய். PKM 1 மற்றும் PKM 2 கொடுக்காப்புலி ரகங்கள் இலைப்புள்ளி நோய்க்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டதாகும். இலையில் பழுப்பு நிற வட்ட வடிவ மற்றும் ஒழுங்கற்ற புள்ளிகள் தோன்றி பின் புள்ளிகள் நீண்டு இலையின் பரப்பு முழுவதும்
படர்ந்த பின் கருகி உதிர்ந்துவிடும். இந்நோயை கட்டுப்படுத்த மேன்கோசப் 2 கிராம் 1 லிட்டர் என்ற அளவில் கலந்து தெளிக்கலாம். அடுத்தது சாறு உறிஞ்சும் பூச்சிகள். சாறு உறிஞ்சும் பூச்சிகளான அஸ்வினி மாவுப்பூச்சி மற்றும் செதில் பூச்சிகள் தாக்குதலால் இலைகள் சுருண்டும் பூக்கள்

0: காய்ந்தும் விடப்படும். இலைகளில் மேல் பூஞ்சானம் தோன்றும். இதனை கட்டுப்படுத்த வேப்ப எண்ணெய் 2% அல்லது தயோமீதாக்சன் 0.6 கிராம் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க சார் உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக அறுவடை மற்றும் மகசூல். நடவு செய்த ஓராண்டுகளில் பூ பூக்கும், அவற்றை உதிர்த்துவிட வேண்டும். அப்போதுதான் மரம் பருமனாகவும் வலுவானதாகவும் வளரும். 3 ஆண்டுகளுக்கு மேல் பூக்கள் அனுமதிக்கலாம். இது 5வது ஆண்டிலிருந்து வணிக ரீதியாக மகசூல் கொடுக்கும். அறுவடை காலமானது ஜனவரி கடைசி வாரத்தில் தொடங்கி மார்ச் முதல் ஏப்ரல் மாதங்களில் மகசூல் மிகுதியாக இருக்கும். 1 மாதத்திற்கு 90 கிலோ மகசூல் கிடைக்கும். அதாவது ஹெக்டருக்கு 13.4 டன். கொடுக்காப்புளி பழங்கள் விரைவாக கெட்டுவிடும் தன்மை உடையவை. சாதாரண சூழ்நிலையில் 3 முதல் 4 நாட்களுக்கு மேல் சேர்த்து வைக்க முடியாது. குளிர வைக்கப்பட்ட 85 முதல் 90% உப்பு ஈரத்தில் 3 வாரம் வரை சேமித்து வைக்கலாம். இதில் மதிப்பு கூட்டு பொருட்கள் பல தயாரிப்பு செய்கிறார்கள். அதாவது கொடுக்காப்புளியின் உப பொருட்கள் வெளியே மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் உடனடி பானம் RTS என்று சொல்லக்கூடிய பானம் தயாரிக்கலாம். ஊறுகாய், பழச்சாறு, உலர் மாவு மற்றும் மிட்டாய் போன்றவை தயாரிக்கலாம். இதுவரை கொடுக்காப்புளி சாகுபடி முறைகளை பற்றி நேயர்கள் கேட்டிருப்பீர்கள். இது பயனுடையதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும்.
2: இதுவரை கொடுக்காப்புளி சாகுபடி முறைகள் குறித்து விளக்கம் தந்தார் பெரியகுளம் வேளாண்மை பல்கலைக்கழக இணை பேராசிரியர் முனைவர் கோ சதீஷ் அவர்கள்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

கோடை பன்மலை நொறுபொழி ஐந்தில் இதுவரை கேட்டு மகிழ்ந்தோம் கதம்ப மலர்கள். மீண்டும் கதம்ப மலர்கள் மலரும் நாளை மாலை 6 மணிக்கு. நொறுபொழி ஐந்தில் இன்றிரவு 10 மணிக்கு தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியாக நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி புதுக்கோட்டை மாவட்ட நேர்களுக்காக. இரவு 9 மணிக்கு இரவு தாலாட்டாய் கொடை தென்றல், இன்று விருந்தினர் விருப்பமாக. சிறப்பிக்கிறார் மதுரை RVR ராஜம் அவர்கள். இரவு 8 மணிக்கு பள்ளி கல்லூரி பயிலும் மாணவ கண்மணிகளுக்காக இளமை பேசுகிறது. நொறுபொழி 5 இனி கேட்கலாம் +2 மாணவர்களுக்கான ஆலோசனை நிகழ்ச்சி அடுத்தது என்ன.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய இனிய இரவு வணக்கங்கள். கோடை பண்பலை 100.5 நேரம் 7:35. வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை 7:00 அடையாளே அடுத்தது என்ன நிகழ்ச்சி வளம் வரும். அந்த வகையில் இன்றைய அடுத்தது என்ன, 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கான ஒரு வழிகாட்டுதல் நிகழ்ச்சியாக வளம் வர்றதுக்கு இன்று உயிரி தொழில்நுட்பவியல்

0: பயோடெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய படிப்பை பற்றி, அதில் படித்தா என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, மேற்படிப்பு படிக்கலாமா, ஆராய்ச்சிக்கான வாய்ப்புகள் இருக்கா, இப்படி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிற நம்மோடு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. இணைப்பேராசிரியர் முனைவர் சி ஜெயஸ்ரீ அம்மா அவர்கள். நிறைய ஆண்டுகள் அவங்களுக்கு பயோடெக்னாலஜி துறை சார்ந்த அனுபவம் இருக்குது. அதில் முனைவர் பட்டமும் பெற்றிருக்காங்க. ஒரு முன்னணி தனியார் கல்வி நிறுவனத்தில் ஒரு இணைப்பேராசிரியராகவும் பணியாற்றிட்டு வராங்க. நம்ம அடுத்தது என்ன நிகழ்ச்சிக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக வரவேற்றலாம். அம்மா வணக்கம்மா.
1: வணக்கம் சார்.
0: நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க?
0: இங்கே அனைவரும் நலமா இருக்கோங்கம்மா. உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம், நீங்கள் எங்கே படித்தீங்க, உங்கள் சொந்த ஊர் எது, இளங்கலை எப்போ படித்தீங்க, முதுகலை, முனைவர் பட்டம், இப்படி என்ன பண்ணீங்கன்றதை எங்களுக்கு சொல்லலாமா?
1: ஆ கண்டிப்பாக சார், நான் டாக்டர் ஜெயஸ்ரீ, காரைக்குடியில் பிறந்திருக்கேன். இளங்கலை வந்து ஜேஜே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சியில் பண்ணேன். அதுக்கப்புறம் முதுகலை வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி காரைக்குடியில் கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் ரீஜனல் சென்டர் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி திருநெல்வேலியில் முனைவர் பட்டம் கம்ப்ளீட் பண்ணேன். இப்போ வந்து எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றிட்டு இருக்கேன்.
0: அப்போ உங்களுடைய பூர்வீகம் காரைக்குடி, திருச்சியில் படிப்பு தொடங்கி முனைவர் பட்டம் திருநெல்வேலி வர உங்களுடைய பயணம் நீண்டு இருக்கு, அப்படி தானங்கம்மா?
1: ஆமாம் சார், ஆமாம் சார்.
0: இப்போ முத கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு விரும்புகிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நேயர் அவங்களுடைய கேள்வியை முன்வைக்க இணைப்பில் காத்திருக்காங்க. அவங்களோட கேள்வியை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இணைப்பில் இணையும் நேயர் வணக்கம்.
2: ஆ சார் வணக்கம். நான் விருதுநகர்லேருந்து வரதராஜ பெருமாள்.
0: விருதுநகர்லேருந்து வரதராஜ பெருமாள் ஐயா, சொல்லுங்க ஐயா, என்ன கேள்வி
2: முன்வைக்கிறீங்க?
0: நலமா இருக்கோம், நாங்கள் எல்லாரும் நலமா இருக்கோம். நீங்கள் நலமா இருக்கீங்களா?
2: ஆ நலமா இருக்கேன் சார். சார் அம்மாட்ட பேசலாமா?
0: பேசலாம் பேசலாம், இணைப்பில் இருக்காங்க.
1: ஆ சொல்லுங்க சார்.
2: ஆமா வணக்கம்மா, என் பேத்தி வந்து பயோமேக்ஸ் எடுத்திருக்காங்க.
1: ஓகே சார்.
2: 600 ஆமா 600 493 மார்க் எடுத்திருக்காங்கம்மா.
1: ஓகே சார், நல்ல மார்க் சார்.
2: அது பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி எடுத்திருக்கோம்.
1: ஆ ஓகே சார்.
2: ஆமா நாங்கள் கொஞ்சம் ஏழ்மையான குடும்பம், இந்த பிஎஸ்சி படிச்சு முடிச்சோடனே வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விவரம் தான் உங்கள்கிட்ட கேட்குறோம்.
1: பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரிக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சார். நிறைய லேப்ல வந்து லேப் டெக்னீஷியன் போஸ்ட் வந்து அவைலபிளா இருக்கும்.
2: சரிமா.
1: அந்த கல்ச்சரிங் டெக்னிக், அதுக்கப்புறம் பயோகெமிஸ்ட்ரி அனாலிசிஸ்க்குலாம் உங்களை கண்டிப்பா எடுத்துக்குவாங்க.
2: சரிமா.
1: மதுரை, திருச்சி இந்த மாதிரி லேப் இருக்கிற இடமா பார்த்து அப்ளை பண்ண சொல்லுங்க சார்.
2: சரிமா. இது முடிச்ச உடனே நம்ம இல்லை, இது முடிச்ச உடனே அதுக்காக ஃபர்தரா எதுவும் படிக்க வேண்டியது இருக்குமா, இதே போதுங்களா?
1: இல்ல இதுவே போதும், ஆனா ஒரு 6 கிளினிக்கல் ட்ரைனிங் மட்டும் போக சொல்லுங்க சார்.
2: அது என்ன ட்ரைனிங் இன்னொருக்க சொல்லுங்கம்மா?
1: கிளினிக்கல் லேப் ஹேண்ட்லிங் ட்ரைனிங் சொல்லுவாங்க.
2: சரிமா சரிமா சரி.
1: ஒரு சாம்பிள் எடுத்து நம்ம அனலைஸ் பண்றதுக்கு.
2: சரிங்க சரிங்கம்மா, ரொம்ப நன்றி நன்றி. சரிமா அது படிச்சு சொல்லுமா. சரிமா
1: நன்றி சார். நன்றி
0: நன்றிங்க ஐயா உங்களுடைய கேள்வியை முன்வைத்ததற்கு. இன்றைக்கி நம்ம பேசுகிற நிகழ்ச்சி வந்து பயோடெக்னாலஜி சம்மந்தமாக, உயிரி தொழில்நுட்பவியல்னு சொல்லி அது தொடர்பான கேள்விகளோடு வந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஆமாம், இப்போ நான் மொதல் விஷயமாக உங்கள்கிட்ட என்ன கேட்க விரும்புகிறேன்னா, பயோடெக்னாலஜி இந்த படிப்பு எதை மையமாக இருக்கும், எதை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும்? நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கோம் பயோடெக்னாலஜி, நான் பயோடெக் பண்ணுறேன் நான் பயோடெக் பண்ணுறேன்னு. பயோடெக்னா என்னன்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: ஆ கண்டிப்பாக சார். இது வந்து பேசிக்கா வந்து பயாலஜி, அப்புறம் பயோகெமிஸ்ட்ரி, அப்புறம் மைக்ரோபயாலஜி, அதாவது நுண்ணுயிரியல், உயிர் வேதியியல், இந்த பயாலஜி, இது மூணும் சேர்ந்தது தான் இந்த பயோடெக்னாலஜி. ஸோ இப்போ வந்து நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு, ஆனால் இது மூணும் வேர் மாதிரி.
0: அப்போ இது மூணும் தொடர்புடையது தான் பயோடெக்னாலஜி அப்படி சொல்கிறீங்க?
1: ஆ இது மூணும் வந்து வேர் சார். பயோடெக்னாலஜி இது மேலே இருக்கிற மரம் மாதிரி. ஸோ படிக்கணும்னா நம்ம மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மாலிகுலர் பயாலஜி, ஜெனட்டிக் இன்ஜினியரிங், இதெல்லாம் சேர்ந்து கட்டமைக்கப்பட்டது தான் இந்த பயோடெக்னாலஜி.
0: அப்போ பயோடெக்னாலஜி படிக்கும்போது இந்த 4 பாடப்பிரிவுகளும் உள்ளடக்கமாக இருக்குமா நிச்சயமா?
1: ஆ கண்டிப்பாக சார், கண்டிப்பாக.
0: சரி, கோடை பண்பலை 100.5 அடுத்தது என்ன நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. இன்றைய அடுத்தது என்ன, பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பவியல் படிப்பு மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்த நேரலை நிகழ்ச்சியாக வளம் வந்துட்டுருக்கு.

0: பயோடெக்னாலஜினா என்ன, எப்படி படிக்கலாம், அதுக்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், இப்படி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கா பயோடெக்னாலஜி தொடர்பாக, தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒரு முறை சொல்லிடலாம், 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29 மற்றும் ஒரு எண் 290 333 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2 தொடர்பு கொள்ளலாம். ஆமாம், இப்போ நம்ம பயோடெக்னாலஜினால் அந்த படிப்பு எதை பற்றி இருக்கும்னு சொன்னீங்க, மாலிகுலர் பயாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, இதன் மேலே கட்டமைக்கப்பட்டது தான் பயோடெக்னாலஜின்னு சொன்னீங்க. இப்போ இந்த படிப்பு வந்து யார் யார் படிக்கலாம், இந்த படிப்பு மேலே ஆர்வம் இருக்குது, சரி இந்த துறைக்கு போனால் நம்மளால் இன்னும் சாதிக்க முடியும், இன்னும் மேன்மேலும் வளர முடியும் அப்படின்னு ஒரு மாணவன் எப்படி அதை கண்டறியலாம், அந்த அடிப்படையை எப்படி கண்டறியலாம்னு சொல்லலாமாம்மா?
1: கண்டிப்பாக. இப்ப பயோமேக்ஸ் எடுத்தவங்க எல்லாருமே இந்த குரூப் வந்து எடுக்கலாம். அதுல முக்கியமா வந்து நான் ஆராய்ச்சி போகணும், நான் புதுசா ஒரு விஷயங்கள் கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி என்ன உள்ளவங்க கண்டிப்பா இந்த குரூப் எடுக்கலாம். ஒரு 3 வருஷத்துக்குள்ள இந்த பாடத்துல உள்ள எல்லாத்தையும் கண்டிப்பா முடிக்க முடியாது. ஒரு 5 வருஷம் அதுக்கப்புறம் PhD இது மாதிரி ஒரு டாக்டர் மாதிரி தான் இது முழுமையடையும்.
0: கால அவகாசத்தோட இருக்கணும். இது வந்து பயோமேக்ஸ் படிச்ச எடுத்து 11th 12th பயோமேக்ஸ் எடுத்தவங்களால மட்டும்தான் படிக்க முடியுமா? பியூர் சயின்ஸ் எடுத்தவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க, அவங்களுக்கான வாய்ப்புகள் அதுல இருக்கா?
1: இல்ல, தாராளமா படிக்கலாம். இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட பயோமேக்ஸ் எடுத்தவங்க வராங்க. சோ யாருனாலும் வந்து அவங்க ஸ்கில்ல அப்டேட் பண்ணிக்கிட்டாங்கன்னா தாராளமா படிக்கலாம்.
0: இப்போ இது வந்து இப்போ 11th 12th வகுப்பு நம்ம சொல்லுவோம்ல மேம், ஃபஸ்ட் குரூப் செகண்ட் குரூப், அவங்களுக்கு மட்டும்தான் இப்போ காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் எடுத்தவங்களுக்கு இதில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை இல்லையா?
1: அது அவ்வளோ தூரம் இல்லை சார்.
0: அப்போ படிக்கணும்னா கண்டிப்பாக 11th 12th வந்து
1: பயோமேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எதனால ஓகே, அந்த ட்ரைனிங் பீரியடில் அவங்க அப்டேட் பண்ணிக்குவாங்க சார்.
0: அதற்கான திறமையை அவங்க வளர்த்துக்கிடுவாங்கன்னு
1: சொல்கிறீங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக.
0: சரிங்க மேம், இப்போ நீங்கள் சொன்னீங்க பயோடெக்னாலஜி படிப்பு எதன் மேலே கட்டமைக்கப்பட்டிருக்கு, யாருக்கு ஆர்வம் இருக்குது, ஆராய்ச்சி சம்மந்தமாக இருக்கிறவங்க இதை படிக்கலான்னு. பொதுவாக நம்ம பேச்சு வழக்கில் கேட்க முடியுது, பயோடெக்னாலஜி இந்த கோர்ஸ் வந்து பிஎஸ்சி பயோடெக்னாலஜின்னு கோர்ஸாக கொடுக்குறாங்க, அதே நேரத்தில் பொறியியல் படிப்பு இன்ஜினியரிங் சொல்கிறோம்ல பிஇ பயோடெக் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டுக்கும் என்ன ஒரு ஒற்றுமை இருக்குதுன்னு சொல்ல முடியுமா?
1: பிஎஸ்சி வந்து ஜென்ரலாக வந்து மோர் ஆஃப் ரிசர்ச் ஓரியன்ட் ஆய்வுகள் சம்மந்தப்பட்டமா இருக்கும். பிடெக் பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரியில போய் நம்ம ஒரு வேக்சின் டெவலப் பண்றோம், ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் அந்த மாதிரி ப்ராசஸ் சம்மந்தமா இருக்கும். ஸோ அவங்க வந்து மோர் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஓரியன்ட், பிஎஸ்சி பயோடெக்னாலஜிங்கிறது ரிசர்ச் ஓரியன்டா இருப்பாங்க.
0: இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பித்தது வந்து இளங்கலையில் பிஎஸ்சி பயோடெக் தான் பண்ணீங்க அப்படி தானே மேம்?
1: ஆமாம் சார், ஆமாம்.
0: இதில் உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது, ஏன் பிஎஸ்சி பயோடெக் படிக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்ற விஷயத்த மட்டும் பகிர்ந்துக்கிறலாமா?
1: கண்டிப்பாக. எனக்கு ஒரு மேம் வந்து +1 +2 ரொம்ப நல்லா பயாலஜி எடுப்பாங்க. அவங்க வந்து நம்மளோட மூலக்கூறு டிஎன்ஏ அதெல்லாம் பத்தி அவங்க சொல்றப்ப ஒரு ஆர்வம் வந்தது. சரி, ஒரு மனுஷன் இருந்தா அவனுக்கு வந்து திசு இருக்கு, அப்புறம் ஒரு செல் இருக்கு, இவ்வளவுதான் தெரியும். ஆனா அதுக்குள்ள டிஎன்ஏ அதோட மூலக்கூறெல்லாம் என்ன அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண பண்ண எனக்கு வந்த ஆர்வம் வந்து பயோடெக்னாலஜி எடுக்க காரணமா இருந்தது.
0: அடிப்படையில் 12th வகுப்பு ஆசிரியை தான் அதற்கான அடித்தளம் அமைச்சது.
1: ஆமாம், அதுக்கு முன்னாடி நான் 6th படிக்கிறப்பே பாக்கியலட்சுமின்னு ஒரு ஸ்கூல் மேம் வந்து ரொம்ப நல்லா இது பண்ணுவாங்க, அது அங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம் நீங்கள்.
0: ஓ, அப்போ அங்கேருந்தே ஆரம்பிச்சது பயோடெக்னாலஜி தான் படிக்கணுன்ற எண்ணத்தில் முடிவாக?
1: கரெக்ட் கரெக்ட்.
0: நிச்சயமாமா, தொடர்ந்து பேசலாம் கோடை பண்பலை 100.5 இன்று அடுத்தது என்ன நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. இன்றைய அடுத்தது என்ன, பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பவியல் படிப்பு மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்த ஒரு விளக்கம் அளிக்கக்கூடிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக வளம் வந்துட்டுருக்கு. நேரலையில் நம்மோடு பயணிச்சிட்ருக்காங்க இணைப்பேராசிரியர் முனைவர் ஜெயஸ்ரீ அம்மா அவர்கள். உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக தொடர்பு கொண்டு அழைக்கலாம். தொலைபேசி எண்கள் ஒரு முறை சொல்லிடுறேன், 24 24 24 அல்லது 24 24 26

0: அல்லது 24 24 29 மற்றும் ஒரு எண் 290 333 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2. ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருப்போம். இது கோடை பண்பலை 100.5.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
2: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: முதல்ல உயிரி தொழில்நுட்பம்னா என்ன அப்படின்னு நமக்கான விளக்கங்களை சிறப்பு விருந்தினர் அவர்கள் நம்மோடு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பயணித்து அதற்கான விளக்கங்களை தந்துட்டுருக்காங்க. மீண்டும் நிகழ்ச்சியில் இணைகிறோமா? இப்போ ஒரு நேயர் இணைப்பில் இணைகிறாங்க, அவங்க கேள்வியை முன்வைக்க இருக்காங்க, கேட்டுடலாமா? வணக்கம் ஐயா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: தஞ்சாவூர் மாவட்டம் காஞ்சிவட்டம் ஊராட்சி ஒன்றியத்திலேருந்து பேசுகிறோம்.
0: தஞ்சாவூர் மாவட்டம், சரி, உங்கள் பேருங்க ஐயா?
1: என் பேர் பரந்தாமன்.
0: பரந்தாமன், தஞ்சாவூர் பக்கம் நல்ல வானொலி கேட்குதா?
1: கேட்குது சார்,
0: கேட்குது. சரிங்க ஐயா, சரி, அதான் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறோமேனு கேட்டேன். சரி, உங்களுடைய கேள்வியை கேளுங்க. தெளிவாக இருக்குது. சரி, உங்களுடைய கேள்வியை கேட்கலாமா?
1: பாப்பா வந்து பிஎஸ்சி பேட்டக் நடத்தி படிக்கிறாங்க, இப்போ ஃபைனலில் போகிறாங்க.
0: சரிங்க ஐயா.
1: ஐயா, மன்னர் சரபுஜி காலத்தில் தான் படிக்கிறாங்க, அவர் மாற்றுத்திறனாளி.
2: ஓகே சார்.
1: பாப்பா இப்போ ஃபைனலில் வந்து எம்எஸ்சி பேட்டக் படிக்க வைக்கணுங்கிறாங்க. அது அரசு கல்லூரி எங்கே இருக்குன்னு கேட்போங்க சார்.
2: அரசு கல்லூரி நீங்க இங்க மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி உங்களால வர முடியுமா சார்?
1: தஞ்சாவூர் இருக்கோம் மேடம் நாங்க. அது அரசு கல்லூரி எவ்வளவு வரும் மேடம்? இந்த வருஷம் பாப்பா ஃபைனல் இயர் முடிக்கிறாங்க.
2: சரி சரி சரி. ஆனா தஞ்சாவூர்ல இல்ல சார், மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில கவர்மெண்ட் இதெல்லாம் கிடைக்கும் சார்.
1: சரி மேம். தஞ்சாவூர்ல வந்து பூண்டி புஷ்பம் காலேஜில் இருக்குன்னு நாங்க அதுக்காக மேடம் கேட்டோம்.
2: அப்படி அது பிரைவேட் இல்ல சார்,
1: அது கவர்மெண்ட் ஹையர் மேடம். ஏன்னா நான் ஒரு மாற்றுத்திறன் ஏழ்மையான ஃபேமிலி, அதனால கொஞ்சம் கவர்மெண்ட் காலேஜ்.
0: சரி, இப்போ இது தொடர்பானதை வந்து டிஎன் காசான்னு ஒரு வெப்சைட் சொல்கிறாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோட வெப்சைட் இருக்குது, டிஎன் காசான்னு சொல்லி. அந்த இணையதளத்தில் நீங்கள் தேடுனீங்கன்னா உங்களுடைய என்ன படிப்பு இருக்குது, அது எந்தெந்த கல்லூரிகளில் இருக்குது அப்படின்ற தரவுகள் உங்களுக்கு அந்த இணையதளத்தில் கிடைக்கும். அந்த இணையதளம் வந்து டிஎன் காசா, டிஎன் தமிழ்நாடுக்கு வர டிஎன், ஜி கவர்மெண்ட், ஏ ஆர்ட்ஸ் சயின்ஸ், ஏ அட்மிஷன்ஸ், டிஎன் காசா அப்படின்னு நீங்கள் கூகுளில் தேடினாலே அதில் போய் நீங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்தால் பார்க்கலாங்கய்யா, நிச்சயம் பார்க்கலாங்கய்யா. அவங்களுக்கான விளக்கமும் கொடுத்தாச்சு. நேரம் 7:20:05, கோடை பண்பலை 100.5 அடுத்ததென நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. இன்றைய அடுத்ததென நிகழ்ச்சி உயிரி தொழில்நுட்பவியல், பயோடெக்னாலஜி படிப்பு மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்த நேரலை நிகழ்ச்சியாக வளம் வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சியில் நம்மோட சிறப்பு விருந்தினராக இணைப்பேராசிரியர் முனைவர் சி ஜெயஸ்ரீ அம்மா நம்மோட நிகழ்ச்சியில் பயணிச்சிட்ருக்காங்க. ஆமாம், இப்போ உங்கள்கிட்ட ஒரு விஷயம் நீங்கள் கேட்டோம், பயோடெக்னாலஜி பிஎஸ்சியும் பண்ணலாம், இன்ஜினியரிங்கும் பண்ணலாம், ஆய்வுகள் சம்மந்தமாக இருக்கும், இன்னொன்று வந்து அதோடய ப்ராசஸ் சம்மந்தமாக இருக்கும்னு சொன்னீங்க. இப்போ பொதுவாக ஒரு இளங்கலை படித்து முடித்ததும் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது? ஏன்னா படித்தா வேலைக்கு போகணும் அப்படின்றதான் எல்லாரோட நோக்கமாகவும் இருக்குது. இப்போ அரசு வேலைகள் என்ன மாதிரி கிடைக்கும், தனியார் துறையில் என்ன மாதிரி வேலைகள் கிடைக்கும்னு எங்களுக்கு சொல்லலாமா?
2: ஆ, கண்டிப்பாக. இப்போ அரசு வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டி இன்ஜினியர், ஃபுட் குவாலிட்டி அனாலிசிஸ், உணவு பதப்படுத்தும் துறை, அதில் எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்கு. அது முக்கியமாக இந்த பிடெக் பயோடெக்னாலஜி, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி படித்தவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி படிச்சவங்களுக்கு லேப் சம்மந்தப்பட்ட துறையில வேலை கிடைக்கும். இதை தாண்டி இவங்க மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா சிஎஸ்ஐஆர்னு சொல்லி, கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அதுல வந்து இவங்க என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணி போனாங்கன்னா ஸ்டைஃபண்டோட எம்எஸ்சி எம்டெக் பண்ணிக்கலாம்.
0: அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. சொல்லுங்க.
2: அதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். இண்டஸ்ட்ரின்னு சொல்றப்ப ஃபார்மா இண்டஸ்ட்ரி, ஸோ மருந்து துறை, உணவு பதப்படுத்துதல் துறை, இதுல எல்லாமே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு.
0: அப்போ அரசுக்கான வேலைவாய்ப்புகளும் இருக்குது, தனியாருக்கான வேலைவாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒரு நேயர் அடுத்தது நிகழ்ச்சியில் இணைகிறாங்க, என்ன கேள்வியை முன்வைக்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார், நான் கரூர்ல இருந்து மகேஸ்வரி பேசுறேங்க சார்.
0: கரூர்ல இருந்து மகேஸ்வரி அம்மா, சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி முன்வைக்க இருக்கீங்க?
3: பாப்பா வந்து பிடி பயோடெக்னாலஜி பண்ணிட்டு இருக்காங்க, ஃபர்ஸ்ட் இயர் முடிக்க போறாங்க. மேல வந்து கேட் எழுதுனா தான் வேல்யூ மேல பண்ணணுங்கிற மாதிரி சொல்றாங்க, அதை எப்படி என்னன்னு கேட்கலான்னு.
2: ஆமாம்மா, நீங்க கொஞ்சம் கேட் எழுதுனீங்கன்னா அவங்க கொஞ்சம் நல்லா படிச்சு ப்ரிப்பேர் பண்ணி எழுதினாங்கன்னா, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி டெல்லியில இருந்து ஒரு 30 இன்ஸ்டிடியூட் இருக்குமா, ஆல் ஓவர் இந்தியா நிறைய இருக்கு. அவங்க நல்ல மார்க் எடுத்து கிளியர் பண்ணாங்கன்னா ஸ்டைஃபண்டோட உள்ள போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க மேற்படி

0: இப்ப பிஹெச்டியும் அங்கே கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்க அப்படி ரொம்ப பக்கத்துல நினைச்சீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து பாரதிதாசன் பாரதியார் யூனிவர்சிட்டிலையும் இருக்கு, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டிலையும் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி இருக்கு. அவங்க அந்த என்ட்ரன்ஸ் எழுதி கட் ஆஃப் ஓட வந்தாங்கன்னா அவங்களே எடுத்துக்குவாங்கம்மா.
1: நன்றிங்கம்மா, நன்றி உங்களுடைய விளக்கத்திற்கு நன்றி. அவங்க கேள்வி கேட்டவங்களுக்கும் ஒரு தெளிவான விளக்கம் கிடச்சிருக்கும். கோடை பண்பலை 100.5 இன்றைய அடுத்ததென்ன நிகழ்ச்சியில் உயிரி தொழில்நுட்பவியல் பயோடெக்னாலஜி படிப்பு அது தொடர்பான வேலைவாய்ப்புகள் குறித்த நேரலை நிகழ்ச்சியாக வளம் வந்துட்டுருக்கு. இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இணைப்பேராசிரியர் முனைவர் சி ஜெயஸ்ரீ அம்மா நம்மோட நிகழ்ச்சியில் பயணிச்சிட்ருக்காங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து பயணிப்போம் நிகழ்ச்சியில், இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே ஜிஆர்பி ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துக்கள்.

என்ன தெரியாது, நீ யாருன்னே தெரியாது, பரவாயில்ல தேவையில்லவா வரலாறு, என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்லை.

0: நேரம் 7:28:22. கோடை பண்பலை 100.5 அடுத்த தின நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. இன்றைய அடுத்த தின நிகழ்ச்சி உயிரி தொழில்நுட்பவியல். இந்த படிப்பு என்ன படிக்கலாம், என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு நேரலை நிகழ்ச்சியாக வளம் வந்துட்டுருக்கு. இன்றைய நேரலை நிகழ்ச்சியில் நம்மோடு இணைப்பேராசிரியர் முனைவர் சி ஜெயஸ்ரீயம்மா இணைந்து நம்மோட நிகழ்ச்சியில் பயணிச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு பயோடெக்னாலஜி சம்பந்தமாக ஏதேனும் சந்தேகம் இருக்குது, கேள்வி கேட்கணும் அப்படின்னா தாராளமாக அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒரு முறை சொல்லிடுறேன். 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29 மற்றும் ஒரு எண் 290 333. கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0454 2 தொடர்பு கொள்ளலாம். ஆமாம், நம்ம மீண்டும் நிகழ்ச்சியில் இணைகிறோம். இப்போ நீங்கள் படித்து முடித்த பின்னாடி என்ன மாதிரியான வேலைவாய்ப்புகள் அரசு துறையில் தனியார் துறையில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. பொதுவாக இன்றைய சூழலில் எல்லாருக்கும் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மனதில் இருக்கும். அதாவது ஒரு தொழில் முனைவோர், ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போ அதை மாதிரியான வாய்ப்புகள் இந்த பிஎஸ்சி பயோடெக்னாலஜியோ இல்லை ஒரு பிஇ பயோடெக்னாலஜியோ பண்ணால் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா?
1: ஆ, கண்டிப்பாக நிறையா இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆராய்ச்சி லேபு, ரிசர்ச் லேப் அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். ஸோ அதுக்கான ஹோல் சப்ளையர், அதுக்கான ஆண்டர்பிரனர்ஷிப்போ இவங்க வந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ரிசர்ச் லேப்லையும் ஒரு சாதாரண பிப்பட்ல இருந்து பெட்ரி பிளேட் இதெல்லாமே நிறைய தேவைப்படும். ஸோ அந்த ஆண்டர்பிரனர்ஷிப் பண்ணலாம் அவங்க. இப்போ நிறைய என்ன பண்றாங்கன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் மாதிரி நிறைய ஆண்டர்பிரனர்ஷிப் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மேமே வந்து இப்போ தென்காசியில் அதை ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு, அவங்க 10th +1 +2 ப்ரோட்டியோமிக்ஸ், ஜீனோமிக்ஸ் அதுக்குல வந்து எக்ஸ்போஷர் கொடுக்குறாங்க.
0: அப்ப அதற்கான வாய்ப்புகள் இதுல நிறைய இருக்கு.
1: கண்டிப்பா.
0: சரிங்கம்மா, இப்போ இன்னொரு விஷயமும் இது தொடர்பாக என்ன கேள்வி மனதில் வருதுன்னா, இளங்கலை யூஜி பண்ணுறாங்க, படித்து முடித்ததும் முதுகலை படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இப்போ பிஎஸ்சி முடிக்கிறோம் பயோடெக்னா, முதுகலை என்ன மாதிரியான வாய்ப்பு இருக்கும்? நம்ம அதே பயோடெக்னாலஜியில் பண்ணலாமா, இல்லை ஒருவேளை நான் இப்போ மைக்ரோபயாலஜி பண்ண விரும்புகிறேன், அப்போ அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? பிஎஸ்சி பயோடெக் முடிச்சுட்டு நான் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி பண்ணலாம், இல்லை எம்எஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி பண்ணலாம், அந்த மாதிரியெல்லாம் கிளை, இந்த கிளையிலேருந்து அந்த கிளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
1: அது கண்டிப்பா சாத்தியம். நீங்க மைக்ரோபயாலஜி படிச்சிருந்தாலும் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி பண்ணலாம், பயோகெமிஸ்ட்ரி படிச்சிருந்தாலும் பண்ணலாம். இது மூணுமே இன்டர்சேஞ்சபிள். நீங்க எந்த கோர்ஸ் யூஜியில பண்ணியிருந்தாலும் எம்எஸ்சி நீங்க எதுனாலும் ஆப்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி மூணும் நீங்க எதுனாலும் எடுத்துக்கலாம். அவங்க ப்ரிஃபரன்ஷியல் கொடுக்குறப்ப என்ன கொடுத்துருவாங்கன்னா, பிஎஸ்சி வந்து எல்லாமே போட்டுருவாங்க, நீங்க அதுக்கேற்ற மாதிரி எம்எஸ்சி எடுத்துக்கலாம்.
0: அவங்களுக்கு மேற்படிப்பு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும் முதுகலையில? வேற என்ன, வேற இந்த இப்ப நீங்க சொன்ன மைக்ரோபயாலஜியாக இருக்கட்டும் இல்ல ஒரு பயோகெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், இதை தவிர்த்து வேற ஏதாவது படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
1: இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிஎஸ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எம்எஸ்சி வேற குரூப் போறேன் அப்படின்னு போறவங்களும் இருக்காங்க. ஏன்னா ஃபாஸ்டா செட்டில் ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க வேற குரூப் போயிடுவாங்க. எம்பிஏ அந்த மாதிரி யோசிச்சுட்டு கம்பெனி மாதிரி ஸ்டார்ட் அப் பண்றவங்களும் இருக்காங்க. இல்ல, நான் ஆய்வு சம்பந்தமா போகணும், என்னால ஒரு 6-7 வருஷம் கண்டினியூஸா படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதுல எம்எஸ்சி பயோடெக்னாலஜின்னு போய் பிஹெச்டி போவாங்க சார்.
0: இப்போ அதற்கான வாய்ப்புகள் இருக்குது, எம்பிஏ பண்ணலாம், அந்த மாதிரியான வாய்ப்புகளும் வழிவகைகளும் இருக்குது.
1: ஆமாம்.
0: சரிங்கம்மா, கோடை பண்பலை 100.5 அடுத்தது என்ன நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. இன்றைய அடுத்தது என்ன, உயிரி தொழில்நுட்பவியல் பயோடெக்னாலஜி படிப்பு, அது சார்ந்த வேலைவாய்ப்புகள் குறித்த நேரலை நிகழ்ச்சியாக வளம் வந்துட்டுருக்கு. பயோடெக்னாலஜி படிப்பு தொடர்பாக

0: உங்களுக்கு கேள்வி சந்தேகம் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒரு முறை சொல்லிடுறேன், 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29 மற்றும் ஒரு எண் 290 330 33 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2 தொடர்பு கொள்ளலாம். அடுத்தது என்ன நிகழ்ச்சி, பயோடெக்னாலஜி தொடர்பாக வளம் வந்துட்டுருக்கு. ஆமாம், இப்போ இன்னொரு ஒரு கூடுதல் ஒரு கேள்வி என்ன கேட்க விரும்புகிறோன்னா, இப்போ மேற்படிப்புக்கு வந்து நிறையா நபர்கள் வந்து வெளிநாட்டில் போய் படிக்க விரும்புகிறாங்க, குறிப்பாக மேற்கு நாடுகள்னு சொல்லக்கூடிய மேற்கத்திய நாடுகள்னு சொல்லக்கூடிய ஐரோப்பிய கண்டமாக இருக்கட்டும் இல்லை அமெரிக்கா போன்ற நாடுகளாக இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து மேற்படிப்புக்கு போகிறாங்க. அங்கே என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது? இந்தியாவில் இருந்து போய் அப்படி நம்ம வெளிநாட்டில் படிக்கிறதற்கான சூழல்கள் இருக்கா, அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: இது ஒரு நல்ல கேள்வி சார். ஏன்னா வெளியில நாட்டுக்கு போறப்ப இப்ப வந்து எம்ஐடி ஆகட்டும், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்ற உட்கட்டமைப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அங்க ஃபண்டிங் ஜாஸ்தி, ரிசர்ச்சுக்கும் ஃபண்டிங் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதனால இப்ப பயோடெக்னாலஜின்னு சொல்றோம்னா ஒரு மினிமம் ஒரு 20 கோடிக்கு வந்து லேப் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். அப்பதான் நீங்க நினைக்கிற ஒரு ஆய்வுகளை அங்க போய் பண்ண முடியும். அது வந்து இந்த மாதிரி நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பொதுவா காலேஜஸ் தேடுறவங்க இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் கண்டிப்பா பாத்துக்கோங்க. உள்ள செல் கல்ச்சர் லேப், பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி லேப், மாலிகுலர் பயாலஜி லேப், ஏன்னா ஒரு சிம்பிள் என்சைம் வாங்குறதுக்கே வந்து 10,000 மாதிரி செலவாகும். ஸோ உட்கட்டமைப்பு ரொம்ப முக்கியம். இந்த படிப்பு போறவங்க அந்த காலேஜ்ல அதுக்கான உட்கட்டமைப்பு இருக்காங்கிறத பார்த்துட்டு அதை செலக்ட் பண்ணுங்க.
0: இப்போ இவ்வளோ தூரம் வெளிநாடுகளில் போய் படிக்கிறப்ப அதற்கான செலவினங்கள் எவ்வளோ ஆகும்னு தோராயமாக சொல்ல முடியுமாங்கம்மா?
1: அது கண்டிப்பாக எப்படியும் ஒரு 20-30 லட்சம் ஆகும் சார். நீங்கள் வந்து யூரோப் அந்த மாதிரி போனீங்கன்னா 20-30 ஆகும். ஆனால் கண்டிப்பாக யூஎஸ் யூகேலாம் போனீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும் சார்.
0: அப்போ அவ்வளோ செலவு பண்ணி படித்து முடிச்சுட்டு வரப்போ அதற்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? ஏன்னா எல்லாரோட இலக்கும் அதுதான், படித்து முடித்த பிறகு ஒரு நல்ல வேலையில் இருக்கணும், ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு நிறைவாக இருக்கணுன்ற நோக்கத்தில் தான் இருக்காங்க. இப்போ அப்படி நம்ம நாட்டில் ஒரு முதுகலை படிக்கிறதுக்கும் ஒரு வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வரதுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்குன்னு சொல்லலாமாம்மா?
1: கண்டிப்பாக நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிஎஸ்ஐஆர் லேப்னு சொல்லுவோம், அது ஒரு 11 பயோடெக்னாலஜி ரிலேட்டட் லேப் இருக்கு. சென்டர் ஃபார் செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி லேப் ஹைதராபாத்ல இருக்கு, சென்டர் ஃபார் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு லக்னோ இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான இன்ஸ்டியூட். இங்கே நீங்க எம்எஸ்சி பண்ணிட்டு பிஹெச்டி பண்ணிக்கலாம். இங்க இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஃபாரின்ல இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அளவுக்கு ஈக்குவலா இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ்லயும் ரொம்ப அழகா இருக்கும், அங்கேயும் நல்லா இருக்கும். இப்ப நீங்க ஃபாரின் யூனிவர்சிட்டி போய் பண்றீங்க அப்படின்னா அங்க போய் படிக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா அதுக்கப்புறம் ரிசர்ச் சயின்டிஸ்ட் அங்கேயே இருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்டாஃப் சயின்டிஸ்ட் அந்த மாதிரி மாறிட்டு அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு ராமலிங்க சுவாமி ஃபெலோஷிப்னு இந்தியாவில வந்து உள்ள வர்றவங்களுக்கு அவங்களே வந்து ஒரு ஸ்டைஃபண்ட் மாதிரி தராங்க, கவர்மெண்டே சென்ட்ரல் கவர்மெண்டே தராங்க. ஸோ 10 வருஷம் அந்த ஃபாரின் எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துட்டு இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில நல்லா ஷைன் பண்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க.
0: ஓ, அப்போ வெளிநாடுகளில் நம்ம ஒரு 10 ஆண்டு காலமும் நல்ல படித்து அதற்குண்டான திறமையை வளர்த்த பிறகு நம்ம நாட்டுக்கே தாயகம் திரும்புகிறப்ப அதற்கும் மதிப்பு இருக்கு.
1: கண்டிப்பா சார், அது ராமலிங்க சுவாமி ஃபெலோஷிப்னு ஒரு இதில் வந்து உள்ள வந்து அவங்களுக்கான மாச சேலரியும் அவங்க வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் அப் பண்றதுக்கான இதையும் கவர்மெண்டே வந்து ஸ்பான்சர் பண்றாங்க சார்.
0: நல்ல ஒரு
1: சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்றாங்க.
0: நல்ல ஒரு தகவல் தந்தீங்கம்மா, இது கேள்விப்படாத ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இது பிரெயின் ட்ரெயின், ஒரு தடவை நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய திறமை வெளிநாடுகளில் போயிட்டு அங்கேயே இருக்கக்கூடாதுன்றக்காக கொண்டாந்த விஷயம் மாதிரியே நீங்கள் சொல்கிறது இருக்கு.
1: ஓ சரி சரி சரி.
0: 7 மணி, நன்றிங்கம்மா உங்களுடைய தகவலுக்கு. நேரம் 7:37 09:00 கோடை பண்பலை 100.5 இல் அடுத்தது என்ன நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. இன்றைய அடுத்தது என்ன, பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பவியல் படிப்பு மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்த நேரலை நிகழ்ச்சியாக வளம் வந்துட்டுருக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணிப்போம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
2: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது

இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 நேரம் 7:41 17 நொடிகள். இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் உயிரி தொழில்நுட்பவியல் பயோடெக்னாலஜி படிப்பு அது சார்ந்த வேலைவாய்ப்புகள் குறித்த நேரலை நிகழ்ச்சியாக வளம் வந்துட்டுருக்கு. நம்மோட நிகழ்ச்சியில் இணைப்பேராசிரியர் முனைவர் சி ஜெயஸ்ரீ அம்மா நம்மோடு பயணிச்சுட்டு இருக்காங்க. பயோடெக்னாலஜி குறித்த சந்தேகங்கள் கேள்விகளுக்கு விளக்கம் அளிச்சிட்ருக்காங்க. அம்மா மீண்டும் நம்ம நிகழ்ச்சியில் இணைகிறோம். இப்போ அடுத்த தின நிகழ்ச்சியில் ஒரு நேயர் இணைகிறாங்க. அவங்க கேள்வி என்ன கேட்குறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம். அவங்க இணைப்பிலேருந்து விடுபட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன், இணைப்பில் ஏற்பட்ட இடையூறு காரணமாக. அம்மா இப்போ ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணுன்னா, நம்ம நாட்டில் இப்போ எந்த துறையில் குறிப்பாக பயோடெக்னாலஜியில் ஆராய்ச்சிகள் நிறையா பண்ணுறாங்க சொன்னீங்க, ஆய்வுகள் நிறையா பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க. உதாரணத்துக்கு உணவுத்துறை, மருத்துவத்துறை, விவசாயம், இப்படி நிறையா இந்த படிப்பு படித்தால் இந்த துறையில் ஆராய்ச்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த துறையை சொல்வீங்க?
1: நானோ டெக்னாலஜின்னு ஒரு துறை இருக்கு சார்.
0: நானோ டெக்னாலஜி
1: அப்படின்னு ஒரு துறை இருக்கு. அதுக்கப்புறம் மாலிகுலர் பயாலஜி அப்படின்னு சொல்லுவோம், அதுலயும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா வந்து சீட் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவோம், அதாவது மரபணு மாற்றப்பட்ட விதைகள் அந்த மாதிரி சொல்றாங்கல்ல, ஜெனட்டிக் இன்ஜினியரிங். மரபணு மாற்றப்பட்ட

0: ஜெனட்டிக் இன்ஜினியரிங் சொல்லுவோம், அதுலயும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த கிரீன் ரெவல்யூஷன் வந்தப்ப, பஞ்சம் வந்தப்ப வந்து நிறைய கல்டிவேட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சப்ப அந்த மரபணு மாற்ற சரிப்பட்ட விதைகள் அப்படின்னு சொல்றதுதான் வந்து அப்போ இதானுச்சு. அதுலயும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு சார்.
1: இப்போ சொல்லணும்னா நானோ டெக்னாலஜி, மாலிகுலர் பயாலஜி, சீட் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி சொன்னீங்க, விதை உற்பத்தி தொழில்நுட்பம், இந்த மாதிரியான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ ஒரு நேர் இணைப்பில் இணைகிறாங்க, அவங்க என்ன கேள்வியை முன் வைக்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் கோவில்பட்டியில இருந்து கார்த்திகா பேசுறேன்.
1: கார்த்திகா, என்னங்க கேள்விமா கேட்க விரும்புறீங்க?
2: சார், நம்ம இன்ஜினியரிங்ல பிடெக் பயோடெக் டெக்னாலஜி எந்த காலேஜ்ல எடுத்தா வேல்யூடா இருக்கு?
0: இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர்ல இருக்கு. சோ இது ரெண்டும் டாப் இன்ஸ்டிடியூட்ஸ், அங்க உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டும் நல்லா இருக்கும். அதுவும் முக்கியமா கோயம்புத்தூர் பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கும்,
1: வேலைவாய்ப்போடு கூடிய. சரி, அவங்களுடைய கேள்விக்கு பதில் அளிச்சிட்டிங்கம்மா. இப்போ ஒரு கட் ஆஃப் கம்மியாக இருக்குது, இப்போ வேறு ஏதோ ஒரு கல்லூரியில் படிக்க விரும்புகிறாங்க, ஒரு தனியார் கல்லூரி அப்படின்னாலுமே எந்த அடிப்படையில் ஒரு கல்லூரியை தேர்வு செய்யலான்னு எதுவும் ஒரு அறிவுரை சொல்ல முடியுமா?
0: கண்டிப்பாக, நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி உள்ளே போய் வந்து அந்த ரிசர்ச் லேப், அந்த ஆய்வகங்கள் வந்து எப்படி இருக்குது, அதுக்கான கட்டமைப்புகள் இருக்கா இல்லை. ஏன்னா வெறும் தியரி மட்டும் கிடையாது, இது 50% தியரி 50% ப்ராக்டிக்கல். ஸோ இப்போ நீங்கள் லேபில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஆய்வுக்கூடம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாதான் அந்த ஆய்வுக்கூடத்தை அங்கே நிறுவ முடியும். நீங்கள் அந்த ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் இருந்தால் தான் உங்களை வந்து அடுத்து வந்து அவங்க வந்து லேபுக்கோ இல்லை நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா அவங்கள ரெக்ரூட்மெண்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ உள்ளே போய் மெயினாக ரிசர்ச் லேபு இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த தனியார் கல்லூரியை செலக்ட் பண்ணுங்கள்.
1: இப்போ அப்படி போய் ஒரு கல்லூரியை பார்வையிடலாமா? இப்போ நான் இந்த கல்லூரியில் சேர விரும்புகிறேன், நான் சும்மா லேபெலாம் நல்ல ஆய்வகம்லாம் நான் சரியாக இருக்கா, அந்த மாதிரிலாம் போய் பார்வையிடலாமா, அனுமதிப்பாங்களா?
0: ஆ கண்டிப்பாக சார். இப்போ ஏன்னா அட்மிஷன்ஸ் அப்போது வந்து பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து, ஏன்னா இப்போ எல்லா பேரண்ட்ஸுமே வந்து நிறையா தொகை கொடுக்கறதுனால அவங்க எல்லாரும் அவேராக தான் இருக்காங்க. முன்னாடி நாங்கள்லாம் போகிறப்ப நாங்கள் மட்டும்தான் போனோம், ஆனால் இப்போல்லாம் பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட ஒரு சைல்டோ ரெண்டு சைல்டோ வச்சுருக்காங்க, அவங்க வந்து பேரண்ட்ஸாக வராங்க வந்து. இப்போ நான் வேலை பார்க்குற காலேஜ்லையுமே சுற்றி பார்க்குறாங்க. இப்போ ஒரு சிஎஸ்சி எடுக்கிறாங்கன்னா அந்த லேப் எப்படி இருக்குது, பயோடெக் எடுக்கிறாங்கன்னா அந்த லேப் எப்படி இருக்குது, அது வந்து ஒரு முக்கியமான இது. நீங்கள் போய் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க, ஆனால் நீங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க.
1: நிச்சயமாக நேராக போய் களத்தில் ஆய்வு செய்யுங்கன்ற அறிவுரையை சொல்லியிருக்காங்க. கோடை பண்பலை 100.5 அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் இன்றைக்கி பயோடெக்னாலஜி, உயிரி தொழில்நுட்பவியல் படிப்பு மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்த நேரலை நிகழ்ச்சியை வளம் வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சியில் ஒரு நேர் இணையிறாங்க, என்ன கேள்வி முன் வைக்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்கய்யா?
3: சேலம் மாவட்டம் சங்ககிரியிலிருந்து சுப்பிரமணியன்.
1: சேலம் மாவட்டத்திலிருந்து சுப்பிரமணிய ஐயா, சங்ககிரியிலிருந்து என்ன கேள்வி முன் வைக்க இருக்கீங்க ஐயா?
3: இல்லைங்க, இந்த பயோடெக்னாலஜி லேப்ல உணவு பொருள் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ண முடியுமா?
0: ஆ கண்டிப்பா சார், அது ஃபுட் சேஃப்டி ப்ரோட்டோகால்ங்கிறதுல வந்து அதுக்கும் ஒரு தனியா இருக்கும், எஃப்எஸ்எஸ்ஏயோட ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்லி அதுவும் டெஸ்ட் பண்ணி தருவாங்க சார். அவங்க அந்த குரோமட்டோகிராஃபி டெக்னிக்ஸை வச்சு அதை மதிப்பீடு பண்ணி தருவாங்க.
1: ஐயா, உங்களுடைய கேள்விக்கு பதில் கிடைத்ததா, வேற எதுவும் கேள்வி கேட்க விரும்புறீங்களா இது தொடர்பா?
3: இல்லைங்க, அதுதாங்க. அதாவது விஞ்ஞானத்துக்கு உண்மையை பற்றி ஒன்றும் தெரியாது, அது தவறுதல்கள் மற்றும் விடுதல்களை மட்டுமே எடுத்து சொல்கின்ற ஒரு ஊடகம் என்றதுதான் சயின்ஸு. அது வந்து உயிரணுவா ஜடணுவா அப்படின்ட்டு இது பண்ண முடியுமா? அப்படின்னு
1: அது பண்ண முடியும்னு சொன்னாங்க இல்லையா, ஆர்கானிக் இன்ஆர்கானிக்னு அதை வந்து அவங்க சொன்ன மாதிரி பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நன்றிங்க ஐயா, உங்களுடைய கேள்விக்கு நன்றி. ஆமாம், இப்போ நம்ம பயோடெக்னாலஜியில் வந்து நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க எந்தெந்த துறைகளில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நானோ டெக்னாலஜி, மாலிகுலர் பயாலஜி, சீட் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, இப்படி இது தொடர்பான தொழில்நுட்பங்களில் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அதுலேயும் குறிப்பாக ஜெனட்டிக் இன்ஜினியரிங் சொன்னீங்க. இப்போ இது தொடர்பாக இன்னொரு விஷயம் என்ன கேட்க தோணுதுன்னா, இந்த கொரோனா பிறந்துட்டு காலத்தில் வந்து நிறைய மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வும் ஏற்பட்டது. ஒரு பெருந்தொற்று காலத்தில் தடுப்பு

0: தடுப்பூசி இந்த மாதிரி நோய் தொற்று ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், தடுப்பூசியினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது, இப்படி நிறையா விஷயங்கள் பண்ணாங்க. இப்போ ஒரு பெருந்தொற்று ஏற்படும்போது தடுப்பூசி, அதை தடுக்கக்கூடிய மருந்துகள், இது தொடர்பாக இந்த பயோடெக்னாலஜியோட பங்களிப்பு எப்படி இருக்குது, இந்த உயிரி தொழில்நுட்பவியலோட பங்களிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லலாமா?
1: ஆ, கண்டிப்பாக. ஸோ வைரஸ் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து அது எப்படின்னா, நீங்கள் ஒரு கீ டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அது அதோட பூட்டை வந்து மாற்றிக்கும். ஸோ வைரஸ் ஒரு பூட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஒரு கீ டிசைன் பண்ணுவோம், அதுதான் வந்து வேக்சின். ஸோ நீங்கள் ஒரு வேக்சின் டிசைன் பண்ணுறப்ப அது அதோட லாக்கோட பேட்டர்னை மாற்றிக்கும். ஸோ வைரஸ் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா, பீட்டா, காமா அப்படின்னு ஒவ்வொரு வேவாக வந்துச்சு கொரோனா அப்போ. ஜென்ரலாக வேக்சின் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நிறைய டைப் ஆஃப் வேக்சின்ஸ் இருக்கு. இப்போ வந்து எம்ஆர்என்ஏ அப்படின்னு சொல்ற மெசஞ்சர் ஆர்என்ஏ டைப் வேக்சின்ஸ் வந்து இப்போ நிறைய ஆய்வுகள் பண்ணி அது வெளிநாட்டிலையும் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வந்து சேஃபர் வேக்சின், நம்ம ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ற இன்ஆக்டிவேட்டட் வேக்சின், போலியோ வேக்சின் இதெல்லாம் கம்பேர் பண்றப்ப எம்ஆர்என்ஏ வேக்சின்ஸ் வந்து பூமிங் வேக்சின்ஸ். ஸோ நானோ டெக்னாலஜி மாலிகுலர் பயாலஜிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து வேக்சின் டெவலப்மெண்ட் அண்ட் ட்ரக் டிசைனிங் சொல்லுவோம். ஸோ வைரஸோட லாக்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு கீயை வந்து கண்டுபிடிப்பீங்க. ஸோ இது இந்த படிப்பு வந்து இப்போ வந்து கொரோனாக்கு அப்புறம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்னு சொல்லி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் தனியாக ஒரு செக்டார் இருக்கும், அங்கே இது சம்மந்தமான ஆய்வுகள் நிறையா போயிட்டுருக்கு.
0: இப்போ அந்த மாதிரியான ஆய்வுகளுக்கு வந்து பயோடெக்னாலஜின்ற படிப்பு வந்து ரொம்ப முக்கியமாக கருதப்படுதுன்னு சொல்லலாமா நம்ம?
1: கண்டிப்பாக கண்டிப்பாக, அதுவும் முக்கியமாக பிடெக் பயோடெக்னாலஜி வந்து அதில் வந்து முக்கியமான ரோல் வந்து பிளே பண்ணும்.
0: இப்போ இதே மாதிரி நிறைய மெடிக்கல் எக்யூப்மெண்ட் சொல்கிறாங்களாம்மா, இப்போ ஒரு ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் ஒவ்வொரு பரிசோதனைக்கு உட்படுத்தக்கூடிய உபகரணங்கள், இந்த உபகரணங்கள் கண்டுபிடிப்பில், அந்த எக்யூப்மெண்ட்ஸ் கண்டுபிடிப்பில், இல்லை அதோட மேம்படுத்துதலில் பயோடெக்னாலஜியோட பங்கு இருக்கா, அது என்ன மாதிரியான வாய்ப்புகள் அதில் இருக்குன்னு சொல்லலாமா?
1: ஆ, இப்போ உபகரணங்கள்னு சொல்கிறப்ப இப்போ வந்து நம்ம இன்சுலின் ப்ரொடக்ஷன் சொல்லலாம். இன்சுலின்ங்கிறது இப்போ வந்து டயபெட்டிஸ் வந்து இந்தியாவில் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கான இன்சுலின் தேவைகளும் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ அதை வந்து பயோடெக்னாலஜி லேப்ல வந்து பயோகான்னு சொல்லி பெங்களூர்ல ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கு. அங்கே வந்து அந்த ரீகாம்பினன்ட் இன்சுலின் ப்ரொடக்ஷன் சொல்றாங்க. ஸோ அங்கே வந்து அது சம்மந்தமான அப்ஸ்ட்ரீமிங் ப்ராசஸ், டவுன் ஸ்ட்ரீமிங் ப்ராசஸ்ல வந்து பயோடெக்னாலஜியோட ரோல் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ஒரு மாஸ் கல்டிவேஷன் பண்றீங்க அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி பயோடெக்னாலஜி சார்ந்த படிப்புகள், அதுவும் வந்து உட்கட்டமைப்பை வந்து மேம்படுத்துறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
0: அப்போ அது தொடர்பான வாய்ப்புகளும் படிக்கிறத சமயத்திலேயே ஏற்படுத்திக்கிறலாம், படித்து முடித்த பிறகும் நமக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறீங்க?
1: ஆமாம், இது வந்து பிஎஸ்சியை கம்பேர் பண்ணுறப்ப பிடெக் பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜிக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது.
0: நிச்சயமாம்மா, நிச்சயமாக ஒரு சிறப்பான தகவல் தந்தீங்க. அதுலேயும் குறிப்பாக பிஎஸ்சி இல்லாமல் ஒரு பிடெக் படிக்கும்போது இன்னும் அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. கோடை பண்பலை 100.5 அடுத்தது என்ன நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சி, பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பவியல் அந்த படிப்பு குறித்து, வேலைவாய்ப்புகள் குறித்த ஒரு நேரலை நிகழ்ச்சியாக வளம் வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சியில் நம்மோட பயணிக்கிறாங்க இணைப்பேராசிரியர் முனைவர் சி ஜெயஸ்ரீ அம்மா அவர்கள். பயோடெக்னாலஜி தொடர்பாக நிறைய கேள்விகளுக்கு நமக்கு விளக்கங்கள் தந்துட்டுருக்காங்க. பயனுள்ள வகையில் நிகழ்ச்சி அமைஞ்சிட்ருக்கு. ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
2: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: கோடை பண்பலை 100.5 நேரம் 7:54 44 கோடை பண்பலை 100.5 அடுத்த தின நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். இன்றைய அடுத்த தின நிகழ்ச்சி பயோடெக்னாலஜி, உயிரி தொழில்நுட்பவியல் படிப்பு, அது தொடர்பான வேலைவாய்ப்புகள் குறித்த நேரலை நிகழ்ச்சியாக வளம் வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு நேயர் இணைப்பில் இணைகிறாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னு கேட்டுலாம். வணக்கம்.
1: ஹலோ சார்.
0: வணக்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் விருதுநகர்ல இருந்து ஆனந்தி பேசுறேன்.
0: விருதுநகர்ல இருந்து ஆனந்தியம்மா, சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி முன் வச்சிருக்கீங்க?
1: பாப்பா வந்து இப்ப பிளஸ் டூல 562 எடுத்திருக்காங்க. பிடெக் பயோடெக் தான் எடுக்கிறாங்க. அது பிடெக் 4 வருஷம் முடிக்கவும் பிளேஸ்மெண்ட் ஆயிருங்கிறாங்க. அப்ப பிளேஸ்மெண்ட் ஆனா நம்ம போலாமா, இல்லைனா எம்டெக் கண்டிப்பா படிக்கணுமா?
2: நல்ல மார்க்குமா? நீங்க வந்து அவங்க பிடெக் முடிச்சுட்டு அவங்களோட ஆர்வத்தை கேட்டுக்கோங்க. பிடெக் முடிச்சுட்டு அவங்க வேலைக்கு போறாங்கன்னா கண்டிப்பா வேலைக்கு போட்டும். அதுக்கப்புறம் அவங்க ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இண்டஸ்ட்ரியில வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து எம்டெக் பண்ணணும்னா பண்ணட்டும். ஆனா பிடெக் முடிச்சு வேலை கிடைச்சிச்சுன்னா முத வேலைக்கு போட்டுமா?
1: ஓகே மேம், ஓகே மேம். இல்ல கண்டிப்பா எம்டெக் முடிக்கணுமா அப்படிலாம் இல்ல மேம். நம்ம பிடெக் வேலை
2: கிடைக்காது.
0: இளங்கலை பிடெக் படிச்சாலே போதும், எம்டெக் படிக்கணும்ன்ற நிர்பந்தம் கிடையாது, பிடெக்ல வேலை கிடைச்சா போங்கன்ற ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அம்மா, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். இன்னும் ஒரு 2 நிமிடங்கள் தான் நமக்கான நேரமாக இருக்குது. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஏஐ சொல்றோம், நிறைய தொழில்நுட்பங்கள் சொல்றோம், வரக்கூடிய காலம் பயோடெக்னாலஜி படிப்புக்கு என்ன மாதிரியான நிலையில இருக்கும்னு சொல்லலாமா?
2: கண்டிப்பா. நான் சொன்ன இந்த நானோ டெக்னாலஜி எல்லாமே வந்து எங்க கனெக்ட் ஆகும் அப்படின்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னு ஒரு துறையோட எல்லாமே கனெக்ட் ஆயிரும். இதுக்கு பேசிக்கா வந்து பைத்தான், ஜாவா, மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் இதெல்லாம் சேர்த்து வந்து கம்ப்யூட்டரே வந்து இப்ப என்ன பண்ணதுன்னா ட்ரக் டிசைன் பண்ணது. சோ இந்த எல்லா துறையும் சேர்ந்து அப்ளை ஆறது வந்து சிஎஸ்சி. சோ அப்ப நம்ம எப்படிதான் பயோடெக்னாலஜி இதெல்லாம் படிச்சாலும் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றப்ப பைத்தான், ஜாவா, அந்த மிஷின் லேர்னிங்கோட ஏஐயோட உள்ள கான்ஃபிகரேஷன்ஸ் இதெல்லாம் படிக்கிறப்ப நம்மளுக்கு வந்து இன்னும் பெட்டரா இருக்கும். இப்ப நம்ம ஒரு ட்ரக் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு 2 வருஷம் ஆகுது அப்படின்னா இந்த ஏஐ ப்ரோட்டியோமிக்ஸ் இதோட உதவினால நம்மளால ஒரு 6 மாசத்துல கண்டுபிடிக்க முடியும்.
0: நிச்சயமா அந்த அளவுக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி கொண்டு வரும், அதே நேரத்தில் இந்த தொடர்புடையதா இருக்குன்றதை புரிஞ்சுக்கிற முடியுது.

0: நிறைவாக அவங்ககிட்ட ஒரு கேள்விமா, கடைசி ஒரு நிமிடம் தான் நமக்கு இருக்குது. இன்றைக்கி பயோடெக்னாலஜி படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு அந்த துறை சார்ந்த பேராசிரியையாக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன உங்களுடைய அனுபவத்தில்?
1: கண்டிப்பாக பயோடெக்னாலஜி எடுத்தவங்க பிடெக் முடிச்சு உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா முத அந்த வேலையில சேர்ந்து அதுல ஹையர் போஸ்ட் போக முடியுதான்னு பாருங்க. இல்ல எனக்கு ஆய்வு தான் இஷ்டம் அப்படிங்கிறவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சிஎஸ்ஐஆர் எக்ஸாம் கேட் எக்ஸாம் எழுதி சென்ட்ரல் இன்ஸ்டியூட்டுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க பிடிஎஃப் அந்த மாதிரி ஃபாரின் போகலாம். அங்க ஒரு 10 இயர்ஸ் எடுத்து இங்க நீங்க ராமலிங்க சுவாமி ஃபெலோஷிப்ல இந்தியால வரலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பொறுமை ரொம்ப தேவை. அது மாதிரி நீங்க போற காலேஜ் இதுல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்கிறா பாத்துக்கிறதும் ஒரு முக்கியமான இது. ஸோ பிடெக் முடிச்சு வேலைக்கு போறேன்னு நினைக்கிறவங்க வேலைக்கு போயிருங்க. இல்ல எனக்கு ஆய்வு சம்பந்தமா இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறவங்க முக்கியமா சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ப்ரிஃபர் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போஷர் ஜாஸ்தியா இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெட்டரா இருக்கும்.
0: ஒரு சிறப்பான தகவலும் சொல்லியிருக்கீங்க. ஆய்வில் ஆர்வம் இருந்தால் அதையும் பயணிங்க, வேலை கிடைக்குதா வேலையே உங்களுக்கு பிடிச்சிருந்தா வேலையை தொடருங்கன்ற விஷயத்தை பகிர்ந்திருக்கீங்க. கோடை பண்பலை 100.5 அடுத்தது என்ன நிகழ்ச்சி உயிரி தொழில்நுட்பவியல் பயோடெக்னாலஜி தொடர்பாக இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய அனுபவங்களை இந்த துறை தொடர்பான கேள்விகளை சந்தேகங்களை ரொம்ப திருப்திகரமான வகையில் தெளிவான விதத்தில் எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியில் பயணித்தமைக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம் அம்மா.
1: ரொம்ப நன்றி சார், என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. கோடை பண்பலைக்கும் என்னுடைய நன்றிகள் சார். தேங்க்யூ சார்.
0: நன்றிங்கம்மா, நன்றி, வணக்கம். இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம். செய்தி சுருக்கத்தினை தொடர்ந்து இளமை பேசுகிறதே, இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜல்சக்தி அமைச்சகம் தொடர்பான திட்டங்களை ஆய்வு செய்த அவர், பாசன வசதிகளை விரிவுபடுத்துவதற்கும் வறட்சியை தவிர்க்கவும் நதிநீர் இணைப்பு வழிவகை செய்யும் என்று கூறியுள்ளார். தேசிய நலன் அடிப்படையில் நீர் மேலாண்மை திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்படும் ஜல் சஞ்சய் திட்டம் மூலம் நிலத்தடி நீர் மேம்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இக்கூட்டத்தில் மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல், இணையமைச்சர் டாக்டர் ராஜ் பூஷன் சௌத்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கப்பட உள்ள இந்த திட்டம் குறித்து மாநில அமைச்சர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தை செயல்படுத்த அனைத்து மாநிலங்களும் தயாராக இருக்க வேண்டுமென்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த ஆண்டை விட இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு 40% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறிய திரு சிவராஜ் சிங் சௌஹான், மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்படவில்லை என்று தெரிவித்தார். மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் 10ஆண்டு நிறைவு விழாவையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள், மருத்துவ நிபுணர்களின் சிகிச்சை ஆகியவை இத்திட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் சிசுக்களின் நலனுக்காக அரசு உறுதிபூண்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் இந்த திட்டம் மூலம் கடந்த 10 ஆண்டுகளில் லட்சக்கணக்கான தாய்மார்களின் சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பதவியேற்று 12 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அனைத்து

அனைத்து துறைகளும் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியுள்ளார். டிஜிட்டல் மற்றும் நிர்வாக மறுசீரமைப்பு, தொழில் முனைவோருக்கான உகந்த சூழ்நிலையை உருவாக்குவது உள்ளிட்டவற்றில் அரசு நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏழை எளிய மக்களின் நலனுக்காகவும் மகளிர் மற்றும் இளையோருக்கு அதிகாரம் அளிப்பதில் அரசு உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். வரும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், தனி மனித ஒழுக்கம் சரியாக இருந்தாலே இந்த சமூகம் மாறும் என்று கூறினார். இத்திட்டத்திற்கு முதல் கட்டமாக 354 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளதாகவும் 2500 பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். பெண்களுக்கு நடைபெறும் குற்றங்களை தடுக்கும் வகையில் இந்தியாவிலேயே முதன்முறையாக ட்ரோன் வாயிலாக கண்காணிக்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக திரு விஜய் கூறினார். முன்னதாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினரின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார். அனைத்து நில சர்வே எண்களுக்கும் இம்மாத இறுதிக்குள் சந்தை வழிகாட்டி மதிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பதிவுக்கு வரும் பொதுமக்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ளுமாறும், தாமதமின்றி அன்றைய தினமே ஆவணங்களை பொதுமக்களிடம் திரும்ப வழங்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டிட களப்பணிக்காக ஆவணங்களை உடனுக்குடன் பார்வையிட்டு வழங்கப்பட வேண்டும் எனவும், தேவையில்லாத காரணங்களுக்காக ஆவணங்களை நிலுவையில் வைத்து பொதுமக்களை அலைகழிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிலுவை ஆவணங்களை மாவட்ட பதிவாளர்கள் ஆய்வு செய்து உடனுக்குடன் உரிய தீர்வு அளித்திட வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச லெவல் கிராசிங் விழிப்புணர்வு தினத்தையொட்டி தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் சார்பில் பல்லாவரம் தாம்பரம் இடையேயான லெவல் கிராசிங்கில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ரயில்வே கோட்ட கூடுதல் மேலாளர்கள் திரு அன்கூர் சௌஹான், திரு செந்தில்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்தது. 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இலங்கை ஏ அணி 269 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்தும் கோடை பன்மலை நொறுபொழி ஐந்தில் இப்போது நாம் கேட்க இளமை பேசுகிறது. இனிய வணக்கம் நேர்களே, வணக்கம் மாணவ கண்மணிகளே. நம்பிக்கை சிறகுகள் விரிந்து சாதனை படைக்கும் காலம். உழைப்பை நண்பனாய் கொண்டால் உயர்ந்த சிகரங்கள் கைகூடும். துணிவுடன் நடந்தால் பாதை மலரும். தொடர்ந்த முயற்சியில் வெற்றி பிறக்கும் என வாழ்த்தி இன்றைய நிகழ்ச்சிக்கு பள்ளி கல்லூரி பயிலும் மாணவ கண்மணிகளை அன்புடன் அழைக்கிறது கோடை பன்மலை 100.5. இன்னைக்கு இளமை பேசுகிறதுல ரெண்டு விளையாட்டுகள் இருக்கு, நான் நெகிழ் சிக்கு புக்கு. இந்த ரெண்டு விளையாட்டுகளை மாணவ கண்மணிகள் விளையாட வரலாம். விளையாட்டுகள் எப்படி அப்படின்னு தெரியாத குட்டிச்சலங்களுக்காக விளையாட்டுகள் எப்படி, விதிமுறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிடலாமா? நான் நெகிழ் அப்படின்ற விளையாட்டு எப்படின்னா, இதை வந்து நாக்கு பயிற்சி தரக்கூடிய ஒரு வாக்கியம். அந்த வாக்கியத்தை

பிழை இல்லாமல் ரொம்ப வேகமாக ஒரு ரெண்டு தடவை அல்லது மூணு தடவை நீங்கள் சொல்லணும். அதாவது டங் ட்விஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அந்த விளையாட்டு தான் நான் நெகிழ். சிக்கு புக்கு அப்படின்ற விளையாட்டு எப்படின்னா, முதல்ல ஒரு கேள்வி கேட்போம், அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் சொல்லணும். ரெண்டாவது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதில் ரெண்டாவது கேள்விக்கான பதிலை சேர்த்து சொல்லணும். மூணாவது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதில், ரெண்டாவது கேள்விக்கான பதில், மூணாவது கேள்விக்கான பதில், இதெல்லாம் வந்து பதிலை மட்டும் நீங்கள் தொடர்ந்து சேர்த்து சேர்த்து சொல்லணும். இப்படி விளையாடுற விளையாட்டுக்கு பேர் சிக்கு புக்கு. என்ன குட்டி சொல்லுங்களா, விளையாட்டுகள் எப்படின்னு தெரிஞ்சிருச்சா? வாங்க விளையாடலாம். அறிமுக மாணவ கண்மணிகள் 24 24 24 வழக்கமாய் பேசக்கூடிய மாணவ கண்மணிகள் 24 24 26 24 24 29 என்ற எண்களில் வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42. இப்போ நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய முதல் குட்டி செல்லம், வாங்க. வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் நெகிழ் சிக்கு புக்கு, இந்த ரெண்டு விளையாட்டுகளை மாணவ கண்மணிகள் சுழற்சி முறையில் விளையாடலாம். 100.5 இப்போது

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ்கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: இசை வசந்தமாய் இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் பாத்தீங்கன்னா 8:14 ஆயிருச்சு. இன்னைக்கு இளமை பேசுகிறதுல நான் நிகழ்ச்சி புக்கு அப்படின்னு ரெண்டு விளையாட்டுகள் இருக்கு. இப்போ நிகழ்ச்சிக்கு வரும் குட்டி தங்கம், வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: திருச்சி மாவட்டம்.
2: திருச்சியில எங்க இருக்கீங்க?
3: மணப்பாறை.
2: மணப்பாறை. ரூபஸ்ரீ அவங்க பேரு?
3: ஆமாக்கா.
2: என்ன படிக்கிறீங்க?
3: 9th.
2: 9th போயிட்டீங்க. புதுசா நண்பர்கள்லாம் கிடைச்சிருக்காங்களா உங்களுக்கு?
3: கிடைச்சிருக்காங்க.
2: எத்தனை பேர்?
3: ரெண்டு பேர்.
2: ரெண்டு பேர். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்களா கேட்டிங்களா?
3: மணப்பாறைக்கா.
2: உங்க ஊர் தானா? வீட்டு பக்கத்துலயா இல்ல தூரமா?
3: தூரம்.
2: தூரம் விசாரிச்சிட்டீங்களா எவ்வளவு தூரம் அப்படின்னு? சரி, உங்க ஊர்ல என்ன ஸ்பெஷல் மணப்பாறை? முறுக்கா. அடிக்கடி சாப்பிடுவீங்களா?
3: சாப்பிடுவோம்.
2: வீட்டில் செய்வாங்களா இல்லை கடையில் வாங்கி தருவாங்களா?
3: கடையில் வாங்கி.
2: சரிங்க. சரிங்க ரூபஸ்ரீ, என்ன விளையாட்டு விளையாடலாம் நம்ம?
3: சிக்கு புக்குக்கா.
2: சிக்கு புக்கு விளையாடலாமா?
3: விளையாடலாம்க்கா.
2: சரி, உங்களுக்கு பிடிச்ச ஒரு கலர் சொல்லுங்க.
3: மஞ்சள்.
2: சரி, சிவப்பு நிறத்தில் இருக்க ஒரு பழம்.
3: மஞ்சள் ஆப். மஞ்சள் ஆப்.
2: ஆ தான் கேக்குது. ஆப்பிளா?
3: ஆப்பிள்.
2: சரி, பச்சை கலர்ல இருக்க ஒரு காய்.
3: மஞ்சள் ஆப்.
2: விட்டு விட்டு கேக்குது. மஞ்சள்
3: ஆப்பிள்.
2: கொய்யாக்காய். கொய்யாக்காய்க்கு போயிட்டீங்களா? சரி, மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு பூ.
3: மஞ்சள் ஆப்பிள் கொய்யாக்காய். செவ்வந்திப்பூ.
2: வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருள்.
3: மஞ்சள் ஆப்பிள் கொய்யாக்காய் செவ்வந்தி பேப்பர்.
2: சரி, கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு விலங்கு.
3: மஞ்சள் ஆப்பிள் கொய்யாக்காய் செவ்வந்தி பேப்பர் கரடி.
2: சரி, பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பறவை.
3: மஞ்சள் ஆப்பிள் கொய்யாக்காய் செவ்வந்தி பேப்பர் கரடி பச்சை கிளி.
2: ஆஹா, பச்சை கிளி. சரி, ரொம்ப அழகாக விளையாடுறீங்க, நல்ல ஞாபகம் வச்சு அழகாக சொன்னீங்க. வாழ்த்துக்கள் ரூபஸ்ரீ. என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில்?
3: கில்லி படத்தில் பாட்டுக்கா.
2: என்ன பாட்டு? கில்லி படத்துலேருந்து.
3: கில்லி.
2: கில்லியா கில்லியா?
3: கில்லி.
2: கில்லி படத்துலேருந்து கில்லி பாட்டு வேணுமா?
3: ஆமாக்கா.
2: கேட்கலாமா?
3: கேட்கலாம்.
2: நன்றிங்க.

0: என்றுமே தித்திக்கும் கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. நேரம் 8:22. இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் நிகழ்ச்சி புக்கு அப்படின்னு ரெண்டு விளையாட்டுகள் இருக்கு. இப்போ நான் நிகழ் விளையாட வரும் குட்டி தங்கம், வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
1: என்ன
0: ஷாய்? விவின் ஷாயா? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க விவின்?
1: தஞ்சாவூர்.
0: தஞ்சாவூரா? தஞ்சாவூர்ல எங்க இருக்கீங்க? தஞ்சாவூர்ல எங்க இருக்கீங்க? எந்த ஊர்ல இருக்கீங்க?
1: அண்ணா
0: நகர். அண்ணா நகர். என்ன படிக்கிறீங்க விபின்?
1: செகண்ட்.
0: செகண்ட்ல இருந்து தேர்ட் போயிருக்கீங்களா இல்ல ஒன்னாவது? ஆ,
1: தேர்ட்.
0: தேர்ட் இல்ல, சொல்லணும். போயிட்டீங்கல்ல மூணாவது? இப்ப போயிட்டீங்கல்ல?
1: அப்ப
0: அப்ப வந்து நீங்க மூணாவதுன்னு தான் சொல்லணும், சரிங்களா? சரி. வீட்டுல யாரா இருக்கா? உங்க வீட்டுல யாரா இருக்கா?
1: அம்மா.
0: அம்மா.
1: அப்பா. டாட்.
0: வேற யார் இருக்கா?
1: அருணா.
0: அவ்வளவுதானா? சாப்பிட்டீங்களா நீங்க? சாப்பிட்டீங்களா? ஆமாவா இல்லையா? இல்ல, இனிமேல் தான் சாப்பிடணும் இல்லையா? அண்ணா, முதல் முறையாக பேசுகிறீங்க அப்படி தானே? ஏன் இவ்வளோ நாளாக பேசலை எங்கள்கிட்ட?
1: தெரியாது.
0: தெரியாதா? எப்படி பேசணும்னு தெரியாதா?

0: ஆ இல்லை, எந்த நம்பருக்கு கூப்பிடணும்னு தெரியலையா? இப்போ கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்போ அடிக்கடி வருவீங்க, பேசலாம், அப்படி தானே விபின்?
1: ஆமா.
0: ஆமாம், சரி. இப்போ நம்ம என்ன தெரியுமா விளையாடணும்? நாணைகள் விளையாடணும். அப்படின்னா
1: ஓகே.
0: நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் திரும்ப சொல்லணும், சரியா? சொல்லட்டுமா? பச்சை பட்டு புடவையில் 10 பட்டு பூச்சிகள். சொல்லுங்க. பச்சை பட்டு புடவையில் 10 பட்டு பூச்சிகள். பச்சை பட்டு புடவையில் 10 பட்டு பூச்சிகள். எத்தனை பட்டு பூச்சி? 10. அப்படிலாம் சொல்லக்கூடாது, மொத்தமாக சேர்த்து சொல்லுங்க பார்ப்போம். பச்சை பட்டு புடவையில் 10 பட்டு பூச்சிகள். சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. பச்சை பட்டு புடவையில்
1: பச்சை பட்டு
0: 10 பட்டு பூச்சிகள்.
1: பட்டு பட்டு
0: மறுபடியும் சொல்லுங்க.
1: பட்டு
0: பச்சை பட்டு புடவையில்
1: பட்டு
0: 10 பட்டு பூச்சிகள்.
1: பட்டு பட்டு
0: அழகா சொல்றீங்க, அந்த மழலை மொழி அப்படியே இருக்கு இல்ல, சூப்பரா விளையாடுறீங்க விபின். அடுத்த தடவை வரும்போது இன்னும் அழகா விளையாடணும், சரிங்களா? சரி, ஓகே. இப்போ என்ன பாட்டு கேட்கலாம்? உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று சொல்லுங்க. மட்டையா? மட்டனா? என்ன படத்துல இருந்து? கோட்ல இருந்தா? கேட்கலாமா பாட்டு? கேட்கலாமா? நன்றிங்க.

0: இது உங்கள் கோடை பண்ணலை 100.5. நேரம் 8:29. இன்னைக்கு இளமை பேசுகிறதுல ரெண்டு விளையாட்டுகள், நான் நெகிழ் சிக்கு புக்கு. இந்த ரெண்டு விளையாட்டுகளை மாணவ கண்மணிகள் ரொம்ப அழகா விளையாடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா அறிமுக மாணவ கண்மணிகளும் வந்துட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள். இப்போ நிகழ்ச்சிக்கு வரும் குட்டி தங்கம், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? மூலனூர்ல இருந்து. புவிக்ஷா. அப்படியா? சரியா சொல்றேன் உங்க பேர? புவிக்ஷா. நாங்க வந்து புவின் கூப்பிடலாமா? புவி குட்டி அப்படி கூப்பிடலாமா? சரிங்க. என்ன படிக்கிறீங்க புவி?
1: 6th.
0: அப்படியா?
1: 5th
0: போயிருக்கீங்களா? எப்படி இருக்கு பாடங்கள்லாம்? நடத்த ஆரம்பிச்சிட்டாங்களா? நல்லா இருக்கா? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? புது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு கிடைச்சிருக்காங்களா?
1: இல்லை.
0: இல்லை, அதே கிளாஸில் 4ஆம் வகுப்பில் இருந்த அதே ஃப்ரெண்ட்ஸ். அப்படிதானே? சரிங்க, நல்லா படிங்க. சரி, இப்போ நம்ம சிக்கு புக்கு விளையாடலாமா?
1: விளையாடலாம்.
0: சரி, உங்கள் ஊர் பேர் சொல்லுங்க.
1: மூலனூர்.
0: உங்களுக்கு எத்தனை நண்பர்கள்?
1: 3 பேர்.
0: ஊர் பேரும் சொல்லணும்.
1: மூலனூர்.
0: 3 பேர். அப்படியா? சரி, எந்த வகுப்பு படிக்கிறீங்க? சரி, உங்களுக்கு என்ன விலங்கு ரொம்ப பிடிக்கும்? சரி, உங்க வீட்ல ஏதாவது செல்ல பிராணிகள் இருக்கா? அந்த நாயோட அந்த செல்ல நாய்க்குட்டி பேர் என்ன? சரி, உங்களுக்கு பிடிச்ச பூ எது?
1: மல்லிகை.
0: அழகா விளையாடுறீங்க புவிக்ஷா. இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா பண்பலையில?
1: பேசிருக்கோம்.
0: எத்தனை தடவை பேசிருக்கீங்க? ஒரே ஒரு தடவை தானா? அழகாக விளாட்றீங்க, சூப்பராக விளாட்றீங்க. உங்கள் ஸ்கூலில் இந்த ஃப்ரீ பீரியட்லாம் இருக்குல்ல, பிரேக் டைம்லாம் இருக்கும் இல்லையா, அப்போலாம் என்ன விளையாட்டு
1: விளையாடுவீங்க?
0: என்னம்மா?
1: ரெட் ஹேண்ட்.
0: ரெட் ஹேண்டா? அப்படின்னா அது எப்படி விளையாடு? கையை மேலே வச்சு, அந்த ஷார்ட் ஃபுட் 3 விளையாடுற மாதிரி. ஆமாம் தானே? அது நாங்கள் ஷார்ட் ஃபுட் 3 தானே சொல்லுவோம். நீங்கள் என்ன ரெட் ஹேண்டுன்னு சொல்கிறீங்க? அப்படின்னா யார் கையை மாற்றி வைக்கிறாங்களோ அவங்க அவுட்டா? ஷார்ட் ஃபுட் 3 அப்படிதானே? சரிங்க பவிக்ஷா, ரொம்ப அழகாக விளையாண்டிங்க, நல்லா படிங்க. இப்போ நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்? பாட்டு நல்லா இருக்கும் இல்லையா? கேக்கலாமா? நன்றிங்க.
1: நன்றிங்க.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஓயாது ஒலித்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. நேரம் 8:36 இணைந்திருக்கிறோம் இளமை பேசுகிறதில். இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் நிகழ்ச்சிக்கு புக்கு அப்படின்னு ரெண்டு விளையாட்டுகளை மாணவ கண்மணிகள் ரொம்ப சிறப்பா விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் குட்டி தங்கம், வாங்க. வணக்கம்.
4: ஹலோ.
3: வணக்கம், யார் பேசுறீங்க? திருக்குமரனா? உங்க பேரு திருக்குமரனா? என்ன படிக்கிறீங்க திருக்குமரன்? சரிங்க. உங்க வீட்டுல யாரா இருக்கா? வீட்டுல யாரா இருக்கா?
4: வீட்டுல அம்மா இருக்காங்க.
3: சரி, வேற?
4: அவளோ அப்பா வந்து கடைக்கு போயிருக்காங்க.
3: வெளியில போயிருக்காங்களா? இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா பண்பலையில? முதல் முறையா? எப்படி தோணுச்சு பண்பலையில பேசலாம்
4: அப்படின்னு?
3: இப்பதான் கேக்குறீங்களா? கொஞ்ச நாளா கேட்டுட்டு இருக்கீங்க, ஆனா இப்பதான் விளையாடணும்னு தோணிருக்கு, அப்படிதானே? ஆமாவா? சரி, திருமுருகனுக்கு என்ன மாதிரியான விளையாட்டுகள்லாம் பிடிக்கும் உங்களுக்கு? நண்பர்களை கூட சேர்ந்துலாம் என்ன விளையாட்டு விளையாடுவீங்க?
4: கபடி.
3: வேற என்ன
4: விளையாடுவீங்க?
3: உங்க ஏரியால வீட்டு பக்கத்துல
4: 18 பேர்.
3: அடேங்கப்பா, அப்பன்னா பெரிய கூட்டம், நிறைய விளையாட்டு விளையாடலாம்ல. சரிங்க, இப்ப நம்ம என்ன திரும்ப விளையாட போறோம்? நான் நெகிழ், சரியா? நான் சொல்ற வாக்கியத்தை நீங்க அப்படியே திரும்ப சொல்லுங்க. சொல்லட்டுமா? கச்சேரிக்கு சென்ற கண்ணன் கச்சேரியில் கேட்ட கச்சிதமான கச்சேரியை பற்றி கச்சிதமாக கூறினான். புரியுதா?
4: புரியுது.
3: இன்னொரு வாட்டி சொல்லட்டுமா? கச்சேரிக்கு சென்ற

0: அண்ணன் கச்சேரியில் கேட்ட கச்சிதமான கச்சேரியை பற்றி கச்சிதமாக கூறினான்.
1: கச்சேரிக்கு சென்ற கண்ணன் கச்சிதமாக
0: கச்சிதமா எதை பத்தி சொன்னான்? கச்சேரியை பற்றி எப்படி சொன்னாங்க? கச்சிதமா. அப்ப சேர்த்து சொல்லுங்க பாப்போம். இன்னும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன், கேட்டுட்டு சொல்றீங்களா? கச்சேரிக்கு சென்ற கண்ணன் கச்சேரியில் கேட்ட கச்சிதமான கச்சேரியை பற்றி கச்சிதமாக கூறினான்.
1: கச்சேரிக்கு சென்ற கண்ணன் கச்சிதமான
0: கச்சேரியை பற்றி
1: கச்சேரிக்கு சென்ற கண்ணன்
0: கச்சிதமா என்ன சொன்னாங்க?
1: கச்சிதமா
0: மறந்துடுச்சா? இன்னொரு தடவை சொல்லட்டுமா? கச்சேரிக்கு சென்ற கண்ணன் கச்சேரியில் கேட்ட கச்சிதமான கச்சேரியை பற்றி கச்சிதமாக கூறினான்.
1: கச்சேரிக்கு சென்ற கண்ணன் கச்சிதமாக கச்சேரி கேட்ட
0: இல்லையே, அப்படி இல்லையே. கச்சேரியில் கேட்ட கச்சிதமான கச்சேரியை பற்றி
1: கச்சிதமாக
0: முயற்சி செய்து கூறினான். கச்சிதமாக கூறினான். சரி, நீங்கள் ரொம்ப அழகாக முயற்சி செஞ்சீங்க. புதுசாக பண்பலைக்கு வந்திருக்கீங்க, அதனால் இந்த தடவை உங்களுக்கு வந்து பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டு அடுத்த தடவை வரும்போது நல்லா விளையாடணும், சரிங்களா? சரி, என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாடல்.
1: முத்து படத்தில் ஒருவன் ஒருவன்.
0: அப்படியா? இதுக்கு முன்னாடி வேற பாட்டு கேட்ட மாதிரி இருந்துச்சே.
1: அது தம்பி பேச.
0: ஓ, தம்பி பேசினால அந்த பாட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படியா?
1: நாளைக்கு அப்பா பிறந்த நாள்.
0: சரி, எத்தனாவது பிறந்த? அப்படியா, எத்தனாவது பிறந்த நாள்?
1: 34வது பிறந்த.
0: சரி, அப்பா பேர் என்ன?
1: முருகன்.
0: முருகன். அவருக்கு வந்து பண்பலையின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு நீங்கள் கேட்ட பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றிங்க.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் 8:47. இளமை பேசுகிறதுல பள்ளி மாணவர்கள் ரொம்ப அழகா விளையாடிட்டு இருக்காங்க. நான் நெகில் சிக்கு புக்கு அப்படின்ற விளையாட்டுகளை இப்போ இணைப்பில் காத்திருக்கும் குட்டி தங்கம், வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: ராமநாதபுரம் மாவட்டம் கமலி வட்டத்துல அஜித் பாண்டி பேசுறேன்.
2: அஜித் பாண்டி, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
2: என்ன படிக்கிறீங்க அஜித்?
3: 8th முடிச்சு 9th போறேன்.
2: 9th போயிட்டீங்க, அப்படிதானே? ஒரு வாரம் ஆயிடுச்சு ஸ்கூல் தொடங்கி. ஒரு வாரமா, ரெண்டு நாளா?
3: இது ரெண்டு வாரம்.
2: 4 நாள் ஆயிடுச்சு இல்லையா? சரி, புதுசா பாடங்கள் எல்லாம் நடத்த ஆரம்பிச்சிருப்பாங்க தானே?
3: ஆமா, இப்பதான் நடத்துனாங்க.
2: என்ன பாடம் நடத்துனாங்க இன்னைக்கு?
3: சயின்ஸும் இங்கிலீஷும் நடத்துனாங்க.
2: அறிவியல் என்ன?

0: புதுசா கத்துக்கிட்டீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க?
1: அறிவியல வந்து இப்ப இது இப்ப புவிய தொலைவு கிலோமீட்டர் புவி தட்டு அந்த மாதிரி எல்லாம் படிச்சோம்.
0: கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆச்சரியமா இருந்துச்சா? அறிவியல் அப்படின்னாலே நிறைய ஆச்சரியங்கள் நிறைந்தது அப்படிதானே?
1: அறிவியல் வந்தது நம்ம வாழ்க்கையில முக்கியம். அது இல்லைன்னா நம்ம எந்த விஷயங்களும் பண்ண முடியாது.
0: ஆமா, ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அறிவியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே. அதுல வந்து இயற்பியல், வேதியியல், உயிரியல் அப்படிலாம் படிப்பீங்க இல்லையா? இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்ம வாழ்க்கை இல்லையா? நிறைய விஷயங்கள் இருக்கு, கத்துக்கங்க. சரி, அஜித் வீட்டில் யாரா இருக்கா?
1: நானே, எங்க அம்மா, அப்பா, அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதான், ஒரே பையனா நீங்க?
1: ஆமா.
0: அப்ப ரொம்ப செல்லம் அப்படிதானே? என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படியா? அப்படிலாம் இல்லையா. நீங்க என்ன விரும்பி கேட்பீங்க?
1: தீபாவளிக்கு
0: வந்து நிறைய பட்டாசு கிடைக்கும். சில நேரங்கள் வந்து வீட்டுல அம்மா அப்பா ஏதாவது எதிர்பார்ப்பாங்க உங்கள்ட்ட, நல்லா படிக்கணும், குறும்பு பண்ணாம இருக்கணும், சொன்ன பேச்சு கேட்கணும் அப்படின்னா எதிர்பார்ப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்க நடந்துகிட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆமா தானே? அப்ப அவங்க எதிர்பார்த்த மாதிரி நீங்க வந்து ஏதாவது செய்யுங்க, கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? சரிங்க அஜித், நம்ம விளையாடலாமா? சிக்கு புக்கு உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு ஒண்ணு சொல்லுங்க.
1: கபடி.
0: உங்களுக்கு எத்தனை நண்பர்கள்?
1: கபடி 2 பேர்.
0: சரி, இப்ப மணி என்ன ஆகுது?
1: கபடி 2 பேர், 8:50.
0: உங்க சொந்த ஊர் எது?
1: கபடி 2 பேர், 8:50, கிளாமரம்.
0: உங்களுக்கு என்ன பாடம் ரொம்ப பிடிக்கும்?
1: கபடி 2 பேர், 8:50, கிளாமரம்.
0: என்ன பாடம் அப்படின்னு கேட்டேன்.
1: சயின்ஸ்.
0: சரி, உங்களோட கிளாஸ் டீச்சர் பேர் என்ன?
1: கபடி 2 பேர், 8:50, கிளாமரம், சயின்ஸ், முருகேசன்.
0: எல்லாமே கரெக்டா சொல்லிட்டீங்களா? ரொம்ப அழகா விளையாடுங்க அஜித். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தொடர்ந்து நீங்க நிகழ்ச்சி கேளுங்க, அப்பப்ப வாங்க, நம்ம விளையாடலாம். சரிங்களா? சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: இட்லி கடை படத்துல இருந்து அஞ்சாமதம் தானே போடுங்க.
0: உங்களுக்கான பாடல் 100.5. நன்றிங்க.
1: நன்றி.

நுகர்வோர் அறிவிப்பு: கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது, சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 94-43-88-64-52 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடை பண்பலை 100.5.

கோடை பண்பலை நொறுபள்ளி ஐந்தில் இதுவரை பள்ளி பயிலும் மாணவ கண்மணிகளின் பங்களிப்பில் கேட்டு மகிழ்ந்தோம். இளமை பேசுகிறது. மீண்டும் கேட்கலாம் நாளை 8 மணிக்கு. கற்கும் காலத்தை மதித்து வாழ்ந்தால் கனவுகள் எல்லாம் நனவாகும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் பிரேமாஞ்சகன். நன்றி நேர்களே. நொறுபள்ளி ஐந்தில் இனி இரவு தாலாட்டாய் கொடை தென்றல். நிகழ்ச்சிக்கு முன்பாய் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: இனிய இரவு வணக்கம் நேயர்களே, இன்னிசை இளவரசன் உங்கள் கூடை பண்பலை 100.5 இப்பொழுது குடை தென்றல். செவ்வாய் கிழமைகள் தோறும் சீர்மிகு ஆளுமை கொண்ட, சிந்தனையின் சிகரம் தொட்ட, தன் முயற்சிகளால் முழு வெற்றி கண்ட பண்பாளர்களின் அன்பான பாடல் தெரிவுகள் பவனி வரும் நேரமாய், இந்த இரவு வேளையில் உங்கள் மனங்களில் இசை மழைதனை பொழிந்திட இப்பொழுது விருந்தினர் விருப்பம். இன்று தனது இசை தெரிவுகளால் நம் இதயம் நிறைக்க இணைகிறார் பணி நிறைவு பெற்ற அரசு அலுவலர் மதுரை RVR ராஜம் அவர்கள். உடன் பயணிக்கிறார் மயிலப்பன்.
2: கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய இனிய இனிய இரவு வணக்கங்கள். வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை 9 மணிக்கு நம்ம காற்று அலைகளில் ஒளி உலா வரக்கூடிய விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சி ஒளி உலா வர ஆரம்பம் ஆயாச்சு. நிகழ்ச்சியை இந்த வாரம் அலங்கரிக்க விருந்தினர் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தோட விருப்ப பாடல்களையும் கேட்டு ரசிக்க இருக்கோம். எப்படி நானே பேசிட்டு இருந்தா எப்படி வந்திருக்க விருந்தினரை வரவேற்றலாம். அம்மா வணக்கம்.
3: தங்களுக்கும் கோடை பண்பலை நேயர்களுக்கும் எனது அன்பான வணக்கம். என்னுடைய பெயர் RVR ராஜம். மதுரை திருப்பாலையில் இருந்துட்டு இருக்கேன். மாநில அரசு பணியில இருந்து ஓய்வு அடைஞ்சு ஓய்வு காலத்தை வந்து ரொம்ப ஆனந்தமா கழிச்சுக்கிட்டு இருக்கேன். வானொலி கேட்கிறது, புத்தகங்கள் படிக்கிறது, இயற்கையை அனுபவிக்கிறது அப்படின்னு என்னுடைய ஓய்வு கால வாழ்க்கை ஆனந்தமா போய்கிட்டு இருக்கு.
2: நிச்சயமா ஆனந்தமா போயிட்டு இருக்குன்னு கேக்குறதுக்கு எங்களுக்கு ஆனந்தமா இருக்கு. சரி, வீட்டுல யார் யார் இருக்காங்கன்னு சொல்லலாமா?
3: என்னுடைய குடும்பத்தை அறிமுகம் செய்யறதுக்கு முன்னாடி என்னோட

0: தாய் தந்தையை பத்தி நான் நினைவுபடுத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். எனக்காக அப்பா ஆர் வி ராமசாமி, அம்மா ஆர் கௌரி, ரெண்டு பேருமே ரொம்ப நல்ல தம்பதிகள். எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய, பண்பாடு கலந்த வாழ்க்கைய வந்து கொடுத்தவங்க. இப்ப என்னுடைய கணவர் என் பாலகிருஷ்ணன், இரண்டு பெண் குழந்தைகள். மூத்த பெண் இலக்கியா பி கிருஷ்ணன் ஆசிரியராக பணிபுரிகிறார். இரண்டாவது பெண் ரக்ஷனா பி கிருஷ்ணன் உயர்கல்வியில் இருக்கிறாள். அவ்வளவுதாங்க.
1: இவங்க தான் உங்க குடும்ப உறுப்பினர்கள். சரி, உங்களை பத்தின சின்ன அறிமுகம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அறிமுகம் கிடைத்ததோட உங்களுடைய முதல் விருப்ப பாடல் என்ன பாடல் கேட்கலாம்?
0: எனக்கு இந்த பால சரஸ்வதியோட குரல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களோட குரல்ல வரக்கூடிய நீல வண்ண கண்ணா வாவா, அந்த பாடல் முதல் தெரிவா கொடுக்கறேன்.
1: சரி, முதல் பாடல் நீல கண்ணனை வாவான்னு நம்ம அழைக்கலாம். ஆனா அழைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பாடி அழைத்தாதான் கண்ணன் வருவேன்னு சொல்றாரு. ஒரு வரி இரு வரி எங்களுக்காக பாடலாமா?
0: நீல

0: அவ்வளவுதாங்க, அதுக்கு மேல என்னால பாட முடியல. நீங்க
1: கண்ணனை வான் அழைச்சிட்டீங்க, கண்ணன் காற்று அலைகள்ல வர இருக்காரு. பாடலின் வாயிலாக ஒவ்வொரு இல்லங்கள்லயும் இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5 விருந்தினர் விருப்பம்.

0: அம்மா, நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க ஒரு மாநில அரசு பதவியிலிருந்து ஓய்வு பெற்றேன்னு. என்ன பதவி வகித்தீங்க, என்ன துறையில் வேலை செஞ்சீங்கன்னு சொல்லலாமா?
1: மாநில அரசோட நில அளவை துறையில் வரைவாளராக நான் பணியில் சேர்ந்தேன். என்னுடைய ஓய்வின் போது நான் தொழில்நுட்ப மேலாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றேன். என்னுடைய பணி என்பது பொதுமக்கள் வாழ்க்கையோட மிகவும் தொடர்புடைய நில அளவு துறை. எனவே இதை பற்றிய பரிச்சயம் எல்லாருக்கும் இருக்கும் நினைக்கிறேன். விரிவான விளக்கங்கள் தேவையில்லைன்னு நினைக்கிறேன்.
0: எத்தனை வருஷம்?
1: 40 ஆண்டு காலங்கள்.
0: அப்ப 20 வயதுல ஏறக்குறைய பணிக்கு வந்திருக்கீங்களா?
1: 19 வயது. நான் பணிக்கு வரும்போது எனது வயது 19.
0: ஓ, அப்ப 19 வயசுலயே வேலைக்கு வந்துட்டீங்க.
1: வந்து ஏறக்குறைய 41 ஆண்டுகள்.
0: இந்த அரசு பணிக்கு வரணும்னு அந்த 19 வயசுல எப்படி உங்களுக்கு தோணுச்சு? எப்படி இந்த வேலைக்கு வந்தீங்க? தேர்வு எழுதுனீங்களா, இல்ல என்ன மாதிரியான முறை அப்ப இருந்ததுன்னு சொல்லலாமா? 40 வருடத்திற்கு முன்பாக.
1: இப்போ இருக்கிற மாதிரி அரசு பணியாளர் தேர்வாணையத்திலிருந்து எங்களுடைய துறைக்கு பணியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. ஏன்னா பெரும்பாலும் வேலை வாய்ப்பு அலுவலகத்து மூலமா தான் அப்பெல்லாம் பணியாளர்களை தேர்வு செய்யக்கூடியதா இருந்தது. மேலும் அது தொழில்நுட்பம் சார்ந்த பணி அப்படிங்கறதுனால ஆட்களை தேர்ந்தெடுத்துட்டு பயிற்சி கொடுக்கக்கூடிய பழக்கம் இருந்தது. அந்த அடிப்படையில தான் அப்ப பணி நடந்தது. என்னோட அப்பாவை வந்து நகை தொழில் செய்யக்கூடியவர் அப்படிங்கறதுல அந்த தொழில் செய்தவங்களுக்கு அந்த காலகட்டங்கள்ல ஒரு பெரிய பாதிப்பு இருந்தது. அந்த பாதிப்பு அடைந்த பணியாளர்களோட பிள்ளைகளுக்கு பணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசு ஆணை பிறப்பித்திருந்தாங்க. அந்த அடிப்படையில எனக்கு அந்த வேலை கிடைச்சது.
0: இப்ப நீங்க படிச்சிருந்தது 19 வயதுனா ஒரு என்ன படிச்சிருந்தீங்க?
1: நான் என்னோட +2.
0: அப்ப வந்து உங்களுக்கு 12ஆம் வகுப்பு இருந்ததா, இல்ல PUC பண்ணிட்டு தயாரில்லைங்களா?
1: எனக்கு நான் வந்து 12ஆவது படிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சிஸ்டம் வந்தது. 10+2 அப்படிங்கிற சிஸ்டம் வந்து நான் வர்றதுக்கு 1 வருஷம் முன்னாடியே வந்துருச்சு. அதனால நான் வந்து 10+2 அப்படிங்கிற சிஸ்டத்துல தான் படிச்சேன்.
0: நிறைய விஷயங்கள் கேட்கிறப்ப அந்த காலத்துக்கு பயணித்துட்டு வரக்கூடிய அனுபவத்தை உங்கள் மூலமா காட்சியில கற்பனையில விரியுது. சரி, இந்த தருணத்துல என்ன பாடல் கேட்கலாம்?
1: உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா, ஒரு அழகான தத்துவ பாடல் இது, எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: உழைப்பதிலா உழைப்பை பெறுவதில்லான்னு,
1: எதில் இன்பம் கேளுங்க, கேட்டுட்டு அவங்க அபிப்பிராயம் சொல்ல.
0: அவங்க அபிப்பிராயத்தை மனதளவுல நினைப்பாங்க, நிச்சயமா சொல்லுவாங்க, நிச்சயமா மனதளவுல.
1: நன்றி.
0: உழைப்பதிலா உழைப்பை பெறுவதில்லா
1: இன்பம்.
0: சரி, எதில் இன்பம் கேட்டுடலாமே. இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5 விருந்தினர் விருப்பம்.
2: பெறுவதில்லா இன்பம் உண்டாவதெங்கே சொல் என்ன?

அரிய கை தொழில் செய்து அனைவரும் பகிர்ந்துண்டு அன்புடன் வாழ்வதின்பம் என் தோழா. அரிய கை தொழில் செய்து அனைவரும்

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: இசையின் முகவரி கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். விருந்தினர் விருப்பம் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் பணி நிறைவு பெற்ற அரசு அலுவலர் மதுரை RVR ராஜம் அவர்கள்.
4: அம்மா, இப்ப ஒரு மாநில அரசுல 19 வயதுல வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுவும் அந்த காலத்தில், ஒரு 40 வருடத்திற்கு முன்னால ஒரு பெண்மணியா. இந்த அரசு வேலையில சவால்கள் அதிகமா இருந்ததா, இல்ல எப்படி சொல்றது, இந்த வேலை செய்யறதுல ஒரு அபரிவிதமான இன்பம் இருந்ததா, எப்படி நீங்க அந்த 40 வருட கால பயணத்தை பார்க்கறீங்க?
5: எப்பவுமே ஒரு விஷயம் எப்படி இருக்கும்னா, நம்மளுடைய சின்ன வயசுல நம்ம வேலைக்கு போகணும்னு நினைச்சிருப்போம், ஆனா நம்ம எதிர்பார்க்கிற நேரத்துக்கு முன்னாடியே அது கிடைச்சிருச்சுன்னா ஒரு சந்தோஷம் இருக்கும். அது போக அந்த வயசு வந்து எதுவா இருந்தாலும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வயசு. சவால்கள் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அங்க நிறைய அவசியமே இல்லை. தலைமை அலுவலகம் அப்படிங்கிறது வந்து ஆர்ப்பாட்டம் இல்லாம வேலை பார்க்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறதுனால ரொம்ப அமைதியா சந்தோஷமா அந்த பணிகளை வந்து நான் செய்துட்டு இருந்தேன்.
4: ஏதாவது ஒரு நாள் நினைச்சிருப்பீங்களா, இந்த மாதிரி அலுவலகத்துக்கு அதிக நேரம் செலவு பண்றோம், ஒரு பெண்ணா இருந்து குடும்பத்திற்கான பொறுப்புகளையும் தாங்கி நடக்கும்போது சில இடங்கள்ல நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம குடும்பத்திற்காக நேரத்தை ஒதுக்கி இருக்கலாம், அப்படி ஏதாவது எண்ணங்கள் வந்திருக்குமா?
5: பெரும்பாலும் இல்லை. ஏன் இல்லைன்னா, என்னுடைய கவனம் அப்படிங்கிறது என்னுடைய பணி, என்னுடைய குடும்பம் ரெண்டுலையுமே இருந்தது. என்னுடைய கணவருடைய ஒத்துழைப்புங்கிறது கல்யாணத்துக்கு பின்னதான வாழ்க்கையில் அப்பா அம்மா எப்பவுமே பிள்ளைகளுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. அது வந்து நம்ம ரொம்ப இயல்பாக எதிர்பார்க்கக்கூடியது. ஆனால் கணவருடைய அனுசரணைங்கிறது வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்ததுனால கடுமையான காலகட்டங்களில் கூட எனக்கு அது பெரிய அலுப்பாக கஷ்டமாக வந்து இருந்ததில்லை.
4: முழு ஒத்துழைப்பு இருந்ததுனால இன்பமாக இருந்தது பயணம் அப்படி சொல்றேன்.
5: கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆனால் எனக்கு வந்து இந்த எழுத்து துறையில் வந்து ரொம்ப ஒரு ஆர்வம் இருந்தது, அதை முழுமையாக நான் விட்டுட்டேன். அது ஒன்று வந்து என்னால் தொடர்ச்சியாக 2-3 இதை ஒரே காலகட்டங்களில் செய்ய முடியலை. அதனால இந்த ஒரு வாய்ப்பின் மூலமா என்னை கொஞ்சம் புதுப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையும் எனக்கு இருக்கு.
4: நிச்சயம் உங்க ஆசை நிறைவேறும். இந்த பொழுதுல என்ன பாடல் கேட்கலாம்?
5: தத்துவம் பார்த்தோம், குழந்தையோட தாலாட்டு பார்த்துட்டோம், அடுத்து ஒரு நல்ல கல்யாண சமையல் சாதம் சாப்பிட்டு பார்க்கலாம்னு தோணுது. நல்ல ஒரு ரசனையான பாடல், எல்லாரும் கேளுங்க, ரசிங்க, சிரிங்க.
4: நிச்சயமா இப்ப சாப்பிட்டு இருப்போம். அதே நேரத்துல கல்யாண சமையல் சாதம் அப்படின்னா பயங்கரமா இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு வந்துடலாம். உங்களோட விருப்பத்துல பாடல் உலா வர இருக்கு கோடை பண்பலை 100.5.
6: கல்யாண சமையல் சாதம், கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கல்யாண

0: மாயா பஜார் படத்திலிருந்து கல்யாண சமையல் சாதம் பாடல் கேட்டாச்சு. அரசு பணி அதற்கான விஷயம் நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க, எழுத்துல எனக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தது, குறிப்பாக எழுத்து துறையில் ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் அதோட வாய்ப்பும் இல்லை, அதை நான் தியாகம் பண்ணேன்னு சொன்னீங்க. அப்போ எழுத்து துறையில் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோன்றதற்கு ஒரு காரணம் இருக்கணும்ல, ஒரு ஆர்வம் வர்றதற்கான மூல காரணம்னு ஒன்று இருக்கும்ல எல்லாத்துக்குமே, அந்த ஆரம்ப புள்ளி.
1: ஆமா,
0: அது எங்க இருந்து உங்களுக்கு அந்த என்ன தோணுச்சு, ஏன் எழுதணும்?
1: அப்பா அம்மா ரெண்டு பேருமே வானொலி கேட்கிற வழக்கம் இருக்கிறவங்க, அதோடமும் நிறைய வாசிக்க கூடியவங்க, ரெண்டு பேருக்குமே அந்த பழக்கம் இருந்தது. வானொலினா என்னன்னு தெரியாததுக்கு முன்னாடியே அதை பத்தி அந்த மங்கள இசையாகட்டும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்லாம் எங்க காதுல விழுந்தது. எப்படி இந்த பெட்டிக்குள்ள ஆள் உட்கார்ந்து பேச முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த அறியாத வயசுலேருந்தே வானொலி கேட்கக்கூடிய பழக்கம். அப்போயெல்லாம் மதுரை வானொலியோ இந்த பண்பலைகளோ கிடையாது, திருச்சி வானொலி தான். அந்த திருச்சி வானொலி நிகழ்ச்சிகளில் வந்து நாங்கள் கேட்கும்போது அப்பா சொல்லுவாங்க, வானொலிக்கு வந்து கடிதங்கள் எழுதலாம், எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய அக்கா, அவங்களுக்கு வந்து தமிழில் ரொம்ப ஆர்வம் இருக்கும், அவங்க வந்து எழுதுவாங்க. அவங்க அந்த மாதிரி எழுதும்போது எங்களுக்கும் ஒரு தூண்டுதல் இருந்தது. அப்பாவும் வந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து எங்கள் தாய் தந்தையருக்கு 5 பொம்பளை பிள்ளைங்க, 2 பசங்க. அதனால 5 பொண்ணுங்களை சொல்லும்போது என்னோட 5 பொண்ணுங்களும் 50 காப்பியங்கள் மாதிரி, அதே மாதிரி என்னுடைய 7 பிள்ளைங்களும் 7 ஸ்வரங்கள் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பேசினா திட்டுனா நம்மளை ரொம்ப ஒரு ஆதரவாக வச்சுக்கிற போது எப்போவுமே அவங்கள்ட்ட ஒரு ரசனை இருக்கும், அதை நாங்கள் ரொம்ப உணர்ந்திருக்கோம். அம்மாவுக்குமே அந்த மாதிரி எழுதக்கூடிய ஒரு ஆற்றலெல்லாம் இருந்தது. அப்பா நிறைய புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க, அவங்க நிறைய படித்து வச்சிருந்தது. அதெல்லாம் படிக்கும்போது நமக்கே அந்த ஒரு தூண்டுதல் இருந்தது. அப்பா அம்மா ரெண்டு பேரும் தான் அதுக்கு காரணம்.
0: அதோட வானொலி கேட்டு எழுத
1: அதான் அந்த ஆரம்பம் வந்து அப்பாவால் வந்தது. அப்புறம் மதுரை வானொலி நிலையம் ஆரம்பிக்கும் போது தான் இந்த நிகழ்ச்சியில் எப்படி கலந்துக்கிறது அப்படின்னு ஒரு தடவை வானொலிக்கு நாங்கள் கலந்துக்கிற முடியுமான்னு கேட்கும்போது, அப்போயெல்லாம் நான் வேலைக்கு வந்துட்டேன். வேலைக்கு வந்தபோது அப்போது நான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் வந்து இளைய பாரத நிகழ்ச்சியில் கலந்துக்கிறலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதனால அப்புறம் அப்பிருந்து நான் இளைய பாரத நிகழ்ச்சிகள், ஒரு சில நிகழ்ச்சிகள்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் கலந்துட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு பின்னாடி அது அவ்வளவு இதாக பண்ண முடியல. நான் சொன்ன மாதிரி குடும்பம் பணி இந்த ரெண்டு மட்டுமே, ஏன்னா குழந்தைகளை வந்து நல்ல விதமாக வளர்க்குறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வந்து எதுக்காகவும் நம்ம வந்து சமாதானப்படுத்த முடியாது, அந்த ஒரு காரணம். ரெண்டாவது, நிறைய கவனங்கள் வச்சுக்கும் போது நம்மளுடைய அலுவலக வேலையில் வந்து ஒரு கவனக்குறைவு வரக்கூடும், அந்த ஒரு இதே இருந்தது. ஸோ ரொம்ப எதையும் தூக்கி வச்சுக்க வேண்டாம்ட்டு எதை விட முடியும் அப்படின்னு நினைக்கும் போது என்னுடைய எழுத்தா அதை வந்து
0: தியாகம்
1: பண்ணிட்டீங்க.
0: தொடர்ந்து பேசலாம், ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். என்ன பாடல் உங்களோட விருப்பத்தில் 4வது பாடல் நம்ம கேட்கலாமா?
1: எனக்கு கண்டசாலா அவங்களோட குரல் வந்து ரொம்ப பிடிக்கும். அதில் அந்த முத்துக்கு முத்தாக பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அவங்களுடைய நிறைய பொதுவாக எல்லா பாடல்களுமே பிடிக்கும், ஆனால் இந்த பாட்டை வந்து எல்லாருக்காகவும் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: நிச்சயமாக உங்களோட விருப்பத்தில் முத்துக்கு முத்தாக முத்தாக மலர இருக்கு காற்றலைகளில்.
1: நன்றி.
0: கோடை பண்பலை 100.5 உங்களோட விருப்பத்தில் கேட்டுடலாம். இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

0: அம்மா, இப்போ உங்களுடைய பணி, எழுத்து ஆர்வம், இது எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படையில் வானொலி இருக்குன்னு உணர முடியுது. அதுவும் திருச்சி வானொலி கேட்டோன்னு சொன்னீங்க. உங்களுக்கு வானொலி நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்த நிகழ்ச்சின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த நிகழ்ச்சி எனக்கு மனம் கவர்ந்தது, இந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுடைய குரல் வந்து வசீகரிச்சது, எப்படி பேசுறாங்க, எப்படி எழுதுறாங்க, எப்படி யோசிச்சாங்க, அந்த மாதிரி வியந்திருக்கீங்களா?
1: நிறைய நிகழ்ச்சிகள் சொல்ல முடியும், நிறைய நிகழ்ச்சிகள். நிலைய கலைஞர்களாகட்டும், வெளியில இருந்து வர்றவங்க கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகளாகட்டும், பெரும்பாலும் அதாவது ஒரு விஷயம் நான் சொல்லணும், திரைப்பட பாடல்கள் அப்படிங்கிறது கூட ரொம்ப ரொம்ப அளவா இருந்தக்கூடிய காலகட்டங்கள். நாங்க ரொம்ப தீவிரமா வானொலி கேட்ட காலம். எப்படின்னா காலையில ஒரு மங்கள இசையில ஆரம்பிச்சு ஒவ்வொரு விஷயமுமே ஒவ்வொருத்தருக்கு, நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கு தேவைப்பட்ட விஷயமாவே அது இருக்கும். எந்த விஷயத்த சொன்னா இன்னொரு விஷயம் அடி வாங்கிருமோங்கிறதுனால நான் பொதுவா சொல்லணும்னு நினைக்கிறது, எல்லா நிகழ்ச்சிகளுமே அந்த தரத்தோட இருக்கும். உழவ நிகழ்ச்சியில வரக்கூடிய அந்த பாட்டுல ஆரம்பிச்சு
0: சுழன்றும் ஏற்பினது
1: உலகம், அதனால் உழன்றும் உழவே தலை அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு அப்படியே அந்த ராகத்துல ஆரம்பிச்சு வர்றதுல இருந்து சில நேரம் அந்த நிகழ்ச்சிகளை கூட கேட்டிருக்கோம். உரங்களை பத்தி தெரியாது, எதுவா இருந்தாலும் ரொம்ப அந்த சரித்திர நாடகங்களாகட்டும், இலக்கிய பேருரைகளாகட்டும், நிறைய நிகழ்ச்சிகள். திரைப்பட பாடல்களுக்கு அதிகபட்சமா அரை மணி நேரம் இருந்த காலகட்டம். அதனால ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே தமிழிசை பாடல்கள், பாடல்கள்னா தமிழ் இசை பாடல்கள் இருக்கு, கர்நாடக இசை பாடல்கள் இருக்கு, அப்புறம் தேவாரம், அந்த ஓதுவார்கள் பாடக்கூடிய தேவாரம்

0: இன்னிசை இந்த மாதிரி வைக்கிறதாகட்டும், எல்லாமே நிறைய, அதாவது பல்சுவை நிகழ்ச்சிகளாக வந்து அந்த நாளில் இருந்தது. எல்லா நிகழ்ச்சிகளுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. தனிப்படுத்தி என்னால் வந்து எதையும் சொல்லணும் அப்படின்னு தோணலை. எல்லா நிகழ்ச்சிகளுமே
1: மங்களை செயல தொடங்கி ஜெய்ஹிந்த் நிறைவு செய்யற வர நீங்க.
0: ஆமாம், அப்போ வந்து 11 மணிக்கெல்லாம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு நிகழ்ச்சி கூட ஒளிபரப்பாகும். அது போக அப்போ இருந்த ஒளிபரப்புகள் வந்து 3 நேரமும் அந்த கால அளவோட கூடினதா இருந்தது. அதனால இதுதான் அப்படின்னு சொல்லி பெஸ்ட்னு நீங்க ஒன்றை மட்டும் சூஸ் பண்ணிட முடியாது.
1: அதற்கான சவால்கள் அதில் இருக்கதான் செய்த, அதாவது இதுதான் சிறந்ததுன்னு
0: சொல்ல முடியாது. அவ்வளவு நிகழ்ச்சிகள், அதாவது ஒரு உச்சரிப்புக்காகட்டும் ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நம்ம வந்து வானொலி ஒரு நம்பகத்தன்மை, ஒரு விஷயங்களை வந்து அளவோட கொடுக்கிறது. எதுவுமே எந்த ஒரு அளவு எல்லைகளை கடக்கிற எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்கள்னு சொல்ல முடியாது. அவசியத்தை ஒட்டி எவ்வளவு கொடுக்கணுமோ அந்த அளவுல தான் செய்திகள்ல இருந்து நிகழ்ச்சிகள் வரைக்கும் எல்லாமே இருக்கும்.
1: நல்ல வானொலியை கேட்டு ரசிச்சிருக்கீங்கன்னு நீங்க சொல்றதுல இருந்து உணர முடியுது. என்ன பாடல் இப்ப கேட்கலாம்?
0: கலையே உன் விழி கூட கவி பாடுதே. எனக்கு ஏ.எம். ராஜாவோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். கலை

0: பாடுதே அந்த பாடல் கேட்கலாம்.
1: உங்களோட குரல்ல பாடிட்டீங்க, பாடலும் நம்ம வானொலியில கேட்டுடலாமா?
0: கேட்கலாமே. ஏஎம் ராஜாவோட குரல்ல,
1: ஏஎம் ராஜா அவர்களின் குரல்ல, உங்களோட குரல்ல முடிந்ததும் அந்த பாடலை இப்ப தொடர்ந்து கேட்க இருக்கு. இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5 விருந்தினர் விருப்பம்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: இசையின் முகவரி கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். விருந்தினர் விருப்பம் இன்று நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் பணி நிறைவு பெற்ற அரசு அலுவலர் மதுரை RVR ராஜம் அவர்கள்.

0: ஆமாம், இப்போ நிறைய அனுபவங்கள் உங்களோட அனுபவங்கள்ல, குறிப்பாக வானொலி சார்ந்த அனுபவம், வேலை சார்ந்த அனுபவம் இப்படி நிறைய சொன்னீங்க. இப்போ 19 வயதுலேயே வேலைக்கும் வந்துட்டீங்க. பள்ளி பருவம் எப்படி இருந்தது? என் படித்த நாட்கள் நினச்சி பார்ப்பீங்களா? இப்போ ஏதாவது ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகிறத நீங்கள் சாலையோரம் நடந்து போகிறத பார்ப்பீங்க, நம்ம இப்படி தானே போனோம், இல்லை அப்படி ஏதாவது உங்களுக்கு அந்த நினைவுகள் எப்பப்போ வருது, மறக்க முடியாத நினைவுகள் ஏதாவது சொல்லலாமா எங்களுக்கு உங்களோட பள்ளி பருவம் பற்றி?
1: எங்களோட பள்ளி பருவங்கிறது வந்து, என்னோட அக்கா மூத்த சகோதரி வந்து ரொம்ப நல்லா படிப்பாங்க. படிப்பாங்கன்னா அந்த வத்தலக்குண்டில் இருந்த ஒரு 100 ஸ்கூல்களில் அந்த அக்கா வந்து ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்கியிருந்தாங்க. ஒரு 108 பள்ளிகளோ ஏதோ இதில் அப்போயெல்லாம் வந்து 8வது படிக்கும் போதே ஒரு பொது தேர்வு இருக்கும். அதில் வந்து அக்கா முதலாக வந்ததுனால அந்த பள்ளியில், எங்கள் ஊரில் வந்து பஞ்சாயத்து யூனியன் நடுநிலை பள்ளி உண்டு. பொதுவாகவே படிக்கிறதுனால எல்லா ஆசிரியர்களுமே எங்கள் குடும்பத்து மேலே ஒரு பிரியத்தோடு இருப்பாங்க. அதுவும் அக்கானால ஒரு பேர் வரவுமேவும் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எல்லாருமே வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தூண்டுகோலாக இருந்தாங்க, நாங்கள் படிக்கிறதுக்கும் செய்கிறதுக்கும். ஸோ அந்த நினைவுகள் வந்து எங்களுக்கு ரொம்ப மறக்க முடியாததாக இருக்கும். ரெண்டாவது, எங்களுடைய பள்ளிக்கூடம் கிராம பள்ளிக்கூடமாக இருந்தாலும் பிள்ளைகளை வந்து ஆக்குனதில் ரொம்ப ரொம்ப பெரிய இதுவாக இருக்கும். அந்த ஆசிரியர்களை பார்க்கும்போது, நாங்கள்லாம் அந்த நாளில் படிக்கும்போது ஆசிரியர்கள் வர்றாங்கன்னா அவங்க கையில் ஏதாவது பை வச்சுருந்தா வாங்கிக்கிட்டு போய் அந்த டீச்சர்ஸ் கூட சேர்ந்து வரும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடை. ஆனால் இன்னைக்கு காலகட்டங்கள்லாம் அந்த மாதிரி இல்லை. ஆனால் விளையாடுறது, இப்போ இருக்க குழந்தைங்களை பார்க்கும்போது எனக்கு என்னோட பள்ளி காலத்தில் வந்து எப்படி தோணும்னா, எங்கள் காலங்களில் பிள்ளைங்க எந்த ஒரு செலவுமே இல்லாமல் எல்லா விளையாட்டும் விளையாடினாங்க. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் தான் வீடு, மற்ற நேரம் எல்லாம் வீதியில் தான் இருக்கும், பசங்களோட சேர்ந்து நல்லா ஆடுவாங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்களை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும்னா, அந்த நாளில் ஆலமரத்தில் விழுதில் தொங்கி தொங்கி ஆடின அந்த குழந்தைங்களை வந்து இன்னைக்கு காணுமே அப்படிங்கிறது தோணும். ஏன் அந்த குழந்தைங்களுக்கு இருந்த கான்ஃபிடென்ட் வந்து இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு இல்லை. இன்னைக்கு மேலே அந்த ஆலமரத்தை பிடிக்கணும்னு நினைக்கும் போதே குழந்தைங்க பயப்படுறாங்க. எனக்கு அது ஒரு வருத்தமாக இருக்கும். அந்த நாளில் அனுபவித்த விஷயங்கள் வந்து இன்னைக்கு அதை யார் நினைக்கிறதுக்கு கூட இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் உண்டு. மற்றபடி என்னோட காலம், நாங்கள் வளர்ந்த காலம் வந்து பொற்காலம்னு இப்போ தோணுது. இன்னொரு விஷயம் சொல்லணும், நூலகம், எங்கள் ஊரில் ஒரு நூலகம் இருக்கும். அந்த நூலகத்தில் போய் அம்மா எப்பயாவது புத்தகம் எடுத்துகிட்டு வர சொன்னால் போய் பார்ப்போம், புத்தகம் பார்ப்போம். பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே எங்களுக்கு இந்த சைவ சித்தாந்த கழகம்னு ஒரு புத்தகம், அந்த ஒரு கழகம் வந்து புத்தகம் வெளியிடுவாங்க. பெரிய பெரிய எழுத்தாக இருக்கும், படமும் இருக்கும், எல்லாமே கருப்பு வண்ணம் தான். ஆனால் படிக்க தோணும். அந்த இடத்துலையே உட்காந்து ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு அப்புறமேல அம்மாவுக்கு புத்தகம் எடுத்து கொண்டு போய் வீட்டில் கொடுப்போம். இப்போ இன்னொரு விஷயமே என்ன வருதுன்னா, அந்த இடத்துல லைப்ரேரியன் சொல்லிக்கிட்டே இருப்பார், அம்மா சீக்கிரம் புத்தகம் எடுத்துகிட்டு போகணும் பாப்பா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் அவருடைய அடுத்த இது வரும்குள்ளேயும் நாங்கள் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு வெளியில் வந்திருக்கோம், அம்மாவுக்கு வேண்டிய புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆனால் இன்றைக்கி அந்த தமிழ் வாசிப்புகள் குறைஞ்சிருக்கிறத வந்து நான் ரொம்ப பார்க்குறேன்.
0: அது கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்கிறது,
1: ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இப்போ படிக்கிற குழந்தைகள் கூட வந்து எந்த கிளாஸில் படிக்கிற, ஒரு 8வது படிக்கிற பையனை கூப்பிட்டு ஒரு புத்தகத்தை படிக்க சொன்னால் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கள்ளம் முழுங்குற தன்மையோடு அவங்க படிக்கிறத பார்க்கும்போது வருத்தமாக இருக்கு.
0: நிச்சயமாக கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இது மாதிரியான அனுபவம் இருந்ததுன்னா வாசிப்பை மேம்படுத்துங்கன்னு அழகாக சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக மேம்படுத்தலாம், நிச்சயமாக மேம்படுத்துகிறோம். அடுத்து வரக்கூடிய இளைய சமுதாயம் நிச்சயமாக வாசிப்பை மேம்படுத்துவாங்கன்ற நம்பிக்கையோடு நம்ம பயணிக்கலாம். இப்போ இந்த பயணத்தில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஆதிபராசக்தி படத்தில் ராதா ஜெயலட்சுமின்னு ஒரு அற்புதமான கர்நாடக இசை பாடகி, அவங்க பாடியிருப்பாங்க, தாய்ப்பால் கொடுத்தாள் பராசக்தி, தமிழ் பால் கொடுத்தான் தமிழ் முருகன், அந்த பாட்டு கேட்டுலாம்.
0: உங்களோட விருப்பத்துல ஆதிபராசக்தி படத்துல இருந்து பாடல் வரா இருக்கு.
1: தமிழ் நல்ல பிரவாகமும் எடுக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: பெரிய ஆறாக எடுத்து ஓடட்டும். கோடை பண்பலையில காற்று அலைகள்ல ஆறு கிளம்ப இருக்கு, ஆறாக வீடு வீடாக வர இருக்கு இசையாக. இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

0: அம்மா, இப்போ நீங்கள் சொன்னப்போ உங்களுடைய பயண அனுபவங்களை கேட்கும்போது ஒரு நேர்த்தியாக வாசிப்பு வாழ்க்கை முறை படிப்பு சார்ந்தது, பணி சார்ந்தது, குடும்பம் சார்ந்தது அப்படின்னு உணர முடியுது. உங்களுடைய பணி காலங்கள்லையும் சரி, இப்போ பணி ஓய்வுக்கு பிறகும் சரி, அப்போ இருந்த பொழுதுபோக்குன்னு ஏதாவது பண்ணிவிட்டு அதே பொழுதுபோக்கு இல்லை ஆக்கப்பூர்வமாக நேரத்தை செலவழிக்கிறது இன்றைக்கும் செய்கிறீங்களா? ஏதாவது செஞ்ச அனுபவத்தை பகிர முடியுமா?
1: என்னோட ஓய்வுக்கு பின்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, பக்கத்துல ஒரு சின்ன ஒரு சேவா மையம் இருக்கு. அதுல ஒரு கொஞ்சம் குழந்தைகள் வர்றாங்க, அவங்களுக்கு சாயங்காலம் வந்து டியூஷன் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அது எனக்கு பொதுவா ஆசிரிய பணி ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு கடவுள் அந்த வாய்ப்பை வந்து இந்த இதுல கொடுக்கல. அந்த என்னுடைய அந்த ஆற்றாமைகள் எல்லாம் அதன் மூலமா நான் வந்து ஆற்றுப்படுத்திக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா சொன்னீங்க, என்னோட வார்த்தைகளை ஆற்றுப்படுத்தினீங்க, நன்றி. அது போக எனக்கு அப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்பா அம்மா வாசிக்கக்கூடியவங்க அப்படின்னு, அதோட தொடர்ச்சியா இப்போ நான் வந்து கொஞ்சம் அப்பா வாங்கி வச்சிருந்த நாமக்கல் கவிஞரோட திருக்குறள் புது உரைன்னு சொல்லியிருக்கோம், அது வந்து கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நம்மளுடைய இதிகாசங்கள் நம்ம மறக்க முடியாது இல்லையா, அது வந்து வாசித்துக்கிட்டு இருக்கேன்.
0: சரி, இப்போ இவ்வளோ வாசிப்பு இதெல்லாம் இருக்கு, இப்போ தமிழ் பாடலோ இல்லை தமிழில் ஏதாவது ஒரு கவிதையோ நடையோ நான் வாசித்தது ஏன்னா மனம் கவர்ந்துச்சு, இந்த தருணம் இல்லை எந்த தருணமானாலும் தூங்குறப்ப தட்டி எழுப்பினாலும் இந்த பாடலை அப்படியே பாடமாக ஒப்பிக்க முடியும் என்னால் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு பாடல், தமிழ் பாட்டு, ஒரு பாரதியார் பாடலாக இருக்கட்டும், பாரதிதாசன் பாடலாக இருக்கட்டும், ஆன்மீகம் சொல்லக்கூடிய பக்தி பாடல்களாக இருக்கட்டும், சைவ இலக்கியமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பாட்டு, இதான் எனக்கு ஞாபகம் வரும், எப்போ கேட்டாலும் நான் சொல்லுவேன் அப்படின்னா ஏதாவது ஒரு பாட்டு
1: சில சொல்லலாம். சட்டோ நினைக்க மனத்தமுதான் சங்கரனை கெட்டேன் மறப்பேனோ, கேடுபடா திருவடியை ஒட்டாத பாவி தொழும்பரை நாம் உருவறியோம், சிட்டாய சிட்டர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. இது ஒண்ணு, இது மாதிரி நிறைய உண்டு. அப்புறம் இன்னொரு பாட்டு, தாய்

0: தமிழில் தமிழை எந்தன் தமிழரின் கவிதை தன்னை ஆயிரம் மொழியிற்கான இப்புவி அவாவீற்றென்ற தோயிரும் மதுவின் ஆறு தொடர்ந்தென்றன் செவியில் வந்து பாயினாள் எந்த நாளோ யார் இதை பகர்வார் எங்கே.
1: பாரதிதாசரின் மனம் கவர்ந்த பாடல்.
2: மனசோர்வு அடையும் போது இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்களா? இப்போ ஒரு மாதிரி மனது ஒரு வேலை பழுவின் காரணமாகவோ இல்லை அந்த நாளின் மந்த நிலை காரணமாகவோ இல்லை ஒரு மாதிரி ஒரு சில நாட்கள் நமக்கு நினைத்த காரியம் நடக்காமல் இருந்திருக்கும், ஒரு திட்டமிட்டு வேலை செய்ய போயிருப்போம், அப்போ ஒரு மனசோர்வு அடையும். அப்போ இந்த மாதிரி பாடல்கள் ஏதாவது மனசில் சொல்லுவீங்களா? இப்போ மனசோர்வு ஏற்பட்டால் என்ன பண்ணுவீங்க?
0: ஒரு வயதை வந்து கடக்கும் போது நமக்கு ஒரே ஒரு பிடிப்பு எங்கே வரும்னா கடவுள் மேலே தான் வரும். அதனால சிவபுராணம் வந்து கொஞ்சம் மனசில் சொல்லிக்குவேன். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என்னெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகங் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்ஞகன் தன் பெய்களல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க, ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி.
2: இந்த வரிகள் அற்புதமான வரிகள்.
0: சொல்லுவாங்க மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம்னு. எப்படி அதோட சிறப்பை சொல்ல முடியும்னே எனக்கு தெரியல. அவ்வளவு ஒரு அற்புதமான
2: நீங்க சொல்லதை கேட்கும் போதே அதோட சிறப்பை உணர்ந்த ஒரு உணர்வு கிடைச்சிருக்கு. இந்த தருணத்துல என்ன பாடல் கேட்கலாம் உங்களோட விருப்பத்துல?
0: திருவருட் செல்வர் படத்துல சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, அதுல ஒரு வரி வரும், பக்தி பெருக்கில் எந்தன் பூன்புருக, அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக, சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக, என் சந்ததியே உந்தனுக்கு அடிப்பணிய. என்ன கடவுள்கிட்ட வேண்டக்கூடிய வரம் கூட அதுதான், எல்லாருக்கும் அந்த பாக்கியமே கிடைக்கட்டும்.
2: நிச்சயமா உங்களோட விருப்பத்துல பாடல் வர இருக்கு. கோடை பண்பலை 100.5 இணைந்திருங்கள் விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சி. இது கோடை பண்பலை 100.5.

0: ஆமாம், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ஒரு அரசு ஊழியராக இருந்து ஓய்வும் பெற்றிருக்கீங்க, ஏறக்குறைய 40 ஆண்டு கால அனுபவம். நிறைவாக உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு அரசு ஊழியராக இருக்கக்கூடிய நபர் எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கணும்னு ஒரு ஓய்வு பெற்ற அலுவலராக என்ன விஷயம் பகிர்ந்துக்கிற விரும்புகிறீங்க?
1: ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த கேள்வி எனக்கு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். உளப்பூர்வமாக இதுக்கான என்னோட பதில் என்னன்னா, நம்ம சில இடங்களுக்கு போவோம், சில பேர் சொல்லக்கூடிய பதிலை கேட்கும்போது நமக்குள்ள ஒரு பெரிய தாக்கம் இருக்கும். ஏன் இப்படி சொல்கிறாங்க, நமக்கு நம்ம லேசாக நொந்து போயிருந்தா கூட இன்னும் நொந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அந்த அனுபவம் இருக்கும். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி வரணும்னா, இப்போ நமக்கு கஷ்டப்படும் போது இந்த கஷ்டம் மற்றவங்களுக்கு இருக்கக்கூடாது, அப்போ நாம் எப்படி இருக்கணும்? நமக்கு வள்ளுவர் தான் அங்கேயும் வர்றாரு, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு. அதுதான் நம்ம வந்து மற்றவங்க நம்மள்கிட்ட அல்லது நம்ம சொல்கிற வேலையே மற்றவங்க செஞ்சு கொடுக்கணும் நம்ம எப்படி எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி நாம் செய்கிறவங்களா இருக்கணும். அதுதான் எப்பவுமே நாம வந்து எதை மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்கிறோமோ அந்த விஷயங்களை செய்யறவங்களா நாம மாறுறது அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருக்குமே வேண்டிய ஒரு உணர்வு.
0: அதையும் அழகான திருக்குறளோட சொல்லிட்டீங்க, இனிய சொற்கள் இருக்கும்போது இன்னாத சொற்களை கூற வேண்டாம். சந்தோஷமாவும் வேலை செய்யுங்க, வேலை செஞ்சு கொடுக்கவும் செய்யுங்க, வேலை வாங்கவும்
1: செய்யுங்க, சந்தோஷமா இருங்க, சந்தோஷப்படுத்துங்க.
0: அழகா பதிவு பண்ணுங்க. கேட்டுட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே அது பொருந்தும். அது அரசு ஊழியருக்கு மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா வேலை பார்க்குற நபர்களுக்குமே நீங்க சொன்ன விஷயம் பொதுவா பொருந்தும். உங்களுடைய வானொலி பயணத்துல தொடங்கி பள்ளி பருவம், வாழ்க்கை பயணம், குடும்ப சூழல், இப்படி நிறைய விஷயங்கள், ஓய்வு காலத்துக்கு பின்னாடி என்ன செய்யறீங்க அப்படின்றதையும் எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. நிறைவு செய்யறதுக்கான தருணமும் வந்தாச்சு. என்ன பாடல் நிறைவு செய்யறதற்கான பாடல்?
1: என்னுடைய கணவரோட விருப்பமா ஒரு பாடல், மஞ்சள் வெயில் மாலையில் வண்ண பூங்காவிலே. எம்எல் வசந்தகுமாரியும் சிதம்பரம் ஜெயராமன் பாடியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பாடல் மட்டும் வேணும்.
0: பாடல், அந்த பாடல் ஒளி உலா வர இருக்கு. நீங்க ஒரு சில வரிகள் அந்த பாடல் பாடலாமா?
1: அந்த பாடலே அதோட சுகத்தோட எல்லாருடைய நெஞ்சையும் நிறைவுக்கட்டும். எனக்கு இந்த ரொம்ப அழகான ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு, தங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் பண்பலை நேயர்களுக்கும் இதயமார்ந்த நன்றி பல.
0: உங்களோட விருப்ப பாடல் வர இருக்கு. இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவு பண்ணி உங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்து நல்ல அரசிந்தனையோட வாழ்க்கையை வாழணும், அதே நேரத்தில் மகிழ்வாக வாழணும். செய்ய முடியலைன்னு நினச்சிட்டு இருக்கிற விஷயத்த ஓய்வுக்கு பின்னாடி செய்கிறதற்கான வாய்ப்பும் அமையும். அதையும் பயன்படுத்துங்க, வாசிங்க, சந்தோஷமாக வாசிங்க, அடுத்த தலைமுறையும் வாசிக்க வைங்க. இப்படி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டேங்க. உங்களுக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக நன்றிகள் பல. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி.
2: கானகங்கை உங்கள் கோடை பண்பலையில் இதுவரை இசை நடைபோட்டு இனிதாய் நிறைவு பெறுகிறது. விருந்தினர் விருப்பம் தன் எண்ணங்களால் வண்ணங்கள் சேர்த்து வனப்புமிகு இசை தேர்வுகளை தந்து இதுவரை நம்மோடு பயணித்தார் பணி நிறைவு பெற்ற அரசு அலுவலர் மதுரை RVR ராஜம் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு மயிலப்பன், கணினியாக்கம் Y. முகமதலி. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலை 100.5 இப்போது தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியாக நினைவே சுகம். இனிய இரவு வணக்கம் நேர்களே. இருண்ட வானம், குளுமையான நிலவு, நட்சத்திரங்கள் கண் சிமிட்டும் நேரம், நாளின் சுமைகள் மறையும் தருணம், நினைவுகள் வந்து நெஞ்சத்தை தொடும்போது நிமிடங்கள் கூட இனிமையாய் மாறும். கடந்து போன காலம் திரும்ப வராவிட்டாலும் கண்முன் வந்து கதை சொல்லும். நினைவு என்பது காலத்தின் ஓவியம், அது நெஞ்சில் என்றும் அழியாத காவியம். வாழ்க்கை தூரம் என்றாலும் நினைவே என்றும் இனிய சுகம். நினைவுகளை நேசிக்கும் நெஞ்சங்களுக்காக கோடை பந்தலை 100.5 இது நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி தொன்மையான தமிழ் பண்பாடு மற்றும் வரலாற்று சின்னங்கள் நிறைந்த மாவட்டம், கல்வெட்டுக்கள் மற்றும் தொல்லியல் ஆய்வுகளுக்கு பெயர் பெற்ற மாவட்டம். சித்தன்னவாசல், திருமயம் கோட்டை, கொடும்பாளூர் மூவர் கோவில், ஆவுடையார் கோவில் இதுபோன்ற சிறப்புமிக்க இடங்களை கொண்ட மாவட்டமான புதுக்கோட்டை மாவட்ட நேர்களே உங்களுக்காகத்தான். புதுக்கோட்டையில் உள்ள அறிமுக நேர்கள் 24 24 24 வழக்கமாய் பேசக்கூடிய நேர்கள் 24 24 26 24 24 29 என்ற எண்களில் வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42. நிகழ்ச்சிக்கு வரும் முதல் நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம். இனிய இரு வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா, பேசுறங்க ஐயா.
1: பிரேமா ஜெகன் மேடத்துக்கு இனிய வணக்கம். உறவு புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராத்தல கீரங்குடி கிராமத்திலிருந்து அசோகுமார் மேடம்.
0: அசோக் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோங்க ஐயா. சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்
1: மேடம்? கண் சிமிட்டும் நேரம்பத்துல இருந்து நினைவுகள் கோடி அபிநயம், அருமையான பாடல் ஒளிபரப்புங்க மேடம்.
0: அப்படிங்களா?
1: ஆமா,
0: சரிங்க. உங்களுக்கான பாடல் கேட்கலாம். நன்றிங்க ஐயா.
1: நன்றிங்க மேடம்.

0: அவசரம். இசையால் உங்கள் இதயங்களை விரடி கொண்டிருப்பது கோடை பந்தலை 100.5. நேரம் 8:00. புதுக்கோட்டை மாவட்ட நேர்களுக்காக இன்றைய நினைவே சுகம் காத்திருக்கும் அன்புள்ளம், வாங்க வணக்கம்.
1: இரவு நேரங்களில் இனிய கானங்களை இசைத்துக் கொண்டிருக்கும் கோடை பண்பலைக்கு இனிய இரவு வணக்கம்.
0: பேர் சொல்லுங்கய்யா.
1: புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் ஆண்டனி சாலமன்ராஜ் மேடம்.
0: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கீங்க மேடம். அது
0: புதுக்கோட்டை அப்படின்னாலே ஆண்டனி இல்லாமையா? அந்த மாதிரி
1: இல்ல.
0: உங்க மாவட்டம் கொடுக்கும்போது நீங்க வாய்ப்பா பயன்படுத்திக்கங்க, அவ்வளவுதான்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு வந்து உயர்ந்த உள்ள படத்துல இருந்து எங்கே என் ஜீவனை அந்த பாடல்
0: தேடலாமா
1: மேடம்? கேட்கலாம் மேடம்.
0: நன்றிங்க.

0: என்றுமே தித்திக்கும் கோடை பண்பலை நூறுபுள்ளியாய்ந்துள்ளது நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களுக்காக காத்திருக்கும் இனிய நேயர் வாங்க வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம் மேடம்.
0: நல்லா இருக்கோங்கயா, பேர் சொல்லுங்க.
1: நான் புதுக்கோட்டை மாவட்டம் இதுப்பூர் மெக்கானிக் சக்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: நம்ம நேயர்களுக்காக, கோடை எஃப்எம் நேயர்களுக்காக ஒரு பாடல் கொண்டு வந்திருக்கிறேன். ராசா வந்து இது
0: மறந்துட்டீங்களா? என்ன பாடல்னு மறந்துட்டீங்களா? ஞாபகம் என்னங்க?
1: அடி பூங்குயிரே பூங்குயிரே கே
0: அரண்மனை.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் 10:19. புதுக்கோட்டை மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் இதம் தரும் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது 100.5. காத்திருக்கும் அன்புள்ளம், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா. புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூரில் இருந்து சையத் அத்தார் பேசுறேன்.
0: ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: வைதேகாத்திரம் எந்த பட்டனாலும் போதும்.
0: சரிங்க, உங்களுக்காக ஒரு அருமையா

0: நல்லமா இருக்கீங்களா
1: மேடம்?
0: ஆ, நல்லா இருக்கோங்கய்யா. வானொலி சத்தம் பத்து வீட்டு கேட்கும் போல
1: இருக்கீங்க.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்
1: மேடம்? தென்றலை இணைத்தோட படத்திலிருந்து தன்மணி நீ வர காத்திருந்தேன்.
0: கேட்கலாம், தாமதம் இல்லாம கேட்கலாம்.
1: ஆ, ஓகே.

0: எங்கேயும் எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பந்தலை நொறுப்புள்ளியாய் தலது நினைவே சுகம். புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களுக்காக இன்றைய நிகழ்ச்சி காத்திருக்கும் இனிய நேயர், வாங்க வணக்கம்.
1: இரவு நேரங்களில் இனிமையான கானங்களை வழங்கும் கோடை பண்பலை வானொலிக்கும் எங்களின் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி பிரேமஜெகன் அவர்களுக்கும் இனிய இரவு வணக்கம் கூறுவது புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூரிலிருந்து ராஜா வெங்கடேஷ்.

0: உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஓயாது ஒலித்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. புதுக்கோட்டை மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் இதம் தரும் இனிய பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது 100.5. காத்திருக்கும் அன்புள்ளம், வாங்க. வணக்கம்.
1: வணக்கமா.
0: வணக்கம்யா.

0: புதுக்கோட்டை மாவட்டம் அறவாங்க
1: பேர் மட்டும் கேட்கலையே.
0: தாய் மீனா கருத்தையா பேசுறேன்.
1: ஐயா என்ன பாட்டு கேட்கலாம்?
0: பணக்காரன் படத்துல 100 வருஷம் அந்த அப்படிங்கிற பாட்டு கொடுங்க.
1: இந்நேரத்துல அந்த பாட்டாங்களா? எதனால?
0: அம்மா இன்னைக்கு என் பொண்ணுக்கு திருமண நாள்மா.
1: எத்தனாவது வருடம்?
0: அம்மா
1: எத்தனாவது வருஷம் உங்களுக்கு?
0: அம்மா 8வது வருஷம்மா.
1: 8வது வருஷம். பேர் சொல்லுங்க, பொண்ணு பேரு, மாப்பிள்ள பேரு சொல்லுங்க.
0: சூர்யா செந்தில்குமார்.
1: சூர்யா செந்தில்குமாருக்கு கோடை பன்மலையின் சார்பா திருமண நாள் வாழ்த்துக்களை சொல்லி பாட்டு நாங்கள் பரிசா தரோம். கேளுங்க.
0: சரிங்கம்மா, ரொம்ப நன்றி.
1: நன்றிங்க.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் 10:36. காத்திருக்கும் அன்புள்ளம் வாங்க, வணக்கம்.
1: அன்பு பிரேமாவுக்கு அன்பான
0: இப்படி விட்டு விட்டு பேசுறீங்க பாருங்க, விட்டு விட்டா கேக்குது. என்ன பாடல் கேக்கலாம்? எங்களுக்கும் சந்தோஷம். என்ன பாட்டு கேக்கலாம்?
1: எனக்கு வந்து இந்த கிராமத்துல
0: நீங்களே அழகா பாடுறீங்களே,
1: பாட்டு
0: சரிங்க, பாட்டு கேக்கலாம். நன்றிங்க.
1: கேக்கலாம். நன்றி பா. நன்றி.

0: இசையால் உங்கள் செவிகளுக்கு விருந்து படித்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களுக்காக இன்றைய நினைவே சுகம் காத்திருக்கும் இனிய நேயர், வாங்க வணக்கம்.
1: வணக்கம் அம்மா, நான் புதுக்கோட்டை மாவட்டம் ஆடோரியல் வட்டம் நெட்டியந்தல இருந்து வினோத் பேசுறேன். என்ன பிள்ளை, நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கோங்கய்யா. என்ன பாட்டு கேட்கலாம்?
1: சிந்து நதி பூவில் வந்து அடியாடி சின்ன பிள்ளை. நேரம் திருப்பூர் மாவட்டம் முத்தூர் முத்துராமன்
0: அவருக்கு ஸ்பெஷலாவா?
1: ஆமா.
0: சரிங்க, எல்லாருக்காகவும் கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றி மேம்.

0: கோடை பன்னலை நொறுபள்ளி ஐந்தில் இணைந்திருக்கிறோம். நினைவே சுகத்தில் காத்திருக்கும் அன்புள்ளம், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: புதுக்கோட்டை மாவட்டம் அலங்கொடி தாலுகா கிராமத்திலிருந்து சங்கீதா பேசுறேன்.
0: என்ன பேரு? சங்கீதாவா?
1: சங்கீதா.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு சிந்து பயிலிருந்து நான் ஒரு சிந்து.
0: ஏன் மூச்சு வாங்க பேசுறீங்க? பயமா?
1: இல்லைங்களே. ஆமா.
0: ஆமாவா? ஏன் பயமுறுத்துற மாதிரி இருக்கா?
1: இல்ல,
0: பாட்டு கேக்கலாமா? பாட்டு கேட்டா பயம் போயிடும் நினைக்கிறேன். அப்படியா? சரிங்க, கேக்கலாம். நன்றிங்க.

0: நேரம் இரவு 10:52. புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களுக்காக இன்றைய நிகழ்ச்சி காத்திருக்கும் நிறைவான நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். படம் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோங்க. யா, பேர் சொல்லுங்க.
1: புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டை வட்டம் புதுடாரிலிருந்து முத்து.
0: முத்தையா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து 16 வயதினர் செவ்வந்தி பூ முடிச்சா சின்ன தான்.
0: பாடல் கேட்கலாங்கய்யா. நன்றிங்க.
1: நன்றி.

கோடை பன்மலை நொறுபொழியாய்ந்தில் இதுவரை புதுக்கோட்டை மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் இதம் தரும் இனிய பாடல்களை தந்து நிறைவுக்கு வருகிறது நினைவே சுகம். மீண்டும் கேட்கலாம் நாளை இரவு 10 மணிக்கு. வாழ்க்கை மாறினாலும் வழிகள் வேறானாலும் நெஞ்சில் பதிந்த நினைவுகள் மட்டும் நித்தம் நம்மோடு பயணிக்கும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன், பிரேமா ஜெகன். நன்றி நேர்களே.

இனிய இரவு வணக்கம் நேயர்களே. வெயில் சுமந்த நாளெல்லாம் களைத்து போன மரங்கள் கூட இரவு காற்றில் இளைப்பாறுகின்றன. தூரத்து மலைகளின் மீது இருள் மெதுவாக தன் போர்வையை விரித்துவிட்டது. வெள்ளி முத்துக்களாய் நட்சத்திரங்கள் வானின் கரும்பலகையில் கவிதை எழுதுகின்றன. அமைதியின் ஆழத்தில் நிலவு மட்டும் தன் புன்னகையை உலகம் முழுவதும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இத்துணை அழகும் ஒரே நேரத்தில் நம்மை தேடி வந்திருக்கும் போது கவலைகளை காற்றில் கரைய விட்டுவிட்டு இசையின் சிறுகளை கட்டி இந்த இனிய இரவின் வானத்தில் நாமும் பறக்க துவங்கலாமா நேயர்களே? இரவு சிறகில் உங்களோடு இணைய காத்திருக்கிறேன் வீணா வீரபத்ரன்.

கோடை எஃப்எம் தமிழிசை துறையில் பின்னணி பாடகி என்ற முறையில் என்னோட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.

இரவின் அமைதியையும் இசையின் இனிமையையும் நம் இதயங்களில் இனிய நினைவுகளாக மாற்றிய மகிழ்வோடு நிறைவு பெறுகிறது இன்றைய இரவு சிறகு. மீண்டும் சிறகு விரிக்கும் நாளை இரவு 11 மணிக்கு மற்றும் ஒரு நாளில் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நேயர்களே, விடைபெறுகிறேன். வீணா வீரபத்ரன்.

நமது கோடை பண்பலையின் 1.5 நாளை வலம் வர இருக்கும் நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடியல் நிகழ்ச்சியில் பொதுமறை பொழிவு கேட்கலாம். 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. 6:30 கேட்கலாம் அனில் பாஸ்தா ஆர்கேஜினையின் வசந்த விடியல். 6:40 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். காலை 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில் பாட்டும் பதமும். பூமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் ராயர்களின் தக்குமுக்கு தர்பார், பிருத்வி உமன்ஸ் இன்னவேரின் இன்று அன்று ஆகியன கேட்கலாம். காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். 8:05 பூமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் அனில் பாஸ்தா ஆர்கேஜி நெய்யின் வானவில். காலை 10 மணிக்கு திரையுலக கலைப்பயணம், சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் மாமன் திரைப்பட நடிகர் கிஷோர் அவர்கள். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. காலை 11 மணிக்கு சிறப்பு

புலர்ந்துள்ள விடியல் பொழுது அனைவருக்கும் இனிய நன்னாளை அமையட்டும். இன்று தொடங்கும் உங்களது பணிகளும் பயணங்களும் சிறக்க வாழ்த்தி வரவேற்கிறது உங்களுக்கோடை பண்பலை 100.5 MHz. இன்று சகவரிடம் 1948 ஜெயிஷ்ட 20 நாள் பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 27 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஜூன் மாதம் 10 தேதி 2026 புதன்கிழமை நேரம் காலை 4:56 நிமிடம்.

இறைமையை இசையால் உணர கொடை பண்பலை நொற்பிளை ஐந்தில் இது அருள் மாலை. வணக்கம் நேர்களே.

உங்களுடைய பண்பலையின் ஒரு பிள்ளை ஐந்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அருள் மாலை. மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணமும் கடவுளுக்கான காணிக்கையாகட்டும்.